0: இருக்கிறேன். இருபதாம் நூற்றாண்டு உங்க நூற்றாண்டை பார்த்துதான் திணறேன். என்னன்னு தகுதி
1: பார்ப்பட்டு ஒழுக பெறும் அப்படின்னு பகுதினா என்ன? பகுதியால் அப்படின்னா என்ன? பாலா போன பரிமை வகன் வர வேண்டியது என்ன? தகுதியால் தகுதியால் தகுதியால் தகுதியால் திருக்குறள் தான். திருக்குறள் சொல்ல இருக்கிற பீகச்சி பூரா சித்தம் உட்காருங்க. இந்த பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறும் அப்படின்னா என்ன? தகுதி வேறும் அப்படின்னா அப்பதான் தெரியும். வெட்டிக்கார முழு எட்டு நாள் என்ன உட்கார வச்சாலும்
0: பகுதி தோறும்
1: அந்த ரெண்டு பேரும் என்ன கேட்டா அவ பகுதி தோறும் என்ன இவ்வளவு பெரியவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இந்த அவ பகுதி என்ன வழங்கி போச்சு? பகுதியால் என்ன வழங்கிச்சு? அவ பகுதி தோறும் அந்தந்த பகுதி திருவண்ணாமலை போனால், அது போல வந்து காஷ்மீர் போனால், அல்லது அமெரிக்கா போனால் நடனமே நல்லது, அவ பகுதி தோறும் நல்லதுன்னு இது இது பாலா போன பரிமையாளன் வச்சு எழுதலாங்க. எழுதுனா நல்லது. என்ன இருக்க மனக்குறவர் தொட்டு நான் தொட்டார் பரிமையாளர் அதை எரித்தார். ரெண்டு பேரும் சிறந்த ஒரு ஆசிரியர். பழைய வர படிக்கணும்னு அனுப்பி படிச்சு பிறகு என்ன உலக விளங்கு இருக்க? இந்த குதிரை தான் முதல் குரல் தான் பகுதியால் பகுதிக்கு வரும் அவ பகுதிக்கு வரும் எழுதினாங்க. என்ன விளங்கிச்சாங்க விளக்க உரையில? பாவம் இறந்துட்டாங்க, அவங்க பத்தி சொல்லப்படாது. இதெல்லாம் ரொம்ப இனிய நண்பர்கள். ரெண்டு பேருமே ரொம்ப இனிமையானவர்கள். நம்முடைய நம்மோடு பழகுகின்றவர்களை மூன்று தரமாக பிரிக்கணும். நம்மோடு பழகுகின்றவர்களை இன்னும் நடைமுறையில் இருக்குது, அது மாதிரி பிரித்து நமக்கு அந்த பாகுபாடு கொண்டு விளக்கவில்லை, விளக்கவில்லை, விளங்கிக் கொள்ளுங்க. அவ்வளவுதான். நம்மோடு பழகுகின்றவர்களை இப்ப நீங்க எல்லாருமே சொல்ல நமக்கு அத்தனை பேரும் சொல்லணும். திருக்குறள் வாழ்வியல் நூல், அதனால அது வந்து நீங்க திருக்குறள் வேறு வாழ்வியல் வேறு அல்ல. நம்ம வாழ்வியல் எதுவோ அதான் திருக்குறள், திருக்குறள் எதுவோ அதான் நம்முடைய வாழ்வியல் அப்படின்னு அப்படின்றதுனால வாழ்வியல் எப்படி பழகணும் நமக்கு? ஏன் சார் உங்கூராமல்ல திருவண்ணாமலை அமல அவங்க கூட நீங்க அவங்க என்னது அவரா அவரா என் உயிர் அல்ல அவரு எங்க பாத்தீங்க டாக்டர்ல பார்த்தேன் அப்படிங்களா? அதாரா அதா நாங்க ரெண்டு பேரும் உடம்புல வேறு மனசுல ஒண்ணுங்க. அப்ப அப்படி பழகிறவங்க இருக்கிறாங்க நம்ம கிட்ட. அவங்களுக்கு என்னன்னு பேரு நட்பு. நட்பு இன்னொரு தடவை வந்தார் ஐயா அவரை செய்யுமன்னார். சரி எங்க ஊருக்காரர் தான் அவரு ஒன்னும் அதிகமா நாங்க பழகிறது இல்லை. எப்பாவது கண்டா வணக்கம் தான், நானும் வணக்கம் தான் அவளோட சரி இருக்கீங்க. அவர் என்ன அர்த்தம்? நட்பு அல்ல பகையும் அல்ல. இன்னொருத்தர் அவர் என்கிட்ட பேசாதீங்க பேசாதீங்க திரும்புறாங்க. ஏண்டானாரு ஜென்ம விரோதி இல்ல ஜென்ம விரோதி இல்ல. அப்ப மூன்று திறம் பகை நட்பு இந்த ரெண்டும் இல்லாத நொதுமல் பேரு. நொதுமல் நொதுமல்னா பகையும் இல்ல நம்ம நட்டுமல். இந்த மூன்று விதமாக நம்முடைய பழகுகின்ற அமைப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. இதை விட வேற ஒரு தாத்தா சொல்லப்பேன் ஐயா ஒன்று விட்டுட்டாங்கன்னு நான்காவது சொல்லுங்க இல்லைன்னா இது ஒன்றை மைனஸ் பண்ண முடியுமா? அதெல்லையா உரை உரை. அப்போ நடுநிலைமை வந்து எப்போ சிறப்புன்னு கேட்டா நமக்கு பயவரா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் இரண்டும் அல்லாததா இருந்தாலும் நடுநிலைமை நடுநிலைமையோடு இருந்தால் நல்லது நல்லது. அதுதான் இல்லையே இல்லையே வேண்டியவங்களா இருந்தா கோர்ட்ட மாத்திரம் முன்ஜாமீன் வாங்கிட்டு போன்றோம். தமிழ் எழுதி கொடுத்த இங்கிலீஷ் எழுதி கொடுக்குறோம். அப்புறம் அதை நாங்கள் வெரிஃபை பண்ணணுங்கிறோம் அல்லவா? அப்புறம் அதை நாங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் வேணுங்கிறோம். நடுநிலைமைன்னு சொன்ன எவரேனும் தாமாக அது பயவனா இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி நொதுமலா இருந்தாலும் சரி அப்படி சேர்ந்தா நடுநிலைமைங்கிறது நல்லதுப்பா. நீங்க என்னடா பண்ண போறீங்கப்பா நடுநிலைமைய? அதெல்லாம் திணற தகுதி என ஒன்று நன்றே. நடுநிலைமைங்கிற அறம் ரொம்ப நல்லதுதான் சிறந்ததுதான். பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரும் இந்த மூன்று தரத்தார் மட்டும் ஒரே நீதியா அந்த நடுநிலைமையை கொள்ளணும். கொண்டா நல்லது. ஏன் இப்படி முதுக வளைக்கிறீங்க? நீங்க கொல்ல மாட்டீங்களேடா நம்மாலதான் திணறாரு அவரு. நீங்க கொல்ல மாட்டீங்களே பயவன்னா ஒழிப்போம் அழிப்போம். நீங்க நட்புன்னா நோது பண்ண அது உங்க இஷ்டம் தான். அது ஜெயில உள்ளதெல்லாம் தண்ணிய அல்லது உள்ளதெல்லாம் இப்படி போனவங்க என்ன தண்ணிய.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தனித்திருக்குறுந்தொகை. திருச்சி

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: கோயில் அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூவகை நிலைகளில் எல்லாம் வல்ல பெருமானை பூஜிப்பதற்கு உரிய திருவூர் சிதம்பரம். இரகசிய தானம் அருவம். நடராசர் சிவகாம சுந்தரி உருவம். திருமூலட்டான மூர்த்தி அருவ உருவம் என்பது வெளிப்படை. மேலும் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் புரியும் கூத்தப் பெருமான் தெற்கு நோக்கி தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பளவனாக எழுந்தொருளியிருப்பதால் யோகமூர்த்தி ஆவார். சிவகாம சுந்தரியாம் மானேர் நோக்கி மகிழ்ந்து காண பெண்பாலுகந்த பிரான் ஆதலால் போகமூர்த்தி ஆவார். தில்லையம்பளவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண்கொண்டு மற்றினிது காண்பதென்னே என்றமையால் வேகமூர்த்தி ஆவார். ஒரே திருமேனியில் இவ்வாறு யோகமூர்த்தம் போகமூர்த்தம் வேகமூர்த்தம் என்ற மூர்த்தங்களை ஒரே சேர தரிசிக்க ஆடல் வல்ல பெருமானின் திருமூர்த்தமன்றி வேறு யாதாக இருக்க முடியும்? ஐயன் திருமேனி அமைப்பிலேயே ஐந்தொழில் தூள பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் அமைந்திருக்கும் பாங்கை மெய்கண்ட சாத்திர நூல்கள் வாயிலாக அறியலாம். ராஜசபை, நிருத்த சபை, கனகசபை, சிற்சபை, பேரம்பலம் என ஐந்து சபைகளும் ஒரு சேர உள்ள திருத்தலம் பெரும்பற்ற புலியூரேயாம். தில்லை மாநகர் தெற்கு திருக்கோபுர வாயில் வழியாக இங்கே எழுந்தொருளிய சம்பந்தமூர்த்திகள் கூத்தப்பிரானை தரிசித்து திருவேட்களம் முதலிய பதிகளையும் வணங்கி பிறகு மீண்டும் தில்லைக்கு எழுந்தொருளிய காலத்து ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி நீலகண்ட பெரும்பானாருக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் சிவகணநாதர்களாக திகழ்வதை காட்டியருளினர். ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் எனத் தொடங்கும் பாடல் பண் காந்தார பஞ்சமம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் தக்கராகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. திருமடத்தில் தந்தையாரை எதிர்கொண்ட பொழுது பாடிய பதிகம். தலம் திரு ஆலவாய், பண் கொல்லி. திருச்சிற்றம்பலம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருவொற்றியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருநாகேச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருமழபாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி. திருவாலம்பொழிலில் தங்கியிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கனவில் மழபாடி இறைவர் தோன்றி மழபாடிக்கு வர மறந்தாயோ என்று வினவிய போது, மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு தொல்நோக்கம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கல்லாமை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மற்றிரண்டோளானை சேர் நெஞ்சே சேரப்போய் மற்றிரண்டோள மனையே.

0: அமரர் வாய்சோர வந்து எதிர்ந்த வல்லஞ்ச கண்டல் வரில் திருச்செம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: பண் குறிஞ்சி மூன்றாவது கட்டளை திரு இருக்கு குரல் என்ற அமைப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளியது

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

உங்களுக்கு தெரியும், இந்த திருப்பதியும் திருநாவுக்கரசர் ஏன் ஓதினார் அருளினார் என்று. சிவன் அருளாமையினால் அப்படின்னு தான் சொல்லுகிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான். மூவர் பெருமக்களுடைய வரலாறை சொல்ல வந்த தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லாவிட்டால் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். தெளிவாக சொன்னவர் தெய்வ சேக்கிரார் பெருமான் தான். அவர் சொல்லுகிறார், சிவன் அருளாமையினால் நம்பர் அருளாமையினால் நாவுக்கரசர் வேற்று மதம் சென்றார் அப்படின்னு தான் சொல்றார் அவர். விதிவசத்தால் என்றோ அல்லது வேற ஒரு காரணத்துக்காகவோ சென்றார் என்று அவர் சொல்லவில்லை. நம்பர் அருளாமையினால் வேற்று மதத்துக்கு சென்றார் அப்படின்னா, திரும்பி வந்தபோது என்ன சொல்லுகிறார் அதே சேக்கிரார் பெருமான், நம்பர் அருளால் திரும்பி வந்து விட்டார் என்று சொல்லுகிறார். அந்த எந்த நம்பர் என்ற சொல்லு எப்படி நடுநிலை வகிக்குது பாத்தீங்களா? ஆமா, அப்படி நம்பர் அருளாமையினால் வேற்று மதத்திற்கு சென்றார், நம்பர் அருளின்மையினால் திரும்பி இங்க வந்தார். அந்த அரசன் பல்லவ அரசன் இவரை கூப்பிட்டு விட்டான். அப்பொழுது அவர் பாடிய தேவாரம் உங்களுக்கு நினைவிருக்கும், இருந்தாலும் நான் சொல்ல கடப்பாடும்.

ஒரு ஆண்டியாக ஒரு பரதேசியாக குடிமக்கள்ல பொருளாதாரத்துறையிலேயோ அல்லது பதவியிலேயோ கடைசி நிலையில இருக்கிற ஒருவர் அரசனுடைய ஆணைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் அப்பர் சுவாமிக்கு இருந்தது. நான்

ராமாக்கு குடியல்லோன்னு சொல்லிவிடலாம். யமனுக்கு அஞ்ச மாட்டோம்னு நம்ம சொல்ல முடியுமா? இத ஒரு தடவை இந்த பூமிதானத்துக்கு இருந்தார் பாருங்க ஒரு பெரியவர், அவர் இந்த பாட்டை கேட்டுவிட்டு ஓன்னு அழுதார். நான் பாடினே இதை கேட்டுவிட்டு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தமிழன் யமனுக்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்லுகிற தைரியமா அப்படின்னு முடியுமா? நாம

என்ன பொருள்? நரகத்துல போய் நான் இடப்பட மாட்டேன் என்றுதான் இதுவரையிலும் பாடம் இருக்கிறது. ஆனா தரூர் ஆதியின விதிமுறையில என்ன எழுதியிருக்கிறார்கள்? முன்னே பாடம் எப்படி தெரியுமா? நரகத்தில் இடப்படும், இடர்படும் அல்ல, யாரோ ஒருத்தன் இரு சேர்த்துட்டாங்க. அந்த ஸ்பாட்லயே எனக்கு வேலை இல்லை, நாங்க போக வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னாரா நாவுக்கரசர்? இது முன்னே அப்படித்தான் இருந்தது, யாரோ ஒருத்தனை இடப்படும் என்று சேர்த்து விட்டான் என்று எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் இடப்படும் சரியா, இடப்படும் சரியான்னு உங்களுக்கே தெரியும். இதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லையா. நரக

ஏமாப்பம்னா சில பேரு ஏமாத்த மாட்டோம்னு பொறுப்புன்றாங்க. அது அவ்வளவு சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். விரிவுரையில என்ன வருகிறது தெரியுமா? களிப்போடு இருப்போம். இருமாந்திருப்பன்கோலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு திருமான் ஏந்திதன் செவடிக்கு சென்று அங்கு இருமாந்திருப்பன்கோலோ. அந்த இருமாப்பு செல்வ இருமாப்போ பதவி இருமாப்போ அதல்ல. சிவன் திருவடியை எண்ணினால் வருகிறது இருமாப்பு. ஏமாப்போம் என்றால் அந்த இருமாப்பு களிப்பு என்றுதான் பொருள் எழுதியிருக்கிறார்.

சங்கரனுடைய திருவடியை நான் குறுகிவிட்டேன், அதில் போய் சேர்ந்து விட்டதுனால இந்த பலன்கள் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு இந்த அரசாங்கத்திலிருந்து வந்த தூதுவர்கள்ட்ட சொல்றாருன்னு சொன்னா என்ன தைரியம்! நாமளும் இப்ப அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டோமேயால் அந்த தைரியம் நமக்கு நிச்சயமாக வந்துவிடும். சொல்ல போன எனக்கே வருகிறது. ஆமா, ஒருத்தரிடம் இனிமே நான் யாருகிட்டையும் கைகட்ட மாட்டேன். நிச்சயமாக யாரும் அப்படி சொல்ல முடியும். ஏன், அவன் திருவடியை சேர்ந்து விட்டான். பார்த்த மறுபடியும் பார்ப்போமா?

இந்த முதல் பாட்டு எல்லோருக்கும் தெரியும். ஆனா இரண்டாவது பாட்டுல சொல்ற கருத்தை நாம எண்ணி பார்ப்போமா. அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்கறையன். தன்னுடைய துறவு தன்மையை இந்த பாட்டுலதான் நன்றாக காட்டுகிறார்னு என்னுடைய அபிப்பிராயம். இந்த பரந்த உலகத்துல யாரும் சமைச்சு சாப்பிடுவதற்கு இன்னும் மறக்கல. அவர்கள் பிச்சை என்று கேட்டுவால் ஒரு பிடி போடவும் அவர்கள் தவறவில்லை. நான் ஒரு பிடி பிச்சை வாங்கி சாப்பிட்டு விடுவேன். பணம் வேணும், பதவி வேணும், சோறு வேணும், வீடு வேணும்னு சொன்னாத்தானே அவனுக்கு அடிமையாக நான் இருக்கணும். தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு நெஞ்சம், தேவாரம் பாடிய நெஞ்சம் அது. அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பர் இட்டு உண்பர் விளக்காரையும். இன்னும் பிச்சை போடுறதுக்கு மறக்கலை அவர்கள். ஆமா, நான் வாங்கி சாப்பிட்டு விடுவேன். அப்படி சாப்பிடுகிற பரதேசிகளை நான் பார்த்திருக்கிறேன். சிதம்பரத்தில் ஒரு பரதேசி, அவர் ஆடை இல்லாதவர், உடம்பு இவ்வளவு பெருசு, தக தகனு தங்கம் மாதிரி மேனி. அந்த பரதேசிக்கு காலையில 10 மணிக்கு அப்படி தெருவில் போய்கிட்டே இருப்பார். யார் வீட்லயாவது கையை நீட்டுவார், கையில இவ்வளவு சோறு போட்டா அதை வாங்கி தின்னுட்டு இந்த தெடிவில் இருக்கிற சாக்கடை தண்ணியை குடிச்சு விட்டு போவார். சாக்கடை தண்ணியை மெரிச்சாலே டிசீஸ் வரும்னு சொல்லுகிற உலகம் நம்ம உலகம் இல்லையா. அந்த தண்ணியவே குடிச்சு விட்டு தங்கம் மாதிரி வச்சிருந்தார் அந்த மேனிய. தூக்கம் வந்தா தரையில படுத்து ரோட்ல படுத்து தூங்குவார். கார் வந்துன்னா திருப்பிட்டு போவான். ஒரு நாள் அவர் எங்கிருந்தோ மறைந்து விட்டார். தேடினார்கள், இன்னும் கிடைக்கல. இது நான் கண்ணால பார்த்தது. இந்த தேவாரம் அதைத்தான் சொல்லுகிறது. அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்காரையம். புகலிடமாம் அம்பலங்கள். அம்பலங்கள் என்று சொல்லப்படுகிறது மடாலயம், இந்த பரதேசிகள் தங்குவதற்காக இடம். அப்படிதான் முன்ன கட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கட்டி வச்சா எல்லாரும் போய் தங்கிடுவாங்க. சத்திரம்னு ஒண்ணு கட்டினா போக்கு வரவன், வழி இல்லாதவன், இவெல்லாம் வாங்கி சாப்பிடறதுக்காக சத்திரம் வச்சு கட்டினான். முன்ன இருந்தது அப்படி சுங்குவார் சத்திரம். அங்க ஒரு சத்திரம் பாத்திரீங்களா, எவ்வளவு பெரிய சத்திரம் கட்டி வச்சிருக்கிறான், எத்தனை பேருக்கு சோறு போட்டிருப்பான். அப்படி தர்மத்தில் தழைத்த நாடு இது. அந்த இடத்துல போய் நான் படுத்து தூங்குவேன், பூமியில படுத்து தூங்குவேனா. இந்த பூமி தேவி என்னை நீ ஏழைன்னு பிறட்டி தள்ளிவிட மாட்டாள் என்று சொல்லுகிறார் அப்பர். புகலிடமாம் அம்பலங்கள், பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள், பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள். பொய் சொல்றேன் என்று நின்னுகிறாயோ? இல்லை, பொய்யன்று மெய்யே. இதை விட வேற என்ன நமக்கு தேவை இல்லையா? புகலிடமாம் அம்பலங்கள், பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள், பொய்யன்று மெய்யே. இவ்வளவு தைரியம் எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? இகளுடைய விடையுடையான் என்று கொண்டான், இனி ஏதும் குறைவில்லோம், இடர்கள் தீர்ந்தோம், புகிலுடுத்து பொன் பூண்டு. துகில் என்பது பொன்னாடை. பொன்னாடையும் பொன்னையும் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் பணக்காரன் இருக்க முடியும்? அது எனக்கு தேவையா? அந்த அரசனுக்கு அல்லவா தேவி. அது அவனுக்கு நான் அடிமையாக இருக்க தயாரா இல்லை என்று சொல்லுகிறார் சுவாமி. துகிலுடுத்து பொன் பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ துரிசற்றோமே. குற்றமற்றோம் நான் குற்றமற்றவன். எப்படி அந்த வாக்கு வருது பாத்தீங்களா? அதனாலதான் வாக்கீசராக போன ஜென்மத்தில் இருந்தவர் இந்த ஜென்மாவில திருநாவுக்கரசர் என்று வந்தார் என்று சொல்லுவார்கள். பாட்ட மறுபடியும் சொல்லட்டுமா?

கிடந்தால் புரட்டாள் பொய்யன்று மெய்யே இகளுடைய விடையுடையான் என்று கொண்டான். இனி ஏதும் குறைவில்லோம் துகிலுடுத்து பொன்பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ துரிசற்றோமே துரிசற்றோமே துரிசற்றோமே என்று சொன்னார். இத வந்த கேட்டவன், சுவாமி நீங்க வரலன்னா எங்களை ஒறுப்பான் அரசன் என்று சொன்னார்களாம். அந்த சொல் அவருக்கு பொறுக்க முடியல. என்னால இன்னொருத்தன் துன்பப்படுவானா, அப்பன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு போயிருக்கிறாரு. போன உடனே என்ன பண்ணினா, மறுபடியும் இந்த சமுதாயத்துக்கு அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டது. சரி, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அந்த தண்டனை கொடுத்ததுல ஒண்ணுதான், யானையை விட்டு இடற செய்தது. யானையை விட்டு இடரச்சு இப்போ நான் கூட நான் நினைச்சேன்னா நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த சைவ சமயத்தை விட்டுட்டு வேற ஒரு சமுதாயத்துக்கு நீங்க போகலாமே, யாரும் தடை சொல்ல முடியாதே அல்லவா? ஆமா, தடை சொல்ல முடியாது. இப்ப நான் நினைச்சா கூட போயிடலாமே, அப்படித்தானே போனார் அவர். திரும்பி வந்ததுக்காக இந்த தண்டனையா? யானையை விட்டு இடர செய்தார்களாம். அப்பதான் சொல்லுகிறார் சுவாமி, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, யானையை உரித்தவன் என் கடவுள். அதுலதான் வருகிறது, சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்க சூடாமணியும் வண்ண உரிமை உடையும். அந்த வண்ண உரிமை என்பது ரெண்டு வச்சுக்கலாம், ஒன்னு யானையின் உரிமை, இன்னொன்னு புலியின் உரிமை. இங்க யானையின் உரிமை நான் வச்சுக்கிறது சிறப்பு இல்லையா? என் கடவுள் யானை உரிமையே போர்த்து கொண்டிருக்கிறான்டா, இந்த யானை என்னை என்ன செய்துவிடும் என்று சொல்லி, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று 11:22 தடவை சொல்றேன். இப்படி சொல்லுவதற்கு எனக்கு என்ன தைரியம் தெரியுமா? திருவதியில் இருக்கிறான் பார் சிவன், அவன் என்னுடைய சொந்தக்காரன். என்னைக்காவது இந்த மயிலாப்பூர் இருக்கிற கபாலி எனக்கு சொந்தக்காரன் நம்ம சொன்னமா? இல்ல, சில பேர் சொந்தக்காரன் சொல்லிவிட்டு சொத்த மாத்திரம் வெட்டு விட்டுறான், அது செய்ய தவறில்ல. ஆனா கோயிலுக்கு நாளைக்கு ஒரு தீமைன்னு வரும்போது அதற்கு நான் சொந்தக்காரன் தான் சொல்லிட்டு அன்னைக்கு போய் அந்த தீமையை விளக்குவதற்கு காத்திருக்கிறார்களா? இல்லை, அதைத்தான் சொல்றாரு. வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரன் ஏறும் அகலம் அழாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம். நல்லபடியா போச்சு, நான் என்று போடாம நாம் என்று கூட போட்டு விட்டார். அது அப்பவும் வரட்டும், இப்பவும் இன்னைக்கு சொல்றவனுக்கு நாம் என்ற சொல் பன்மை என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? நாமும் அவனுக்கு சொந்தக்காரன் தான். அதனால அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடினார் அப்பர் பெருமான். இந்த நெஞ்சத்துல எவ்வளவு உரம், நமக்கு அந்த உரம் உண்டா? கிடைக்குமா? கிடைக்கும். அப்பர் தேவாரத்தை ஒழுங்காக நம்ம படித்து பார்த்து விட்டோமே, ஆனால் நமக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்று என்னுடைய எண்ணம். இனி அந்த அப்பர் சுவாமியினுடைய உள்ளத்துல இன்னும் எவ்வளவு சொல்றாரு, இந்த மாதிரி நான் அஞ்ச மாட்டேன் அஞ்ச மாட்டேன்னு சொல்லுகிற பகுதியை சிலதை இன்னைக்கு நாம் நினைவூட்டலாம் என்று எண்ணி வந்தேன். இன்னொரு பாட்டு சொல்லி பார்க்கலாம். இந்த 22 தடவை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை சொன்ன உடனே அந்த யானை, இவரை கொல்ல வந்த யானை யார் ஏவினானோ அவனை அடித்து விட்டு சென்றதாக நமக்கு தெய்வ சேக்கிரார் பெருமான் அருள்கிறார். அவருடைய நெஞ்சம் இன்னும் என்னென்ன சொல்லுகிறது அஞ்சாமையை பற்றி எண்ணி பார்ப்போம்.

அவரை கண்ணில கொட்டி போட்டாங்க. அது சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்றேன், நமச்சிவாய மந்திரம் தான் எனக்கு துணை என்று சொல்லிவிட்டார். திருப்பாதிரி புலியூர்ல போய் கரையேறினார். கரையேறின உடனே நேர கோயிலுக்கு தான் போகிறார். சமயாச்சாரிய சுவாமிகளும் ஒரு ஊருக்கு போனா முதல்ல கோயிலுக்கு தான் போவார்கள். நாம அப்படி போவான்னு நீங்க எண்ணி பாருங்க. நானே போமாட்டேன், நேரா சொந்தக்காரன் உடந்தா அங்கதான் போவேன். இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு விட்டு நேரம் இருக்கும் போது கோயிலுக்கு போவோம். இதான் நாம செய்யறோம். ஆனா சுவாமி என்ன, சுவாமிகள் என்ன பண்றாங்க, ஒரு ஊருக்கு போனா நேரம் அந்த கோயிலுக்கு போறது. சுவாமி உன்னுடைய திருத்தலத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள். திரும்பி அதை ஊரை விட்டு புறப்பட்டு போகும்போது சுவாமி நான் அடுத்த ஊருக்கு செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு போவார்களாம். இத வாரியார் சுவாமி என்ன சொல்லுவார், அப்படி வீட்டுல சொல்லிக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த இப்படி பெரிய புராணத்துல வருது. நாமளும் வீட்டுல சொல்லிக்கிட்டு போகணும். ரொம்ப பேர் சொல்லிக்காம போறாங்க, என்ன காரணம் தெரியுமா, அவன் போற இடத்த சொல்றாப்ல இல்ல, அதனால சொல்லிக்காம போறான்னு இல்லையா. ஆமா, அது போல இங்க இவர் என்ன பண்ணார், நேரா கோயிலுக்கு போறார். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமை அவருக்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று சொல்லிவிட்டு அந்த திருப்பதியத்திலே தன்னுடைய அஞ்சாமையை ஒரு சில பாடல்கள் சொல்லுகிறார்.

மண்ணுலகம், பாதாளத்துக்கு போனாலும் சொர்க்கம். அப்படி போனா என்ன ஆகும் இந்த மண்ணுலகம் உங்களுக்கு தெரியும். மால் கடல் மூடி மற்ற ஏழுலகம் விண்பால் திசை கட்டு. இந்த உலகம் எல்லாம் தண்ணீர் வந்து மூடி திசையும் மாறிவிட்டதுண்டா. எவ்வளவு பெரிய துன்பம். மண் பாதலம்புக்கு மால் கடல் மூடி மற்ற ஏழுலகம் விண்பால் திசை கட்டு இரு சுடர் வீழினும். இங்க இரு சுடர் என்றும் ஒரு பாடம், விரி சுடர் என்றும் ஒரு பாடம், இரண்டும் பொருந்தும். இரு சுடர் என்பது சூரிய சந்திரன், விரி சுடர் என்பது எல்லாம் ஒளியை தருகிற சுடர்கள் என்று பொருள். இரு சுடர் வீழினும் சூரியன் கிட்ட வந்தாலும் தாங்க முடியாது, சந்திரன் கிட்ட வந்தாலும் தாங்க முடியாது. நல்ல குளிர்ச்சியையும் நம்மளால தாங்க முடியாது, நல்ல வெப்பத்தையும் தாங்க முடியாது. அது நடுநிலையில் இருந்தாலும் நம்மளால தாங்க முடியும். இரு சுடர் வீடின

எல்லாம் பாடியிருப்பார். அவர் வெறும் வசன நடையில அவர் பாட்டு எழுதிவிட்டுவில்லையே, கோயில நின்றுகிட்டு சாமி கிட்ட அந்த பாட்டை பாடியிருப்பார் இல்லையா. இதுதான் தமிழிசை. விண்பா சிசை கட்டி இரு சுடர் வீடினும் அஞ்சல் நெஞ்சே, தின்பா நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றி கடவுட் சுடரான் கடலில்.

பாதலம் புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழு உலகம் வெண்பா சிதை கட்டு இரு சுடர் வீடினும் அஞ்சல் நஞ்சே வெண்பா நமக்கு ஒன்று கண்டோம் இருப்பா இரு புலியூர் கண்பாவு நெற்றி கடவுள்.

ಹೌದಾ? ಭೂಕಂಪವು ಭೂ ಭೂಮಿ ಕಂಬಂ ஆடுது. இப்ப சமீபத்துல கூட ஒரு வருஷத்துக்கு முந்தையோ ஏதோ ஒரு நாட்டுல பூகம்பம் வந்து பாருங்க, ஆயிரக்கணக்கில் போயிட்டாங்கல்ல இல்லையா. நிலம் ஆடுச்சுன்னு சொன்னா எதுவும் இருக்க முடியாது.

துன்பம். வாரியார் சன் சொல்லுவார், அடுத்த வீட்டுக்காரன் துன்பப்படுத்தினான்னா அவனை ஒரு நாளைக்கு ஐயா வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல ஏதேனும் ஒரு விருந்து வச்சா அவன் விரோதம் சரியா போடும்பார். வாரியார் சன் அந்த மாதிரி இத தீர்க்க முடியுமா? நடக்காதல்லவா. என்ன காரணம் தெரியுமா? தின்பா நமக்கு ஒன்று கண்டோம்.

உண்டில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே. ஒரு காலத்துல நஞ்சை சாப்பிட்டான் அவன். ஏன் சாப்பிட்டான்? இந்த உயிர்களெல்லாம் நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் சாப்பிட்டான். அதை சொல்லுவார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஒரு தேவாரத்துல.

0: உலகம் எல்லாம் நன்றாக இருக்கட்டும்னுதான் அவன் நஞ்சத்தை சாப்பிட்டானோ. திருநாவுக்கரசருக்கு நஞ்சு ஊட்டப்பட்டது. ஆமா,
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு கழிப்பாலை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் கௌசிகம் ராகம் பைரவி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருநெல்வாயில் அல்லவா, அது அண்மையில் இருக்கிற பதியம். எனவே அங்கே திருநெல்வாயில புடையினார் என்று சொல்லும்படியான பதியத்தை பாடுகிறார்.

வாங்கினார் மதில் மேல் கனை வெள்ளம் தாங்கினார் தலையாய தன்மயன் நீங்கு நீர நெல்வாயிலார் தொழ ஓங்கினார் எமது உச்சியாரே நிச்சலேத்தும் நெல்வாயிலார் தொழ இச்சையால் உறைவார் எம் ஈசனார் கச்சையாவதோர் பாம்பினார் கலின் இச்சையார் எமது உச்சியாரே மறையினார் மழுவாளினார் மல்கு பிறையினார் பிறையோடிலங்கிய நிறையினார் நெல்வாயிலார் தொழும் இறைவனார் எமது உச்சியாரே விருத்தனாகி வெண்ணீரு பூசிய கருத்தனார் கனலாட்டுகந்தவரே நிறுத்தனார்

ஏறினார் எமது உச்சியாரே, ஆதி அந்தமாயினார் வினை கோதியார் மதில் கூட்டழித்தவரே, இனிதியார நெல்வாயிலார் மறை ஓதியார் எமது உச்சியாரே, பற்றினான் அரக்கன் கையிலேயே ஒற்றினார் ஒரு கால் விரலுறைய, நெற்றியார நெல்வாயிலார் தொழு பெற்றியார் எமது உச்சியாரே, நாடினார் மணிவண்ணன் நான்முகன் கூடினார் குறுகாத கொள்கையரே, நீடினார நெல்வாயிலார் தலை ஓடினார் எமது உச்சியாரே, குண்டமண்டுவர் கூரை மூடர் சொல் பண்டமாக வையாத பண்பினர், விண்தயங்கு நெல்வாயிலார் நஞ்சை உண்ட கண்டரே எம் உச்சியாரே செண்பய.

இந்த திருநெல்வாயில் பதியத்துல திருவுச்சின்னு பிராக்கெட்ல போட்டிருக்கும். திருவுச்சிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற பெருமானுக்கு உச்சியான், மனத்தகத்தான் தலை மேலான் வாய்க்கினுள்ளான். இந்த தலை மேலான் உச்சியான், உச்சியான் பத்தீங்களா, திருவுச்சின்னு இங்க பெருமானுக்கு பேரு. நல்ல வேலையா தேவாரம் ஞாபகத்துக்கு வந்தது. இதெல்லாம் நம்ம குறிக்கல கிடிக்கல, எல்லாம் இங்கே நம்ம ஐயா கிட்ட வாங்கின பிரச்சனை தான். ஏதோ இங்கே பழைய ஞாபகத்தில் தான் வருது, அது உங்களால் தான் வருது. இந்த முன்னால் இருப்பவர்கள் அத்தனை பேர் என்னையே பார்க்குறீங்க பாருங்க, அந்த உங்கள் அருள் நோக்கு தான் ஏதோ சில ஒன்று ரெண்டு வருது, இல்லைன்னா இங்கே ஒன்று சுத்த ஜீரோ, ஒன்றும் இல்லாத ஆள். மனத்தகத்தான் தலை மேலான், அதான் உச்சியான், உச்சியான் வாய்க்கின் உள்ளான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான். என்ன அருமையா திருமுறை, ஒன்றுக்கு ஒன்று அப்படியே நெருங்கிடு. ஞான சம்பந்தம் இருக்கு, அப்பர் அப்பர் இருக்கு, சுந்தர சுந்தர இருக்கு, மணிவாசகர் அடாடாடா பின்னிடுவார். ஆகவே அதான் உச்சியான் என்றால் தலைமேலான், பெருமான் நமக்கெல்லாம் மேலாக இருக்கின்றவன். அப்படிப்பட்ட அந்த உச்சியாருங்கிறதே எல்லா பாடத்தோறும் வச்சு பாடுகிறார். அது ரொம்ப அருமை. துடையினார் எமது உச்சியாரே, ஓங்கினார் எமது உச்சியாரே என்று அந்த பெருமானை அவ்வாறு நினைந்து ஞானசம்பந்தர் பாடுகிறார். புடையினார் புள்ளி கால் பொருந்திய மடையினார் அப்படினர், மணிநீர் நெல்வாயிலார் அப்படினர். அங்க இருக்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மடையில் வாழை பாயன்னு சொன்னார்ல திருக்கோலகார் பதியத்துல, இங்க என்னன்னாரு, இந்த மாதிரி மடைகள்ல வாழை மட்டும் பாயுமா, நண்டு இருக்கும், அது அப்படியே போயிட்டு இருக்கும் அல்லவா. இப்படி நண்டுகள் மற்றவை எல்லாம், அதெல்லாம் நீர் விட்டு நீங்காது, நீரை விட்டு நீங்காத உயிரினங்கள் எல்லாம் எப்போ அங்க இருக்கும், எனவே நீர் நீங்காதுன்னு அர்த்தம் இல்ல. அதுதான் நம்ம அம்மா சொன்னான், அரசனை வாழ்த்தும் போது ஒரு தாய்க்குளம் தான் வருது, தாய்க்குளம் ஒரு அரசனை சொல்லி அரசனை அம்மா வாழ்த்தணும், அம்மா வாயினால ஒரு வார்த்தை வருனர் வரப்புயர அப்படின்ட்டு. பெண்களுக்கு அறிவு இல்லைன்னு சொன்ன எந்த மடப்பைய சொன்னான், யார் சொன்னான், வரப்புயர. என்னையும் ஒரு அரசனை வாழ்த்த சொன்னா அந்த மனுஷன் வரப்புயரன்னு இந்த அம்மா பாடிட்டு உட்காந்துட்டா, எடுத்தது கண்டிலும் இட்டது கண்டிலும் சொன்ன வரப்புயர உட்காந்துட்டு. தாய்க்குலத்தின் வாழ்த்து ஒரு பக்கம் எழுதி வைக்கிறோமே நம்ம, அந்த அம்மா வரப்பு உயர ரெண்டே ரெண்டு சொல்லு விலங்கல் அம்மா நீங்க வாழ்த்துறது என்ன, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், நீ வாழ்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு அம்மா தாய்க்குளம் வாழ்த்துச்சு, ஆண்குளம் கூட வாழ்த்திலையே தாய்க்குளம் கூட வாழ். அப்போ அரசன் வாழணும்னா இங்க வரப்பு உயரணும், என்ன அருமையா பண்ண. ஆகவேதான் இங்கே இந்த நண்டுகள் இவையெல்லாம் சூட

இதெல்லாம் மீண்டும் படிக்க வேண்டியதில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு படிச்சதுல இப்ப குறிச்சுக்கிட்டீங்கன்னா மைனஸ் பண்ணிவிடலாம். இன்னைக்கு 15 பதிகத்தை படிச்சிட்டோம்ல சிவ சிவ. அதனால 9 நாடினார் மணி வண்ணன் நான்முகன் கூடினார் குரு காதல் வந்துட்டது. திருமால் பெருமன் குண்டமன் துவர்க்குவரை 10 வந்துட்டது. ஆகவே இந்த பதிகத்துல குறிப்பு ஒன்றும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நின்பயக்கும் பயங்கு நெல் வாயில் ஈசனை சண்பை ஞான சம்பந்தன் சொல்லிவை பண்பயன் கொல பாடவல்லவர். பண் பயன் கொல பாடவல்லவர். பயன் பண் பயன் கொள்றதுன்னா அந்த பண்ணை எந்த அளவில் நீட்டியும் குறுகியும் மந்தமாகவும் உச்சமாகவும் பாடணுமோ அந்த மாதிரி அந்த பண்ணை தான் அந்த பண்ணனுடைய ஓசை தவளும் ஓசை விளங்கும் இல்லை. அப்போ அந்த பண்ணை ரொம்ப அருமையாக காட்டினாரியா. இப்போ கூட பார்த்துங்க நல்ல இந்த பழைய காலத்து இந்த கச்சேரிகளில் சீகாழி கோவந்தலாம் இவங்கெல்லாம் பெண்ணை பாடினாங்களே மதுரை சோமுலாம் சில பாடலில் அவங்களுடைய தனி அந்த கவனத்தை வச்சிருப்பாங்க. சார் இன்னைக்கு பாடினது எல்லாம் அருமையாக இருந்தது, ஆனால் திருச்செந்தூரில் அதுதான் அருமையாக இருந்தது அப்படிங்கிற. திருச்செந்தூரில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் அப்படின்னு பண்ணும்போது சில பகுதியில் தன்னை மறந்துடுவாங்க. அந்த தன்னை மறந்து பாடுறதுதான் மறுநாள் தினமலரில் தினத்திலாம் அருமையாக போட்டு இந்த அருமையாக பாடினார் எல்லா அரசியலும் ஈர்த்தார். ஆனால் இந்த பாடல் இவர் எத்தனையோ முறை பாடியிருந்த போதிலும் இந்த பாடல் அவருடைய தம்முடைய கைவண்ணத்தை காட்டினார் என்றெல்லாம் பாராட்டிப்படுவது சொல்லுமையே சொல்றோம். அது போல எந்த ஒன்று அதுதான் கூட சொல்றது. இந்த பள்ளிகள் கடைசியில் இப்போ புலவராக படிச்சுட்டு போகும்போது ஐயா எனக்கு எதுனா அறவரை சொல்லுங்க ஐயா இனிமே எங்கே நாங்கள் பாடம் கேட்க போகிறோம்னு சொல்லும். கொஞ்சம் கண்ணில் தண்ணி விட்டுலாம் இருப்பாங்க. பாவம் எனக்கு நினைக்கிறது சரி இனிமேல் இந்த பிள்ளைகளுக்கு எங்கே பாடம் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு சரிதான்ப்பா 4 சொன்னதை வச்சுக்கப்படாதனர். 4 சொன்னீங்க இன்றைக்கி எதுன்னு சொல்லுங்க. வாரத்தில் எந்த நூல் எடுத்தாலும் எல்லா நாளும் பையனை உருக்க முடியாது. மணிமேகல் எடுத்தீங்கன்னா அதில் நான் அப்போ 20 எடுத்தீங்கன்னா ஒரு 3 நெஞ்சை தொடும்படியாக சொல்கிறாள். எந்த உணர்ச்சியை ஊற்ற முடியா ஒரு 3 சொல்லுப்பா. திருக்குறள் எடுத்தீங்கன்னா 25 எடுத்தீங்கன்னா ஒரு 2 திருக்குறள் திருக்குறள் தான் அடிக்கடி மறையம் மறைய எந்த உணர்ச்சி வருமாறு நடத்து. எல்லா வகுப்பும் நடத்த முடியாது, போர்ஷன் முடிக்கணும், ஒரு இடமாவது நடத்துப்பா. அதான்ப்பா நான் விரும்புறது. ஓ அது மாதிரி எல்லா பண்ணும் பண்ண எல்லா பண்ண முடியாது, ஒரு இடத்துல அப்படி ஒன்று நிறுத்திடுவாங்க அரார அதுதான் பண்பயன், அதுதான் நம்ம படிப்பின் பயன். என்ன பண்றது இது மாதிரி எல்லாம் அருமையாக பாடியவர் என்று சொல்லி சொல்லுகிறார். எனவே பண்பயன் கொல பாடவல்லவர் விண்பயன்களும் வெற்றியாளரே மேலே உலகத்திலே சேருவார் என்றெல்லாம் சொல்லி இனி இந்த திரு உச்சியாரை பற்றி நெல்வாயில் அறத்துறையை பாடினார். இனி ஒரு அருமையான கருத்து கொஞ்சம் இருங்க. ஓதாமூர்த்திகள் செய்வதற்கு முன்னே ஒரு வரலாறு. இப்பொழுது இப்படியெல்லாம் வணங்கி கொண்டிருப்போர் ஒரு நாள் திருத்தில்லைக்கு சென்றார். எல்லாம் பக்கத்தில் திருத்தில்லைக்கு பக்கத்தில் இருக்கிற தலங்களில் இருந்து இப்படியெல்லாம் வழிபாடு செய்தார். செய்தவர் தினமும் செல்வார். செல்லும் போது ஒரு நாள் செல்கிறாராம். இப்பொழுது இதோ எங்கிருந்து திருநெல்வாயில் அறத்துறையிலிருந்து புறப்படுகிறார். புறப்பட்டா நீங்கள் என்றைக்குமே இப்போ வந்து நம்ம தில்லையில் இந்த புறம் கோவில் இருக்கு, நடுப்புற ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, இந்த புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு. நீங்களா இப்போ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி தான் இந்த பதிகளெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு மீண்டும் இப்போ இங்கே திருத்தில்லைக்கு வருகிறார். சும்மா ஒரு வேடிக்கைக்கு இதோ இப்பொழுது நெல்வாயில் அறத்துறையிலிருந்து ஞானசம்பந்தருடன் நாமெல்லாம் வருகிறோம், இதோ வந்து கொண்டிருக்கிறோம். வந்தவர்கள் இப்பொழுது அந்த ரயில்வே ஸ்டேஷன் அது அங்கே வந்தாலே கோவிலுடைய கோபுரம் தெரியும். ஆஹா பெருமானுடைய திருச்சிகரம். அப்படி தெரிகின்ற பொழுது ஞானசம்பந்தருக்கு என்ன காட்சி தெரிந்ததாம், தில்லையில் வாழ்கின்ற தில்லை வாழந்தல் இருக்காங்களே 3000 அந்த காலத்தில் இருந்ததாக ஒரு புள்ளி வரம் கொடுக்கிறார். தில்லை 3000 என்று சேர்க்கிறார் சொல்லுகிறார். எனவே இப்பொழுது இந்த இப்பொழுது நாம் திருநெல்வாயில் அறத்துறையிலிருந்து வருகிறோம். வந்தால் ஞானசம்பந்த பெருமான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்பெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது சொல்றேன், ரயில்வே நிலையத்தை அப்படி இப்படி அப்படி தாண்டும் போது இந்த தில்லை 3000 சிவகணநாதர்களாக காட்சி அளித்தார்களாம். யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு. சிவகணநாதராய் தோன்று. இந்த 3000 கணநாதரோடு இருக்கின்ற நடராஜாவை எங்க பார்க்கிறார்? ரயில்வே நிலையத்துக்கு அண்மையிலேயே அந்த காட்சி அப்படி தெரிகிறதா. அதை கண்டு மகிழ்ந்தவர் நேரே இப்பொழுது தில்லைக்கு திருக்கோவிலுக்கு சென்று பெருமான் திருமுன்னிலே ஆடினாயினரு நெய்யோடு பால் தயிர் என்ற அருமையான பதிகத்தை பாடுகிறார் என்று சொல்லுகிறார் சேர்க்கிறார். இதை பக்தர்களாகிய நாம் என்ன பண்றோம்? கேட்கிறோம். கேட்கிறேன் ஆஹா ஞானசம்பந்தருக்கு
அங்க இருந்த தில்லைவாடந்தர்

0: அவர்கள் சிவகணநாதர்களாக காட்சியளிக்க ஞானசம்பந்தர் வணங்கினார், நாமும் பின்தொடர்ந்தோம் என்ற காட்சி வருது. பக்தர்களுக்கு பிஹெச்டி ஆராய்ச்சி பண்றான் அவன். ஐயா, இந்த தில்லைவாழந்தல் 3000 பேரும் கணநாதராக காட்சி அளிக்க ஞானசம்பந்தர் வணங்கினார்னு சேக்கிழார் சொல்றார். எந்த அடிப்படையில் சொல்றார்னு கேட்கறான். அவன் பிஹெச்டி எழுதுனவன், டாக்டரேட் வாங்கினவன், எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு. அதுதான் இன்னி வரைக்கும் எனக்கு சந்தேகம்னா, மக்கு போயில டேபிள் விட்டு கீழே இறங்கிட வேண்டாம், என்னோட சேர்ந்து உட்காந்துக்க. உனக்கு சேர் போட்டு உனக்கு உட்கார்ந்து வச்சு, நீ வரும்போது நான் எந்திரிச்சு, நீ போகும்போது எந்திரிச்சு வணக்கம் தரமுன்னா என்ன, எங்கள்கிட்ட இல்லாத அறிவு இருக்குன்னு அர்த்தம் நினைக்கிறேன். அது சைபராக இருக்கும்போது நீங்கள் சிட் டவுன், கீழே இறங்கி எடுங்க வேண்டியது. இப்போ 3000 திரு தில்லைவாழந்தர்கள் கணநாதராக காட்சி அளிக்க அதை கண்டுகளித்து ஞானசம்பந்தர் சென்றார்னு வரலாறு. இந்த வரலாற்றை எப்படி பார பிடிச்சது, என்ன ஆதாரம், நீங்க படிங்க.
1: நெய்யோட பார்த்தையே அந்த

விட்டமே கமழும் குழலாளுடு கூடினாய் எருதேறினாய் நுதல் பட்டமே புனைவாய் இசை பாடும பாரிடமா நட்டமே நவில்வாய் மறையோத்தில்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம் இட்டமா உறைவாய் இவை மேவியதே என்னை போலோ நிலத்தார் கரியமிடற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடல்

அருளாய் உன காரணம் கூறுதுமே. கொம்பலை தழகைதியன் உன்னிடைய கோல வான்மதி போல முகத்திரண்டு அம்பலையார் தலையில் பலியேற்றுழல் பண்டரங்க தில்லையார் தொழுதேத்து சிற்றம்பலும் சேரலார்கள் சேவடிகை தொழ இல்லையாம் வினைதான் எரியம்மதில் எய்தவனே. ஆகந்தோயணி கொன்றையாய் அனல் அங்கையாய் அமரர்க்கு அமரா உமை பாகந்தோய் பகவா பலியேற்றுழல் பண்டரங்கா மாகந்தோய் பொடில் மல்கு சிற்றம்பலும் மன்னினாய் மழுவாளினாய் அழல் நாகம் தோயறையாய் அடியாரை நன்னா வினையே சாதியார் பளிங்கின்னொடு வெள்ளிய சங்கவார் குழையாய் திகழப்படும் வேதியா வீதா விழவாரணி தில்லைதன்னுள் ஆதியாய்க்கு இடமாய சிற்றம்பலும் அங்கையால் தொழவல்லடியார்களை வாதியாது அகலும் நலியா மலி தீவினையே. வேயினார் பணி தோழியோடு ஆடலை வேண்டினாய் வீர உயிர்கள்

தாய் கடலே தொழுதெய்துதும் மேலுலகே தாரினார் விரி கொன்றையாய் மதி தாங்கு நீள் சடையாய் தலைவா நல்ல தேரினார் மறையும் திருவாரணி தில்லைதன் உள்

உடலரை உழல்வார் துவராடையர் வேடத்தார் அவர்கள் உரை கொள்ளன்மின் மற்றவர் உலகின் அவலம் அவை மாற்ற இல்லார் கற்றவர் தொழுதேத்து சிற்றம்பலும் காதலார்கள் வடிகை தொழ உற்றவர் உலகில்

0: சம்பளம்.
1: இந்த அரிய பதியம் திருவேட்களுக்கு அந்த நெல்வாயில் அறத்துறை திருக்கடி பாலை இவையெல்லாம் வணங்கி மீண்டும் தில்லையை அடைந்தவுடன் பாடிய அரிய பாடல். அப்ப பெருமான் திருமுன்னிலையில பாடிய பாடல் இல்லைங்களா? ரொம்ப இது எல்லாருமே கொஞ்சம் இந்த முதல் பாட்டு காதல விழுந்து கொஞ்சம் அடிக்கடி மூர்த்திகளும் பாடுவாங்க.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதற்கு அடுத்தாற் போல மற்றும் ஒரு பாடலிலே பாடியாடும் பரிசே புரிந்தானை, இல்லையா, அவரு பாடுறதையும் ஆடுறதையும் ரொம்ப விரும்புவாராம். கண்டிப்பாக திருமுறைகளை நல்ல பண்ணோட பாட பார்க்கணும். அவசரமா படிக்கிறதுங்கிறது வேறு நிலை, ஓதுதல் என்பது வேறு நிலை. இப்ப சித்தாந்த பாடத்தை படிக்கணும், ஆனா திருமுறைகளை பாடணும். கண்டிப்பாக பண்ணோடு பாட வேண்டும். அப்படி பண்ணோட பாட பாட பெருமானுடைய அருளுக்கு நாம் முழுதாக பாத்திரமாகலாம். ஆகையால் அதை சொல்லி பற்றினோட சுற்றம் ஒழிப்பானை, அந்த யாரு பாடி ஆடுகின்றார்களோ அவர்களுடைய பொருட்சார்பு, உடல் சார்பு, உயிர் சார்பு எல்லாத்தையும் அவர் வந்து நீக்குகின்றார், ஒழிப்பார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் வந்து நமக்கு செய்யக்கூடிய தன்மைகளை பற்றியும் அவரை பற்றியும், அவர் அதாவது அறக்கருணை மறக்கருணை என்று இருவகையால் நமக்கு கருணை செய்கின்றார் என்பதையும் நாம் சித்தியாரின் மூலம் இதுகாரும் சிந்தித்தோம். சரி, இப்ப இது ஓரளவுக்கு இறைவனை பற்றி சிந்திச்சோம். இடுத்து பசு ஆன்மா உயிரை பற்றி சிந்திக்கலாம். பதி ஒன்றுதான், பசுக்கள் பல, உயிர்கள் எண்ணிறந்தன. அது அவர் சொல்லும் பொழுது 84,100 யோனி பேதம் என்று நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார். சரி, அப்படிப்பட்ட உயிர்கள்ல சுவாமி என்ன செய்யறாராம், எவ்வுயிருக்கும் வைப்பினை அப்படின்னு சொல்றார். எல்லா உயிர்களையும் இறைவன் நிறைந்து இருக்கின்றார். அந்த உயிர்கள் அவை செய்த வினைக்கு ஈடாக உடம்பை பெற்று கொண்டு வரும். உடம்ப பெற்றுட்டு வந்து இந்த பிராரத்த வினை, அதாவது பல பிறவிகள்ல செஞ்ச உலக புண்ணியம் அப்புறம் பாவம், இதோட பலன்களை எல்லாம் இன்ப துன்பமா அனுபவிக்கும். இந்த பிறவிக்குன்னு சுவாமி முகந்து கொடுத்தத அனுபவிச்சு முடிஞ்ச உடனே உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சிரும், அது சாதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் திருப்பி அந்த பல வினைகள்லாம் காலியாகணும், இந்த பிறவில புதுசா செஞ்ச வினைகள்லாம் காலியாகணும், திருப்பியும் பிறக்கணும். ஆக ஒரு நல்ல ஒரு, அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம், முடியேன் இனி பிறவேன் என்று பித்தாபிரேசுடைய பாடல்லையும் சொல்லியிருப்பாரு. இந்த மற்றப்பற்று பாடல்லையும் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்று மிக உறுதியாக சொல்ல, அதாவது நம்ம வந்து எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, வினையை ஈட்டாம இருக்கணும், ஆகாமியங்கிற ஒண்ண சேர்க்கவே கூடாது. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நம்ம வீட்டுல கீழே தண்ணி தொட்டியில தண்ணி இருக்கும், அதை நம்ம மேல உள்ள தொட்டியில தண்ணி ஏத்துவோம், அதுதான் ஆகாமியமா ஆகுது. திருப்பி அதை நம்ம கீழே உள்ள நள்ளியில திறந்து புழங்குறோம், அது பிராரத்தம். அது காலியாக அந்த சஞ்சிதமா இருக்கும், அங்க இங்க இருந்து போகும்போது ஆகாமியம், தொட்டியில இருக்கிறது சஞ்சிதம், நமக்கு குழாயில வரும்போது பிராரத்தமா இருக்கு. இப்படி பிராரத்தமா அந்த அந்த நீர் குறையும் போதே எப்படி அடுத்து நீரை ஏற்றி விடுகிறோமோ, அது போல பிராரத்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போதே புதிதாக வினைகளை நாம் செய்து விடுகின்றோம். அது புத்தி பூர்வமாகவோ அபுத்தி பூர்வமாக, அதாவது கருதி கருதாதுன்னு சொல்லலாம், அல்லது அறிந்தும் அறியாமல்னு சொல்லலாம். அப்படி நாம் செய்து கொண்டே இருப்போம். அப்படி செய்யக்கூடாது என்பதே நமக்கு மிக தெளிவாக ஞான நூல்கள் எல்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. அந்த உறுதிப்பாடு முதல்ல நமக்கு வேணும். இறைவன் அருள் பெறணும்னா நம்ம தவறி இழைக்க கூடாது. குற்றம் ஒன்றும் இளராயினும் அடியார்னு சொன்னார் இல்லையா, கூடுமாறு தன்னை கொடுப்பானேன்னு. அப்ப அவர் தந்தார்னா அவரை பெறுவதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து திரு கழுமலம் என்ற தலம், அதுலதான் அந்த சாதலும் பிறத்தலும், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த இத சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து தன்னருள் தந்தையம் தலைவன் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த உடம்புக்குன்னு ஒரு கால எல்லை உண்டு. அந்த கால எல்லையில இதன்ல நின்று அது வரைக்கும் இந்த உயிர் வந்து இந்த உடம்புல நீட்டும். அதுக்கு அப்புறம் அது சாதலும், அப்புறம் வேறொரு உடம்புல பிறத்தலும். இந்த உயிர் வந்து அப்படி இந்த உடம்பை விட்டு நீங்கும், அப்புறம் இன்னொரு உடம்பு எடுத்து பிறக்கும். அப்படி இந்த ரெண்டையும் விளக்கி இந்த ஒரு பிறப்பிலேயே என்னை படைத்து அதுலேயே தனது திருவருளை எனக்கு தந்த பெருமான் என்று அவரை போற்றி மலைமங்கையை நன்கு மதித்து திருமேனில ஒரு பக்கம் வைத்திருப்பவர், மாணிக்கம் போன்றவர், வெள்ளத்தை ஜடையில் வைத்திருப்பவர். என்னோட நெஞ்சு வந்து அயலாக இருக்குது, அத வந்து அயலாகாம ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு தண்ணி கிட்ட கொண்டு போனா தண்ணி அது இழுத்துரும். அது மாதிரி அவர் என்ன செய்யறாராம், அயலாக நம் நெஞ்சை இருக்க விடாமல் உள்ளே கலந்து இருக்கின்றாராம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று மணிவாசக பெருமானும் சொல்லுவார். நமக்கு ஒரு நாளில 24 மணி நேரத்துல இறைவனை நினைப்பதற்கு சொற்ப நேரமே இருக்கிறது. ஆனா இறைவன் எப்போதும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறார் அப்படிங்கறத மிக அழகாக திருமூல தேவநாயனாரும் சொல்லும் போது கண்காணின்னு சொல்லுவார். கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், சொல், செயல் எல்லாவற்றையும் அவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. அப்படி இருந்து கண்காணித்து அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு கணக்குங்கிறத நமது அப்பர் சுவாமிகளும் சொல்வார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் என்று. ஆக பெருமான் நமக்கு உள்ள உயிருக்கு உயிரா கலந்து இருக்கிறாரு. அட்டமூர்த்தங்கள் அதுல ஆன்மாவும் ஒண்ணு, அதனால அதுலயும் அவர் பெருமான் நம்மோடு கலந்தே இருக்கின்றார் என்பதை சொல்லி அவர் நம்மோடு இருக்கின்றார், அவரை நாம் உணர்ந்து வழிபட வேண்டும், அப்படி வழிபட்டால் நமக்கு நன்மைதான் என்பதை நமக்கு பல இடங்களில் வலியுறுத்தி கொண்டே வருகின்றார். அப்படி என்றால் நமக்கு இந்த பிறப்பு இறப்பு என்ற இரண்டும் நீங்கிவிடும், ஆகையால் அவரை சிக்கன பிடிக்க வேண்டும் என்று மிக அழகாக தெளிவாக இந்த பாடலிலே நமக்கு அவர் எடுத்து கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு பாடல், சாதலும் பிறத்தலும் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு வினைப்பயனை நுகர்கின்றோம். நுகரும் போது நமக்கு ஒரு அச்சம் வரும், நமக்கு யாருதான் தோணு, இதெல்லாம் நம்மளால சகிக்கவே முடியலையே, சிலத நினைக்கவே முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு, சிலத கேட்கவே சகிக்கல, சிலத அனுபவிக்கவே முடியல, இவ்வளவு துன்பம் நமக்கு வருகிறதே, இப்ப யார நாம துணையாக கொள்வது? ஏன்னா யாரையாவது நம்ம துணையா கொள்ளலாம்னா அவங்களும் வினைப்பயனை நுகர்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. அவர்களுடைய வினைப்பயனை அவரவர் வினை வழி அவரவர் அவங்கவுங்க, ஏன்னா யாருமே வினை செய்யாம பூமியில பிறக்கல, செஞ்ச வினைக்கு ஈடாகத்தான் உடம்பு எடுத்து வந்திருக்கோம். அப்ப எல்லாருக்குமே துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால நம்ம யாரையோ பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு துன்பமும் இல்லைன்னு நம்மளா நினைச்சுக்கிறது. ஆனா நிச்சயமாக அவங்களும் அவங்க செய்த வினைக்கு தகுந்தாற் போல துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஒருவேளை அவங்க துன்பம் குறைய அனுபவிக்காங்கன்னா அவங்க பாவம் குறைய செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க ஒருவேளை ரொம்ப நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கை நடத்துறாங்கன்னா அவங்க நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு அர்த்தம். அதுபோல் நாமும் செய்ய பழகி கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு யார் துணை அப்படிங்கிறத இம்மேலையும் சரி, மறுமேலையும் சரி, அம்மேலையும் சரி, எல்லா நேரமும் நமக்கு துணை வந்து சுவாமி மட்டும்தான். மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இம்மேல இல்ல மறுமேல இல்ல எப்போதுமே எனக்கு யாருமே துணை கிடையாது, எனக்கு சிவபெருமான் தான் துணை, எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்று மற்றொரு பதிகத்திலே பாடியிருப்பார். வருந்தலுற்றேன் மறவா வரம் பெற்றேன் அப்படிங்கிறார். நான் வந்து என்ன செஞ்சேன், எனக்கு வேற யாரும் துணைன்னு நினைக்காம இவனே துணைன்னு நினைக்கிறேன், அவர் நல்ல ஒளிமயமாக இருக்கின்றார், அவரை நான் மறவாமல் இருக்கக்கூடியவர். அதுதான் காரைக்கால் அம்மையாரும் இதைத்தான் கேட்கிறாங்கன்னு பாக்குறோம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் பிறவாமை வேண்டுகின்றார், மீண்டும் பிறப்புண்டல் மறவாமை வேணும்னு கேட்பாங்க அம்மா வந்து. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரந்துட வேணும்னு அப்பர் சுவாமி கேட்பாங்க. அது மாதிரி இவர் நான் மறவா வரம் பெற்றேனே சொல்றாரு, எனக்கு அந்த வரம் கிடைச்சாச்சு அப்படின்னே சொல்றாரு. சரி, அது மட்டும் இல்லாமல் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன். சிறிது நேரத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி இவங்கள துணைன்னு நினைக்கலாமா, அவங்கள துணைன்னு நினைக்க, நம்ம யாரையும் நினைக்க வேண்டாம். அவங்க அப்ப யார துணைன்னு நினைப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அனுபவம் இருக்குது. அதனால நம்ம யாரும் யாரையும் துணைன்னு நினைக்க வேண்டாம், நமக்கு சுவாமி மட்டும்தான் துணை. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை, இவரைத்தான் நான் துணைன்னு நினைச்சா அவர் எப்படி இருக்காருன்னா பிரகாசமா, சுயம் பிரகாசமா ஒளிமயமா இருக்கிறாரு. முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறைமுறை பல நெறிகளும் காட்டியும். நான் பாட்டுக்கு அறியாமையில போய்கிட்டு இருந்தேன், என்ன நல்லா தடுத்து ஆட்கொண்டு எனக்கு நெறி காட்டுறாரு. நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம்னு ஒரு ஏகாரம் கொடுத்து திருவாசகத்தை சொல்லியிருப்பாரு நமது மணிவாசக பெருந்தகை. அது மாதிரி நமக்கு முறையான நெறிகள் கிரமம்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி முறையான நெறிகளை நமக்கு காட்டி அதன் மூலம் நமக்கு ஞானத்தை தந்து அதன் மூலம் நமக்கு முக்தியையும் தரக்கூடியவர் யாரு? கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனேங்கிறார். பஞ்சபிராணம் பாடும் பொழுது பூஜை முடிவில் அனுஷ்டானம் முடிவில் இன்னைக்கெல்லாம் பிரதோஷம் இந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்க இந்த மாதிரி பாடல்களை பாடி சுவாமிகிட்ட விண்ணப்பம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக. சரி, அது ஆக அத்தகு சிறப்பு உடையவராக அவர் நமக்கு பல பல வகையான நலன்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதே இந்த பிறவாமையை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு வந்து சாதல் பிறப்பை தவிர்க்கணுங்கிறதுக்கு தானே பார்த்தோம். அது நம்ம வந்து முதல் முடியேன் இனி பிறவேன் முதல் பதிகத்தையும் பார்த்தோம். மற்ற பற்றில வந்து இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப சாதலும் பிறத்தலும் தவிர்த்துன்னு பார்த்தோம். இப்ப அதே பதிகத்துல மற்றும் ஒரு பாடல், மழைக்கு அரும்பும் மலர் கொன்றையினானை வளைக்கலுற்றேன் மறவா மனம் பெற்றேன் பிழைத்தொருகால் இனி போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெருகிப்பார் என்று. நமக்கு பல்லாண்டுல பெற்றது ஆர் பெறுவார் அப்படின்னு வருது இல்லையா, அது மாதிரி இவரும் சொல்றாரு. நான் வந்து இப்ப வந்து அவரை விட்டு புறம் போகாம அவரோடையே நான் இருக்கின்றேன், இதை விட்டு இனி ஒரு காலமும் நான் பிரிந்து வரமாட்டேன், இந்த நிலையில இருந்து தவறி உலகத்துக்கு நான் திருப்பி வரமாட்டேன், சுவாமி கூடையே தான் நான் இருப்பேன். அப்ப இந்த நான் பெற்ற பெயரை வேறு யார் பெற முடியும் என்று வினவுகின்றார். ஆக இது போன்ற ஒரு அருமையான விஷயங்களை எல்லாம் நாம் மனதிலே கொண்டு இது போன்ற பாடல்களை எல்லாம் இறைவனிடம், அதாவது பொருள் தெரிஞ்சும் படிக்கலாம், பொருளே தெரியாட்டாலும் நம்ம அதை ஓதுனாலும் இறைவன் வந்து அதைக்காக அதை நமக்கு உணர்த்துவார், எப்படியாவது உணர்த்துவார், உணர்த்தி நமக்கு அந்த பாவங்களிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு நிச்சயமாக வழிகாட்டி நம்மை அழகாக சரியை கிரிய யோக நெறிகளில் செலுத்தி அதன் மூலம் ஞானத்தையும் அதனால் பாச நீக்கமும் சிவப்பேரும் நமக்கு கிடைக்கும் என்பதுல எள்ளளவும் ஐயம் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தால என்ன சொல்றாரு, அவர் வந்து எங்க இருக்காரு, இதை செய்யறதுக்கு சுவாமி வந்து உயிருக்கு உயிரா கூடவே இருப்பார். இப்போ ஆன்மாக்களை வந்து மூன்று வகையாக சைவ சித்தாந்தம் சொல்கிறது, விஞ்ஞானகலர் பிரளயகலர் சகலர் என்று. மும்மலமும் உடையவர்களை சகலர் என்றும், இருமலம் உடையவர்களை அதாவது மாயை மட்டும் இல்லாம ஆணவம் கர்மம் மட்டும் உடையவர்களை பிரளயாகலர் என்றும், ஆணவம் மட்டும் உடையவர்களை விஞ்ஞான கலர் என்றும் சொல்லும். ஆக அவங்க அந்த விஞ்ஞான கலருக்கு அவர் என்ன செய்வார்னா உள் நின்று உணர்த்துவார், பிரளயாகலருக்கு மான் மழுவோட முன்னிலையிலிருந்து உணர்த்துவார் அப்படிங்கிறதையும் பார்க்கும். சகல வர்க்கத்து மும்மலங்களும் உடைய சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அவர் வந்து குருவோட வடிவம் கொண்டு வந்து நமக்கு அனுக்கரகம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அத மிக அழகாக, மையார் கண்டத்தினாய் மத மாவுரி பொறுத்தவனே பொய்யாது என் உயிரும் புகுந்தாய் இன்னும் போந்தறியாய் என்று சொல்கிறார். எனக்கு எப்ப நீ உள்ள போனேன்னு தெரியாது, ஆனா நீ வெளியே வரல, நீதான் எனக்கு உள்ள இருந்து உணர்த்துகின்றாய். அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது உள் நின்ற நாவிற்கு உரையாடியாய்னு சொல்வார். இப்ப நம்ம பேசுறோம், ஆனா நம்ம நாவில சுவாமி இருக்கிறாருன்னு. கண்ணிடை மணி ஒப்பாய் அது இவரும் பாடுறாரு, கண்ணின் மணியாகி நின்ற. அப்ப கண்ணிலையும் அவர் இருக்கிறார். இப்ப நம்ம அந்த ஒரு காணும் உபகாரம் காட்டு உபகாரம் காணும் போது சுவாமி நமக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது மாதிரி என் உயிருக்குள்ள புகுந்து நீ இருக்கிற. இப்ப நம்ம சிவ பூஜை பண்றவங்க முதல்ல அக பூஜை பண்ணிட்டுதான் புற பூஜை பண்றது வழக்கம். அப்படி பண்ணும் போது நமக்கு தெரியணும் சுவாமி நமக்கு உயிருக்கு உயிரா உள்ள இருக்காரு. பாவனையில நம்ம செஞ்சாலும் அந்த நேரத்துல அவர் உள்ள இருக்காருங்க இருப்பை அறிந்து கொள்ள நாம் முயல வேண்டும். அதற்கு நல்ல ஒரு உரைப்பும் வேண்டும், பஞ்சாட்சரத்தை நல்ல இடையறாது ஜபிக்க வேண்டும், திருமுறைகளை நன்கு ஓத வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாக இறைவன் நமக்கு உள் நின்று உணர்த்துவதை நாம் நிச்சயமாக உணரலாம். அடுத்து மற்றும் ஒரு பாடல்ல, கல்லேன் அல்லேன் நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன் என்று சொல்லுகின்றார். கல்லாதே பல கற்றேன்னா என்னன்னா, நூலறிவுனால கொஞ்சம் தான் நமக்கு புரியும், இறைவன் உணர்த்த நாம உணர்றதுதான் மிகுதியாக இருக்கும். உணர்த்த உணர்தலின் ஆன்மான் படிக்கிறோம் இல்லையா, அவர் தானே உணர்வாரு, நம்ம உணர்த்தினாதான் உணர்வோம், பாசம் வந்து உணர்த்தினாலும் உணராது, ஏன்னா அது ஜடம். பதியும் பசுவும் சித்து பொருட்கள், அதுல

இதை பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அறிவை கடன் கொடுத்துட்டேன் எல்லாம் சொல்லுவோம். அப்படி எல்லாம் இல்லாம இருக்கணும்னா நல்ல முறையாக பூஜை பண்ணணும். நறுமலர் பூவும் நீரும், அதான் பூவும் நீரும் எதுக்கு, புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாருன்னு நமக்கு திருமூல தேவநாயனாரும் சொல்றாரு. நம்ம அப்படி நல்லா அபிஷேகம் பண்ணி பூவால பூஜை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அவர் சுவாமி என்ன கொடுக்கிறாராம், அப்படி வணங்கக்கூடியவங்களுக்கு அறிவினை கொடுக்கும், அறிவை நமக்கு அவர் வழங்குகின்றார் என்பதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது என்று சொல்லுகின்றார். அப்படி அவர் வந்து நமக்கு என்ன அனுக்கிரகம் பண்றாருங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வேணும். நம்ம எங்க இருக்கோம், ஐம்புல வேடர்களோட சேர்ந்து இருக்கோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் கடல் செல்லுமேன் என்பது சிவஞான போதம் 8ஆம் சூத்திரம் நமக்கு சொல்லுது. இந்த ஐம்புலன்களும் வேடர், இந்த ஆன்மா அந்த வேடர்கள் வசத்துல இருக்கு. அப்புறம் அதாவது அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மன்னன் தன்னோட புதல்வனை வேட்டையாட கூட்டிட்டு போயிருக்கும் போது அவன் அந்த வேடர் கூட்டத்தை விட்டு வரல, அவரும் கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பின்னால அந்த மகனை பார்த்து நீ வந்து அரச குமாரன், நீ இங்க வரணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அழைத்து கொண்டு போகின்றாய். இந்த அரச போகங்களை எல்லாம் காட்டி அவருக்கு உணர்த்துகின்றார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது மாதிரி நாமெல்லாம் அரசகுமாரன் போல இறைவனுடைய புதல்வர்கள், நாம இந்த ஐம்புலன்கள் ஆகிய வேடர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஆன்மாவானது அப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறது அல்லவா, அதனால அதை மீட்கணும்னா சுவாமி வந்து குருவாக வந்து நமக்கு வந்து உணர்த்துவார் அப்படிங்கிறது 8ஆம் சூத்திரம் நல்ல தெளிவா நமக்கு சொல்லும். அந்த அஞ்சு பேரையும் வழிபடுத்ததுக்கு உயிர் முற்படணும், அப்படி அதற்கு வெற்றி பெறணும், அதுக்கு வந்து இறைவனுடைய அருள் வந்து நமக்கு ரொம்ப அனுக்கிரகம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நமக்கு என்ன தேவைன்னா புலன் அடக்கம் தேவை. என்னெல்லாம் வந்து விதித்தன விலக்கியன நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, விதித்ததை செய்யணும் விலக்கியதெல்லாம் விட்டுறணும். அந்த புலன் அடக்கம் இருந்தால்தான் நமக்கு அந்த குரு உணர்த்தக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த உபதேசங்கள் நமக்கு புரியும். சென்ற விடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று சொன்னது போல, உரனெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்துன்னு வள்ளுவர் இதைத்தான் சொல்றார். புலநடக்கத்தை தான் நமக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இதை செய்வதற்கு இறைவனுடைய இன்னருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ அருளாளர்கள் எல்லாரும் இறைவன்கிட்ட தவறாம இதைத்தான் விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அத நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எங்கெனம் விண்ணப்பித்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கலாம். ஐவகை அரையர் அவராகி ஆட்சி கொண்டு ஒரு கால் அவர் நீங்கார், அவ்வகை அவர் வேண்டுவதனால் அவரவர் வழி ஒழுகி நான் வந்து செய்வகை அறியேன் சிவலோகா தீவனா சிவனே எரியாடி எவ்வகை எனக்கு உய்வகை அருளாய் இடை மருதுரை எந்தை பிரான். திரு இடைமருது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு தலம், அந்த தலத்துல நமக்கு அழகாக இந்த பாடலை பாடி நமக்கு இந்த கருத்தினை நமக்கு அவர் பதிவு செய்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவலோகத்துல இருக்கக்கூடிய தலைவனே, நெருப்பு போன்ற நிறமுடையவர் சிவபெருமான் எல்லாம் அவர் எரியில ஆடக்கூடியவர் இதெல்லாம் சொல்லிட்டு நீ வந்து அந்த திருவிடை மருதூர்ல எழுந்தருளி, அதாவது நமக்கு குலதேவனாக எழுந்தருளி இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஐவரும் அதாவது ஐவகை அரையரும் சொல்லியாச்சு. இந்த ஐந்தும் ஐந்து புலன்களும் அஞ்சு அரசர்கள் போல நம்ம கிட்ட உள்ள உட்கார்ந்துகிட்டு ஆட்சி செய்து ஆட்சி கொண்டு ஒரு கால் அவர் நீங்கார் என்று இவங்க அஞ்சு பேரும் பாருங்க, யாரை விட்டு நாம விலகி இருக்கணுமோ அவங்க கை ஓங்கி இருக்கு. அவங்க உள்ள இருந்து இந்த ஐந்தும் ஐந்து அரசர்கள் போல இருந்து நம்மளை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு காலம் நம்மளை விட்டு அவங்க நீங்கவும் மாட்டக்காங்க. அப்படி அவர்கள் தாம் தாம் வேறு வேறு வகையில இப்ப அஞ்சு வெவ்வேறு வகையில என்ன ஆள ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன செய்யறது, அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அந்த வழியிலாம் நான் செல்வது தவறு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிக்கிறேன், எனக்கு நீ தான் உய்யும் நெறியை காட்ட இப்படி கேட்கணும் சுவாமிகிட்டேன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவு அறியாமையில நாம் இருக்கின்றோம். இதற்காகத்தான் திருமுறைகளை ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள் என்று பெரியவர்கள்லாம் நமக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு அழகான ஒரு கருத்தை அதுல பதிவு பண்ணிருக்கான்னு பாருங்க. இந்த உடம்புக்குள்ள ஆன்மா தனியா இல்ல, தனி குடித்தனம் இல்ல, ஒன்று குடித்தனம் சுதந்திரமா அது இல்லை.

0: அப்ப இந்த அஞ்சு நாளே அது பாதிக்கப்படுது. அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது, இதுக்கெல்லாம் இறைவன்கிட்ட விண்ணப்பம் செய்யணும். நம்ம சும்மா காமிய பக்தியே செஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து படிக்கணும், அப்புறம் நல்ல வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தை, அப்புறம் வீடு வேணும், கார் வேணும், அப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்பு, அப்புறம் அதுக்கு கல்யாணம், இப்படிதான் நம்மளுடைய வழிபாடுகள் பெருமாறும். இப்பவும் நிறைய பேரை நீங்க திருமுறைகளை ஓதுங்கள். நீங்க இப்படி கிரமமா படிச்சுட்டு வரலாம். சித்திர 1ஆம் தேதியில ஆரம்பிச்சீங்கன்னா தினம் 50 பாடல்கள் 5-5 பதிகமா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, சிலர் அதை பின்பற்றி பங்குனி மாசம் முடியறதுக்குள்ள படிச்சு முடிச்சிடுறாங்க. சிலர் தினம் 12 திருமுறையில ஒவ்வொரு பாடல்களா படிக்கிறாங்க. சிலர் பஞ்சபுராணம் படிக்கிறாங்க. மாதம் 1 முறை திருவாசகம் முற்றோதல் பண்றாங்க. அடுத்து நம்ம அவங்களை என்ன கொஞ்சம் அழுத்தி சொன்னா, அதன் பின்பாக எப்படி திருவாசகத்துல தலை சிறந்தது அந்த சிவபுராணமும், அது மாதிரி இந்த மூவருடைய தேவாரங்கள்ல நம்ம அகத்தியர் பெருமான் தொகுத்து கொடுத்தது அகத்திய தேவார திரட்டு. 25 பதியங்கள் இருக்கு. அதை படிச்சாச்சு அப்படின்னா மூவர் தேவாரம் முற்றும் ஓதிய பலன் கிடைக்கும்ட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதையும் பாராயணம் செய்யுங்கன்னு நம்ம எல்லாருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய முன்னோர்கள்லாம் அது அழகா அனுபவிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆகையால் நாம் இதையெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சுருக்கமான முறையில அகத்திய தேவார திரட்டெல்லாம் ஒரு பக்கம் பாராயணம் பண்ணாலும், இதை நீங்க இப்படி தினம் ஒரு 5 பதியங்களாக புரட்டி வாசித்துக் கொண்டே வந்தால்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கின்றது. அந்த விஷயமே நமக்கு புரியலன்னே வச்சுக்கிடுவோமே, அதை ஓதுனதுக்கு சுவாமி அந்த பலனை கொடுத்துருவார் இல்லையா, நம்ம விண்ணப்பிச்சதா ஆயிரும், அப்ப நமக்கு கண்டிப்பாக அந்த பலன் கிட்டும் என்பதுல எந்த ஐயமும் கிடையாது. அப்போ 8ஆம் சூத்திரம் சொன்ன குரு மாதிரி அவர் நமக்கு இருந்து நம்மை இந்த 5 வேற்றிலிருந்து மீட்டெடுக்கிறார், 5 வேடர்கள்ட இருந்து மீட்டெடுக்கின்றார் என்பதை மிக அழகாக அவர் இந்த பாடலிலே நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல அதே பதிகத்துல, கொடுக்ககிட்டிலேன் ஒன் பொருள் தன்னை குற்றம் செற்ற இவை முதலாக விடுக்ககிட்டிலே, இதெல்லாம் நான் அதாவது நல்லதெல்லாம் கொடுக்கல, குற்றம் செய்யாம இருக்கிறதே கிடையாது, இதெல்லாம் சொல்லிட்டு வேட்கையும் சினமும் அதெல்லாம் நான் விடல, அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதாவது விருப்பங்கள், ஆசை, ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆசையும் என்கிட்ட நிறைய இருக்கு. கோபத்தை முதல்ல விடணும். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தன்னையே கொன்னுரும். அதனால அதெல்லாம் என்கிட்ட அந்த மாதிரி தவறுகள்லாம் இருக்கு. அடுத்து சொல்லிட்டாரு, வேண்டில் ஐம்புலன் என் வசம் அல்ல என்றே சொல்லிட்டார். இந்த ஐம்புலன்களின் வழியாக செல்கின்ற ஆசைகள் அதெல்லாம் விட்டுறலாம் நான் நினைக்கணும். ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு ஆசையை தூண்டுது, அதை நான் விட்டுறலாம் நினைக்க, ஆனால் என்னால் அந்த புலன்களின் வசப்பட்டு நான் இருப்பதால், நான் இறைவசப்பட்டிருந்தேன்னா எனக்கு புலன்கள் வசம் நான் இருக்க மாட்டேன். ஆனா நான் சார்ந்தது எது, புலன்களை சார்ந்து இருக்கிறேன். அதனால புலன் வசம் பட்டதுனால சார்ந்ததன் வண்ணமாக அந்த விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கேன். இதை விடணும்னு நினைச்சாலும் அதை என்னால விட முடியல. நடுக்கம் முற்றதோர் மூப்பு வந்து எய்த நமன் தமர் நரகத்திடல் அஞ்சி. இதுக்குள்ள இதெல்லாம் சிந்திக்கிறதுக்குள்ளே உடம்புக்கு நடுக்கம் வருது. உடம்புக்கு நடுக்கம் ஏன் வருதுன்னா மூப்பு வந்ததுனால, நரை திரை மூப்பு. அப்ப மூப்பு வந்தாச்சு, அடுத்து சாக்காடு நமன் தமர்லாம் வந்துருவாங்க, கூட்டிட்டு போய் நிச்சயமா செஞ்ச பாவத்துக்கு நரகத்துல போட்டுருவாங்க. அதுக்கு அஞ்சி நான் உன்னை வணங்குகின்றேன், நான் உய்யும் வகையை நீ எனக்கு அருள வேண்டும் என்று மிக அழகாக அவரை குருவாக பாவித்து விண்ணப்பம் செய்கின்றார் என்று மிக அழகாக இதுல பார்த்தோம் கருத்தை. அதே மாதிரி குற்றம் தன்னோடு குணம்பல பெருக்கி கோல நுண்ணிடையாரோடு மயங்கி கற்றிலேன் கலைகள் பல ஞானம் கடியவாயின கொடுமைகள் பல செய்தேன். படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கல, பெண்ணாசை இருந்திருக்கு, குற்றம் இருந்திருக்கு, நல்ல குணங்கள் எல்லாம் இல்லை, இதுக்கு ஊடல நிறைய கொடுமைகளையும் நான் செய்திருக்கிறேன். பற்றலாவதோர் பற்றும் மற்றிலேன் பாவியேன் பல பாவங்கள் சென், கொடுமைகள் செய்தேன்னு சொல்லியாச்சு, அடுத்து பாவியாகிய நான் பல பாவங்களையும் செய்துள்ளேன், எற்றுளேன் எனக்கு உய்வகை அருளாய் அப்படிங்கிறார். அதனால நான் எதுக்கு இருக்கேனே தெரியல, எனக்கு எந்த பற்றுக்கோடும் இல்லையே, எனக்கு நீ நான் எதுக்காக உயிர் வாழ்றேன்னு கூட எனக்கு தெரியலையே, நான் உய்வதற்கு நீதான் எனக்கு வழி காட்ட வேண்டும் என்று மிக அழகாக விண்ணப்பிக்கின்ற இது போன்ற பாடல் இது திருவிடை மருதூர் தலப்பாடல். அந்த நீங்க நூல் வச்சிருந்தீங்கன்னா அதுல 60 அந்த புக்ல வந்து 60வது பதிகம் அது. அதை எடுத்து நீங்க இந்த பாடல்களை எல்லாம் நம்ம அவற்றை விண்ணப்பித்துக் கொண்டே வரணும். அழிப்பர் ஐவர் புறவுடையார்கள் ஐவரும் புறவாசர ஆண்டு கழித்து கார் பெய்து போயின பின்னை கடைமுறை உனக்கே புறையானேன் என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த அஞ்சு பேர் இந்த நன்மைகளை எல்லாம் அழிக்கக்கூடியவர்கள், சரியா? அழிப்பர் ஐவர் அப்படின்னா இந்த ஐம்புலன்களை என்ன செய்து நன்மைகளை எல்லாம் அழிக்கின்றது. அது அவங்க வந்து எனக்கு வந்து இது தேவையில்லைன்னு கழிச்சு என்னால அதை விட்டு நீங்க முடியாத அளவுக்கு நான் வந்து அவங்க வசப்பட்டு நான் இருக்கின்றேன், என்ன அவங்க ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள், அதனால என்னால அவற்றை அந்த செய்ய இது செய்யக்கூடாது, செஞ்சா பயன் இல்லை அப்படின்னு சொல்லி அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. நான் கடைசியில உனக்கு நான் சுமையாகி விட்டேன், சரியா? கடைமுறை உனக்கே புறையானே, கடைசியில நான் உனக்கு சுமையாயிட்டேன். இப்ப நான் வெளிப்படைந்து உண்மையை உணர்ந்தேன், ஆனா நான் என்ன செய்யறது, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு இறைவனிடம் விழித்து கண்டனன் மெய்ப்பொருள் தன்னை வேண்டேன் மானுட வாழ்க்கை ஈதாகில் இழித்தது இழித்தன் இழித்தனன் என்று எனக்கு உய்வகை அருளாயின்னு கேட்கிறார். அதாவது நான் அந்த மாதிரி நிலையில இருக்கிறேன், எனக்கு இப்பதான் எனக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கு, மெய்ப்பொருளாகிய உன்னை இப்பதான் நான் உணர்ந்திருக்கிறேன், எனக்கு இந்த மானுட வாழ்க்கை பிடிக்கல, அதனால இந்த இழிவான பிறவியில இருந்து நான் நீங்கணும், எனக்கு உய்வதற்கு ஒரு வகையை நீ எனக்கு தர வேண்டும் என்று மிக அழகாக விண்ணப்பம் செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர்தான் நமக்கு குருவாக வருவார், அவர்தான் நமக்கு இந்த நீக்கக்கூடியவற்றை எல்லாம் நீக்கி நம்மை வழிகாட்டுவார் நமக்கு மிக அழகாக என்று இந்த பதிகத்திலே பல பாடல்களின் வாயிலாக நாம் பார்த்தோம். அப்படியானால் அந்த சிவஞான போதத்திலே சொன்னது போல பொறிவழிப்படாது உயிர்கள் நிற்க வேண்டும், அதை நெறிப்படுத்துவது இறைவன் தான் நம்மை நெறிப்படுத்துவார், அதை நமக்கு மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து நமக்கு நெறிப்படுத்துவார். அவரை எங்கெனம் உணர்த்துகின்றாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது நெறிய தெரிஞ்சா மட்டும் போதாது, பின்பற்றணும். ஆக அதனால முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டன்னு சொல்றாரு இல்லையா. அது மாதிரி அவர் நமக்கு இத்தனை செய்றாருங்கிறத புரிந்து அவர் காட்டிய நெறியிலே நாம் தெளிவாக நிற்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மிக அழகான முறையிலே இறைவனுடைய சிறப்பை எல்லாம் நமக்கு தெளிவாக அவர் இதுல எடுத்து உணர்த்தியுள்ளார் என்றும் நாம் பார்த்தோம். அடுத்து பசுவாகிய நம்மை பற்றியும் மிக அழகாக எடுத்து சொல்லி அந்த ஐவகை அரையர் அந்த பாடலின் மூலம் உயிர்களுடைய நிலைமையை பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லி அவர் நம்மை ஆற்றுப்படுத்தி உள்ளார் என்று நாம் பார்த்தோம். ஆக பதிமுது நிலையிலும் உயிரவை நிலையிலும் நாம் சில கருத்துக்களை இன்று நேற்று உள்ளதோட தொடர்ச்சியாக அந்த ஒருத்தல் என்ற இதையும் நாம் பார்த்தோம். அது போல இந்த இன்று வந்து உயிரவை நிலை அதையும் நாம் இன்று நாம் பார்த்தோம் என்று சொல்லிக்கொண்டு பந்தித்த வினை பற்றர பிறவி படுகடற் பரப்பு தவிர்ப்பானை சந்தித்த திரளால் பணி பூட்டி தவத்தை ஈட்டிய தம் அடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லானை வந்திப்பார் தம் மனத்துள்ளானை வலிவனந்தனில் வந்து கண்டேனே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். ஆக மானிட வரிவுள்ள குருவா வந்து தனக்கும் உயிர்க்கும் உள்ள தொடர்பை உணர்த்தி அந்த சிவோகம் பாவனை அஞ்செழுத்து ஓதுதல் அந்த பயிற்சிகளின் மூலம் மலங்கள்ல இருந்து நீங்க வச்சு தன்னை அவங்களுடைய உள்ளத்துல விளங்கும்படி அருளொளியாக காட்டி அதனால அவங்களுக்கு மெய்யுணர்வு வந்த உடனே சரியை தொண்டு வரிசையா அந்த தன்முனைப்பு இல்லாம செய்யணும் எல்லாவற்றையும். அந்த தவம்னு சொல்லக்கூடிய சரியகிரிய யோகங்கள் எல்லாம் தன்முனைப்பு இல்லாம செய்து சிவபுண்ணியத்தை தேடி அப்படி யாரு வைத்திருக்கின்றார்களோ அதை வைப்பாக சேர்த்து வைக்கின்ற அந்த மெய்யடியார்களுக்கு அந்த பந்தித்த வல்வினை அவங்களோட அந்த புண்ணியத்தினால அவங்களை பிணித்து கொண்டிருக்கக்கூடிய வலிமையான நல்வினை தீவினைகள்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து பிறவி படுகடல்ல இருந்து அவங்களை மீட்டு அந்த ஆழ்ந்த ஆழமான அந்த கடல்ல இருக்கவங்களை அப்படியே மீட்டு அவங்களுக்கு இரண்டு திருவடிகளை கொடுத்து அவங்களுக்கு எளிமையாக இருக்கின்றார் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். ஆக பதியை பற்றியும் பசுவை பற்றியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன கருத்துக்களை நாம் சித்தாந்த நூல்களின் துணை கொண்டு இதுகாரம் சிந்தித்தோம். அடுத்து இப்போது நிறைவு செய்யலாம். அஞ்செழுத்து வாளி வாளி அருணை வாளி அருணையான் கஞ்சமுற்ற சரணம் வாளி கருணை வாளி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாளி வையம் வாளி வையமேற் தஞ்சமுற்ற நீரும் வாளி சைவம் வாளி வாளியே என்று சொல்லி இதுகாரும் அருமையான முறையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றதற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரிலே கண்ட உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு கீர்த்தி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு கீர்த்தி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வரவழைத்து கயற்கண் மூங்கை இறைவனையை பேசுவித்து புத்தரை வென்றம் பலத்தின் இனிதி நாடும் பெறை முடித்த பிறான் எழுத கோவை திருவாசகப் பேர் பிறங்கு பாடல் மறை வகுத்த வாதவூர் மாணிக்க வாசகர்தாள் மனத்துள் வைப்பா. திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அருக்கல்லாகிய அம்பலவானுடைய திருவருளினாலே இன்று திருவாசகம் கீர்த்தி திருவகவரிலே 126 வரி முதலாக விரிவுரை செய்ய முயலுகிறேன். திருவாசகம் என்பது உயிர்களை கடவுளிடத்திலே ஈடுபடுத்துவது, உலகத்திலே ஈடுபடுத்துவதற்கு நூல் வேண்டியதில்லை. இந்த நூலை படிச்சு நீ உலகத்துல வாழுப்பான்னு சொல்ல வேண்டியது. அவன் பறக்கிறான், அப்புறம் பணத்தை தேடுறான், அப்புறம் கல்யாணத்தை போடுறான், புள்ள குட்டியை பொறுக்கிறான், அப்புறம் ஊரு வாங்குறான், காணி வாங்குறான், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க. இதுக்கெல்லாம் படிக்க வேண்டியது, உபதேச வேண்டியது. இயல்பாகவே அந்த புத்தி அந்த குணங்கள் வந்துவிடுது. எல்லாரும் அதை செய்யறாருல்ல, எல்லாரும் அதை செய்யறாருல்ல, அப்ப அவன் செய்யும் போது நாமளும் அதை செய்யலாம் என்று அதுக்கு பள்ளிக்கூட வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை, நூல் வேண்டியதில்லை, ஆசிரியர் வேண்டியது. பெண் ஜாதி உள்ள வீடு வாசல தேட ஆசிரியர் வேண்டியிருந்தார். நூல் வேண்டியது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற கடவுளை அடைவதற்கு தான் நூல்கள். கடவுள் என்பது கண்ணுக்கு தெரியாது, அந்த கடவுள் அருள் என்பது கண்ணுக்கு, அதை அடைவதற்காக பாடுபட்ட அருளாளர்கள் நம்முடைய நாட்டிலே அதிகம். மற்ற நாடுகள்ல இப்படி இல்லை. நம்முடைய நாட்டிலே இதுதான் மெய்ப்பொருள் என்று கடவுள் என்று தெரிந்து அந்த கடவுளை அடைவதற்கான நெறியை தெரிந்து வழியை தெரிந்து அந்த வழியிலே சென்று கடவுளை அடைந்த பரம ஞானிகள் நம்முடைய நாட்டிலே அறிவார். அப்படிப்பட்ட ஞானிகளிலே மாணிக்க வாசகர் தனிச்சிறப்புடையவர். அப்படி மாணிக்க வாசகரை ஆண்டு கொள்வதற்காக சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே அடியார் கூட்டத்தோடு சிவகணங்களோடு எழுந்தருளியுள்ள அவருக்கு முத்தி பஞ்சாக்கரை என்கின்ற மூலமந்திரத்தை உபதேசம் பண்ணி அதன் மூலமாக அவர் உலகப்பற்ற எல்லாம் விடும்படியாக செய்து அவரை சிவமாக ஆக்கி தன்னையே நினைக்கும்படியா பண்ணி விட்டான் சிவபெருமான். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையன் பிச்சேற்றி, பிச்சுன்னா அன்பை உண்டு உண்டு, கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழித்து விட்டார். அப்படி அழித்து விட்ட ஒரு பாடு அவனை மறக்க முடியாது, அழித்து விட்ட பிறகாக மறக்க முடியாது. அப்படி அவரை ஆண்டு கொண்ட போது அங்கே சிவபெருமானோடு வந்திருந்த அடியவர்கள் இன்னும் வேறு வகையிலும் அடியவர்கள் இங்கே நிறைய கூறியிருந்திருக்கிறார்கள். பல்லூர் காணை என்றன் பசுவாசாருத்தானை என்று பின்னாடி கண்டவத்தில் பாடுகிறார். பல்லூரும் காணை என்றால் பல பேர் இருக்கின்ற அந்த கூட்டத்தில் என்னை தனியாக எனக்கு அருள் செய்து என்னுடைய வாசஞானம் பசுஞானத்தை நீக்கினார் என்று பாடுகிறார். அதனால நிறைய மெய்யடியார்கள் இருக்கின்ற கூட்டத்தில் இவரை ஆண்டு அப்படி ஆண்டு உண்டு என்னை உடனே அழைத்து போகாமல் இங்கு இருக்க முடியாத செய்து எல்லா வகையிலும் தகுதி உடையவனாக ஆக்கி என்னை அழைத்து போக அவன் எண்ணமில்லாமல் இங்கு சில காலம் இருக்க முடியாத செய்து பிறகு தில்லைக்கு வா என்று அருள் செய்தார். சில காலம் இங்கு இருந்து விட்டு பிறகு தில்லைக்கு வருக என்று அருள் பண்ணினார். தகுதி இல்லாத என்னை தகுதியுடையவனாக ஆக்கி, தகுதி இல்லாத என்னை தகுதியுடையவனாக ஆக்கி, விளைவதற்கு தகுதி இல்லாத நிலத்தை ஒரு நல்ல உழவன் அந்த நிலத்தை தகுதி உடையதாக ஆக்குவது, விளைவதற்கு தகுதி உடையதாக ஆக்குவது போல பால் நிலமாக கிடந்த மனத்தை நஞ்சையாக ஆக்கினார், நஞ்சையாக ஆக்கினார். காட்சை விளாவி பயலினியாய் கிடப்பிற்கு கீழ்ச்சை தவத்தால் கிளியீடு நேர்விட்டு தாட்சைய தாமரை சைவனுக்கு என் புந்தலையால் ஆட்சை குலாத்தில்லை ஆண்டாரை வாழ்ச்சை விளாவி பால் நிலமாக நஞ்சை புஞ்சை ரெண்டு சொல்லின் நஞ்சை புஞ்சை புஞ்சை என்றால் அற்ப பலன் தருவது நஞ்சை என்றால் நல்ல பலனை நல்ல செய் என்றால் நிலம் செய் என்ற இரண்டே சொல்லுக்கு இரண்டு எடுத்துக்கு செய் என்றால் நிலம் செய்துகிட்டே இருக்கணும் நிலத்துக்கு போயிட்டான் சோம்பேறி இருந்தா உருப்படியாக மாட்டான் செய் செய் செய் அதுக்கு பேர் என்ன செய் செய் பேர தீர்ந்து வச்சா இல்ல தீரல செய் அப்படி என்னுடைய மனமாகிய நிலம் பாழாக கிடந்து மனமாகிய நிலம் பாழாக கிடந்து வாழ்ச்சை விழாது பயனிலியாய் கிடப்பிருக்கு கீழ் செய்தவத்தால் முன்னே பிறவிகளே செய்த தவத்தினார் கிளியீடு நேர்விட்டு கிளியீடு என்றால் புதையல் கிடைத்தது போல சிவபெருமான் வந்தது புதையல் கிடைத்தது போல கீழ்ச்சை தவத்தால் கிளியீடு நேர்விட்டு தாட்சைய தாமரை செய்வனுக்கு தாமரை போன்று திருவடியுடையவனாகிய செய்வனுக்கு சிவபெருமானுக்கு செய்வன் வேறு அனாதி செய்வன் கீழ்ச்சை தவத்தால் கிளியீடு நேர்விட்டு ஆட்சை குலாத்தில் ஆண்டாரை கொண்டன்றே என்று பின்னாடி குலாப்பத்தில் பாடுறார். அதனால பரமேஸ்வரன் ஒன்றுமில்லாத தகுதி இல்லாத ஆன்மாக்களையும் அவன் உயர்ந்த கதிக்கு செலுத்துகிறான். வார்த்தா செய்யலாம் வார்த்தா செய்யலாம் வார்த்தா செய்யலாம்னா ஓரளவு இருந்தா தானே செய்ய முடியும். சுத்தமாவே இல்லைன்னா மார்க்கு சுத்தமா பூச்சியம்னா அவனுக்கு எப்படி வேலை போடணும்? ஒரு பத்து மார்க்கு பத்தலை அப்படின்னு. அது போல நான் வந்து அருள் இல்லாதவனாக தவம் இல்லாதவனாக இருந்தேன் என்பதை நாயினேனை என்று சொல்லி தன்னுடைய தகுதியின்மையை நாயினேன் நாய் என்று திருவாதங்கள் பல இடங்கள்ல நாய் ஒன்று நாய் எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஒரு வகையில நல்ல பிராணி இன்னொரு வகையில கெட்ட பிராணி. அதனால அது போல கெட்ட பிராணி வேற எதுவும் கிடையாது. அது போல நல்ல பிராணியும் கிடையாது. நன்றியறிதல்ல நாய் சிறப்புடையது. நன்றிய நாய் சிறப்புடையது. மற்ற தீய விஷயங்களிலேயும் அது முதன்மையாக ஆகையினாலே இப்படி நான் வந்து எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் நிஷித உபகாரத்தை மறக்க மாட்டேன் சுவாமி என்கின்ற குறிப்பிலே நாய் என்று சொல்லி கொடுக்கிறார். நாயினேனை நலம் மலி தில்லையுள் கோலமாறுதரு புதுவி அடியனை ஆண்டு கொண்ட அந்த நாளிலே அருள் செய்து பிறகு என்ன என்ன செய்தான்னு தெரியுமா? நலம் என்கின்ற முத்தி நலம் மலிந்து கிடக்கின்ற தில்லைப்பதிக்கு வருக என்று அருள் செய்தார். நலம் மலி தில்லையுள் கோலமாறுதரு புதுவினில் தில்லையுள் தில்லை என்பது ஊரு கோலமாறுதரு புது என்பது சுவாமி ஆடுகின்ற இடம் நடராசன் இருக்கின்ற இடம் சிற்சபை. அந்த அழகு உருந்திய அந்த சிற்சபைக்கு வருக என்று என்னை இங்கு இருக்கும்படியாக செய்து விட்டார். நாயினேனை நலம் மலி தில்லை நலம் என்பதுதான் முத்தி நலம் சொல்றது. முத்தி நலம் நலம் என்றால் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் வருதல்லவா? ஆகையினாலே பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே எல்லையில்லாத கருணையினாலே வந்து தரிசனம் பண்ணுகின்றவர்களுக்கு எல்லாம் முத்தியை கொடுப்பது அந்த தில்லை தலம். தவமே இல்லாதவனும் தரிசனம் பண்ணிட்டார்னா முத்தியம். அப்படி சில ஊர்களே அது வந்து மானியமா விட்டது மாதிரி சொல்றாரு கோயில் புராணம். மானிய நிலம்னு சொல்றாங்கல்ல, மானிய நிலம்னா குத்தகை கட்ட வேண்டியது இல்லை அப்படிதானே? அவன் அனுபவிச்சுக்கிட்டு அவன் ஏதோ தொண்டு செஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கலாம். மானியம் அப்படி மானியமா இடையிலே ஆகிவிட்டதுன்னு கோயில் புராணத்துல சொல்றாரு. அது முளைத்தவர் முடிந்தோர் மூவா செம்மலர் களல் கண்டோர் சிவத்தினை சேர்வர் என்று என்பது கோயில் புராணம். முளைத்தவர் திருவாரூரிலே முளைத்தவர் காசியிலே முடிந்தவர் சிதம்பரத்திலே கண்டவர் காசியிலே முடிந்தோர் காசியிலே போய் முடிந்தோர் முடிந்தோர்னா அங்கே சிவன் போயிடணும். திருவாரூர்ல பிறத்தல் மும்மைனர் பதிகள் தம்பில் மும்மைனர் பதிகள் தம்பில் முளைத்தவர் திருவாரூர் முடிந்தோர் காசி முடிந்தோர் மூவா செம்மலர் களல் கண்டோர்கள் சிதம்பரம் சிவத்தினை சேர்வர்கள். இந்த மூணு ஊரையும் செலவு இல்லாம சிரமம் இல்லாம வந்து கும்பிடுறவனுக்கு இறக்குறவனுக்கு பிறக்கிறவனுக்கு முக்கிய அப்படிப்பட்ட நலம் மிகுந்தபதி தில்லைப்பதி. தில்லைப்பதியை பத்தி செய்வர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, உலகம் தெரிந்து கொள்ளவில்லை, அரசு தெரிந்து கொள்ளவில்லை. தில்லைப்பதியை பத்தி நூல்கள் சொல்றது அளவில்லாத பெருமை சொல்லுது. வேதத்துல இருக்குது, ஆகமத்துல இருக்குது, உபநிடதங்கள்ல இருக்குது, இதிகாசத்துல இருக்குது, புராணங்கள்ல இருக்குது, சாத்திரங்கள்ல இருக்குது, தோத்திரங்கள்ல இருக்குது, எல்லா இடங்கள்லயும் அந்த தில்லையை பத்தி போகணும் சொல்லு. எல்லா தலங்களும் தில்லைக்கு கிடதா, எல்லா தலங்களுக்கும் மேலே இருப்பது இது வந்து அழிச்சிதம்பரம். எல்லா தலங்களையும் சிறப்புடையதாக சொல்லும். ஆயினும் எல்லா தலத்தினுடைய சிறப்புக்கும் மேலே சிறப்புடையதாக இருப்பது தில்லைப்பதி. இப்படிப்பட்ட தில்லைப்பதி அது அன்னம்பாலிக்கு இல்லை. அன்னம்பாலிக்கு என்றால் முத்தியை கொடுப்பது. அன்னம் என்றால் சோறு, அன்னம் என்றால் முத்தி. அன்னம் என்றால் முத்தி, அன்னம் என்றால் சோறு. ஆன்மாவனுடைய பசியை தீர்ப்பது முத்தி, உடம்பினுடைய பசியை தீர்ப்பது சோறு. ரெண்டுக்கும் அன்னம். பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம் திருவாசகம் சண்டேஸ்வர நாயன். ஆகையினாலே அப்படி நலம் மிகுந்திருக்கின்ற தில்லைப்பதியிலே அழகு பொருந்திய அந்த சிற்றம்பலத்திலே புதுன்னு பேரு. இந்த ஆடுகின்ற இடத்துக்கு புதுன்னு பேரு. அருவம் இருக்குது, உருவம் இருக்குது. அரு உருவம் இருப்பதுனால மூணு இருப்பதுனால புதுன்னு பேரு. அருவத்தை வணங்குற அருவத்தை வணங்கலாம், உருவத்தை வணங்குற உருவத்தை வணங்கலாம், அரு உருவத்தை வணங்குற அரு உருவத்தை வணங்க எல்லாரும் வணங்கலாம். அதனால அதுக்கு புதுன்னு பேரு. புதுன்னா ஊர் பொதுவான இடம், ஊருக்கு பொதுவான இடம். அப்படி உலகத்துக்கே பொதுவான இடம். பொதுவான இடம்னா இந்த பூமிக்கு ஹிருதய ஸ்தானமாக இந்த ஹிருதயம் புதுன்னு பேரு. ஹிருதயம் புது ஸ்தானம். இந்த ஹிருதயம் தேகத்துல பிண்டத்துல புது, அண்டத்துல சிதம்பரம். ஆகையினாலே அப்படி பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கொடி தருளி. அதனாலே என்னை திக்கும்படியாக பொருந்தி இருக்கும்படியாக என்னை ஒழித்தருளினை இங்கே இட்டு விட்டு போய்விட்டான். ஒழித்தருளி அப்போது இப்படி எனக்கு அருள் செய்து சுவாமி புறப்பட்டு விட்டான். புறப்பட்ட போது அவனோடு போக தகுதியுடைய மெய்யடியார்கள் பரமஞானிகள் இருந்தார்கள். அவர்கள் உடனே சென்று விட்டார்கள், சுவாமியோடுவே சென்று விட்டார். அன்புடன் சென்று அருள் வரும்படி அவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அவன் போன அந்த ஏசி கார்லயே அவர்களும் சென்று விட்டார். அந்த ஏசி கார்ல போக எனக்கு தகுதி. அன்புடன் சென்ற அருள் வரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தரு சிவனோடு கலந்தரு. அதுக்கு பக்கம் எவ்வளவு இருக்கு, செடுக்கமல தருணன் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர். இப்ப யார் போனார்கள்? பழுத்த மனத்து அடியருடன் போயினர். நான் பிஞ்சாக இருந்தேன், காயாக இருந்தேன், பழுத்த மனம் இல்லை. பழுத்த மனம் இல்லாமையினாலே நான் தங்கிவிட்டேன். பழுத்த மனத்து அடியருடன் போயினர் யார்? பாவியேன் புழுக்கனுடைய புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமெல்லாம் அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலவே என்பது அடைக்கலவே. அதனாலே வந்து அன்றுடன் சென்ற அருள் ஒரு அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும். அப்படி சில அடியவர்கள் அவனோடு சென்று கலந்து விட்டார்கள். இன்னும் சிலர் கலக்க முடியாமல் அவனோடு செல்ல முடியாமல் தங்கிறவர்கள். எய்தவந்தியலாதார், எய்தவந்தியலாதார்னு அவனோடு செல்ல தகுதி இல்லாத நெருப்பிலே மொழி. எய்தவந்தியலாதார் எரியில் பாயம், விட்டு விட்டு போய்விட்டானே என்று சொல்லி அவர்கள் அங்கே அக்கினி பொய்கையிலே மூழ்கி விட்டார். எரியிற்பாயவும் மாலதுவாயி மயக்க எய்தி. இன்னும் சிலர், இன்னும் சில அடியவர்கள் மாலதுவாயி அன்பு மிகுந்து அதனால மயக்க வந்து அன்பு மிகுந்து அதனால மயக்க வந்து பூதள மதனில் புரண்டு விழுந்து விட்டு விட்டு போய்விட்டானே சுவாமி அவர்களை கூட்டி கொண்டு போய்விட்டானே விட்டு விட்டு போய்விட்டானே என்கின்ற அந்த இயக்கத்தினாலே பூமியிலே விழுந்து புரண்டு அலறிய தலைவா தலைவா தலைவா என்று அலறினார். வலதுவாயி மயக்க எதியும் பூதள முதலில் புரண்டு விழுந்து அலதியும் கால் விசைத்து ஓடி. கால் விசைத்து ஓடி என்றால் அந்த ஆர்வத்தினாலே ஆபலினாலே சாமியை பிடித்து விடுவது போல அந்த அன்பினாலே எல்லாவற்றையும் மறந்து விட்டு ஓடினார்கள். கடல் வரையிலும் ஓடினார்கள். கடல் முகமண்டி கால் விசைத்து ஓடிவே கோமாட்டி கடல் முகமண்டி. அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அளவில்லாத ஒரு இன்பத்தை பெற்றார்கள். அளவில்லாத இன்பத்தை பெற்றார்கள். அந்த இன்பத்தை தந்தவன் விட்டு விட்டு போயிட்டான். அதுதான் அளவில்லாத இன்பத்தை கொடுத்தவனாகிய பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார், அருள் பண்ணினார், கண்டு கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு சிலரை கூட்டிக் கொண்டு சென்று விட்டான், பலரை விட்டு விட்டு சென்று விட்டான். அந்த விட்டு விட்டு சென்ற போது அவர்களுக்கு இருந்த எண்ணம் எப்படி இருக்கும், அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அளவில்லாத ஒரு துயரத்தினாலே அழுது, நாத நாத என்று அழுது, அரற்றி தலைவா தலைவா என்று அழுது, அரற்றி பாதம் நீதினர் பாதம். அப்படியான அதற்கு மேலே திருவருளைய அடைய தகுதியுடையவர்களாகி திருவருளை அடைய தகுதியுடையவர்களாகி திருவருளிலே கலந்து விட்டார்கள். ஜீவன் சுகத்தோடு கலந்து விட்டார். பாதம் எய்தினர் பாதம் நீதினர் பதஞ்சலிக்கு அருளிய பரமனான இந்த பூமியிலே 36 தத்துவங்களுக்கு மேல அப்பால் இருக்கிற சுவாமியே, யாரும் காண முடியாத சுவாமியே, பரமோஷ்ணுக்களுக்கு அறியவனா இருக்கிற சுவாமியை, அளவில்லாத காலம் யமயத்திலே தவத்தை செய்து கைலாயத்திலே தவத்தை செய்து தில்லவனத்திலே தவத்தை செய்து ஊன் இல்லாமல் இருந்து உறக்கம் இல்லாமல் இருந்து எலும்பல்லாவற்றி தசையல்லாவற்றி அப்படி இரவும் பகலுமாக தவத்தை செய்து செய்து செய்து செய்து செய்து செய்து அதன் பிறகு அந்த சுவாமிய தில்லையில வந்து ஆட வைத்தார்கள் இரண்டு புதியவர். அவங்கள் தான் பதஞ்சலி வியாக்கரபாதர், பதஞ்சலி வியாக்கரபாதர். இந்த இரண்டு பேரும் அளவில்லாத தவத்தை செய்தவர்கள், அவர்களைப் போல தவத்தை செய்தவர்கள் யாரும் கிடையாது. மற்றவருடைய தவம் எல்லாம் அதுக்கு கீழே. ஏன் என்று கேட்டால் அந்த கூத்து யாரும் காண முடியாத கூத்து, யாரும் காண முடியாத கூத்து. அந்த கூத்து சாமான்யமா எல்லாருக்கும் காட்ட மாட்டார். அந்த திருக்கூத்தை தானும் கண்டு எல்லாரும் காணும்படியாக செய்தார். தானும் கண்டார்கள். யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்கின்ற முறையிலே இன்னும் எத்தனையோ கூடிகாலம் எத்தனையோ மக்கள் அந்த திருக்கூத்தை காணும்படியாக செய்தவர் அந்த இரண்டு பதஞ்சலியும் வியாக்கரபாத மகர்ஷி. இரண்டு பேர் செய்த தவத்தை போல யாரும் அவர்கள் தான் பாம்பும் புலியும். பாம்பும் புலியும் மெய்ப்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது. மெய்ப்பாடு குஞ்சப்பாடல்ல, சாதாரண பாடல்ல. அப்படிப்பட்ட பாட்டுக்கு இறங்கி அவன் வந்து ஆண்டு ஆடிக்கொண்டிருக்கிறான். அதைத்தான் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடகம் என்று, அவனுடைய நாடகத்துக்கு பரம நாடகம் என்று. அந்த நாடகத்துக்கு பரம நாடகம், பரம நாடகம் என்றால் அதற்கு மேல உயர்ந்த நாடகம் இல்லை, அதற்கு மேலே உயர்ந்த நாடகம் இல்லை, அதற்கு மேல உயர்ந்த கூத்து இல்லை. அதனால அதுக்கு பரம நாடகம் என்று, பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடகம் என்று. இதஞ்சலி பெய்தனு ஏங்கினது எங்கோ ஐயால இதத்திலே அதை எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி வருந்தினவர்கள். அப்படி அவர்களுக்கு செய்தாயே, அவர்களுக்கு செய்தாயே, எங்களையே இப்படி விட்டு விட்டு போய்விட்டாய் என்று எண்ணி எண்ணி ஏங்கினார்கள், அழுதார்கள், தொழுதார்கள், வாழ்த்தினார்கள், வணங்கினார்கள், வருந்தினார்கள். சாதாரணமான ஒரு பொருளை கை நழுவ விட்டு விட்டோமானால் என்ன வருத்தப்படுவான்? ஒரு 100 ரூபாய தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு அந்த ராத்திரி தூக்கம் வராது, மறுநாளும் தூக்கம் வராது. பல பேர்த்துக்கிட்ட சொல்லி ஆதரப்படுவான், ஆனா கண்டெடுத்தா சொல்ல மாட்டான். அதனால ஒரு 100 ரூபாய தொலைச்சு விட்டான்னு வச்சுக்கோ, வேதனையா இருக்கும். எவ்வளவு வேதனையா இருக்கும்? ஒரு 10,000 தொலைச்சானு வச்சுக்கோ, இன்னும் அதிக வேதனையா. இது வந்து அளவு சொல்ல முடியுமா? இந்த திருக்கூத்து, இந்த காட்சியை தந்தவனாகிய பரமேஸ்வருடைய அந்த அந்த அந்த அந்த அருமையும் அந்த அவருடைய பெருமையும் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சுவாமி விட்டு விட்டு போய்விட்டானே என்று இதஞ்சலி பெய்தன் ஏங்கினர். இது அவருடைய சரித்திர வரலாறு. இது மாணிக்கவாசனுடைய சரித்திர வரலாறு. தன்னை ஆண்டு கொண்ட நாளிலே நடந்த வரலாறு. எழில் பெறும் இமயத்து இயல்புடைய அம்பன், எழில் பெறும் இமயத்து இயல்புடைய அம்பன், அழகு பொருந்திய இமயம் பூண்டு விளங்குகின்ற அழகு பொருந்திய பொன்னம்பலத்திலே புலிதரு புலியூர், அழகு புலிகின்ற புலியூர் புதுவினில் நடனவில் பெரும்பற்ற புலியூர் ஆகிய. இதுல வியாக்கரபாத மகர்ஷியை கூறுகிறார். முதல்ல பதஞ்சலி சொன்னாரா, அப்புறம் புலியூர் என்றபடியினால வியாக்கரபாதருடைய அந்த திருநாமம் வந்து விடுகிறது. ஆகையினாலே புலிதரு புலியூர் புதுவினில் நடனவில், புலிதரு அழகு புலிந்து அழகு புலிந்து விளங்குகின்ற புதுவிலே நடத்தை செய்கின்ற அனந்த தாண்டவத்தை செய்கின்ற நடனவில் கனி தரு செவ்வாய் உமையுடு காடிக்கு கையாலே கொவைக்கனி போன்ற சிவந்த வாயினுடைய வாயினையுடைய உமாதேவிக்கும் காளிக்கும் அருளிய திருமுகத்து அழகு சிறுநகை கையால உமை காணும் முடியாகும் காளி காணும் முடியாகும் சிறுநகை செய்து சிறு நகை குளித்த உருவம் கோவை செவ்வாயில் குமும் சிரிப்பு குமும் சிரிப்பு குமும் சிரிப்பு. அப்படிப்பட்ட அந்த சிறுநகையை காளிக்கு அருளி உமைக்கும் அருளி நமக்கு அருளி கொண்டிருக்கிறார். அருளிய திருமுகத்து அழகு சிறுநகை. இறைவன் எல்லா பொருளில் நிறைந்திருக்கின்றவன் இறைவன், எல்லா பொருளிலும் தங்கி இருப்பவன் இறைவன் என்று. இறைவன் ஈண்டிய அடியவரோடும் யாலே தகுதியுடைய அடிவரோடும் புலிதரு புலியூர் புக்குனிதன் யாலே புலிந்து விளங்குகின்ற அந்த புலியூரிலே புகுந்து விட்டான். புலியூர் சிற்றம்பலமே புக்காரதாமே என்பது அப்பறுத்திருந்தான். கையால புலியூர் என்கின்ற சிதம்பரத்திலே அந்த பொன்னம்பலத்தில சிற்றம்பலத்திலே புகுந்து அருளினரு கையிலே உயர்களவோனே உளிதரு கையிலே உயர்களவோனே கையாலே வேதங்கள் ஒலிக்கின்ற வேதங்கள் அறவொலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலா வந்து எதிர்ந்திசைப்ப என்பது சுந்தரர் தேவாரம். அப்படி வேத கீதங்கள் எல்லாம் முழங்குகின்ற ஒலியுடையதாயிருக்கின்ற கைலைக்கு உரியவனாயிருக்கின்ற பரமேஸ்வரன் ஒளிதரு கையிலை உயர்களவோனே என்று இந்த கீர்த்தி திருவகவலை பூர்த்தி பண்ணுகிறார் மாணிக்கவாசகர். இந்த வரியடியிலே இவரை ஆண்டு கொண்ட காலத்தில் நடந்த அந்த வரலாறு, இது வரலாற்று குறிப்பு. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே உலகத்திலே அங்கங்கே அங்கங்கே ஆன்மாக்களுக்கு அருள் செய்த வரலாற்றை செய்த சொல்லி அந்த கீர்த்தியை சொல்லுகின்றபடியினால இதுக்கு கீர்த்தி திருவகவல் வேறு. கீர்த்தி திருவகவல் கீர்த்தி என்றாலும் பெருமை என்றாலும் புகழ் என்றாலும் அப்படிப்பட்ட பெருமையை சொல்லி சொல்லுகின்ற இந்த கீர்த்தி திருவகவல் முடிந்தது.
3: ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: திருச்சம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் ஆதார வயது.

பண்ணுடையார்கள் பற்றிருந்தவர் பின்னுடையார்களே மேலுறக் கண்டே கண்டு என் சிதையும் கலந்து வருங்கனி பண்டு என் சிதையும் பராசக்தியாய் நிற்கும் விண்டு என் சிதையும் விரைமலர்கை கொண்டு தொண்டு என் சிதையும் தொழ நின்ற கன்னியே கன்னி ஒளியன நின்ற சந்திரங்க கன்னி ஒளியன நின்ற இச்சந்திரல் மன்னி இருக்கின்ற மாளிகை சென்னிரங்க சந்திரன் மன்னி இருக்கின்ற மாளிகை சென்னிரம் சென்னியிருப்பிடம் சேர்வதினாருடன்

கனச்சி ஒளிபீடம் தானாகும் யோகனச்சி ஒளிமுகம் தெற்காகும் யோகனச்சி உதிர

ஒன்றுடன் ஒங்கியே நித்தமாய் நின்றாழம் நேரிழை கூரே குறிய கண்ணே குலாய புருவத்தன்.

மூவரும் கூடி முதல்வியர் முன்னிப்பரு மூவரும் கூடி முதல்வியர் முன்னிற்பார் கோவினும் மேலிடும் புள்ளழியாமே புள்ளொளி மூவிரண்டு ஓங்கிய அங்கங்கள் புள்ளொளி மூவிரண்டு ஓங்கிய அங்கங்கள் பெல்லொளி அங்க

கொடியது ஏகை குருவுள் இருப்ப படியதுவாருணை பங்ககல் படிவது ஆனந்தம் பந்து முறையே இடு முதல் ஆரங்கம் எந்திடையாளே எந்திடையாளும் இறைவர்கள் மூவரும் காந்தாரம் ஆறும் கலை முதல் இரட்டும் அந்த குளச்சியும் மந்திர யாயம் சார்ந்தவர் ஏத்த இருந்தனர் சத்தியே சக்தி என்பாளருகே சாதகப் பெண்கள்

கத்திய நாய்போல் கதறுகின்றாரே. ஆரே திருவின் திருவடி காண்பார் நேரே நின்று ஓதி நினையவல்லார்க்கே. காரே குழலி கமல மலரன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாளே, சிந்தையில் வைத்து சிரோதி.

படியான் ஓதென்று ஓதியம் உள்ள அழியாய் நிற்கும் நாமும் மருங்குழல் தையலை கண்டவின் சோமனரு மலர் குடி நின்றாளே சூடிடும் நங்குதவாதம் துணை வழி கூ

கரங்கி சஞ்சகாசி வந்தாம் அடிசூழன். இன்றே தினம் கம்பதே காமனும் தாமும் இரவி கணருடன் சோமனும் வந்தடிசு நின்றே சூடும் கிளம்பிரை சூலி கபாலினி நாடும் இளங்கொடி நின்மறி நேரிடையாடி நடுவிட ஞானம் குரு நின்று ஆடும் அதன் வழி அண்ட முதல்வியே அண்ட முதல்வியாய் அவன் இவர் இழந்தம் கண்டது ஒன்று இல்லை கனங்குடை அல்லது கண்டது கண்டு ஆகிய காரண குண்டிகை கோழியை கண்டதனாரே பாலம் உண்டால் அமுது வாங்கவர் தம்பதம் சாலம் வந்து எய்தும் அவத்தை என்பந்த

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை, தலைப்பு 8 பாடல் முதல் 10 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இறைவன் எப்படிப்பட்டவன்? தீயினும் வெய்யன். இறைவன் எவ்வளவு சூடு! இறைவன் எவ்வளவு சூடு! தீ சாதாரண நெருப்பு, ஆனா ஜோதிக்குள் ஜோதி, நெருப்புக்கு நெருப்பு. நெருப்பை விட நெருப்பானவன் நெருப்புக்குள் இருக்கிறான். எப்படி சார்? இப்போ தீன்னு சொல்கிறோம், நெருப்புன்னு சொல்கிறோம், சாதாரண சூடுங்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் உள்ள சூடெல்லாம் யார் கொடுத்தது? ஆ, சூரியன். இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள், இப்போ ஒரு மணிக்கு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. எந்த வெளியே இது இது சூரியனுடைய வெப்பம், அது ரெண்டு மூணு நாளாக கடுமையான வெப்பமாக இருக்குது. எப்பப்பெல்லாம் கரிநாள் வருதோ அன்னன்னைக்கெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். என்னைக்கெல்லாம் உங்கள் கேலண்டரில் கரிநாள்னு போட்டிருக்கோ அன்னைக்கெல்லாம் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால தான் அந்த அந்த கரிநாளாக இருக்கிறதுனால அன்றைக்கி வெப்பம் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும், பயணம் போகாதீங்கன்னு அர்த்தம். பயணத்துக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம அன்னைக்கு தான் கிளாஸ் வச்சுருக்கோம், வேற எங்கேயும் போகாமல் இங்கே உட்காந்துருங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கரிநாள் அன்னைக்கு பயணத்தை தவிர்க்கவும். சூரியனை அந்த பூமி வந்து நெருங்குகின்ற காலங்கள் கரிநாள். அப்போ அந்த 12 மணிக்கு வெப்பம் அதிகமாக இருக்கு. யார் கொடுத்தா? சூரியன் வெப்பம் கொடுக்கிறது. சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தது யார்? எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு, அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. அருக்கன்னா யாரு? சூரியன். சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தவன் யார்? 1 கோடி ரூபாய் இருக்கிறவன் தான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும். 1 கோடி ரூபாய் இருந்தால் 1 லட்சம் கடன் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ சூரியனுக்கு கடன் கொடுக்கணும்னா சிவபெருமான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்? வெப்பத்தில் கோடி இருக்கணும். அப்போது தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன். புனல்னா என்னது? தண்ணி, அதுவே குளிர்ச்சி. ஆனால் அந்த குளிர்ச்சியிலும் குளிர்ச்சியாக இருக்கிறான். சிவபெருமான போய் இவ்வளோ சூடு இவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தால் எப்படி சார்? ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன், நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் பின் தாழ் சடையானே.
4: இவ்வளோ முக்கியமானது கேட்டுங்க. பின் தாழ் சடையான், ஏன் சடை வந்து பின்னாடி இருக்கு. பின்னால் சடை இருந்தானது நம்ம அர்த்தம், முன்னால் இல்லைன்னு அர்த்தம். முன்னால் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாரையுமே தலை வணங்கவில்லைன்னு அர்த்தம். இறைவன் சிவபெருமான் யாரையும் வணங்காதவன். சிவபெருமானுடைய கை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை, ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானான். சேர்ந்தறியா கையான், சிவபெருமான் யாரையாவது வணங்கி பார்த்துருக்கீங்களா? அவன் கை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை எல்லா கடவுளும் கை சேர்ந்துருக்கும். எல்லா தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா கை சேர்ந்துருக்கும் இல்லையா? யாரையாவது வணங்குற மாதிரி இருக்கும். சிவபெருமான் கை சேர்ந்துருக்கா? ஏன் அவனுக்கு மேல் யாரும் இல்லை, ஆனால் அவன் வேறு யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யாரையும் விழுந்து வணங்க வேண்டியது இல்லை, ஆனால் அவனுக்கு தலை சடை என்னாவது முன்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய சடை பின்தாள் சடையானை பிங்ககனை, தாயினும் நல்லன். ஏன் தாயினும் நல்லன்? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே.
3: தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லைங்கிறீங்க. அதே ஒரு வார்த்தையை தாயில் சிறந்தவன்கிறீங்க. எப்படி இது ரெண்டும் ஒரு சொல்லுங்க. ஏதாவது அது ரெண்டும் ஏதோ ஒன்று இருக்குங்க. தாய் நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. தாய்க்கும் இறைவனுக்கும் ஒரே ஒரு நூல் வேறுபாடு. ரெண்டு பேரும் கருணை உள்ளவங்க தான். தாய்க்கும் கருணை உண்டு, இறைவனும் கருணை உண்டு. தாய்க்கு கோபம் வரும், இறைவனும் கோபம் வராது. தாய் கோபம் வருதா இல்லையா? பையன் பணம் கொடுக்கலன்னா கோபம் வரும். ஆனால் பணம் கொடுக்காட்டி இறைவன் கோபப்பட மாட்டார். அப்போ அப்போ தாயினும் நல்ல ஞாரங்க. அப்போ ஏதோ ஒரு சின்ன கோடு யார்கிட்ட இருக்கு? என்ன இருந்தாலும் ஆன்மா ஆன்மாதான், கடவுளும் கடவுள் இல்லையா? பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலம் பறிந்து. நுட்பமாக கவனிங்க, கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலம் பறிந்து, நீ பாவியேனுடைய ஓடினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழைப்பிலார் ஆனந்தமாய. இப்போ தாய் பெற்ற தாயினும் நல்லன். இப்போ தாயை விட யாரு? நல்லா கவனிக்கணும், ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். யாராவது ஒரு அடியாராவது மாற்றி பாடியிருக்கிறாங்களா? அது திருமூலராக இருக்கட்டும், அல்லது இது வந்து மாணிக்க வாசகராக இருக்கட்டும், சுந்தரராக இருக்கட்டும், யாருமே வந்து 12 திருமுறைகளிலேயோ 14 சாத்திரங்களிலேயோ ஒரு இடத்துல கூட யாருமே முன்னுக்கு பின் முரணாக பாடியிருக்க மாட்டார்கள். அதுதான் சைவம், அதுதான் சைவம். சைவத்துக்குள்ள சிறப்பு அதுதான். வேற எந்த நூல்லையும், வேற எந்த மார்க்கத்திலையும் அப்படி இருக்காது. ஒரு ஞானி சொன்னார்னா வரக்கூடிய அடுத்த சீடர் வந்து மறுத்துடுவார். அலெக்சாண்டர் சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்லியிருந்தாருன்னா பிளேட்டோ மறுப்பார், பிளேட்டோ சொல்லியிருந்தாருன்னா அரிஸ்டாட்டில் மறுப்பார், அரிஸ்டாட்டில் மறுத்தார் சொல்லியிருந்தார்னா அலெக்சாண்டர் மறுத்துடுவார். இதெல்லாம் மறுத்து பேசக்கூடியவர்கள் தத்துவ ஞானிகள். நம்மள்கிட்ட அப்படி இல்லை. எல்லா தத்துவ ஞானிகளுமே முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் சொல்லக்கூடியவங்க. அதான் சைவம் ஜெயிக்குது. தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. வெய்யன் தண்ணியன் கோபமாகவும் இருப்பான், அருளையும் கொடுப்பான். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவன். கதிர்மதியம் போல் முகத்தான், என்னது கதிர்மதியம்? என்னது கதிர்ங்கிறது? சூரியன். மதிங்கிறது சந்திரன். கதிர்ங்கிறது வெப்பம், மதிங்கிறது குளிர்ச்சி. வெப்பமாகவும் இருக்கிறான், குளிர்ச்சியாகவும் இருக்கிறான். இப்போ தன்னை அடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறானா இல்லையா? சிவபெருமான் புன் இந்த புன் ஒரு புன்முருவலால் முப்புறத்தை எரித்தார் இல்லை? அப்போ முப்புறம் எரிக்கின்ற பொழுது சிரிப்பும் வரும், கோபமும் வரும். நமக்கு கோபம் வந்தால் கோபமாக தான் மூஞ்ச காட்டுவோம், சந்தோஷம் அடையும் பொழுது சந்தோஷமாக இருப்போம். ஆனால் சிவபெருமான் ஒரே நேரத்தில் இரண்டையும் செய்வோம். அப்படி முப்புறம் எரிக்கின்ற பொழுது கண்ணு கோபமாக இருக்கும், ஆனால் முகத்தில் புன்சிரிப்பு இருக்கும். அது திருப்பாவையில் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது இப்போ முப்புறம் எரிக்கும் நிலையில் சிவபெருமானுடைய முகத்தை சொன்னேன். ஆமாம், கடவுள் ஒன்று தான், நல்லா கவனிச்சுக்கணுங்க. கடவுள் ஒன்று தான். நிறையா படித்தோம்னா ஒரு உண்மை தெரியும், நிறையா படிக்கணும், நிறையா சிந்தித்தோம்னா ஒரு உண்மை தெரியும், எல்லாம் ஒன்றுங்கிறது தெரியணும். இவ்வளவு இருந்தும் சிவபெருமானுடைய திருவருளை யாரும் அறியவில்லை. அவன் சேயினும் நல்லன், அணியன் நல்ல அன்பருக்கு. இந்த அன்பருங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பர்னா அன்பு செலுத்துபவர்கள். அன்பர் இறைவன் காட்டிய வழியில் நடப்பவர்களுக்கு அருளை கொடுப்பான். அது புனலிலும் தண்ணியன். இறைவன் காட்டிய வழியில் நடக்காதவர்களுக்கு
4: சூரியனை போல தீயினும் வெய்யன்.
3: அது நம்முடைய சிவஞான சித்தியாரில் வரும். அன்பர்கள் எப்படி இருப்பார்கள்? அறவழியில் நடப்பார்கள்.
4: அறமழி இதம் செய்வோருக்கு அனுகிரகத்தை செய்வான்,
3: அப்போ உதவி செய்வான். சம்பந்தர் தேவாரம் நிறைய சொல்றோம்.
4: தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்து முழிவல்லார், பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியரே, தன்னை அடைந்தவர்களுக்கு இன்பங்கள் தருவானை.
3: இப்போ யார் ஒருவர் வந்து இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையே செய்வான். அந்த அணியன் அப்படின்னா பக்கத்தில் இருப்பவன். நமக்கு க்ளோஸாக இருக்கிறது யார் இப்போ? அதெல்லாம் நான்கு வகை மார்க்கத்தில் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப முக்கியமான மார்க்கம், நெருக்கம் அதிகம். தோழ மார்க்கம் இறைவனை இறைவனையோ இறைவனோடு பழகுகின்ற பொழுது நண்பராக பழகுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப உயர்வான மார்க்கம்.
4: அப்போ இவங்க மார்க்கெல்லாம் அவங்க தப்பு நினைக்க சொல்லக்கூடாது. அவர்கள் ஒவ்வொரு வழியில் இறைவனை அணுகினார்கள். ஞான சம்பந்தர் இறைவனை தந்தை மகன் என்ற உறவில், அப்பர் பெருமான் தலைவர் தொண்டர் என்ற முறை, சுந்தரர் நண்பர் என்ற முறை, தோழர் என்ற முறை. அது தோழர்லேயும் வந்து சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு தோழர் இல்லை, சிவபெருமான் சுந்தரருக்கு தோழர். அதான் தோழமை உமக்கு தந்தனம்னார். அவர் இவர்கிட்ட வந்து தோழம் பிடிச்சிக்கிட்டார் இல்லை?
3: ரொம்ப கவனிச்சு பாருங்க, முக்கியமாக கவனிங்க. அப்போ அந்த அளவுக்கு இவர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கார். அப்புறம் மாணிக்க வாசகர் அவர் ஞானம், இறைவனை ஞானியாக பார்த்தவர். இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் இறைவனை ஒவ்வொரு வகையாக அணுகியிருக்காங்க. இறைவனுடைய பெயர் இறைவன் ஞானி, குருவாக இறைவனை குருவாக தான் சீடராக இருந்து இறைவனை வழிபட்ட நிலை. இறைவனுடைய பெயர் இறைவனுடைய பெருமை,
4: பொன்னால் புரிந்திட்ட புரிச்சடை
3: எல்லாம் இறைவனை வந்து பொண்ணாக தான் கவனிக்கிறாங்க. அதான் மூணு பாட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பொன்னார் மே நீ
4: சிவபெருமானுக்கு வந்து அவருடைய திருமேனின்னு சொல்லணும்.
3: இப்போ நம்ம சொல்லும்போது உடம்புன்னு சொல்லணும், சிவபெருமானுடைய உடம்புன்னு சொல்லக்கூடாது, பொன்னார் மேனிய. ஆனால் இன்னமும் தெரியல, சில படங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் கருப்பாக போட்டிருக்கு,
4: கண்ணம் மட்டும்தான் கருப்பு, உடம்பெல்லாம் கருப்பு இல்லை.
3: நம்ம ஒரே குடியாக பிடிச்சிட்டாங்க, அந்த படம்பெல்லாம் தப்பு, அப்படி செய்யக்கூடாது.
4: பொன்னால் புரிந்திட்ட பொருசடை என்ன, அதுவும் புரிந்திட்ட
3: அள்ளி முடியலையா? எத்தனை சடை இருக்கு இறைவனுக்கு? ஒன்பது சடை, நிறைய சொல்லியிருக்கேன். பின்னி பின்னி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒம்பது சடையாக போட்டிருப்பார் பின்னாடி பின்னாடி. இன்றைக்கும் அது போல் பல பேர் பார்க்குறாங்க, எல்லாம் நீட்டாக முடி வளர்க்குறாங்க. இன்றைக்கி
4: சில பேரை பார்த்தா தோளுடைய செவிங்கன்னா சில பேர் தெரிகிறாங்க.
3: அது தோளுடைய செவிங்கன்னா சொன்னால் சரி, அது ஒரு காரில் மட்டும் தோடு போட்டுட்டு போகிறாங்க, அது வளையமாக வர போட்டுக்கிறாங்க. சரி, சிவபெருமான் அன்னைக்கு தோளுடைய செவிங்காக இருந்தார், எல்லாம் சைவத்து வந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவன் பேர் என்ன? இப்போ ஒரு சந்தேகம், இப்போ நந்தின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, பிரதோஷ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. இப்போ சிவபெருமானுக்கு பேர் இங்கே நந்தின்னு வருது, அங்கே வேற நந்திக்கு வேற வழிபாடு செய்கிறீங்க, எத்தனை நந்தி இருக்கு? நந்திகள் நால்வர். அதிகார நந்தின்னு ஒன்று உண்டு, நாம் அவரை யாரும் கவனிக்கிறதே இல்லை. எங்கே பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? ஐயா ஓசோ, நீங்கள் இங்கேருந்து கைலாயத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த கைலாயம் இல்லை, இது வந்து மண்மேவும் கைலாயம். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு அப்புறம் விண்மேவும் கைலாயம் போக போகிறீங்கள, விண்மேவும் கைலாயம் திருமந்திரம் முடிக்கும்போது பட் திருமந்திரம் நிறைவாகும் பொழுது கைலாய காட்சி, அது வந்து விண்மேவும் கைலாயம். அது கைலாயம் போகும்போது எப்படின்னா, அங்கே நந்தி நந்திக்கிட்ட பர்மிஷன் ஆகிட்டு தான் போகணும். பர்மிஷன் உள்ளே போடுவேன், ஸ்டாப் பண்ணுவேன். அழைப்பு அழைப்போடு போன சுந்தரர் உள்ள பெற்றார். அழைப்பு இல்லாத போன சேரமான் பெருமாள் நிப்பாட்டிச்சு விட்டார். யாரை கேட்டி அவர் வந்துட்டார். அது விவரமாக அப்புறம் சொல்லுவோம். அப்போது அதிகார நந்தின்னு ஒருத்தர் உண்டு. அவர் யாருன்னா சிலாதன முனிவருடைய குமாரன். அவர் வந்து அந்த கோவிலில் கைலாயத்தில் காவல். அவர் தான் அதிகார நந்தின்னு பேர். இந்த இது நடக்கும்ல நந்தி கல்யாணம் திருமழப்பாடி. ஏன் யாருக்காவது கல்யாண பிரார்த்தனை இருந்ததுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். நந்தி கல்யாணத்தை பார்த்தவங்களுக்கு முந்தி கல்யாணம் ஆகும்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண தடைகள் தோஷங்கள் இருந்துன்னு வச்சிங்களேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. அப்படிலாம் ஒன்றும் இருக்கு அதிகமாக இல்லை. அப்படி போனீங்கன்னா அங்கே திருமழப்பாடியில் வந்து நந்தியம் பெருமானுக்கு திருமணம். அதே அப்படியே ஊர்வலம் வர்றது, ஏழு ஊர் அப்படி சுற்றி வருவாங்க. அப்படி அது சலாதனத்துக்கு முனிவருடைய புத்திர அந்த நந்தி, அவர் அதிகார நந்தின்னு பேர். அந்த அதிகார நந்தி கோவில் வாசலில் இருப்பார். ஆனால் சிவபெருமன் போலையே இருப்பார். ஒரு பிரைசூடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த இரண்டு கைகளும் சேர்ந்திருக்கும். சிவபெருமானுடைய வடிவத்தில் ஆனால் கை சேர்ந்திருக்கும். ஒரு கோவிலை நுழையும் பொழுது இடதுபுறத்தில் நுழைந்த உடனேயே அவர் அதிகார நந்தி இருப்பார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். அது ஒரு நந்தி. விடை நந்தி, மால் நந்தி, இப்படி நாலு வகை நந்தி இருக்கு. சிவபெருமானுக்கு பெயர் நந்தி. நல்லா கேட்டுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மால் நந்தின்னு ஒன்று இருக்கு, அது பின்னாடி வரும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ விஷயங்களையும் நம்ம ஒரே நாளில் சேர்த்துக்க முடியாது. இந்த இறைவனுக்கு பெயர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை, என்னால் தொழப்படும் எம் இறை. யாரால? திருமூலர். அவர் மிகப்பெரிய யோகி. அவன் திருமூலர் தான் எல்லாத்துலேயும் வருவார். பதினெட்டு சித்தர்லேயும் வருவார், யோகிலையும் வருவார், ஞானிலையும் வருவார், நாயன்மார்லேயும் வர்றார். இந்த 27 திருமுறை ஆசிரியர்கள்லையும் வர்ற எல்லாத்துலேயும் வர்றவர் ஒரு ஒருத்தர் தான். அவர் எப்படி வந்தார்னா, சிவபெருமானை வணங்கி இந்த நிலையை அடைந்தார். என்னால் தொழப்படும் எம் இறை, மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. நான் அவனை வணங்குகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் யார்? அவன் யாரையும் வணங்காதவன். சூஸ் பண்ணணும். அதை இப்போ தேர்ந்தெடுக்கும்போது அப்படி தேர்ந்தெடுக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் பழகணும். நமக்கு மேலே இருக்கிற இறைவனை தான் வணங்கணும். ஏன்னா சிறு தெய்வங்கள் சைவத்திற்கு உடன்பாடு இல்லை. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம். அப்போ நம்ம சிறு தெய்வ வழிபாடு நமக்கு உடன்பாடு இல்லை. சிறு தெய்வம் பெருந்தெய்வம்னு பிரிச்சுக்கணும் நம்ம. சிறு தெய்வங்கள் வந்து உதவி செய்யும் அவங்கவுங்க லெவலில், பெரிய லெவலில் செய்யாது. அவங்கள்ட்ட போய் முத்தி குட்டினா கொடுக்காது. இந்த கடைக்கு போகிறப்பா என்னோட சித்த வானா வரும், ஒரு உதவி செய்ய வரும், அவ்வளோட செய்யும். அத்தெய்வம் அத்தனை காணும் சித்தியா. அந்த தெய்வங்களுக்கு சக்தி இருக்கு, எல்லைக்கு உட்பட்டது, இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளவை, சிறு நன்மைகளை செய்யும், அவ்வளோட சரி. ஆனால் பெருந்தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவம் எல்லாமும் செய்யக்கூடியது. இறைவன் எப்படி இருக்கிறன் பார்ப்போம். எல்லாம் சிவம். நீங்கள் பார்க்கின்ற எல்லா பொருள்களும் சிவமாகவே இருக்கின்றன. ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார்கள்,
4: குணம் குணியுமாக இருக்கிறார்கள்.
3: குணம் குணி அடகம் மட்டும் நீ பேசுவோம். தேன் அது ஒரு பொருள், அதில் உள்ள சுவை குணி. உண்மையானது அதுதான். மருத்துவத்தில் சொல்லும் போது சொல்றேன்,
4: குணமும் குணியும் போல இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள். நெருப்பும் சூடும் போல.
3: இப்போ நெருப்புலேருந்து சூட்டை பிரிப்பீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற நெருப்பு மட்டும் சூடு இல்லையா? இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, பிரிக்க முடியுதா?
4: பழமும் சுவையும் போல.
3: கொஞ்சம் மேலே வர, சூரியனும் கதிர்களும் போல. பிரிச்சு வரும். இப்போ நீங்கள் சூரியனில் உட்காந்துருக்கீங்களா, கதிர்களில் உட்காந்துருக்கீங்களா? இல்லை எனக்கு இது போகிறோம். இப்போ கதிர்கள் உங்கள் மேலே படுதா, சூரியன் உங்கள் மேலே படுதா? அப்போ உங்களுக்கு நேரடியாக பயன்படுறது சூரியனா சூரியனுடைய ஒளியா? நான் சூரியனுடைய ஒளின்னு சொன்னது சக்தி, சூரியனுங்கிறது சிவம். இப்போ சக்தி தான் உங்களுக்கு வாழ வைக்கிறது. ஆனால் அந்த சக்தி எங்கே இதில் அடங்கியிருக்கு? சிவத்தில் அடங்கியிருக்கு. அப்போ சிவத்திலிருந்து வந்த சக்தி, சிவத்திலிருந்து வந்த சக்தி நம்மளை வாழ வைக்கிறது. சக்தி எதற்குள் ஒடுக்கும்? சிவத்துக்குள் ஒடுக்கும். சிவமும் சக்தியுமாக. அப்போ இறைவனுக்கும் இறைவிக்கும் பேதம் இல்லை.
4: இருந்தாலும் அம்மன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம்.
3: படிக்கிறது சைவ சித்தாந்தம். சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, துர்க்கைக்கு ஒரு அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, அதுக்கெல்லாம் போவோம். புரியுதா? இன்னும் மாறல, நீங்களாம் மாறிட்டீங்க. பல வருஷமாக சித்தாந்தம் படிக்கிறீங்க, எல்லாம் ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் மேலே போக போக உங்களுடைய இந்த புற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மாற்றிடலாம். இறைவன் கூப்பிட்டா வந்து நம்மளோட உட்காந்துடணும், அந்தளவுக்கு உணர்ந்துடலாம். வா வந்து உட்காருப்பா, உட்காருவார். இப்போ நாமெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். போட்டுருவோம், உட்காந்துருப்பார். இல்லை உண்மையிலேயே உட்காந்து அவரும் கேட்குறாரு. மத்தியானம் எண்ணி பார்க்கலாம், எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு எண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும், சாப்பிட்டு போவார். ஆல நம்ம இறைவனை அணுக்கமாக வச்சுக்கலாம், கவலை. ஆனால் அந்த சிவசக்திங்க மட்டும் விளக்கம் கொடுத்துருவோம். கொஞ்சம் சிவம் நிறைந்த சக்தி. சக்தி என்பது வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி வெளிப்படும். இப்போ கரண்ட் இல்லை, இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லை இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சக்தியும் சிவமும் சேர்ந்து தான் இருக்காங்க. இப்போ சிவமாக இருக்கு, இப்போ கரண்ட்டு இல்லாதனால சக்தி வெளிப்படலை. அப்போது அந்த சுற்றக்கூடிய ஃபேன் சுற்றக்கூடிய சக்தி அந்த ஃபேனுக்குள் அடங்கியிருக்கா இல்லையா? அடங்கியிருக்கு. அடங்கி இருக்கின்ற நிலையில் சக்தி வெளிப்படு, அடங்கி இருக்கின்ற நிலையில் சிவம் வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி. இப்போ சிவமும் சக்தியுமாக இருக்கிறார். தானே இருநிலம், இந்த பெரிய நிலம் இறைவன் நிலம். மலையாக இருந்தாலும் அதான், தரையாக இருந்தாலும் தானே இருநிலம். தாங்கி விண்ணாய் நிற்கும் ஆகாயம், பஞ்சபூதங்கள் இருக்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த பஞ்சபூதங்களில் எது பெருசு? ஆகாயம் தான் பெருசு. ஏன்னா எல்லாத்தையும் அது அடங்கிருக்கு, எல்லாம் ஊடுருவிடும். தானே இருநீலன் தாங்கி விண்ணாய் நிற்கும் வானாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இறைவன் நிலத்துக்குள், நீருக்குள், நெருப்புக்குள், காற்றுக்குள், ஆகாயத்துக்குள்,
4: இறைவன் இருக்கிறான். தானே இந்நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி.
3: அங்கி என்ன? அங்கே நெருப்பு.
4: ஞாயிறும் திங்களும் சூரியனும் சந்திரனும். அப்ப சூரியன் சந்திரன்ங்கிறது வந்து, அது வந்து சூரியன் வந்து பிளானட்டா ஸ்டாரா?
3: த பிக்கெஸ்ட் ஸ்டார் சன்.
4: ஆனால் நம்ம பிளானட்ல வச்சுருக்கோம் அதை. சூரியனை மேலேயும் பார்ப்பீங்க, கோவிலில் உருவத்துலேயும் பார்ப்பீங்க. எது ஒரிஜினலு? மேலே தான் சூரியனை பார்க்குறீங்க, ஆனால் அதே நேரத்தில் அது இன்னமும் இடிக்குது எங்கேயோ. புரியுதா? மேலே தான் சூரியனை பார்க்குறீங்கல்ல. அப்புறம் புதுசாக என்ன நவகிரகத்தில் ஒரு சூரியன் வச்சுருக்கீங்க? நேரடியாக பட்டு போகிறோம். ஏதோ கொஞ்சம் எங்கேயோ கொஞ்சம் வழிபாட்டில் குழப்பம் வருது. அதெல்லாம் திருமந்திரம் படிக்கும்போது சரி பண்ணிடலாம். சூரியன் ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம அஸ்ட்ராலஜியில் பேசுகிறோம், ஆனால் உண்மையிலேயே அது ஒரு ஸ்டார். இன்னிமேஸ் ஜடம். சந்திரன் ஜடம். சந்திரனை கோள்னு வச்சுருக்கோம், ஆனால் அது உபக்கோள்னு சொல்லணும். துணைக்கோள், துணைக்கோளில் வச்சுக்கணும். துணைக்கோளில் வச்சுருக்கோம், ஆனால் இப்போ நம்ம நவகோள்களில் ஒரு கோளாக வச்சுருக்கோமே ஒழிய உண்மையிலேயே அது பூமியை சுற்றி வருகின்ற பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோளை தான் நாங்கள் அஸ்ட்ரானமியில் பேசுகிறது. அந்த ஜட பொருள்களையும் இறைவனே இயக்குகிறான். நாள் ஞாபகம் வச்சுக்கணும். நவகிரகங்களையெல்லாம் இயக்குபவன் இறைவன். எனவே இறை வழிபாட்டின் மூலம்தான் நம்முடைய விதியை வெல்ல முடியும். அதுதான் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து இறைவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியுமே அன்றி வேற எதுவும் நமக்கு உதவி செய்யாது. தானே இருநிலம் தாங்கி விண்ணாயிருக்கும், தானே சுடும் அங்கி, தானே ஞாயிறு, தானே திங்கள். அப்ப திங்களுக்குள் இறைவன், ஞாயிறுக்குள் இறைவன், சூட்டுக்குள் இறைவன், விண்ணுக்குள் இறைவன், கோபிக்குள் இறைவன், எல்லாமே இறைவன் தான். தானே மழை ஒழி, மழை இறைவன் தான். நல்லா மழை பெஞ்சதுன்னா இறைவன் அருள் இருக்குன்னு அர்த்தம். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழியில் பூக்கு முகந்து கொடு. அப்போ ஆழி மழைக்கண்ணான்னு திருப்பாவையில் பாடுவாங்க. நாம் என்ன மழையாய், மழையை நம்ம கருணையாக பாடுறோம். இதே திருக்குறளில் வான் சிறப்புன்னு பாடுறோம். வான் சிறப்பு எத்தனை அதிகாரம்? முதல் அதிகாரம் சிவம், இரண்டாவது அதிகாரம் சக்தி. திருக்குறளில் முதல் அதிகாரம் எது? சிவம். அதில் சிவங்கிற வார்த்தை வராது. இறைவனுடைய எட்டு குணங்களும் சொல்லுவாங்க இதில். இறைவனுடைய எட்டு குணங்களும் திருக்குறளில் இருக்குது. எப்படி இருக்குது? கடவுள் வாழ்த்தில் இருக்குது. இறைவனுடைய எட்டு குணங்களில் முதல்ல ஒரு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? முதல் அதிகாரம் இருக்குங்க திருக்குறளில், கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து ஃபுல்லாக சிவம். அடுத்தபடி ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. இந்த வான் சிறப்புங்கிறது சக்தியை குறிக்குது. அடுத்தது நீத்தார் பெருமைங்கிறது அடியாரை குறிக்குது. நீத்தார் பெருமைங்கிறது சிவனடியாரை குறிக்குது. முதல் பாடல் என்னங்க திருக்குறளில்? ஆதி பகவன். அது தன்மயம் உடைமை. இறைவனுக்கு எட்டு குணம் இருக்கா இல்லையா? இறைவனுக்கு எட்டு குணங்களில் ஆதி பகவன் என்பது தன்மயம் உடைமை. வாழறிவன், வாழறிவன் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் தான். நமக்கெல்லாம் வாழறிவே கிடையாது. இயற்கை உணர்வு உடைமை, அதான் வாழறிவன். மலர்மிசை ஏகினான், தூய உடம்பு. அருள் திரும்பினு சொன்ன இல்லையா, அதுதான் மலர்மிசை ஏகுதல். வேண்டுதல் வேண்டாமை இலான், வரம்பில் இன்பம் உடைமை. இருப்பும் வெறுப்பும் இல்லைன்னா மலர்தலும் கோம்பலும் இல்லாத நிலை. யாராவது எல்லாரும் அப்படிதான் வாழணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இப்படியே இருக்கணும், எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் இப்படியே இருக்கணும். அதை முதல்ல கத்துங்க. அதுதான் எலிஜிபிள். திருமந்திரம் படிக்கிறதுக்கு அதுதான் எலிஜிபிள். அப்படி தான் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இறைவன், இறைவன் என்ற வார்த்தை, முற்றுணர்வு உடையவன், முற்றுணர்வு எல்லாம் தெரிந்தவன். பொறிவாயில் ஐந்தவித்தான், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். அவனுக்கு பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் தான் பாசமாம் பற்று அறுத்து நம்மையெல்லாம் பாதிக்கக்கூடிய இறைவன். அவனுக்கு பாசம் கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதவன், முடிவில்லாத ஆற்றல் உடையவன். அற ஆழி அந்தன், பேரவி உடையவன். எட்டு குணங்களும் முதல்ல எட்டு பாட்டில் உண்டு. ஒன்பதாவது பாடல், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை. தாளை வணங்காத தலை, இறைவனுடைய தாளை வணங்காத தலை இருந்தும் வெஸ்ட். திருக்குறளை எல்லாம் எப்படி அணுகணும்னு சொல்லித்தரேன். இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு, அது சக்தி. சிவத்தையும் சக்தியையும் வழிபட்டவர்கள் நீத்தார் பெருமை, சிவனடியார்களுடைய பெருமை. இப்படியெல்லாம் திருக்குறளை பார்க்கணும். நாம் அப்படி பார்க்கல இது வரைக்கும். திருமந்திர வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் பார்க்க போறீங்க. தானே மறைபொழி தையலுமாய் இருக்கும். தையல்னா யாரு? தையல் நாயகின்னு ஒரு அம்மா இருக்காங்க. யாரு? வைத்தீஸ்வரன் கோயிலா? தையல் நாயகி. தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். தையல்னா பெண், தமிழில் வந்து தையல்னா பெண். அந்த அம்மா தையல் நாயகி, பெண்ணுக்கெல்லாம் தலைவி. நான் அப்படி சொல்றது இல்லை. இங்கே சிவபெருமான் எம்டி, இந்த அம்மா எம்எஸ். தையல் போடுறது யாரு? ஆப்ரேஷன் பண்ணுறது யாரு? அறிவு அம்மா, அறிவு வந்து சிவபெருமான தான், செயல்பாடு வந்து சக்தி. எப்படியோ அவர் தான் பேராயிரம் வரை வானொலித்தும் எம்மானை பெருவிழா அடியாருக்கு என்னும் வாடா செல்லும் அறிவிப்பானே. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோ திருத்தருள வல்லாந்தனை திரிபுரங்கள், திரிபுரங்கள் தீயட தின் சிலை கை கொண்ட போறானே, புள்ளி இருக்கு வேலூரானே, போற்றாதே ஆற்றனால் போக்கினு சொல்லி மந்திரமும் மருந்தும் தந்திரமுமாக எம்டியா இருக்காரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? எம்எஸ். இந்த அம்மா பேர் அவர் வைத்தியநாதர், இந்த அம்மா தையல் நாயகி. அப்ப அந்த கோயிலுக்கு போனா எப்படி எப்படி தீராத நோயெல்லாம் தீர்க்குமா இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். தானே மழை ஓழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன் கடல் ஆமே. தன் கடல் வரைனா தடம் பெரிய, தன் கடல் கடல். கடல்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சின்னதா இல்லை, சின்ன கடல்ங்கிறது. இந்த வார்த்தை பின்னாடி பயன்படும் உங்களுக்கு. இந்த கடல்ங்கிறது தண்ணீர் இருக்கக்கூடிய பரப்பு மட்டும் கடல் அல்ல, அந்த அந்த நீர்பரப்புக்கு மேலே உள்ள பகுதியும் கடல்னு தான் பேர். அந்த நீர்பரப்புக்கு கீழே பூமிக்குள்ளே இருக்கிறதுக்கு பேரும் கடல்னு தான் பேர். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஒரு ஏரோப்ளைன் வந்து பறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேலே பறக்கும் பொழுது அது திருச்சின்னு தான் பேர். திருச்சியில் பறக்கும்போது திருச்சின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? பூமிக்குள்ளே போகும்போது அந்த இடத்துக்கு என்ன பேர்? ஒரு 500 கிலோமீட்டருக்கு, ஒரு 100 கிலோமீட்டருக்கு கீழே பூமியை தோண்டி போகிறாங்கன்னா அதுக்கும் திருச்சின்னு தான் பேர். இதே கடல் என்கிறது எல்லா இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. ஆனால் தண்ணிக்குள்ளே தான் கடல் இருக்கும். கடலுக்குள்ளே தான் தண்ணி, கடலுங்கிறது தண்ணி. கடலுக்குள் தண்ணி, தண்ணிக்குள் உப்பு. அது பின்னாடி பயன்படும் இந்த வார்த்தை. அதான் நம்முடைய திருவம்பாவையில் முன் இக்கடலை சுருக்கி முன் அல்ல முன்னி கடல்னு போட்டிருக்கோம். நான் பிரித்து படிக்க தெரியாது நமக்கெல்லாம். நம்மளாம் முன்னி கடல் முன்னி கடலையும் படிப்போம். முன் இக்கடலை சுருக்கின்னு வரணும். அப்படி படிக்கணும். அதெல்லாம் அப்படியே படிச்சிருக்கோம். அது வரைக்கும் நம்ம இப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் இறைவனே சிவமே நிறைந்து இருக்கிறது. ஞாபகம் என்று கூறி இந்த வ
3: வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: தில்லை ஊர்விலங்கு திருவாயில்கள் நான்கில் உத்தர திசையாம் வடக்கு திருவாயில் வழியாக அகங்குளைந்த சிந்தையராய் நுழைந்து அருளிய சுந்தரர் பெருமான் தென்னிலாமலர்ந்த வேணியரை ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளக் கண்டு ஆனந்தித்து பாடினார், பரவினார், பணிந்து நெக்குருகி ஒன்றிய சிந்தையராய் விளங்கினார்.

எதிர்மறை முதலில், நடுவினில், கடையில், அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளரொளி சூழ் திருச்சிற்றம்பலம் கண்டு கை குவித்து நீடும் ஆனந்த வெள்ளக் கண்ணீர் உகுத்து மடித்தாடும் அடிமைக் கண் என்று எடுத்து மண்ணுயிர்க்கு அருளும் மாற்றால் திருப்பதிகம் பாடின. மீகொங்கில் அணி காஞ்சிவாய் பேரூரரு பெருமானைக் கண்டநிலை சிறப்பித்து ஏத்தினர். மடித்தாடும் அடிமைக்கண் திருப்பதிகம் பண் குறிஞ்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: அடுத்து திரு ஆவடுதுறையில் பாடிய பதிகம். சேந்தனார் பாடியது திருவாவடுதுறை பதிகம் பண் பஞ்சமம். இப்பதிகம் தலைவன்பால் அன்பு கொண்ட தலைவியின் துயரத்தைக் கண்டு அவளுடைய தாய் இறங்கிக் கூறுவதாக அமைந்திருக்கிறது. சாத்தனூரில் உள்ள திருவாவடுதுறை கோயிலை பற்றிய இப்பதிகம் அந்தாதித் தொடையால் அமைந்தது.

பொய்கூறாத நான்கு வேதங்களை ஓதும் அந்தணர்கள் வாழும் சாந்தை என்ற சாத்தனூரில் அழியாப்புகழ் பெற்ற ஆயிரம் பூலோகத் தேவரான அந்தணர்கள் உண்மையான பக்தியுடன் திருப்பணி செய்ய சிறப்புமிக்க காவிரிக்கரையில் வீற்றிருக்கும் தலைவனே, திரு ஆவடுதுறை அமுதமே என்று என் மகள் உன்னை அழைக்கிறாள். மைதீட்ட பெற்ற அகன்ற கண்களை உடைய அவளுக்கு நீ ஒரு வார்த்தையும் பேசாமல் இருப்பது உன் திருவருளுக்கு அழகாக

மரத்தின் மனம் வீசும் சோலைகளாலும் மணிகள் பதிக்கப்பெற்ற மாடங்களை உடைய மாளிகைகளாலும் தெருக்களாலும் சூழப்பெற்று ஒளிமிக்க மதில்களை உடைய அழகுமிக்க சாத்தனூரில் உண்மைகளை கூறும் வேத வழிப்படி வாழ்வோர் போற்றும் ஆதியானவன் சிவபெருமான். அவன் தேவர்களுக்கெல்லாம் பழமையானவன். அழகிய திருவாவடுத்துறையில் எழுந்து அருள் புரிபவன். அந்த நம்பியின் மனநிலையை அறியாமல் அவனுடைய பொன்னார் மேனியில் திகழும் உயர்ந்த தோள்களை என் மகள் தழுவிக்கொள்ள நினைக்கிறாளே.

என் மகள் நெஞ்சகம் நைந்து நினைக்கிறாள், என்றும் நிலைத்தவனே என்கிறாள். அழகிய பிறைதவளும் சிவந்த சடையில் கங்கை நீரால் நனைக்கப்பெற்ற நலந்தரும் கொன்றை மாலை மேல் தனக்குள்ள காதலை நயமாகப் பேசுகிறாள். நல்ல நெற்றி அழகுடைய பெண்களே, உங்களைப் போன்ற என் மகள் மனத்தில் இன்ப வெள்ளமாய்த் திகழும் மலைமகள் கரம் பற்றிய மணவாளனை, வளமான சாத்தனூருக்கு இன்பம் தருபவன், திருவாவடு துறையில் உள்ளவன், இளஞ்சந்திரனை முடியில் அணிந்தவன் என்று பலவாறு பேசி காதலால் வாடுகிறாள்.

இளம்பெறை சூடும் பெருமானே என்று என் மகள் உன்னை அழைக்கிறாள். பிறைக்கு காட்டிய கருணையை இந்த பெண்ணுக்கு காட்டக்கூடாதா? விசாலமான காவிரியின் தென்கரையில் உள்ள சாத்தனூரில் மெய்ப்பொருளான இறைவனையே பேசும் மனமுடையோர் வணங்க புகழும் செல்வமும் நிரம்பி வழியும் பொன்மயமான திருக்கோயிலில் அருளை வாரி வடங்க அமர்ந்திருக்கும் திருவாவடு துறையை ஆள்பவனே, ஆண்களில் சிறந்த அம்மானே, திலகமணிந்த நெற்றியை உடைய என் மகளிடம் மட்டும் தெளிந்த அறிவுடைய உன் மனம் இறங்காமல் மிக வலியதாய் இருக்கிறதே.

வயல்களால் சூழப்பெற்று அழகும் குளிர்ச்சியும் மிக்கதாக திகழும் சாத்தனூர் அரசனான சிவபெருமானே, திலகமணிந்த நெற்றியை உடைய உமையவளாகிய பெண்ணரசிக்கும், திருவாவடு துறையில் வாழும் ஆண்களில் சிறந்த நம்பிக்கும், அடிமையாகிய அடியவர் கூட்டத்துக்கு தொண்டாற்றுமாறு என்னை அடிமையாகக் கொடுத்து ஆண்டவன் சிவபிரான். குணக்கடலாகிய அவனையன்றி வேறு ஒன்றையும் அறியேன் என்று என் மகள் கூறுகிறாள். வெண்மையான திருநீற்றை அணிவதும் அஞ்சலுத்து மந்திரத்தை ஓதுவதும் தவிர வேறு எதையும் செய்யாதவளாக இவள் இருக்கிறாள். இதற்கு நான் என்ன செய்வேன்?

வேந்தனாகிய சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்தான். பாம்பான வாசுகியை வில்லில் கயிறாக்கினான். சிவந்த கண்களை உடைய திருமாலை அம்பாக்கினான். வானத்தில் செல்லும் மதில்கள் சூழ்ந்த மூன்று புறங்களையும் அழிக்க வேதங்களை குதிரைகளாக்கி தேரில் பூட்டினான். சாந்தை என்ற சாத்தனூர் முதல்வனே, பிரமனை சாரதியாகப் பெற்றவனே, சிரித்து புறமறுத்து தேவர் துயர் தீர்த்தது போல என்னையும் காப்பாயாக என்று பேசும் இப்பெண்ணுக்கு குளிர்ந்த திருவாவடு துறையான் என்று அருள் செய்வான் என்பது யாருக்குத் தெரியும்?

என்று தக்கன் வேள்விக்குச் சென்ற தேவர்கள் வீரபத்திரர் வந்ததும் எழுந்து ஓடி தோற்றுப் போனார்கள். அவர்களுடைய வெற்றுத்தனமான வீர வார்த்தைகள் போலவே இந்த உடம்பும் பயனற்று போகும். இதை உணராப்பாவிகளே, உடலை விட்டு உடையவனை நாடுங்கள் என்று என் மகள் தூய்மையான மொழிகளைப் பேசுகிறாள். கல்லை போன்ற மனத்தையும் கனிய வைக்கும் கருணைக் கடலே, நீ வந்தருள்வாயாக என்று வேண்டுகிறேன். பெருமை மிக்க திரு ஆவடு துறையில் ஆட்சி செய்பவனே, இப்படி நீ பேசாமல் இருப்பது முறையாகுமா?

என்றும் குறையாத நிறைவாக திகழும் சிவபிரானுடைய உண்மையான இயல்புகளை விடாது சொல்கிறாள் என் மகள். இடைவிடாது ஊறும் பேரின்ப வெள்ளத்தையும் வற்றாத காவிரி தீர்த்தத்தையும் அதன் கரையில் வழிபடும் முனிவர்களின் கோடிக்கணக்கான வடிவங்களையும் இறைவனின் எண்ணற்ற திருவுருவங்களையும் நினைத்து பார்க்கிறாள். இவர்களால் அழியாத அருட்செல்வம் பெற்ற சாந்தை என்ற ஊரால் அழகுபடுத்தப்படும் திரு ஆவடு துறையில் நீராடுகிறாள். அதனால் இழிவற்ற பெரிய நிலையை அடைகிறாள், இருமாந்திருக்கிறாள். இளமான் போன்ற என் மகளை ஆட்கொண்டு அருளல் இறைவனே, உன் கடமையல்லவா?

இனிப்பவனே, அமுதமாய் வாழ்விப்பவனே, என் சிந்தை நிறைந்தவனே, சிவலோகத் தலைவனான ஞான செல்வனே, பசுக்கள் நீரருந்தும் காவிரிக்கரையில் அழகிய ஆவடுத்துறையில் இருப்பவனே, மெய்யன்பர்களுக்கு அரசே, அவர்கள் மனக்கருத்தறிந்து முடிக்கும் அருட்குன்றமே, மான் போன்ற என் மகளின் அழகிய ஆடைகளையும் கை வளையல்களையும் கவர்ந்து அவள் உள்ளத்தையும் நீ கொள்ளை கொள்ளல் நீதியாகுமா?

குன்று குடையாய் எடுத்த திருமாலும் தாமரை மேலிருக்கும் பிரமனும் தேடிக் காணமாட்டாத திருவருள் நெறியில் என்னை சேர்த்து கொண்ட பெருமானே என்று ஏக்கத்தோடும் அழைக்கிறாள். இளங்கொடியான என் மகள் துன்பத்தின் எல்லையை தாண்டி விட்டாள். அப்பொழுதே ஒலித்தோடும் காவிரிக்கரையில் உள்ள அடகிய திருவாவடுதுறை பெருமான் திருவருளில் திளைத்து ஆடத் தொடங்கிவிட்டாள். நல்லது, இவள் இனி உலகியலுக்கு ஒத்து வரமாட்டாள். இவள் படைத்துக் கொண்ட புதிய பேரின்ப உலகுக்குத் தலைவனாகிற இறைவனை சேர்ந்தவளாக மாறிப்போய்விட்டாள்.

0: இனிமையான பால், வாழ்விக்கும் அமுதம், மருந்தான தேன், இவைகளைப் போன்று என் மனத்தில் ஆனந்தம் அளித்து அருள் செய்வான் போல உயிருக்கு இன்பம் அளிப்பவன். யமன் உடலையும் மன்மதன் உடலையும் திரிபுரங்களையும் அழித்தவன். சேல் மீனும் கயல் மீனும் திளைத்தாடும் காவிரிக்கரையில் திருவாவடுதுறை இறைவன். அவனோடு விளையாடுவதே இவளுக்கு முதலான இன்பமாகிவிட்டது. இதை விட்டு இவள் விலக மாட்டாள் என்பதை நன்றாக அறிந்து கொண்டோம். இனி அவள் பாடு, அவன் பாடு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் பண் குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி தாளம் ஆதி திசிற நடை.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: திரு ஆணிக்கா பதிக எண் 75 பண் காதார் மறைகள் ஆகின நான்கும்

ஏதாவது

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் செக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருநாட்டுச் சிறப்பு

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: உங்கையில் பிள்ளை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி அடுத்த திருப்பாடல், 19வது திருப்பாடல். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களிலே ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இதிலே பெருமானை முன்னிலையாக வைத்து அவனோடு பேசுகின்றார்கள் இந்த பெண்ணடியார்கள். தம் தோழியரில் ஒருத்தியை அழைத்து பேசுவது மாதிரி பல பாடல்களை பார்த்தோம். இங்கு பெருமானையே அழைத்து பேசுகின்றார்கள். எங்க பெருமானை எப்படி அழைக்கின்றார்கள்? எங்கள் பெருமான், இரண்டாம் அடியில் வருது இல்லையா, எங்கள் பெருமான், எங்கள் பெருமானே என்று அழைக்கின்றார்கள். எங்கள் பெருமான், எங்கள் பெருமானே. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, உன் கையில் சேர்ப்பிக்க பெறுகின்ற இந்த பெண் உனக்கே அடைக்கல பொருளாவாள் என்று அங்கு அப்பழஞ்சொல். இது காலம் காலமாக வழங்கி வருகின்ற ஒரு சொல் வழக்கு. எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா, திருமண காலத்தில் பண்டை காலம் முதல் வழங்கி வரும் சொல். கணவனிடம் தம் பெண்ணை ஒப்படைக்கின்ற பெற்றோர்கள், இந்த பெண் உனக்கே அடைக்கலம். அடைக்கலம்னா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும்னு அர்த்தம் இல்லையா. அடைக்கலம் என்றதுக்கு அதான் அர்த்தம். ஆமா, அதான் கவுந்தி எரிகள் என்ற தவச்செல்வியார் மாதரி என்ற சிறந்த பெண்மணியிடம் கண்ணகியை அடைக்கலமாக கொடுத்தார். இவளை நீ பாதுகாத்து வர வேண்டும். அப்ப கண்ணகி என்ற அந்த கற்பரசியை காணப்பெறாமல் அவளை இழந்து நிற்கின்ற மாதரி என்பாள், அது பொறாமல் அடைக்கல பொருளை நாம் தவற விட்டு விட்டோமே, கவனக்குறைவாக இருந்து விட்டோமே, அவள் எங்கேயோ காணவில்லை என்று சொல்லி தன் உயிரையே மாய்த்து கொண்டார் என்பது சிலப்பதிகாரத்திலே நாம் பெறக்கூடிய செய்தி. அடைக்கலம் இழந்து உயிரிழந்த இடைக்குல மகள் என்று சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. ஆகையினாலே உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அதான், ஒருவன் தன்னுடைய உரிமை பொருளை பேணுவதை விட அடைக்கல பொருளை இன்னும் அதிகமாக பேண வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது வீடு, நிலம், மற்ற செல்வங்கள், இதெல்லாம் நமக்கு உரிமையா உள்ள பொருள் இல்லையா. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி என்பவள் அடைக்கல பொருள். உரிமை பொருளை விட அடைக்கல பொருளை தான் நன்கு பேணி வர வேண்டும். அதை பெண் வீட்டார் கணவனிடம் சொல்வார்கள். அது காலம் காலமாக உள்ள ஒரு பழமொழி. என்ன, இப்பெண் உனக்கே அடைக்கல பொருளாவாள் என்று திருமண காலத்தில் பண்டை காலம் முதல் வழங்கி வரும் சொல்லை புதுக்கும் எம் அச்சத்தால், அந்த சொல்லை நாங்கள் உன்னிடம் சொல்ல போகின்றோம் இல்லையா. என்ன ஒரு பழ, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழியே இல்லையா. எல்லாம் அறிந்த அந்த பெருமானிடமே போய் புதுசா சொல்ற மாதிரி சொல்றோமேன்னு எங்களுக்கே ஒரு அச்சமா இருக்குது இல்லையா. அந்த அச்சத்தோடு நாங்கள் உரைக்கிறோம், அதை நீ கேட்டருள்வாயாக என்று சொல்கின்றார். நாங்கள்லாம் உனக்கு அடைக்கல பொருள், எங்களை காக்க வேண்டியது எங்கள் பெருமானே, உன்னுடைய கடனாகும் இல்லையா. இது வந்து காலங்காலமாக அடைக்கல பொருளை காக்க வேண்டும் சொல்றது ஒரு பழமொழி தான். அதை புதுசா சொல்றது மாதிரி சொல்றோமேங்கிற ஒரு அச்சத்தோடையே நாங்கள் உம்மிடம் சொல்கின்றோம் எங்கள் பெருமானே. என்ன, புதுப்பிக்கும் முகமாக எழுந்த எம் அச்சம் காரணமாக உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எங்கள் பெருமானே, உனக்கு ஒன்று உரைப்போம், அதை கேட்பாயாக. உனக்கு ஒரு விண்ணப்பம், கேட்டருள்வாயாக. எம் கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க, உன்னுடைய அன்பர்கள் அல்லாதவர்களை நாங்கள் சாரக்கூடாது. எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க, எம்முடைய கைகள் எம் பெருமானாகிய உனக்கு அன்றி வேறு யாருக்கும் எத்தகைய தொண்டும் செய்யாது ஒழிய கடவர், செய்யாது ஒழிக. என்னுடைய கைகளால் பணி செய்யணும்னா அது உன் பணியாகத்தான் இருக்கணும், வேற யாருக்கும் எம் கைகள் பணி செய்யக்கூடாது எம் கண் கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க. எம் கண் கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க. கங்குல் இரவு, இரவா இரவினாயினும் சரி பகலினாயினும் சரி உன்னை தவிர வேற ஒன்றையும் என் கண்கள் காணாதொழிக. எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் பாருங்க. என் கண்கள் உன்னை தவிர வேற எதையும் காண வேண்டாம், என் கைகள் உன்னை தவிர வேற யாருக்கும் பணி செய்ய வேண்டாம். இல்லையா? அதன் பொருட்டு என்ன செய்யணும்? உன் அன்பரை தவிர நாங்கள் வேற யாரையும் சாராமல் இருக்கணும். உன் அன்பரை சார்ந்து அவரை பார்த்தால் அது உன்னையே தரிசிப்பது போல, அவருக்கு பணி செய்தால் அது உனக்கே பணி செய்வது. உனக்கு பணி செய்தால் அது முத்தி பேரின்பத்தை உருவாக்கும். இல்லையா? அன்பருக்கு பணி செய்தால் அந்த இன்பம் தானாகவே ஓடி வரும். அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்பார் தாய்மான சுவாமிகள். இல்லையா? எவ்வளவு அற்புதமா சொன்ன. ஆகவே இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே. ஆகவே உன்னுடைய அன்பர்களே எங்களுக்கு வாழ்க்கை துணிவராக வரவே. எங்கள் நாங்கள் இத்தனை பேர் தோழிகள் இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கணவராக வரக்கூடியவர் உன்னுடைய அடியாராக இருக்கணும். அடியாராக இருந்துட்டார் அவரை பார்ப்பது அது பெருமானே உன்னை தரிசிப்பது போன்றது, அவருக்கு பணி செய்தல் அது உனக்கு பணி செய்தல் போன்றது. இல்லையா? உன்னை தவிர என் கண்கள் வேறு எதையும் காணக்கூடாது இரவிலும் பகலிலும். உன்னை தவிர வேறு யாருக்கும் என் கைகள் பணி செய்யக்கூடாது. இந்த நிலையை இந்த ஒரு பெரும் பேர் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உன் அன்பர்களே எமக்கு கணவராக வர வேண்டும். இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியே. இங்கு இந்த உலகத்தில் இப்பரிசே இவ்வாறே எமக்கு எங்கோன் நல்குதியே. எங்களுக்கு எங்கள் தலைவனாக நீ அருள் செய்வாயாயின். நீ உன்னுடைய அடியார்களே எங்களுக்கு கணவராக கிடைக்கும்படி இந்த உலகத்திலே நீ எங்களுக்கு ஒரு அருள் செய்து விட்டால் வேற எதை பத்தியும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. வேறு எதிலும் நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா? ஞாயிறு எங்கு எழில் எமக்கு என் கதிரவன் கீழ்த்திசையில் அன்றி வேறு எத்திசையில் தோன்றினாலும் அதனால் எமக்கு ஆக போவது என்ன? ஏன்னா எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரே நோக்கம்தான். அதிலிருந்து திசை திரும்புதல், அதை இத வேடிக்கை பார்த்தல், அது சம்பந்தமாக பல விஷயங்களை பேசுதல் என்பது நிச்சயமா கிடையாது. எங்களுக்கு சிவனடியார் கணவராக கிடைத்து விட்டார். அவருக்கு பணி செய்கிறோம், அது எம்பெருமானுக்கு எம் கைகளால் செய்கின்ற திருத்தொண்டு. அவரை பார்க்கின்றோம், அது எம்பெருமானையே தரிசித்தல். எம்பெருமானை தரிசிக்கின்றோம், அவருக்கு திருத்தொண்டு செய்கிறோம். மற்றபடி உலகத்துல என்ன நடந்தா எங்களுக்கு என்ன? கீழ் திசையில் உதிக்கும் சூரியன் வேறு திசையில உதித்தால் கூட என்ன? அதை பற்றியே கவலை இல்லைனா இதை விட இன்னொரு அதிசயம் இருக்க போறது இல்லை. இதையே அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வேற இதை தான் எடுத்துக்கொள்வார்கள் இல்லையா? கீழ்த்திசையிலே சூரியன் உதிக்கட்டும், கொஞ்சம் தாமதமா உதிச்சாலே அதுக்கு என்ன காரணம் ஆராய்ச்சின்னு சொல்லி பல நிபுணர்கள் ஒன்று கூடி பேசுவார்கள். அன்னைக்கு எந்த டிவி சேனலை பார்த்தாலும் பேப்பரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதை பத்தி தான் கூடி கூடி பேசி கொண்டிருப்பார்கள். அதை வச்சு நாலு கதை எழுதுவார்கள், அதை வச்சு 10 ஜோக்குகள் எழுதுவார்கள். இந்த மாதிரி கூட்டத்தில் பேசுபவர்களும் அதை பத்தி நிறைய பேசி இடையிடையே கொஞ்சம் விஷயத்தையும் சொல்வார்கள். இப்படி உலகியல் செய்திகள் தான் எல்லாருடைய நேரத்தையும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் மெய்யடியாருடைய நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? சிவத்தொண்டு செய்வதற்கு ஏற்ற ஒரு பிறவி கிடைத்து விட்டால் வேற எதை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இது அலட்சியம் அல்ல. எங்க சூரியன் இருந்தா என்ன, யாருக்கு என்ன நடந்தா என்ன, அப்படி அதுக்கு அர்த்தம் இல்ல. என்னவென்றால் இந்த பிறவி கடக்கப்பட வேண்டியது. பிறவி பெருங்கடல் என்று சொன்னார். பெருங்கடல் என்பது தங்கி இருக்கக்கூடிய இடமா, கடந்து செல்ல வேண்டிய இடம் அல்லவா? கடப்பதற்கு என்ன வேண்டுமோ அந்த புனை கிடைத்து விட்டது, அடியார் துணை கிடைத்து விட்டது. அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்து இந்த பிறவியை விரைவில் கடந்து திருவடியை அடைய வேண்டும். அந்த முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது அதையும் இதையும் பார்த்து மற்றவற்றிலே கவனம் செலுத்திவிட்டால் அது என்னாகிவிடும்? பின்னடைவாகிவிடும். பின்னே நின்று நாம் இப்படி தாமதப்படுத்தினால் பெருதற்கரியவனாகி விடுவான் என்பெருமான். அதையும் திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா? பெருமான் பெருதற்கரியனாகி விடுவான். சரிப்பா, இந்த மாதிரி பல வேடிக்கைகள் என்னெல்லாமோ நடக்கும் உலகத்துல, அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாவான்னு திரும்ப உலகத்துக்கே அனுப்பி வச்சிருவான். அதனால மற்ற எதிலும் மற்ற பற்றனுக்கின்றி நின்று பாதமையே மனம் பாவித்தேன் என்ற அந்த ஒரு வைராக்கிய சித்தம். அதனாலதான் அவ்வளவு அற்புதமா பாடுறாங்க. அதான் எங்களிலன் ஞாயிறு எளியோம் அல்லோம் என்று அப்பர் பெருமானும் திருத்தாண்டகத்துல பாடியிருப்பார் இந்த சீவன் முத்தர் இலக்கணத்தை சொல்லி. ஆமா, கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்கன். இரவிலும் பகலும் உன்னைத்தான் பார்க்கிறோம். அதனால ஞாயிறு எங்க உதிக்குங்கிறது பார்க்க மாட்டோம். அதுலேயே அந்த கருத்து அடங்கி இருக்கு. உன்னைத்தான் பார்க்கிறோம், இரவும் பகலும் உன்னைத்தான் என் கண்கள் பார்க்கணும். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர். பதார்த்தங்கள் பாரா, அந்த பதார்த்தங்கள் தம் இயல்புக்கு மாறாக எப்படி இருந்தாலும் அதிலெல்லாம் அக்கறை காட்ட மாட்டார்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள் இல்லையா? நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்கின்றீர்கள் இல்லையா? அதுக்கு நீங்கள் எவ்வளவு விரைவாக செல்கின்றீர்களோ அதே பொறுத்துதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் விரைவாக கிடைக்கும். அந்த நிலையில் நீங்கள் வந்து ஒரு காரிலோ அல்லது ஆட்டோவிலோ சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா. அந்த சமயத்தில் ஏதாவது அந்த ஆட்டோ டிரைவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, நீங்க ஒன்று சொல்றீங்க, வந்து கருத்து வேறுபாடு வருது, அங்க நின்று வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்களா? சாதாரண நேரம்னா சரி பாத்துருவோம், நீயா நானும் பாத்துருவோம் பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி ஒரு முக்கிய அலுவலாக செல்லும்போது இதுலாம் நம்ம நேரத்தை செலவழிப்போமா? எதுவும் இருந்துட்டு போது போயா, எனக்கு அங்க இதுக்கு மேல பெரிய விஷயம் இருக்குன்னு போயிருவோம் இல்லையா. வழியில் ஒருவர் தெரியாமல் மோதி விட்டு சென்றாலும் அதையும் பொருட்படுத்த மாட்டோம். இன்னும் எங்க எது நடந்தாலும் எதையிலும் கவனம் வைக்க மாட்டோம். எனக்கு நேரம் ஆகிட்டு இருக்குது, நான் என்னுடைய நேர்முக தேர்வுக்கு செல்ல வேண்டும் இல்லையா. சென்று உரிய நேரத்தில் சென்று அந்த தேர்வை நான் கலந்து கொண்டால் எனக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தப்பினால் அதுக்கப்புறம் எப்போ அந்த மாதிரி வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன் தாய்மான சுவாமிகள். அப்படி அரிதினும் அரிதாகிய மானிட பிறவியை பெற்றிருக்கிறோம். இந்த பிறவியை பெற்று அன்பர் பணி செய்ய நம்மை ஆளாக்கி விட்ட பிறகு இல்லையா, ஆதவன் உதிப்பதையும் மறைவதையும் பற்றி ஆராய்ச்சி செய்தால் நாங்கள் காலத்தை போக்க இருக்கின்றோம் என்று அருமையாக எடுத்துரைக்கின்றார்கள் இந்த பெண் அடியார். சித்தியாரின் சீவன்முத்தர் இலக்கணத்துல இதே கருத்தை சொன்னார், எங்களில ஞாயிறு என்பதை. நிட்டை கூடியவர்கள் இயல்பு, நிட்டை கூடியவர்கள் தான் சீவன் முத்தர்கள். நிட்டை என்பது நிலை பேறு. ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல், இந்த ஐந்தும் இறைவனுடைய அடைவிக்கும் எழுஞான பூசைன்னு சொல்லுவார்கள். இந்த ஐந்தையும் இல்லையா, இந்த எழுஞான பூசை நல்லா செய்தா சிந்தித்தல் வரைக்கும் எழுஞான பூசை, இதை நன்றாக செய்தால் தெளிதல் என்பது உண்டாகும். அது தெளிதல் என்பது ஒரு ஞான வாளை போன்றது. அந்த ஞான வாளினாலே கீழுலகுக்கும் மேலுலகுக்கும் நம்மை அலைக்கழிக்கக்கூடிய புண்ணிய பாவமாகிய அந்த பிணிப்புகளை அறுத்து விடலாம். புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியம்னா அந்த எழுஞான பூசையினாலே பூசித்த புண்ணியம், ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல் என்ற ஐந்து எழுஞான பூசையினாலே பெற்ற புண்ணியம், அந்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் அந்த தெளிதல் என்ற ஞான வாளினாலே இரண்டினையும் அறுத்து ஞாலமோடு கீழ்மேலும் நன்னானாகி என்னுமிக லோகத்தை முத்தி வரும் இவன்றான் எங்களின் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி இல்லையா. இம்மையிலேயே முத்தி வருகின்ற சீவன் முத்தினாகிய இவன் ஞாயிறு எங்கு எழுந்தால் என்ன என்று எந்த குறைவும் இன்றி செம்மாந்து வாழ்வான் என்று சொல்லி அந்த சீவன் முத்தருக்குரிய இலக்கணத்துல இதே கருத்தை தான் அங்கும் வைக்கின்றார்கள். எப்படி மணிவாசக பெருமானி அப்பர் பெருமானையும் பின்பற்றி எப்படி பாடியிருக்கின்ற வருணமா அருளந்தி சிவம், இதெல்லாம் நாம எடுத்து சொல்ல வேண்டும். ஆகையினாலே அவ்வளவு அருமையாக சொல்லியுள்ளார் இந்த திருப்பாடலிலும். ஆகவே இந்த அடியார்கள் பெண்ணடியார்கள் உலக நலமாகிய பொது நலத்தை கருதி திருவுள்ளத்தில் கொண்டு மேகத்தை அருள் மேகத்தை மழை ஒழிய வேண்டும். உமையன்னை தம்முடைய பெருமானின் அடியார்களுக்கு எப்படி அருட்சக்தியாக முற்பட்டு விளங்கி அந்த சத்திரிவாதமாக அருளை பொழிவாளோ அதே போல மேகமேனி மலையை பொழிய வேண்டும் என்று பொதுநலம் குறித்து வேண்டிய இந்த பெண்ணடியார்கள் இந்த 19வது திருப்பாடலிலே தம்முடைய உய்வு குறித்தும் இதை முன்மாதிரியாக வைத்து வரக்கூடிய தலைமுறையினரும் இந்த உய்யும் நெறியை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டு நோக்கிலும் இந்த 19வது பாடலே அருமையாக பாடியுள்ளார்கள். அடியார்களையே கணவராக பெற்று அவர்களை தரிசித்து வருதலும் அவர்களுடைய ஏவல் வழி ஒழுகுதலும் அது சிவ தரிசனமும் சிவத்தொண்டுமாகும். வீடு வேறு விரைவில் கிட்டும், வேறு எதை பற்றியும் எந்த குறையும் இன்றி வாழலாம். ஏற்கனவே என்ன குறையும் இலாமையிலோர் எம்பாவாய் என்று ஏற்கனவே சுருக்கமாக சொல்லியுள்ளார்கள். அதை இங்கு நன்கு விரித்து இந்த 19வது திருப்பாடலே சொல்கின்றார்கள். பெருமானையே அழைத்து எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் என்று சொல்லி அவர்கள் பாடுவது மிக அருமையாக உள்ளது.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் தேவார பாடல் பெற்ற கொங்கியேழு திருத்தலங்களின் திருப்பதிகங்கள்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் சொற்றுணை வேதியன் பூவினு கருங்கலம் இல்லக விளக்கது, பாடியவர் கனடா ஞானசெல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம், சிவாயனம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியின அருளி செய்த நட்டரக பண்ணிலே அமைந்த 8 திருப்பதிகம் திருமடபாடி திருத்தலத்திற்குரியது. திருச்சிற்றம்பலம்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளிச் செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தோள் நோக்கம் என்ற இத்திருப்பதிகம் தில்லை சிதம்பரத்தில் அருளிய 15வது திருப்பதிகம். இப்பதிகத்திற்கு அடிகள் பெருமான் வழங்கிய தலைப்பு பிரபஞ்ச சுத்தி என்கிற தலைப்பு. இத்திருப்பதிகத்திற்கு நாம் வழங்கியிருக்கிற ராகம் குந்தல வராளி என்கிற சிறப்பு வாய்ந்த ராகமாகும். அன்பர்கள் இத்திருப்பதிகத்தை கேட்டு சிவபுண்ணியம் பெறுவார்களாகுக. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஆலயா உனக்கு அமைந்தன மாறுதம், அறிந்த பூழியாயினை கண்டனை. எப்பா, போர்க்காலத்துல உன் தம்பி எல்லாம் வந்து ஒரு தம்பி எங்கிட்ட வந்துட்டான்னு கோச்சுக்கிட்டே, ஒரு தம்பியும் சண்டை போடுறான்னு, சண்டை போட மாட்டேங்கிறான்னு கோச்சுக்கிறேன். நீயே வந்து நீ எப்படி ஆன, நல்ல ஆடி காத்துல தூள் ஊண்டு இலவம் பஞ்சு என்ன பாடுபட்டுமோ அதுக்கு கண்டனை. ராஜா கையில படையில்லைன்னு நான் வந்து அவனை வென்றது வெற்றி அல்லப்பா. அதனால் இன்று போய் போர்த்து நாளை வாவன நல்கினான். நீ போய் நாளைக்கு அது நல்லா போன் விட்டான் ஹார்லிக்கு.

பயவன் மாட்டும் நடுநிலைமை, நட்டோர் மாட்டும் நடுநிலைமை. நட்டோர் அல்ல, பெத்த பையன் என்ன செய்த பசுமாடு கண்டு மணி அடிச்சது, கண்டு அழிஞ்சிட்டான். ஏன் நம்ம தம்பி தேர் ஓட்டு? ஆமா சத்தம் கேட்டது எனக்கு, அதுல இடைவெளி கூப்பிட அமைச்சரை. அந்த கன்றை இழந்தார் அந்த பசு அளவுக்கு, என்னுடைய அரசியலங்கன்று அதை போய் கொல்லும் கொண்டு வாரும் அப்படின்னு மாண்டு மிகு அமைச்சர் அவருக்கு, அந்த காலத்து அமைச்சர் அவருக்கு. அதனால சிவ சிவ அந்த காலத்துங்கிறது அண்டர்லைன் பண்ணீங்க, அவ்வளவுதான். அந்த காலத்து அமைச்சர் இதுவரையும் அரசன் சொன்னதை மறுத்ததே கிடையாது. இப்ப என்ன சொல்ற, தான் பையனை போய் தேர்ல போய் கொண்டு வாங்க, கொண்டு வாங்கிறார், இறக்க வைக்கிறனர். அரசன் ஆணையை மறுப்பதும் தவறு, அரசன் ஆணையை ஏலாமல் நாம மாண்புமிகு அமைச்சராக இருப்பதும் தவறு. ஆதலால் தன்னை மாய்த்துக் கொண்டார், தன்னை மாய்த்துக் கொண்டார். ஒரு மாண்புமிகு அமைச்சர், சரி எங்கப்பா அமைச்சர் போனாரே அந்த சில்லிங்க சுவாமி அவர், அப்படியா என் பையங்கிறதுக்காகவா கூப்பிடுங்க, பேல விட்டு தேர நானே போறேன். ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது மூணரான், தருமம் தன் வழி செல்கை கடன் என்று. மூணாம் கிளாஸ் படிக்கிற பாப்பா ஒண்ணு, தாத்தா நம்ம எல்லாம் யார் காக்குறா? ராஜாடா, அரசன் தானே. அவரை யார் தாத்தா காப்பா? அப்படிலாம் கேட்கப்படாது, அரைஞ்சு விடுவேன் அப்படிங்க கூடாது. பதில் சொல்ல தெரியும், யோகிதா இருக்கணும். ஆமா நம்ம எல்லாம் யாரா ராஜா? ராஜா காக்கிறார். ராஜாவை யார் காப்பாரு? அவர் இதுவரை செய்து வருகின்ற அறநெறி அவரை காக்கும். திருக்குறள் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியும். நீங்க சொல்றேன், திருக்குறள் இந்த நாட்டை தவிர இந்த மொழியில் தவிர வேற எந்த மொழியில் செய்திருந்தாலும் நேரம் அவனவன் கையிலையும் திருக்குறள் பகுதி. ஆகவே இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும். ஆனா முட்டாட்சி என்னது? உண்மையிலேயே அந்த அறத்தை அவன் தவறாமல் செய்திருப்பானால் அந்த அறம் அவனை காக்கும். அது அனபாயன் ஒருத்தனைதான் காக்குது. ஏன் முட்டாட்சி? ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். தனக்கல்ல தன் குலத்துக்கு ஸ்வீகாரம் கூட எடுக்க முடியாதுப்பா. ஏய் நம்ம அவனுக்கு உடன்பிறப்பு இல்லையானாரு, அவனுக்கு நாலு அக்கா அஞ்சு தங்கச்சி எல்லாம் பொண்ணா பிறந்து போச்சு. ஸ்ரீகாரம் ஆண்பள்ள இருக்கிறது கூட இல்லையாடா. ஆமா ஒரு மைந்தன் தனக்கு இல்லை இல்ல தன் குலத்துக்கு இல்லை என்பது மூணரான். ஆனாலும் தருமந்தன் வழி செல்கை கடன் என்று எது அறமோ அதன் வழிதான் அரசு செல்ல வேண்டும். என்ன செய்தான்? மறுமந்தன் தேராழி ஊற ஊர்ந்தான். இப்படி பண்ணா நீ நான் ஓட்டும் போது காலை எடுத்துக்க அப்படிங்கல, நேர இங்க தலைவையில இப்படி நீட்ட, இந்த தலையில இருந்து சக்கரம் அந்த உடம்பு பூரா போகணும். இதை செய்ய மறுமந்தன் தேராழி உற ஊர்ந்தான். அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான். அரசாட்சி அரசியத்தின்னா நம்ம மட்டும் கிள்ளு கிரையாடா நான் நீனு நிக்கிறீங்களே, இது அரசாட்சி. இந்த மாதிரி செஞ்சா அரசாட்சின்னு பேருப்பா. இது தனக்கு நண்பல்ல பையனை, நொதுமல் நொதுமல். நேர வந்தாங்க ஒரு அம்மா, என்னுடைய கணவனை ஏன் கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டாரு. கைவனை போறது கருங்கோல் என்று அது தர்மம் என்று சொன்னார். அந்த அம்மா வக்கீல் வைக்கல, காணா போனா. உண்மையாவே நீ வக்கீல வைக்கப்படாமல் கேட்கிறேன், என்னத்துக்கு வைக்கிறீங்க? தமிழ்ல தான் உங்களுக்கு ஆவணம் தர்றாங்க, தமிழ்ல பேசலான்ட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க? நீ ஆங்கிலம் ஒண்ணு இருந்தா அல்ல ஹிந்தி வந்தேன்னு சொல்லி தகராறு. நீங்க நாமே வளர்க்கறது இல்லைன்னு என்னத்துக்கு பிஎல் வேண்டியது இல்லை? இந்த சிவக்கு யாரா இருந்தா மன்னிச்சுங்க. ஏது நம்ம நம்ம வாழ்க்கையை ஓடி போய்க்கணும். ஆமா ஆமா நேரா போனோம்னா சீக்கிரம் கேஸ் சரியா வரும். ஏனாலும் யார் இந்த வரைக்கும் பத்திரம் இருக்குது, ரெண்டு அடி தள்ளி போட்டு விழுந்துருக்காங்க. நீங்க வேணா கேள்வி பார்க்க முடியாது. உடனே ஒரு சர்வே இருந்துச்சு போய் பாரு பார்த்தோன்னே, இந்த மாதிரி ஆமா ரெண்டு அடி இருந்தாரு தீன் போச்சு. ஏ அல்ல பரியா இல்லையா அவராங்க கிட்டியா தீன்? அடுத்த மாதிரி பைசல் ஆயிடுது. இதுக்கு என்ன சார் மூணு வருஷம் முஞ்சாமின் பிஞ்சா மீன்ல அறுத்துக்கிட்டு அதான் என்னம்மா அப்படின்னா

0: கல்வனை கோரல் கடுங்கோல் என்று
1: எங்கார் சிலம்பு மணி உடை அறியே. பாருங்க, ஒரு டிஎல் கூட பேசிட்டு மாட்டான். எதனால அரசன் கொன்றான்ங்கிறத பார்த்தா, இந்த சிலம்ப திருநந்தன் அப்ப வந்து பாண்டியன் சிலம்புன்னு வச்சிருக்காங்க. அதனால எங்கால் சிலம்பு எது மாணிக்கம் அவன் பார்த்தான். ஆக பாண்டி நாட்டுல முத்தல்ல பேர் போனது, என் மனைவி சிலம்பு முத்துடைய அடி, நீ மாணிக்கவே. யானோ அரசன் யானே கல்வன் என்பதை காக்கும் நண்பரிப்பது அது நோதுமல். ஆமா, என்ன கண்ணகி வந்து பாண்டியனுக்கு நட்புமல்ல, கண்ணகி பாண்டியனுக்கு அயலாரம் அல்ல. எனவே பகை நொதுமல் நட்பு என்னும் மூன்று தரத்தார் மாட்டும் ஒப்ப நிகழ்த்தின் நடுநிலைமை நல்லதுதான், இல்லைன்னா அந்த அறத்தையே ஆடி காத்துல பறக்க ஒட்ட வேண்டியதான். இப்படி நடத்தின திருக்குறள் என்னைக்கு வகிக்க போறது? என்னைக்கு போகுமோ போனதுதான். முருகாமுரு பாழாப்பான செமஸ்டர்ல வச்சு தொலைச்சுட்டாங்களே, இப்ப என்னத்தை நடத்துவான்? வாத்தி தான் என்னத்தை நடத்துவான், பையன் தான் என்னத்தை படிப்பான், அரசு பால் வச்சிருக்கான் என்னத்து படிப்பேன், ஏ ஏதோ இல்லறையல், அதுக்கு மனைவி வேணும், வாழ்க்கை தொழிலாம் பிட்டா மாக்கு மக்கள் பேரு எல்லாரும் நீங்க அன்பார்த்திக்கலாம் அன்படுவேன். அப்புறம் எல்லாம் வந்து அவர் ரெண்டு பேரும் சாப்பாடு போடுங்களா விருந்தோம்பல் எல்லாம் இனிமையா பேசணும், இனிமையை குரல். ஏய் அப்பா அம்மா எல்லாம் நம்ம காப்பாத்தனவங்க, அதனால செய்தேடுதல் நடுநிலைமையோடு இருற முடிஞ்சு போய் போட்டுன்னு. பதினாலு லலிதா பத்மினி பாரு, வேறாம சாமி பாரு, நல்லா பாரு, இதுதான் கிண்டல் பண்ணி தான் இருக்கேன் நான். ஆமா, செமஸ்டர் என்னது மூணு மாசத்துல எனக்கு பதினஞ்சு நாள் நீங்க அட்மிஷன் எடுத்துக்கிறீங்க, கடைசி ரெண்டு வாரம் படிக்க விட்டுருவீங்க, ரெண்டு ஒண்ணு மூணு வாரம் போச்சு, முன்னாங்க 12 வாரத்துல 3 வாரம் போச்சுன்னா மீதி எவ்வளவு 12 தான், 8 வாரம். இதுல நீங்க போகணும் வகுப்புக்கு, அவன் வரணும், சிவ சிவ மன்னிக்கணும், சபை குறிப்பிட்டு நீக்குதா அல்லது ஏற்க. இதுல என்ன தெரியுங்க, அறத்து பால் நடத்துவீங்க, பொருள் பால் நடத்துறது, அவன் என்ன திருக்குறள் படிக்கிறது, ஆனா பின்னால எம்ஏ, அதனாலதான் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு கூட சொன்னேன், இன்னைக்கு கூட எம்ஏ வகுப்புலயே சொன்னேன், என்ன பண்றது, தாம்பரம் இந்த கல்லூரி இருக்குது, கிறித்தவ கல்லூரி, அதுல எம்ஏ எம்சி எல்லாம் கொண்டாந்துருக்காங்க, தொல்லாப்பி நடத்த சொல்லும்போது நடத்திட்டு வந்தேன். என்னப்பா நமக்கு எம்ஏங்கிறது, ஒரு காலத்துல மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் எவ்வளவு தகுதி உடையது, இன்னைக்கு கல்வித்துறையில இருந்து கல்வியை சொல்ல முடியாது போயிடுச்சு. நம்முடைய ஊர் அல்லவா, ஊர் கல்வித்துறை அல்லாதுன்னு கூட பரவாயில்ல, அதுலயே இருந்து வளர்ந்துட்டு இப்ப கல்வித்துறை எடுத்துட்டு சொல்றது. சரி, எனவே இப்பொழுது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போனேன், இங்க வாங்க, எங்க இருக்குது, முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் திசை முகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் தைய நெறிய நின்றோம். முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் பிரிய நெறிந்தவர். ஒற்றுமை கொண்டு, ஒற்றுமைங்கிறது எது, ஆன்மா இறைவனோட ஒற்றுமை கொண்டு. ஐயா அதுக்கு தேவாலயம் தான் சொல்ல முடியுமா, சொன்னா நேரம் ஆகும் அல்லவா. உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி. அப்பசாமி தேவாலயம் அந்த ஆன்மாவோடு பெருமான் அப்படியே ஒட்டி வாழ்வி. ஆகவே முறையொளி ஒட்டி முயன்றவர் ஒழித்தும் யோகம், ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து புற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும், அது தரிய கரிய யோகம் அல்லவா. மறைத்திரம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும், சில பேர் வேதங்கள்லாம் படிச்சு வச்சுட்டு நான் பார்ப்பேன் பார்ப்பேங்கிறான், அவனுக்கும் முடியல. ஏன், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அந்த மறையினாலும் தர முடியாது. அதனால இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும். இந்த மந்திரவாதிகள் என்ன கேட்டா, இரு ஆண்டவனை காண முடியல, இதுல கண்டுபிடிப்பேன ஆண்டவன், அதுல என்ன ஓடிக்கிறது, இதுல பாரு நான் ஆண்டவனை கண்டே பிறனால் என்பாரு என்று சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு எதேன்னு ஒரு மந்திரம் எடுத்து சொன்னா அதை விட ஆளே காணாம இருக்கு. இத்தந்திரத்தில் காண்டு குசி போடுற மாதிரி இருக்கு. காண்டம் என்று இருப்போர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும் உங்க மந்திரந்திரம் எல்லாம் ஒண்ணும் செல்லாது புரியல. அப்படி ஒளித்தும் ஆனன தோண்டி முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆண் என தோன்றி அலி என பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒழித்தும். நீ இப்ப ஆண் பெண் அலி இந்த மூன்று அமைப்புல இருக்குது. எது நம்ம வாழ்க்கை? ஒன்னு பக்க ஆண் மாப்போச்சி நீங்களா, அல்லது நம்ம மாதிரி இருக்கிற பக்க ஆண் வச்சுக்கோமே. ஏன் சார் இப்படி போய் தடுமாறுறீங்க அப்படிங்கிறீங்களா? சொல்லுவாப்பை வந்து தடுமாறு செய்யுது. ஆண் யார் சார்? ஏ இதுல மட்டுமல்லடா, பெருமையும் உரணும் ஆடுமேனு ஒரு கேட்ட பெருமையும் அந்த அறிவும் இருக்கே அது ஆன்மகனுக்கு அப்படியே தலைத்து தெளிச்சிருந்தாதான் அவனு தான் ஆன்மகன். அதுல நீ எந்த அளவு பர்சன்டேஜ் விட்டுடுங்க சார், அடுத்தது போங்க. பெண் அப்படின்னா அச்சமும் நானும் மரணம் முந்திருத்தல் நிச்சயமும் பெண்பார்க்குரிய இந்த சொல்லுவாப்பி அந்த வகையில அவ்வளவு சொல்றதுக்கு முடியுது நம்மால முடியல. எனவே அப்ப என்ன தெரியுது, ஏதோ ஆனன தோண்டி பெண்ணென வளர்ந்து ரெண்டு கட்டான அலியாம் இருந்து சிவ சிவ நம்ம கதை சார் சொந்த கதை இது இல்லவா. ஊரார பத்தி குறை சொன்னா தப்பு, நம்மையும் சேர்த்துக்கிட்டு சொல்றோம் இல்லவா. நாம வந்து ரொம்ப ஆணா இருந்துகிட்டு ஏ நீங்க ஆடவர் எல்லாம் இருக்கீங்கல்ல இங்கேயும் சேர்த்தா எல்லாம் அப்படிங்களா, விமர்சனமே எல்லாரையும் சேர்ந்தது. அவன் பார்த்தான் நீங்க ஆனன தோன்று போது அவன் பெண்ணா இருக்கிறீங்களான் காண முடியாம, நீங்க பெண்ணா போகும்போது ஆணா இருக்கீங்களான் நான் ரெண்டு பேரும் வாடி சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுங்க அலியா இருந்துடுறான். அப்போ நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியினாலே பெருமானை அறிய முடியும் என்பது இல்லை, முடியாது, தன்முனைப்பால் இல்லை. பெருமானி காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே, நீ காட்டினாலே நான் இந்த ஆன்மாவால காண முடியாது பெருமானி என்று காலில் விழுந்துட்டா முன்னே நின்று தவறி வீசுவோம். அதான் இப்படி எல்லாம் ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து வாழ்நுதற் பெண்ணென ஒழித்தும் தேன்வையின் ஐம்புலன் செலவெடுத்து அறுவரை தோறும் போய் புற்றவை துறைந்த வெற்றி எரியாக்கி அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒடித்தும். சரி சார், நீங்க இல்லறத்துல இருந்தாதான் இந்த மாதிரிலாம் நீங்க எங்களை போய் கிண்டல் பண்றீங்க. நேர நாளைக்கு திருவாரூர் ஆதீனமோ தருமபுர ஆதீனமோ போறது காய் வாங்கிக்கிறது சாமி இந்த பக்கமே இருக்கிறதுல கைலாயத்துல நேபாளம் தாண்டி நேபாளத்துக்கும் கைலாயத்துக்கும் நடுப்புற மானசரோவரும் இல்ல, மானசரோவரம் மக்கள் நடமாடுவாங்க, இங்க நேபாளத்திலயும் மக்கள் நடமாடுறாங்க, நேபாளத்துக்கும் மானசரோவருக்கும் போற நடுப்புற ஒரு பெரிய பரந்த காடு வெறி சும்மா பூண்டு மட்டும்தான் இருக்கும், காட்டெருமை அப்படியே பார்க்கும் நம்ம வேற எதுவுமே இருக்காது காட்டெருமை, அது உடம்பெல்லாம் மயிர் கண்ணகரே இருக்கும் அந்த காட்டெருமை இப்படி பார்க்கும். இது நம்ம அப்படியே வந்து ஜீப்பில் போகும்போது இப்படி இந்த அப்படியே தலையாட்டிட்டு இருக்கு அவ்வளவுதான், அதான் பார்க்கலாம். கைலா யாத்திரையில நடுப்புற வேற எதுவுமே காண முடியாது. இயற்கை அந்த மேடும் பள்ளமும் மேடும் பள்ளமும் ஆங்காங்கு சிறு சிறு நீர்நிலைகள் போறத தவிர வேற எதுவுமே காண முடியாது. அந்த மாதிரி இடத்துல போய் இந்த ஐந்து பொறிகளையும் அடக்கி அப்படியே இருந்துடுறது சார் அப்படின்னா அவங்களுக்கும் ஒளித்துனர். ஏன்னாரு அங்க போய் கூட நாம இப்படி ஒளிஞ்சிருக்கும் போது ஒரு புலி வந்ததுன்னு ஆமா வராது இங்க வந்து கிடையாது, நாங்களும் பார்க்கல கூடுமான வரைக்குமே யாருமே பார்க்கல. கைலா யாத்திரை போனவங்க எல்லாம் புலி யாருமே புலியோ சிங்கமோ இந்த தீய விலங்குகளோ தீய பாம்புகளோ பார்க்கல, நடந்து போனவங்களும் பார்க்கல. நாங்க ஜீப்ல போனோம் என்ன பண்றது நடக்க முடியலன்னு, அப்படி போனவர்களுக்கு யாரும் பார்க்கல. இந்த காற்றுமே இருக்கும் அது ஒண்ணு தீங்கு பண்ணாது, சும்மா வெறும் பூண்டு ஒரு ஒரு என்னமோ ஒரு பூண்டு அப்படி நாலு செடியா முளைச்சு முளைச்சு கடலை செடி மாதிரி இருக்கும் அது இருக்குது அவ்வளவுதான், எதுவும் இல்லை எதுவும் நல்ல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகிங்களா அந்த மாதிரி இருக்கிற பகுதி என்று அங்க போயிருந்தாலும் அவர்களுக்கு நீ ஒழித்து இருக்கிறாய். அதனால் எனவே ஐம்புலன் துறன் ஐம்புலன் செலவெடுத்து அறுவரை தோறும் போய் மலைப்பகுதிகள் எல்லாம் சென்று சுற்றவை துறந்த எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கிறது இல்லை. சாப்பாடு போக்கார் சாம்பார் எல்லாம் எதுவும் இல்லை, அல்லவா? காபி வீவி எதுவும் இல்லை, அப்படியே காற்றையே சுவாசிக்கிறது. பாவம். அப்படி இருந்து வெற்றுயிர் யாக்கை அருந்தவருக்கு அச்சியில் தெரிந்த ஒளித்தும் அவர்களுக்கு கூட சமயத்தில் பெருமான் ஒளிந்திருக்கிறான். ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒளித்தும் உண்டு உண்டு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. உண்டு உண்டு அது எது? பிரம்மம். வேதாந்திகளுக்கு பிரம்மம் தான், அது எல்லாம் பிரம்மம். பிரம்மத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றி. பிரம்மத்திலிருந்து ஏன் சாமி நாம தோணணும் அப்படின்னா அதுதான் மாய். நாம் அப்படி தோணுனவங்க பிரம்மத்திலிருந்து தோன்றும் போது நமக்கு ஏன் இந்த சனி அந்த அறம்பாவம் எல்லாம் வந்து தொலையுது? அதுதான் மாய. ஆகவே மாயின்னு மாயாவாதின்னு பேர் வச்சுப்பாங்க, சித்தாந்தவாதி. பாவம். நான் சித்தாந்தக்காரன் சுவாமி என்று நீயோ அன்னைக்கே நானும் அடியேன்னு இருக்கிறேன். அங்கேயும் கீமி கீப்பி கீமும் இல்லை. ஆதியும் மந்தமில்லா அரும்பெரும் ஜோதி நீ. ஆதியும் மந்தமில்லா அரும்பெரும் அழுக்கு நான். அப்படியும் நானும் ஜோதிங்க கூடாது. ஜோதியான ஏன் இப்படி தரமாடுறான்? அவ்விடத்திலையும் ஆதியும் மந்தமில்லா அரும்பெரும் ஜோதி, இவ்விடமும் ஆதியும் அந்தமில்லா அரும்பெரும் அழுக்கு என்று நீ அன்று நான் முன்னடிமை அல்லவோ. தாய்மானார் பழுத்த சைவசித்தாந்தி. ஆனா அது இப்ப எல்லாம் அத்வைதத்துல போய் உரை எழுதி அப்படிலாம் இருக்கு. என்று நீ அன்று நான் முன்னடிமை அல்லவோ. பெருமானின் என்று அன்றே இந்த ஆன்மாவும் இருக்கிறது. இந்தாமைதானே அன்றே பாழா போன ஒரு அழுக்கும் இருக்குது. அதுக்கு என்ன பேரு? பாசம். இதுக்கு என்ன பேரு? பசு. அதுக்கு என்ன பேரு? பதி. பதி பசு பாசம் பட சொல் தமிழ்ல. இறை உயிர் தலை திருமூல ரெண்டும் சொன்னார். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியனை போல் பசு பாசம் அனாதின்னு ஒரு திருமூல திருமந்தம். அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி. அறிவினுள் அறியும் அறிவும் அனாதி. அருமையான தமிழ். இங்க பசுவுக்கு அறிவுன்னு பேர் இருக்கு. ஆண்டவனுக்கு அறிவு வாலறிவன். அவன் வாலறிவன், இவன் வாளுடைய அறிவன். அவ்வளவுதான். ஏன்னா அவன் எல்லாம் தெரிஞ்ச அறிவன், இவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அறிவன். ஜீரோன்னு அர்த்தம் இப்படி எல்லாம். எனவே ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொழித்தும் அவர்களுக்கெல்லாம் கூட காண முடியாது அப்படின்னா இப்படி எல்லாம் இருக்கிற ஆளை என்ன பண்ணலாம்? ஏசா என்ன ஒரு ஒரு ஆளு கூட ஆப்படாம இந்த ஆள் போயிட்டு இருக்க என்ன பண்றது? பண்டே பயில் தோறும் இன்னைக்கு நேரத்தில் இருந்த கதை தொடர்ந்து இப்படியேதான். இத்தனை பேர் முயன்று முயன்று பார்க்கும் அவங்களுக்கும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கானா பெருமை? அப்படி இருக்கிற ஆளை என்ன பண்ணுனர்? ஒரு முடிவு போறணும் சார். என்ன பண்ணணும்? பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் தோரணை கண்டனம். அப்ப அந்த மாதிரி ஆள அடியேன் இப்ப பார்த்தேன்னு அப்படின்னா அவன் அருளாளே அவன் தாழ்வனி அவன் வச்சு நான் பார்த்தேன்னு சொன்னது தப்பு. பார்க்க திருவருள் கூட்டியது. அப்படியாப்பா நீ பார்த்தியனர் புவனியில் தேவடி தீண்டி நின் தாங்க நான் இருக்கிற நிலத்துல அவனும் கால் வச்சு நடந்தான்னா அவன் ஏனை ஆட்கொண்டு அருளினும் காண்க என்னை அருள் செய்தாங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா திருவண்ணாமலை ஆளா அல்லது வேலூர் ஆளானாரு? இவன் என யானும் தேடினும் காண்க. இதெல்லாம் இப்படிதான் படிக்கணும். சிவனை யானும் காண இவன் என யானும் தேடினும் காண்க. அப்படின்னா திருப்பெருந்துறையிலே சுவாமி உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது என்ன? நானே யோதவம் செய்தேன் பெருமான் தர வந்தது அப்படின்னா அப்படியான என்ன பண்ணுங்க? நான் கூப்பிடுறேன் குய்யும் எல்லாம் வந்து திருவண்ணாமலை எல்லாம் சரிங்க சார். ஒழிக்கும் தோரணை கண்டனம் பார்த்தோம். அதனால நீங்க எல்லாம் திருவண்ணாமலை அடிவர்கள் இல்ல தாய்மாரெல்லாம் இங்க நமக்கு ஆண் பெண்ணு வேறுபாடு வேணாம் குடிங்க கயிறை இந்த இந்த திருடனை பிடிச்சு கட்டி பண்ணும். யார இந்த ஒழித்து ஒழிச்சிட்டு வந்தா இருப்பாரு இந்த ஆளு? அந்த ஆளு கண்டனம் ஆர்வின் ஆர்வின் ஆட கட்டுறியா கையெடுத்து சும்மா இருக்கிய நான் மலர் பிணையலின் தாழ் தலையிடுவின் காலை ரெண்டையும் சேர்த்து கட்டுங்க சேர்த்து கட்டுங்க. எதுல சாமி என்ன பெருமான் திருமேனி இப்படி எல்லாம் கைத்துல கற்றதாடா என்ன. நான் மலர் திணையாளின் தாள் தலையிடு மல்லி போச்சிருந்தீங்கல்ல, அது கட்டி வச்சிருந்தீங்கல்ல, அந்த மலர் மாலையினால காலை கட்டுங்க. ஏன் திருவடி தானே எல்லாம் நமக்கு ரொம்ப குஸ்தி வந்தும் கூட அந்த இது எண்ணம் மாறல. அப்ப கட்டுங்க காலைனாரு, எதை எடுத்து சார் தங்கிலி பிடிச்சு கட்டலாமா கயிறு. நான் மலர் பிணையலின் தாள் தலையிடுமின் அந்த மல்லிப்பு கட்டிங்க பாருங்க ஒரு நீண்ட ஆரமா அதுல கட்டுங்கன்னா அப்படின்னா. நான் மலர் பிணையலின் தாள் தலையிடுமின் அப்புறம் யாரும் இப்படி சும்மா இருக்கீங்க, சுற்று மின் சூழ் மின் தொடர் மின் இங்க நீங்க இருக்கீங்க அங்க போயிடுறாருப்பா அங்க கூப்பிடப்பா அவர அப்படின்னா நாலு பேர் வளர்ச்சிங்கப்பா விடேன் மின் பெரிய குஸ்தி இங்க பாத்தீங்களா குஸ்தியே போட்டாவது விடேன் மின் பற்று மின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும். என்னம்மா தாய்மார் நீங்க கட்டிங்களேனாரு, ஐயோ நல்ல மல்லிய மாலைங்க நல்ல கயிறு போட்டு கட்டினேன் எடுத்து அவருக்கு அப்படி காலில் போட்டு கட்டினோம் பாருங்க காலே தானே நாங்க பாட்டுக்கு பூவை எடுத்து கட்டுறோம். எங்கம்மா போட்டாங்க என்ன போறாங்க, நானும் தான் கட்டுறேங்க வெறும் பூவை அப்படி போட்டோம்ல போட்டு கட்டினா வெறும் பூ தான் இருக்கு தாலை காண சூழ்மீன் எல்லாம் சூழ்ந்து நான் எல்லாம் தான் அப்படி பிடிச்சேன் கையை போட்டுக்கிட்டேங்க விட்டீங்க மீண்டும் எங்க கை கூட நாங்க தான் ஒருத்த மோதிக்கிறோம் உள்ள இப்படி செஞ்சு காலாமி அல்லவா. அதனால ஏன் சார் அப்படி இருக்கார், தண்ணீரில்லோன் தானியான தன்மை திருக்குள் படிச்சியாரா தனக்கோமை இல்லாதான் அப்படின்னா இப்படி ஒரு ஆளை காண முடியுமா சார் பண்ணாரு, இப்படி ஒரு ஆளை காண முடியாதுன்னு தான் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கேன் தனக்கு ஓமை இல்லாதான். என்ன புதுசா நீ போயிருந்த குழம்பு கண்டுபிடிச்ச மாதிரி அமெரிக்காவை கண்டுபிடிச்ச அதான் அவருக்கு ஒரு யோகியா அந்த ஒரு ஆள் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்ல. என்னென்னமோ வகையில கண்டும் கூட காண முடியாத பெருமான் என்னேரணையோர் கேட்ட வந்தி எம்பி கேவலம் என் போன்றவனும் கூட கேட்க எதை கேட்க சிவாய நமயன பெற்றேன். இந்த காதில சிவாய சிவாய சிவாய என்னேரணையோர் கேட்க வந்து எம்பி சாதாரண எம்மாதிரி இருக்கிற ஆளுக்கு எல்லாம் கூட ஆண்டவன் குருநாத நான் வந்துட்டு சொன்னா அதை எனக்கு சொன்னான் பத்திய நன்றி எழுதல் நன்றி எழுதுறீங்க. அரை கூவி ஆட்கொண்டருணி ஏ சார் நீங்க மதுரையில தானே பாண்டியன் மலையில அமைச்சரா இருந்தீங்க அண்ணர், ஏதோ அப்படிலாம் இருந்தேன் அண்ணர் நீங்க அப்படி அமைச்சரும் போது நீங்க மதுரையில அமைச்சர் வேலை பார்த்தீங்க திருப்பர் துறையில கூப்பிட்டா இருக்கிறீங்க எப்படி அது உங்களுக்கு கேட்டது அப்படின்னாரு. இந்த குதிரைங்கிற ஒண்ணு இல்லாதனால அதை அடியேன்னு அனுப்பும்படியாக அவன் மனசுல பூந்து எங்க அரசன் மனசுல பூந்து மாண்புமிகு அமைச்சரே தாங்களே சென்று குதிரை வாங்கி வாருங்கள் என்று சொல்ல நான் அரசன் பணியை தட்டுறதில்லை அதனால வர வந்த வழியில ஏன் இப்படி வரணும் அது என் கால் வரல அவன் வரச்சு வேற வழியா வந்துருக்க கூடாது சார் அதே எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஓ அந்த வழியா வந்தீங்க வந்தபோது என்ன செய்தான் பெருமான் என்னேரணையோர் கேட்க வந்து எம்பி அரை கூவி ஆட்கொண்டருளி அரை கூவினர் என்னன்னா நான் பாட்டுக்கு பேசாம நேரா வேற பொங்க கூட போயிருப்பேன் அல்லது ஒரு ஆறு மணி நேரம் உட்காந்துட்டு போவேன் ஏ மணிவாசோ நான் இப்ப இப்படி பாக்கேன் நான் தான் கூப்பிடறாரு நான் இங்க திரும்பி பாக்கேன் அரா அரை கூவி ஆட்கொண்டருணி இவ்வளவு தூரம் இந்த ஒரு ஆன்மா கரையேறுவதற்கு இவ்வளவு பாடுபடுவாங்க வாய் திறந்து கூணன அரை கூவி ஆட்கொண்டருணி சுவாமி எந்த வடிவில் பார்த்தீங்கன்னு மறையோர் கோலம் காட்டி அருளலும் அந்த நன்னாகி வந்து ஆட்கொள வல்ல ஆரமுரே பள்ளி எழுந்தருளாயி அந்தனாகி இன்னும் சொன்னார் இங்கே சொன்னார் அதனால மறையோர் கோலம் காட்டி அருளலும் அதுல இருந்து உளையா அன்பு என்பு உருக ஓலமெட்டு. உளையானா உழைந்து போகாத, அதாவது அழிந்து போகாத, அழிந்து போகாத அன்பை எனக்கு கொடுக்க நான் என்ன பண்ணேன், ஓலமிட்டு. ஏன் சார் சத்தம் போட்டுக்கினார், அன்பிற்கு உண்டு அடைக்குந்தாள், நான் அடைச்சு அடைச்சுதான் பாக்குறேன் ஆண்டு அமைக்க சொல்லப்படாதுன்னு என்ன அறியாம பெருமானே என்று சொல்லிருக்கேன். என்னுடைய அந்த எண்ணத்துக்கு அன்பிற்கு உண்டு அடைக்குந்தாள் ஆர்வலர் புங்கன் நீர் பூசல் திருவள்ளுவர். அதுல அன்புக்கு என்னைக்குமே அதை வச்சு அடைக்க முடியாது, அடைக்க முடியாது. அதான் சில பேர் கூட இறந்துட்டாங்கன்னா ரொம்ப அதிகமா பெண்மணிகள் அல்லது யாராவது அல்லதாங்கன்னா உடனே பிடிச்சி அவங்கள ஆறுதல் படுத்தப்படாது, முடியவும் முடியாது. ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ஓட்டு பிறண்டு கடைசி அவங்கள விட இருந்தனே கட்சியில் ஒரு வார்த்தை விட எங்க சொல்லலாம் நீங்களே என்று கதரை விட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கிடக்கு வாங்க என்ன பண்றது அப்படி அப்படி ஆகுது. நீங்க அந்த நீர் உணர்ச்சியில போயிட்டீங்கன்னா முடியாது, செய்யவும் கூடாது. ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருணும். தண்ணி கொடுத்து பையன் எதிர்பார்க்கும் போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிருக்கான், வந்துட்டாங்க போது நீங்க ஒண்ணு தரக்கூடாது, விட்டுணும். ஒரு வார்த்தை ஆவி கையில ஒரு ஒரு பால் கூட கடைசி காலத்துல ஊற்றிலேயேப்பா அப்படின்னு ஒரு பாய்ச்சுமே விட்டேன். அப்புறம் பிடிச்சி அழைச்சிட்டு வந்து வாப்பா கிடைக்குது, உனக்கு தானா உலகமே அப்படித்தான் என்ன பண்ண எங்கப்பா அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யாவது புழுகி ஆறுதல்லாம் செய்யும். அது மாதிரி இங்க உளையா அன்பு அன்பு உருக ஓலமெட்டி, இது அது வந்து அழுகையினாலே, இது ஓகையினால மகிழ்ச்சியினால மகிழ்ச்சியினால ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி. ராமேஸ்வரம் கடல் அல்ல அது, அலை அடிக்க அடிக்க வராது, பேன் இருக்கும். திருச்செந்தூர் கடல், திருச்செந்தூர் கடல், திருச்செந்தூர் கடல் அப்படின்னு கேட்டா அப்படி வரும் அலைஞ்சிருக்க. அப்படிப்பட்ட அந்த அலையாக திரண்டு வந்து என்னுடைய அன்பு பெருக தாலை தடு மாற எனக்கு எது செய்வது என்ன செய்வதுன்னு தெரியல.
0: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.
1: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 11 முதல் 20 வரை.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 33வது பதிகம் 4வது பாடல், கால் கொடுத்து இருகை ஏற்றி. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருமறைக்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

உன்னை அறியகிப்பாரே முத்தியாளர். நான் மறையர் மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர்.

0: தந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புள்ளிருக்கு வேளு. பண் சீகாமரம். திருச்சிற்றம்பலம்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: கோயில் அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூவகை நிலைகளில் எல்லாம் வல்ல பெருமானை பூஜிப்பதற்கு உரிய திருவூர் சிதம்பரம். ரகசியதானம் அருவம், நடராசர் சிவகாம சுந்தரி உருவம், திருமூலட்டானமூர்த்தி அருவ உருவம் என்பது வெளிப்படை. மேலும் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் புரியும் கூத்தப்பெருமான் தெற்கு நோக்கி தென்பாலுகந்தாடும் தில்லை சிற்றம்பளவனாக எழுந்தொருளியிருப்பதால் யோகமூர்த்தி ஆவார். சிவகாம சுந்தரியாம் மானேர் நோக்கி மகிழ்ந்து காண பெண்பாலுகந்த பிரான் ஆதலால் போகமூர்த்தி ஆவார். தில்லையம்பளவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண்கொண்டு மற்றினிது காண்பதென்னே என்றமையால் வேகமூர்த்தி ஆவார். ஒரே திருமேனியில் இவ்வாறு யோகமூர்த்தம் போகமூர்த்தம் வேகமூர்த்தம் என்ற மூர்த்தங்களை ஒரே சேர தரிசிக்க ஆடல் வல்ல பெருமானின் திருமூர்த்தமன்றி வேறு யாதாக இருக்க முடியும்? ஐயன் திருமேனி அமைப்பிலேயே ஐந்தொழில் தூள பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் அமைந்திருக்கும் பாங்கை மெய்கண்ட சாத்திர நூல்கள் வாயிலாக அறியலாம். ராஜசபை, நிருத்த சபை, கனகசபை, சிற்சபை, பேரம்பலம் என ஐந்து சபைகளும் ஒரு சேர உள்ள திருத்தலம் பெரும்பற்ற புலியூரேயாம். தில்லை மாநகர் தெற்கு திருக்கோபுர வாயில் வழியாக இங்கே எழுந்தொருளிய சம்பந்தமூர்த்திகள் கூத்தப்பிரானை தரிசித்து திருவேட்களம் முதலிய பதிகளையும் வணங்கி பிறகு மீண்டும் தில்லைக்கு எழுந்தொருளிய காலத்து ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி நீலகண்ட பெரும்பானாருக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் சிவகணநாதர்களாக திகழ்வதை காட்டியருளினர். ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் எனத் தொடங்கும் பாடல் பண் காந்தார பஞ்சமம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் தக்கராகம், திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. திருமடத்தில் தந்தையாரை எதிர்கொண்ட பொழுது பாடிய பதிகம். தலம் திரு ஆலவாய், பண் கொல்லி.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவொற்றியூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு நாகேச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமழபாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி. திருவாலம்பொழிலில் தங்கியிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கனவில் மழபாடி இறைவர் தோன்றி மழபாடிக்கு வர மறந்தாயோ என்று வினவிய போது, மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு தோல் நோக்கம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: திரு தோல் நோக்கம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கல்லாமை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பால் மதியல பண்டரங்கள் பாரோம்பு நாள் மறையல் பால் மதியல் போன்ற பலிக்கே பலிக்கு தலையேந்தி பாரிடங்கள் சோழ பலி

0: வந்தி அமரல் வாய் சோற வந்தி எதிர்ந்த வல்லஞ்ச கண்டல் வரில் திருச்செம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: பண் குறிஞ்சி மூன்றாவது கட்டளை திரு இருக்கு குரல் என்ற அமைப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளியது.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம்.

பஞ்சவருவதும் இல்லை. கெடில புனலூடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வரு

உங்களுக்கு தெரியும், இந்த திருப்பதியும் திருநாவுக்கரசர் ஏன் ஓதினார் அருளினார் என்று. சிவன் அருளாமையினால் அப்படின்னு தான் சொல்லுகிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான். மூவர் பெருமக்களுடைய வரலாறை சொல்ல வந்த தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லாவிட்டால் நமக்கு தெரியாமலே

போயிருக்கும். தெளிவாக சொன்னவர் தெய்வ சேக்கிரார் பெருமான் தான். அவர் சொல்லுகிறார், சிவன் அருளாமையினால், நம்பர் அருளாமையினால் நாவுக்கரசர் வேற்று மதம் சென்றார் அப்படின்னு தான் சொல்றார். அவர் விதிவசத்தால் என்றோ அல்லது வேற ஒரு காரணத்துக்காகவோ சென்றார் என்று அவர் சொல்லவில்லை. நம்பர் அருளாமையினால் வேற்று மதத்துக்கு சென்றார் அப்படின்னார். திரும்பி வந்தபோது என்ன சொல்லுகிறார் அதே சேக்கிரார் பெருமான், நம்பர் அருளால் திரும்பி வந்து விட்டார் என்று சொல்லுகிறார். அந்த எந்த நம்பர் என்ற சொல்லு எப்படி நடுநிலை வகிக்குது பாத்தீங்களா? ஆமா, அப்படி நம்பர் அருளாமையினால் வேற்று மதத்திற்கு சென்றார், நம்பர் அருளின்மையினால் திரும்பி இங்க வந்தார். அந்த அரசன் பல்லவ அரசன் இவரை கூப்பிட்டு விட்டான். அப்பொழுது அவர் பாடிய தேவாரம் உங்களுக்கு நினைவிருக்கும், இருந்தாலும் நான் சொல்ல கடப்பாடும்.

ஒரு ஆண்டியாக ஒரு பரதேசியாக குடிமக்கள்ல பொருளாதாரத்துறையிலேயோ அல்லது பதவியிலேயோ கடைசி நிலையில இருக்கிற ஒருவர் அரசனுடைய ஆணைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் அப்பர் சுவாமிக்கு இருந்தது. நான்

மார்க்கு குடியல்லோன்னு சொல்லிவிடலாம். யமனுக்கு அஞ்ச மாட்டோம்னு நம்ம சொல்ல முடியுமா? இத ஒரு தடவை இந்த பூமிதானத்துக்கு இருந்தார் பாருங்க ஒரு பெரியவர், அவர் இந்த பாட்டை கேட்டுவிட்டு ஓன்னு அழுதார். நான் பாடினேன் இதை கேட்டுவிட்டு, தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தமிழன் யமனுக்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்லுகிற தைரியமா அப்படின்னு முடியுமா? நாம

என்ன பொருள்? நரகத்துல போய் நான் இடப்பட மாட்டேன் என்றுதான் இதுவரையிலும் பாடம் இருக்கிறது. ஆனா தரூர் ஆதியின விரிவுரையில என்ன எழுதியிருக்கிறார்கள்? முன்னே பாடம் எப்படி தெரியுமா? நரகத்தில் இடப்படும், இடர்படும் அல்ல, யாரோ ஒருத்தன் இரு சேர்த்துட்டாங்கல்ல, அந்த ஸ்பாட்லயே எனக்கு வேலை இல்லை, நாங்க போக வேண்டிய தேவை இல்லை என்று சொன்னாரா நாவுக்கரசர். இது முன்னே அப்படித்தான் இருந்தது, யாரோ ஒருத்தனை இடப்படும் என்று சேர்த்து விட்டான் என்று எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் இடப்படவும் சரியா இடப்படவும் சரியான்னு, உங்களுக்கே தெரியும், இதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லையா. நரக

ஏமாப்பம்னா சில பேரு ஏமாத்த மாட்டோம்னு பொறுப்புன்றாங்க. அது அவ்வளவு சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். விரிவுரையில என்ன வருகிறது தெரியுமா? களிப்போடு இருப்போம். இருமாந்திருப்பன்கோலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு திருமான் ஏந்திதன் செவடிக்கு சென்று அங்கு இருமாந்திருப்பன்கோலோ. அந்த இருமாப்பு செல்வ இருமாப்போ பதவி இருமாப்போ அதல்ல. சிவன் திருவடியை எண்ணினால் வருகிறது இருமாப்பு. ஏமாப்போம் என்றால் அந்த இருமாப்பு களிப்பு என்றுதான் பொருள் எழுதியிருக்கிறார்.

தங்கவன் குலை ஓர் காதி கோமார்க்கே நாம் என்றும் இழாளாய் பொய்மரத்தே வடியிலேயே குறுகினோமே. அந்த சங்கரனுடைய திருவடியை நான் குறுகிவிட்டேன், அதில் போய் சேர்ந்து விட்டதுனால இந்த பலன்கள் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு இந்த அரசாங்கத்திலிருந்து வந்த தூதுவர்கள்ட்ட சொல்றாருன்னு சொன்னா என்ன தைரியம்! நாமளும் இப்ப அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டோமேயால் அந்த தைரியம் நமக்கு நிச்சயமாக வந்துவிடும். சொல்ல போன எனக்கே வருகிறது. ஆமா, ஒருத்தருடன் இனிமே நான் யாருகிட்டையும் கைகட்ட மாட்டேன். நிச்சயமாக யாரும் அப்படி சொல்ல முடியும். ஏன், அவன் திருவடியை சேர்ந்து விட்டான். பார்த்த மறுபடியும் பார்ப்போமா?

இந்த முதல் பாட்டு எல்லோருக்கும் தெரியும். ஆனா இரண்டாவது பாட்டுல சொல்ற கருத்தை நாம எண்ணி பார்ப்போமா. அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்கறையன். தன்னுடைய துறவு தன்மையை இந்த பாட்டுலதான் நன்றாக காட்டுகிறார்னு என்னுடைய அபிப்பிராயம். இந்த பரந்த உலகத்துல யாரும் சமைச்சு சாப்பிடுவதற்கு இன்னும் மறக்கல. அவர்கள் பிச்சை என்று கேட்டுவால் ஒரு பிடி போடவும் அவர்கள் தவறவில்லை. நான் ஒரு பிடி பிச்சை வாங்கி சாப்பிட்டு விடுவேன். பணம் வேணும், பதவி வேணும், சோறு வேணும், வீடு வேணும்னு சொன்னாத்தானே அவனுக்கு அடிமையாக நான் இருக்கணும். தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு நெஞ்சம், தேவாரம் பாடிய நெஞ்சம் அது. அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பர் இட்டு உண்பர் விளக்காரையும். இன்னும் பிச்சை போடுறதுக்கு மறக்கலை அவர்கள். ஆமா, நான் வாங்கி சாப்பிட்டு விடுவேன். அப்படி சாப்பிடுகிற பரதேசிகளை நான் பார்த்திருக்கிறேன். சிதம்பரத்தில் ஒரு பரதேசி, அவர் ஆடை இல்லாதவர், உடம்பு இவ்வளவு பெருசு, தக தகனு தங்கம் மாதிரி மேனி. அந்த பரதேசிக்கு காலையில 10 மணிக்கு அப்படி தெருவில் போய்கிட்டே இருப்பார். யாரு வீட்லயாவது கையை நீட்டுவார், கையில இவ்வளவு சோறு போட்டா அதை வாங்கி தின்னுட்டு இந்த தெடிவில் இருக்கிற சாக்கடை தண்ணியை குடிச்சு விட்டு போவார். சாக்கடை தண்ணியை மெரிச்சாலே டிசீஸ் வரும்னு சொல்லுகிற உலகம் நம்ம உலகம் இல்லையா. அந்த தண்ணியவே குடிச்சு விட்டு தங்கம் மாதிரி வச்சிருந்தார் அந்த மேனியை. தூக்கம் வந்தா தரையில படுத்து ரோட்ல படுத்து தூங்குவார். கார் வந்துன்னா திருப்பிட்டு போவான். ஒரு நாள் அவர் எங்கிருந்தோ மறைந்து விட்டார். தேடினார்கள், இன்னும் கிடைக்கல. இது நான் கண்ணால பார்த்தது. இந்த தேவாரம் அதைத்தான் சொல்லுகிறது. அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்காரையம். புகலிடமாம் அம்பலங்கள். அம்பலங்கள் என்று சொல்லப்படுகிறது மடாலயம், இந்த பரதேசிகள் தங்குவதற்காக இடம். அப்படிதான் முன்ன கட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கட்டி வச்சா எல்லாரும் போய் தங்கிடுவாங்க. சத்திரம்னு ஒண்ணு கட்டினா, போக்கு வரவன், வழி இல்லாதவன், இவெல்லாம் வாங்கி சாப்பிடறதுக்காக சத்திரம் வச்சு கட்டினான். முன்ன இருந்தது அப்படி சுங்குவா சத்திரம். அங்க ஒரு சத்திரம் பாத்திரீங்களா, எவ்வளவு பெரிய சத்திரம் கட்டி வச்சிருக்கான், எத்தனை பேருக்கு சோறு போட்டிருப்பான். அப்படி தர்மத்தில் தழைத்த நாடு இது. அந்த இடத்துல போய் நான் படுத்து தூங்குவேன், பூமியில படுத்து தூங்குவேனா. இந்த பூமி தேவி என்னை நீ ஏழைன்னு பிரட்டி தள்ளிவிட மாட்டாள் என்று சொல்லுகிறார் அப்பர். புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள். பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள். பொய் சொல்றேன் என்று நின்னுகிறாயோ? இல்லை, பொய்யன்று மெய்யே. இதை விட வேற என்ன நமக்கு தேவை இல்லையா? புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள் பொய்யன்று மெய்யே. இவ்வளவு தைரியம் எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? இகளுடைய விடையுடையான் என்று கொண்டான் இனி ஏதும் குறைவில்லோம் இடர்கள் தீர்ந்தோம் புகிலுடுத்து பொன்பூண்டு. துகில் என்பது பொன்னாடை. பொன்னாடையும் பொன்னையும் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் பணக்காரன் இருக்க முடியும். அது எனக்கு தேவையா? அந்த அரசனுக்கு அல்லவா தேவை. அது அவனுக்கு நான் அடிமையாக இருக்க தயாரா இல்லை என்று சொல்லுகிறார் சுவாமி. துகில் உடுத்து பொன்பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ துரிசற்றோமே. குற்றமற்றோம் நான் குற்றமற்றவன். எப்படி அந்த வாக்கு வருது பாத்தீங்களா? அதனாலதான் வாக்கீசராக போன ஜென்மத்தில் இருந்தவர் இந்த ஜென்மாவில திருநாவுக்கரசர் என்று வந்தார் என்று சொல்லுவார்கள். பாட்ட மறுபடியும் சொல்லட்டுமா?

கிடந்தால் புரட்டால் பொய்யன்று மெய்யே இகளுடைய விடையுடையான் என்று கொண்டான். இனி ஏதும் குறைவில்லோ துகிலுடுத்து பொன்பூண்டு திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ துரிசற்றோமே துரிசற்றோமே துரிசற்றோமே என்று சொன்னார். இத வந்த கேட்டவன், சுவாமி நீங்க வரலன்னா எங்களை ஒறுப்பான் அரசன் என்று சொன்னார்களாம். அந்த சொல் அவருக்கு பொறுக்க முடியல. என்னால இன்னொருத்தன் துன்பப்படுவானா, அப்பன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு போயிருக்கிறாரு. போன உடனே என்ன பண்ணினா, மறுபடியும் இந்த சமுதாயத்துக்கு அவர் வரமாட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டது. சரி, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அந்த தண்டனை கொடுத்ததுல ஒண்ணுதான், யானையை விட்டு இடற செய்தது. யானையை விட்டு இடற செய்ய, நான் கூட நான் நினைச்சேன்னா நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த சைவ சமயத்தை விட்டுட்டு வேற ஒரு சமுதாயத்துக்கு நீங்க போகலாமே, யாரும் தடை சொல்ல முடியாதே அல்லவா? ஆமா, தடை சொல்ல முடியாது. இப்ப நான் நினைச்சா கூட போயிடலாமே, அப்படித்தானே போனார் அவர். திரும்பி வந்ததுக்காக இந்த தண்டனையா? யானையை விட்டு இடற செய்தார்களாம். அப்பதான் சொல்லுகிறார் சுவாமி, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, யானையை உரித்தவன் என் கடவுள். அதுல தான் வருகிறது. சுண்டவன் சந்தன சாந்தும் சுடத்திங்க சூடாமணியும் வண்ண உரிமை உடையும். அந்த வண்ண உரிமை என்பது ரெண்டு வச்சுக்கலாம், ஒன்னு யானையின் உரிமை, இன்னொன்னு புலியின் உரிமை. இங்க யானையின் உரிமை நான் வச்சுக்கிறது சிறப்பு இல்லையா? என் கடவுள் யானை உரிமையே போர்த்து கொண்டிருக்கிறான்டா, இந்த யானை என்னை என்ன செய்துவிடும் என்று சொல்லி, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று 11:22 தடவை சொல்றேன். இப்படி சொல்லுவதற்கு எனக்கு என்ன தைரியம் தெரியுமா? திருவதியில் இருக்கிறான் பார் சிவன், அவன் என்னுடைய சொந்தக்காரன். என்னைக்காவது இந்த மயிலாப்பூர் இருக்கிற கபாலி எனக்கு சொந்தக்காரன் நம்ம சொன்னமா? இல்ல, சில பேர் சொந்தக்காரன் சொல்லிவிட்டு சொத்த மாத்திரம் வெட்டு விட்டுறான், அது செய்ய தவறில்லை. ஆனா கோயிலுக்கு நாளைக்கு ஒரு தீமைன்னு வரும்போது அதற்கு நான் சொந்தக்காரன் தான் சொல்லிட்டு அன்னைக்கு போய் அந்த தீமையை விளக்குவதற்கு காத்திருக்கிறார்களா? இல்லை, அதைத்தான் சொல்றாரு. வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணர் அரண்முரன் ஏறும் அகலம் அழாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம். நல்லபடியா போச்சு, நான் என்று போடாம நாம் என்று கூட போட்டு விட்டார். அது அப்பவும் வரட்டும், இப்பவும் இன்னைக்கு சொல்றவனுக்கு நாம் என்ற சொல் பன்மை என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? நாமும் அவனுக்கு சொந்தக்காரன் தான். அதனால அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடினார் அப்பர் பெருமான். இந்த இந்த நெஞ்சத்துல எவ்வளவு உரம், நமக்கு அந்த உரம் உண்டா? கிடைக்குமா? கிடைக்கும். அப்பர் தேவாரத்தை ஒழுங்காக நாம படித்து பார்த்து விட்டோமே ஆனால் நமக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்று என்னுடைய எண்ணம். இனி அந்த அப்பர் சுவாமியினுடைய உள்ளத்துல இன்னும் எவ்வளவு சொல்றார் இந்த மாதிரி, நான் அஞ்ச மாட்டேன் அஞ்ச மாட்டேன் சொல்லுகிற பகுதியை சிலவை இன்னைக்கு நாம் நினைவூட்டலாம் என்று எண்ணி வந்தேன். இன்னொரு பாட்டு சொல்லி பார்க்கலாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை சொன்ன உடனே அந்த யானை, இவரை கொல்ல வந்த யானை யார் ஏவினானோ அவனே அடித்து விட்டு சென்றதாக நமக்கு தெய்வ சேக்கிரார் பெருமான் அருள்கிறார். அவருடைய நெஞ்சம் இன்னும் என்னென்ன சொல்லுகிறது அஞ்சாமையை பற்றி எண்ணி பார்ப்போம்.

அவரை கண்ணில கொட்டி போட்டாங்க. அது சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்றேன். நமச்சிவாய மந்திரம் தான் எனக்கு துணை என்று சொல்லிவிட்டார். திருப்பாதிரி புலியூர்ல போய் கரையேறினார். கரையேறின உடனே நேர கோயிலுக்கு தான் போகிறார். சமயாச்சாரிய சுவாமிகளும் ஒரு ஊருக்கு போனா முதல்ல கோயிலுக்கு தான் போவார்கள். நாம அப்படி போவோமான்னு நீங்க எண்ணி பாருங்க. நானே போமாட்டேன், நேரா சொந்தக்காரன் உடந்து அங்கதான் போவேன். இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு விட்டு நேரம் இருக்கும் போது கோயிலுக்கு போவோம். இதான் நாம செய்யறோம். ஆனா சுவாமி என்ன, சுவாமிகள்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஊருக்கு போனா நேரம் அந்த கோயிலுக்கு போறது. சுவாமி உன்னுடைய திருத்தலத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள். திரும்பி அதை ஊரை விட்டு புறப்பட்டு போகும்போது சுவாமி நான் அடுத்த ஊருக்கு செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு போவார்களாம். இத வாரியார் சுவாமி என்ன சொல்லுவார், அப்படி வீட்டுல சொல்லிக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த இப்படி பெரிய புராணத்துல வருது. நாமளும் வீட்டுல சொல்லிக்கிட்டு போகணும். ரொம்ப பேர் சொல்லிக்காம போறாங்க, என்ன காரணம் தெரியுமா, அவன் போற இடத்த சொல்றாப்ல இல்ல, அதனால சொல்லிக்காம போறான்னு இல்லையா. ஆமா, அது போல இங்க இவர் என்ன பண்ணார், நேரா கோயிலுக்கு போறார். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமை அவருக்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கு என்று சொல்லிவிட்டு அந்த திருப்பதியத்திலே தன்னுடைய அஞ்சாமையை ஒரு சில பாடல்கள் சொல்லுகிறார்.

மண்ணுலகம் பாதாளத்துக்கு போனாலும் சொர்க்கம். அப்படி போனா என்ன ஆகும் இந்த மண்ணுலகம் உங்களுக்கு தெரியும். மால் கடல் மூடி மற்ற ஏடுலகம் விண்பால் திசை கட்டு. இந்த உலகம் எல்லாம் தண்ணீர் வந்து மூடி திசையும் மாறிவிட்டதுண்டா. எவ்வளவு பெரிய துன்பம். மண் பாதலம்புக்கு மால் கடல் மூடி மற்ற ஏடுலகம் விண்பால் திசை கட்டு இரு சுடர் வீழினும். இங்க இரு சுடர் என்றும் ஒரு பாடம், விரி சுடர் என்றும் ஒரு பாடம், இரண்டும் பொருந்தும். இரு சுடர் என்பது சூரிய சந்திரன், விரி சுடர் என்பது நல்ல ஒளியை தருகிற சுடர்கள் என்று பொருள். இரு சுடர் வீழினும் சூரியன் கிட்ட வந்தாலும் தாங்க முடியாது, சந்திரன் கிட்ட வந்தாலும் தாங்க முடியாது. நல்ல குளிர்ச்சியையும் நம்மளால தாங்க முடியாது, நல்ல வெப்பத்தையும் தாங்க முடியாது. அது நடுநிலையில் இருந்தாலும் நம்மளால தாங்க முடியும். இரு சுடர் வீடின்

கட்டீர் சுடர் வீடினும் அஞ்சல் நெஞ்சே. இப்படித்தான் பாடியிருப்பார் அவர். வெறும் வசன நடையில அவர் பாட்டு எழுதிவிட்டதில்லையே, கோயில்ல நின்றுகிட்டு சாமி கிட்ட அந்த பாட்டை பாடியிருப்பார் இல்லையா? இதுதான் தமிழிசை. விண்பா சிசை கட்டி இரு சுடர் வீடினும் அஞ்சல் நெஞ்சே, சின்பா நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றி கடவுட் சுடரான் கடலில்.

மாலும் பாதலம்புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழுலகம் விண்பா சிதை கட்டு இரு சுடர் வீடினும் அஞ்சல் நஞ்சே என்பா நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பா திரிப்புலியூர் கண்பாவு நெற்றிக் கடவுள்.

இதுதான் பூகம்பம். பூமி கம்பம் ஆடுதல். இப்ப சமீபத்துல கூட ஒரு வருஷத்துக்கு முந்தைய ஏதோ ஒரு நாட்டுல பூகம்பம் வந்து பாருங்க, ஆயிரக்கணக்கில் போயிட்டாங்கல்ல இல்லையா. நிலம் ஆடுச்சுன்னு சொன்னா எதுவும் இருக்க முடியாது.

துன்பம். லாரியார் தான் சொல்லுவார், அடுத்த வீட்டுக்காரன் துன்பப்படுத்தினான்னா அவனை ஒரு நாளைக்கு ஐயா வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல ஏதேனும் ஒரு விருந்து வச்சா அவன் விரோதம் சரியா போடும்பார். லாரியார் தான் அந்த மாதிரி இதை தீர்க்க முடியுமா? நடக்காதல்லவா. என்ன காரணம் தெரியுமா? தின்பா நமக்கு ஒன்று கண்டோம்,

உண்டில்ல ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே. ஒரு காலத்துல நஞ்சை சாப்பிட்டான் அவன். ஏன் சாப்பிட்டான்? இந்த உயிர்களெல்லாம் நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் சாப்பிட்டான். அதை சொல்லுவார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஒரு தேவாரத்துல.

0: நன்றாக இருக்கட்டும் தான் அவன் நஞ்சத்தை சாப்பிட்டான். திருநாவுக்கரசருக்கு நஞ்சு ஊட்டப்பட்டது. ஆமா,
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: தலம் திருக்கழிப்பாலை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை பண் கௌசிகம் ராகம் பைரவி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருநெல்வாயில் அல்லவா, அது அண்மையில் இருக்கிற பதியம். எனவே அங்கே திருநெல்வாயில புடையினார் என்று சொல்லும்படியான பதியத்தை பாடுகிறார்.

தலையாய தன்மயனு நீங்கு நீர நெல்வாயிலார் தொழ ஓங்கினார் எமது உச்சியாரே நிச்சலேத்தும் நெல்வாயிலார் தொழ இச்சையால் உறைவார் எம் ஈசனார் கச்சையாவதோர் பாம்பினார் கலின் இச்சையார் எமது உச்சியாரே மறையினார் மழுவாளினார் மல்கு பிறையினார் பிறையோடிலங்கிய நிறையினார் நெல்வாயிலார் தொழு இறைவனார் எமது உச்சியாரே விருத்தனாகி வெண்ணீரு பூசிய கருத்தனார் கனலாட்டுகந்தவரே நிறுத்தனார் நெல்வாயில் மேவிய ஒருத்தனார்

அது உச்சியாரே ஆதி அந்தமாயினார் வினை கோதியார் மதில் கூட்டழித்தவரே இனிதியார நெல்வாயிலார் மறை ஓதியார் எமது உச்சியாரே பற்றினான் அரக்கன் கையிலேயே ஒற்றினார் ஒரு கால் விரலுறக நெற்றியார நெல்வாயிலார் தொழு பெற்றியார் எமது உச்சியாரே நாடினார் மணிவண்ணன் நான்முகன் கூடினார் குறுகாத கொள்கையரே நீடினார நெல்வாயிலார் தலை ஓடினார் எமது உச்சியாரே குண்டமண்டுவர் கூரை மூடர் சொல் பண்டமாக வையாத பண்பினர் விண்தயங்கு நெல்வாயிலார் நஞ்சை உண்ட கண்டரே எம் உச்சியாரே செண்ப

0: இந்த திருநெல்வாயில் பதியத்துல திருவுச்சின்னு பிராக்கெட்ல போட்டிருக்கும். திருவுச்சிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற பெருமானுக்கு உச்சியான், மனத்தகத்தான் தலை மேலான் வாய்க்கினுள்ளான். இந்த தலைமேலான் உச்சியான், உச்சியான் பார்த்தீங்களா, திருவுச்சின்னு இங்க பெருமானுக்கு பெயரு. நல்ல வேலையா தேவாரம் ஞாபகத்துக்கு வந்தது. இதெல்லாம் நம்ம குறிக்கல கிடைக்கல, எல்லாம் இங்க நம்ம ஐயா கிட்ட வாங்கின பிரச்சனை தான், ஏதோ இங்க பழைய ஞாபகத்துல தான் வருது. அது உங்களால தான் வருது. இந்த முன்னால் இருப்பவர்கள் அத்தனை பேர் என்னையே பாக்குறீங்க பாருங்க, அந்த உங்க அருள்நோக்கு தான் ஏதோ சில ஒன்று ரெண்டு வருது, இல்லைன்னா இங்க ஒண்ணு சுத்த ஜீரோ ஒண்ணும் இல்லாத ஆளு. மனத்தகத்தான் தலை மேலான், அதான் உச்சியான், உச்சியான் வாய்க்கின் உள்ளான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், இமயவதம் சிரத்தின் மேலான். என்ன அருமையா திருமுறை, ஒன்றுக்கு ஒன்று அப்படியே நெருங்கிடு. ஞான சம்பந்தம் இருக்கு, அப்பர் அப்பர் இருக்கு, சுந்தர சுந்தரர் இருக்கு, மணிவாசகர் ஆடாடாடா பின்னிடுவார். ஆகவே அதான் உச்சியான் என்றால் தலைமேலான், பெருமான் நமக்கெல்லாம் மேலாக இருக்கின்றவன். அப்படிப்பட்ட அந்த உச்சியாருங்கிறதே எல்லா பாடத்தோரும் வச்சு பாடுகிறார். அது ரொம்ப அருமை. துடையினார் எமது உச்சியாரே, ஓங்கினார் எமது உச்சியாரே என்று அந்த பெருமானை அவ்வாறு நினைந்து ஞானசம்பந்தர் பாடுகிறார். புடையினார் புள்ளி கால் பொருந்திய மடையினார் அப்படினர், மணி நீர் நெல்வாயிலார் அப்படினர். அங்க இருக்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மடையில் வாழை பாயன்னு சொன்னார்ல திருக்கோலகார் பதியத்துல, இங்க என்னன்னாரு, இந்த மாதிரி மடைகள்ல வாழை மட்டும் பாயுமா, நண்டு இருக்கும், அது அப்படியே போயிட்டு இருக்கும் அல்லவா. இப்படி நண்டுகள் மற்றவை எல்லாம், அதெல்லாம் நீர் விட்டு நீங்காது, நீரை விட்டு நீங்காத உயிரினங்கள் எல்லாம் எப்போ அங்க இருக்கும், எனவே நீர் நீங்காதுன்னு அர்த்தம் இல்ல. அதுதான் நம்ம அம்மா சொன்னான், அரசனை வாழ்த்தும் போது ஒரு தாய்க்குளம் தான் வருது, தாய்க்குளம் ஒரு அரசனை சொல்லி அரசனை அம்மா வாழ்த்தணும், அம்மா வாயினால ஒரு வார்த்தை வருங்க, வரப்புயர அப்படின்ட்டு. பெண்களுக்கு அறிவு இல்லைன்னு சொன்ன எந்த மடப்பைய சொன்னான், யார் சொன்னான், வரப்புயர. என்னையும் ஒரு அரசனை வாழ்த்த சொன்னா அந்த மனுஷன் வரப்புயரன்னு இந்த அம்மா பாடிட்டு உட்காந்துட்டா, எடுத்தது கண்டிலும் இட்டது கண்டிலும் சொன்ன வரப்புயர உட்காந்துட்டு. தாய்க்குலத்தின் வாழ்த்து ஒரு பக்கம் எழுதி வைக்கிறோமே நம்ம, அந்த அம்மா வரப்பு உயர ரெண்டே ரெண்டு சொல்லு விலங்கல் அம்மா நீங்க வாழ்த்துறது என்ன, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், நீ வாழ்கன்னு அர்த்தம்னார். இப்படி ஒரு அம்மா தாய்க்குளம் வாழ்த்துச்சு, ஆண்குளம் கூட வாழ்த்துறியே தாய்க்குளம் கூட வாழ். அப்போ அரசன் வாழணும்னா இங்க வரப்பு உயரணும், என்ன அருமையா பண்ண. ஆகவேதான் இங்கே இந்த நண்டுகள் இவையெல்லாம் சூழ இருக்கும்படியான வயல், வயல் சூழ்ந்திருக்கின்ற எங்களுடைய திருநெல்வாயில், அங்கே இருக்கின்ற எங்கள் பெருமான் உச்சியார் என்று சொல்லி அந்த இயற்கை வளத்தை சொன்னார். காரணம், நாட்டில் குடி உயரணும், கோன் உயரணும், கொள்கை உயரணும், அப்பதான் நாடு நாடாகும். அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமானிகள் பெருமானிருக்காத இதெல்லாம் சொல்லி வாழ்த்தினார்கள். ரொம்ப அருமை. சரி, அதனால மடையினார் மணி நீனல் வாயிலார் நடையில் நால்விரல் கோவணம், முன்னே சொன்ன நால்விரல் கோவணம்ங்கிறத இங்கேயும் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நயந்த உடையினார் எமது உச்சியாரே, என்னுடைய உச்சியாராக இருக்கிற பெருமான் இப்படி எல்லாம் இருக்கிறார் என்று சொல்லி எல்லா பதிகங்களும் சொல்லுகிறார். எட்டுல வேணா பாத்துருவோமா, பற்றினான் அரக்கன் கைலையை, எட்டுல ராவணன் இருக்கிறான். ஏன்னா நீங்க இதெல்லாம் மீண்டும் படிக்க வேண்டியதில்லைன்னு அர்த்தம், இன்னைக்கு படிச்சதுல இப்போ குறிச்சுக்கிட்டீங்கன்னா மைனஸ் பண்ணிவிடலாம். இன்னைக்கு 15 பதிகத்தை படிச்சிட்டோம்ல, சிவ சிவ. அதனால 9 நாடினார் மணிவண்ணன் நான்முகன் கூடினார் குரு காதல் வந்துட்டது, திருமால் பெருமன் குண்டமன் துவர்க்குவரை 10 வந்துட்டது. ஆகவே இந்த பதிகத்துல குறிப்பு ஒன்றும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நின்பயக்கும் பயங்கு நெல் வாயில் ஈசனை சண்பை ஞான சம்பந்தன் சொல்லிவை பண்பயன்கொல பாடவல்லவர், பண் பயன்கொல பாடவல்லவர். பயன் பண் பயன் கொள்றதுன்னா அந்த பண்ணை எந்த அளவில் நீட்டியும் குறுகியும் மந்தமாகவும் உச்சமாகவும் பாடணுமோ அந்த மாதிரி அந்த பண்ணை தான் அந்த பண்ணனுடைய ஓசை தவளும் ஓசை விளங்கும் இல்லை. அப்போ அந்த பண்ணை ரொம்ப அருமையாக காட்டினாரியா. இப்போ கூட பார்த்துங்க, நல்ல இந்த பழைய காலத்து இந்த கச்சேரிகளில் சீகாழி கோவந்தரா இவங்கெல்லாம் பெண்ணை பாடினாங்களே மதுரை சோமெல்லாம், சில பாடல்ல அவங்களுடைய தனி அந்த கவனத்தை வச்சிருப்பாங்க. சார் இன்னைக்கு பாடினது எல்லாம் அருமையா இருந்தது, ஆனா திருச்செந்தூரில் அதுதான் அருமையா இருந்தது அப்படிங்கண்ணா. திருச்செந்தூரில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் அப்படின்னு பண்ணும்போது சில பகுதியில தன்னை மறந்துடுவாங்க. அந்த தன்னை மறந்து பாடுறதுதான் மறுநாள் தினமலர்ல தினத்திலாம் அருமையா போட்டு இந்த அருமையாக பாடினார், எல்லா ரசிகர்களும் ஈர்த்தார். ஆனால் இந்த பாடல் இவர் எத்தனையோ முறை பாடியிருந்த போதிலும் இந்த பாடல் அவருடைய தன்னுடைய கைவண்ணத்தை காட்டினார் என்றெல்லாம் பாராட்டிப்படுவது சொல்றதையே சொல்றோம். அது போல எந்த ஒன்று அதுதான் கூட சொல்றது, இந்த பள்ளிகள் கடைசியில புலவராக படிச்சுட்டு போகும்போது ஐயா எனக்கு எதுனா அறவரை சொல்லுங்க ஐயா, இனிமே எங்க நாங்கள் பாடம் கேட்க போறோம்னு சொல்லும், கொஞ்சம் கண்ணு கண்ணில் தண்ணி விட்டுலாம் இருப்பாங்க. பாவம் எனக்கு நினைக்கிறது, சரி இனிமே இந்த பிள்ளைகளுக்கு எங்கே பாடம் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு சரதாப்பா நான்காண்டு சொன்னதை வச்சுக்கப்படாதனர், நான்காண்டு சொன்னீங்க இன்னைக்கு எதுன்னு சொல்லுங்க. வாரத்தில் எந்த நூல் எடுத்தாலும் எல்லா நாளும் பையனை உருக்க முடியாது. மணிமேகலை எடுத்தீங்கன்னா அதில் நான் இப்போ 20 வகுப்பு எடுத்தீங்கன்னா ஒரு 3 வகுப்பாவது நெஞ்ச தொடும்படியா சொல்றா, எந்த உணர்ச்சியை ஊற்ற முடியாது ஒரு 3 வகுப்பாவது சொல்லுப்பா. திருக்குறள் எடுத்தீங்கன்னா 25 வகுப்பு எடுத்தீங்கன்னா ஒரு 2 வகுப்பாவது திருக்குறள் திருக்குறள் தான் அடிக்கடி மறைய மறைய என்ற உணர்ச்சி வருமாறு நடத்து. எல்லா வகுப்பும் நடத்த முடியாது, போர்ஷன் முடிக்கணும், ஓரிடமாவது நடத்துப்பா. அதான்ப்பா நான் விரும்புறது. ஓ அது மாதிரி எல்லா பண்ணும் பண்ண எல்லா பண்ண முடியாது, ஒரு இடத்துல அப்படி ஒன்று நினைச்சிடுவாங்க ஆர் ஆர் ஆர் ஆர் என்று நினைக்கிற மாதிரி. அதுதான் பண்பயன், அதுதான் நம்ம படிப்பின் பயன். என்ன பண்றது, இது மாதிரி எல்லாம் அருமையாக பாடியவர் என்று சொல்லி சொல்கிறார். எனவே பண்பயன்கொள பாடவல்லவர் விண்பயன்கொளும் வெற்றியாளரே மேலே உலகத்திலே சேருவார் என்றெல்லாம் சொல்லி இனி இந்த திரு உச்சியாரை பற்றி நெல்வாயில் அறத்துறையை பாடினார். இனி ஒரு அருமையான கருத்து கொஞ்சம் இருங்க. ஓதாமூர்த்திகள் செய்வதற்கு முன்னே ஒரு வரலாறு. இப்பொழுது இப்படியெல்லாம் வணங்கி கொண்டிருப்போர் ஒரு நாள் திருத்தில்லைக்கு சென்றார். எல்லாம் பக்கத்தில் திருத்தில்லைக்கு பக்கத்தில் இருக்கிற தலங்களில் இருந்து இப்படியெல்லாம் வழிபாடு செய்தார். செய்தவர் தினமும் செல்வார். செல்லும் போது ஒரு நாள் செல்கிறாராம். இப்பொழுது இதோ எங்கிருந்து திருநெல்வாயில் அறத்துறையிலிருந்து புறப்படுகிறார். புறப்பட்டா நீங்கள் என்றைக்குமே இப்போ வந்து நம்ம சிதம் தில்லையில் இந்த புறம் கோவில் இருக்கு, நடுப்புற ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, இந்த புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு. நீங்களா இப்போ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி தான் இந்த பதிகளெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு மீண்டும் இப்போ இங்கே திருத்தில்லைக்கு வருகிறார் சும்மா ஒரு வேடிக்கைக்கு. இதோ இப்பொழுது நெல்வாயில் அறத்துறையிலிருந்து ஞானசம்பந்தரோடு நாமெல்லாம் வருகிறோம், இதோ வந்து கொண்டிருக்கிறோம். வந்தவர்கள் இப்பொழுது அந்த ரயில்வே ஸ்டேஷன் அது அங்கே வந்தாலே கோவிலுடைய கோபுரம் தெரியும். ஆஹா பெருமானுடைய திருச்சிகரம். அப்படி தெரிகின்ற பொழுது ஞான சம்பந்தருக்கு என்ன காட்சி தெரிந்ததாம், தில்லையில் வாழ்கின்ற தில்லை வாழந்தனர் இருக்காங்களே 3000 பேர் அந்த காலத்தில் இருந்ததாக ஒரு புள்ளிவரம் கொடுக்கிறார். தில்லை 3000 என்று சேர்க்கிறார் சொல்கிறார். எனவே இப்பொழுது இந்த இப்பொழுது நாம் திருநெல்வாயில் அறத்துறையிலிருந்து வருகிறோம். வந்தால் ஞானசம்பந்த பெருமான் அந்த ரயில்வே ஸ்டேஷன், அப்பெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது சொல்றேன், ரயில்வே நிலையத்தை அப்படி அப்படி அப்படி தாண்டும் போது இந்த தில்லை 3000 சிவகணநாதர்களாக காட்சி அளித்தார்களாம். யாருக்கு, ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவகணநாதராய் தோன்றாராடா. இந்த 3000 கணநாதரோடு இருக்கின்ற நடராஜாவை எங்க பார்க்கிறார், ரயில்வே நிலையத்துக்கு அண்மையிலேயே அந்த காட்சி அப்படி தெரிகிறதாம். அதை கண்டு மகிழ்ந்தவர் நேரே இப்பொழுது தில்லைக்கு திருக்கோவிலுக்கு சென்று பெருமான் திருமுன்னிலே ஆடினாயினரு நெய்யோடு பால் தயிர் என்ற அருமையான பதிகத்தை பாடுகிறார் என்று சொல்லுகிறார் சேர்க்கிறார். இதை பக்தர்கள் ஆகிய நாம் என்ன பண்றோம், கேட்கிறோம். கேட்கிறேன், ஆஹா ஞானசம்பந்தருக்கு அங்கே இருந்த தில்லை வாழந்தர்கள் சிவகணநாதர்களாக காட்சியளிக்க ஞானசம்பந்தர் வணங்கினார், நாமும் பின்தொடர்ந்தோம் இந்த காட்சி வருது பக்தர்களுக்கு. பிஹெச்டி ஆராய்ச்சி பண்றான் அவன், ஐயா இந்த தில்லை வாழந்தர்கள் 3000 கணநாதராக காட்சி அளிக்க ஞான சம்பந்தர் வணங்கினார்னு சேக்கலார் சொல்றார், எந்த அடிப்படையில சொல்றார்னு கேட்கறான். கேட்கறான் அவன் பிஹெச்டி எழுதுனவன், டாக்டரேட் வாங்கினவன், எந்த அடிப்படையில சொல்றாருன்னு. அதுதான் இன்னைய வரைக்கும் எனக்கு சந்தேகம்னா, மக்கு போயெல்லாம் டேபிள் விட்டு கீழே இறங்கிட வேண்டாம், என்னோட சேர்ந்து உட்காந்துக்க, உனக்கு சேர் போட்டு உனக்கு உட்காந்துருச்சு, நீ வரும்போது நான் எந்திரிச்சு, நீ போகும்போது எந்திரிச்சு வணக்கம் தரமுன்னு, என்ன எங்கள்கிட்ட இல்லாத அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். அது சைபராக இருக்கும்போது நீங்கள் சிட் டவுன் கீழே இறங்கி எடுக்க வேண்டியது. இப்போ 3000 திருத்தில்லை வாழ்ந்தவர்கள் கணநாதராக காட்சி அளிக்க அதை கண்டு கழித்து ஞானசம்பந்தர் சென்றார்னு வரலாறு. இந்த வரலாற்றை எப்படி பாட முடிஞ்சது, என்ன ஆதாரம், நீங்க படிங்க.
1: நெய்யோடு பால் தயிர் அந்

விட்டமே கமழுங்குழலாளுடு கூடினாய் எருதேறினாய் நுதல் பட்டமே புனைவாய் இசை பாடும பாரிடமாட்டமே நவில்வாய் மறையோத்தில்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம் இட்டமா உறைவாய் இவை மேவியதே என்னை கோலோ நிலத்தார் கரியமிடற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலிப்பொடி

குணகாரணம் கூறுதுமே கும்பலை தழகைதியன் உன்னிடைய கோல வான்மதி போல முகத்திரண்டு அம்பலையார் தலையில் பலியேற்றுணல் பண்டரங்க தில்லையார் தொழுதேத்து சிற்றம்பலும் சேரலார்களே வடிகை தொழ இல்லையாம் வினைதான் எரியம் அதில் எய்தவனே ஆகந்தோயணி கொன்றையாய் அனல் அங்கையாய் அமரர்க்கு அமரா உமை பாகந்தோய் பகவா பலியேற்றுணல் பண்டரங்க மாகந்தோய் பொடில் மல்கு சிற்றம்பலும் மன்னினாய் மழுவாளினாய் அழல் நாகம் தோயறையாய் அடியாரை நன்னா வினையே சாதியார் பளிங்கின்னொடு வெள்ளிய சங்கவார் குழையாய் திகழப்படும் வேதியா வீதா விழவாரணி தில்லை தன்னுள் ஆதியாய்க்கீடமாய சிற்றம்பலும் அங்கையால் தொழவல்லடியார்களை வாதியாது அகலும் நலியா மலித்தீவினையே வேயினார் பணி தோழியோடு ஆடலை வேண்டினார்

பெற்றரை உழல்வார் துவராடையர் வேடத்தார் அவர்கள் உரை கொள்ளன்மின் மற்றவர் உலகின் அவலம் அவை மாற்ற இல்லார் கற்றவர் தொழுதேத்து சிற்றம்பலும் காதலார்கள் வடிகை தொழ உற்றவர் உலகில் உரு

0: சிதம்பரம். இந்த அரிய பதிகம் திருவேட்களுக்கு அந்த நெல்வாயிலரத்துவை திருக்கடிப்பாலை இவையெல்லாம் வணங்கி மீண்டும் தில்லை அடைந்தவுடன் பாடிய அரிய பாடல். அப்ப பெருமான் திருமுன்னிலே பாடிய பாடல் இல்லைங்களா? ரொம்ப அருமை. இது எல்லாருமே கொஞ்சம் இந்த முதல் பாட்டு காதல விழுந்து கொஞ்சம் அடிக்கடி மூர்த்திகளும் பாடுவாங்க.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதற்கு அடுத்தாற் போல மற்றும் ஒரு பாடலிலே பாடியாடும் பரிசே புரிந்தானை, இல்லையா, அவர் பாடுறதையும் ஆடுறதையும் ரொம்ப விரும்புவாராம். கண்டிப்பாக திருமுறைகளை நல்ல பண்ணோட பாட பார்க்கணும். அவசரமா படிக்கிறதுங்கிறது வேறு நிலை, ஓதுதல் என்பது வேறு நிலை. இப்ப சித்தாந்த பாடத்தை படிக்கணும், ஆனா திருமுறைகளை பாடணும், கண்டிப்பாக பண்ணோடு பாட வேண்டும். அப்படி பண்ணோட பாட பாட பெருமானுடைய அருளுக்கு நாம் முழுதாக பாத்திரமாகலாம். ஆகையால் அதை சொல்லி பற்றினோட சுற்றம் ஒழிப்பானை, அந்த யாரு பாடி ஆடுகின்றார்களோ அவர்களுடைய பொருட்சார்பு, உடல் சார்பு, உயிர் சார்பு எல்லாத்தையும் அவர் வந்து நீக்குகின்றார், ஒழிப்பார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் வந்து நமக்கு செய்யக்கூடிய தன்மைகளை பற்றியும் அவரை பற்றியும், அவர் அதாவது அறக்கருணை மறக்கருணை என்று இருவகையால் நமக்கு கருணை செய்கின்றார் என்பதையும் நாம் சித்தியாரின் மூலம் இதுகாரும் சிந்தித்தோம். சரி, இப்ப இது ஓரளவுக்கு இறைவனை பற்றி சிந்திச்சோம். இடுத்து பசு ஆன்மா உயிரை பற்றி சிந்திக்கலாம். பதி ஒன்றுதான், பசுக்கள் பல, உயிர்கள் எண்ணிறந்தன. அதான் அவர் சொல்லும் பொழுது 84,100 யோனி பேதம் என்று நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார். சரி, அப்படிப்பட்ட உயிர்கள்ல சுவாமி என்ன செய்யறாராம், எவ்வுயிர்க்கும் வைப்பினை அப்படின்னு சொல்றார். எல்லா உயிர்களையும் இறைவன் நிறைந்து இருக்கின்றார். அந்த உயிர்கள் அவை செய்த வினைக்கு ஈடாக உடம்பை பெற்று கொண்டு வரும். உடம்ப பெற்றுட்டு வந்து இந்த பிராரத்த வினை, அதாவது பல பிறவிகள்ல செஞ்ச உலக புண்ணியம் அப்புறம் பாவம், இதோட பலன்களை எல்லாம் இன்ப துன்பமா அனுபவிக்கும். இந்த பிறவிக்குன்னு சுவாமி முகந்து கொடுத்தத அனுபவிச்சு முடிஞ்ச உடனே உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சிரும், அது சாதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் திருப்பி அந்த பல வினைகள்லாம் காலியாகணும், இந்த பிறவில புதுசா செஞ்ச வினைகள்லாம் காலியாகணும், திருப்பி பிறக்கணும். ஆக ஒரு நல்ல ஒரு, அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம், முடியேன் இனி பிறவேன் என்று பித்தாபிரேசுடைய பாடல்லையும் சொல்லியிருப்பாரு. இந்த மற்றப்பற்ற பாடல்லையும் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்று மிக உறுதியாக சொல்ல, அதாவது நம்ம வந்து எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, வினையை ஈட்டாம இருக்கணும், ஆகாமியங்கிற ஒண்ண சேர்க்கவே கூடாது. ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நம்ம வீட்டுல கீழே தண்ணி தொட்டியில தண்ணி இருக்கும், அதை நம்ம மேல உள்ள தொட்டியில தண்ணி ஏத்துவோம், அதுதான் ஆகாமியமா ஆகுது. திருப்பி அதை நம்ம கீழே உள்ள நள்ளியில திறந்து புழங்குறோம், அது பிராரத்தம். அது காலியாக அந்த சஞ்சிதமா இருக்கும், அங்க இங்க இருந்து போகும்போது ஆகாமியம், தொட்டியில இருக்கிறது சஞ்சிதம், நமக்கு குழாயில வரும்போது பிராரத்தமா இருக்கு. இப்படி பிராரத்தமா அந்த அந்த நீர் குறையும் போதே எப்படி அடுத்து நீரை ஏற்றி விடுகிறோமோ, அது போல பிராரத்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போதே புதிதாக வினைகளை நாம் செய்து விடுகின்றோம். அது புத்தி பூர்வமாகவோ அபுத்தி பூர்வமாக, அதாவது கருதி கருதாதுன்னு சொல்லலாம், அல்லது அறிந்தும் அறியாமல்னு சொல்லலாம். அப்படி நாம் செய்து கொண்டே இருப்போம். அப்படி செய்யக்கூடாது என்பதே நமக்கு மிக தெளிவாக ஞான நூல்கள் எல்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. அந்த உறுதிப்பாடு முதல்ல நமக்கு வேணும். இறைவன் அருள் பெறணும்னா நாம தவறி இழைக்க கூடாது. குற்றம் ஒன்றும் இளராயினும் அடியார்னு சொன்னார் இல்லையா, கூடுமாறு தன்னை கொடுப்பானேன்னு. அப்ப அவர் தந்தார்னா அவரை பெறுவதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து திருக்கழுமலம் என்ற தலம், அதுலதான் அந்த சாதலும் பிறத்தலும், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த இத சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து தன்னருள் தந்தையம் தலைவன் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த உடம்புக்குன்னு ஒரு கால எல்லை உண்டு. அந்த கால எல்லையில இதன்ல நின்று அது வரைக்கும் இந்த உயிர் வந்து இந்த உடம்புல நிற்கும். அதுக்கு அப்புறம் அது சாதலும், அப்புறம் வேறொரு உடம்புல பிறத்தலும். இந்த உயிர் வந்து அப்படி இந்த உடம்பை விட்டு நீங்கும், அப்புறம் இன்னொரு உடம்பு எடுத்து பிறக்கும். அப்படி இந்த ரெண்டையும் விளக்கி இந்த ஒரு பிறப்பிலேயே என்னை படைத்து அதுலேயே தனது திருவருளை எனக்கு தந்த பெருமான் என்று அவரை போற்றி மலைமங்கையை நன்கு மதித்து திருமேனில ஒரு பக்கம் வைத்திருப்பவர், மாணிக்கம் போன்றவர், வெள்ளத்தை ஜடையில் வைத்திருப்பவர், என்னோட நெஞ்சு வந்து அயலாக இருக்குது, அத வந்து அயலாகாம ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு தண்ணி கிட்ட கொண்டு போனா தண்ணி அது இழுத்துரும், அது மாதிரி அவர் என்ன செய்யறாராம், அயலாக நம் நெஞ்சை இருக்க விடாமல் உள்ளே கலந்து இருக்கின்றாராம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று மணிவாசக பெருமானும் சொல்லுவார். நமக்கு ஒரு நாளில 24 மணி நேரத்துல இறைவனை நினைப்பதற்கு சொற்ப நேரமே இருக்கிறது, ஆனா இறைவன் எப்போதும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறார் அப்படிங்கறத மிக அழகாக திருமூல தேவநாயனாரும் சொல்லும் போது கண்காணின்னு சொல்லுவார். கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார், நம்முடைய எண்ணங்கள் சொல் செயல் எல்லாவற்றையும் அவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. அப்படி இருந்து கண்காணித்து அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு கணக்குங்கிறத நமது அப்பர் சுவாமிகளும் சொல்வார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் என்று. ஆக பெருமான் நமக்கு உள்ள உயிருக்கு உயிரா கலந்து இருக்கிறாரு. அட்டமூர்த்தங்கள் அதுல ஆன்மாவும் ஒண்ணு, அதனால அதுலயும் அவர் பெருமான் நம்மோடு கலந்தே இருக்கின்றார் என்பதை சொல்லி அவர் நம்மோடு இருக்கின்றார், அவரை நாம் உணர்ந்து வழிபட வேண்டும், அப்படி வழிபட்டால் நமக்கு நன்மைதான் என்பதை நமக்கு பல இடங்களில் வலியுறுத்தி கொண்டே வருகின்றார். அப்படி என்றால் நமக்கு இந்த பிறப்பு இறப்பு என்ற இரண்டும் நீங்கிவிடும், ஆகையால் அவரை சிக்கன பிடிக்க வேண்டும் என்று மிக அழகாக தெளிவாக இந்த பாடலிலே நமக்கு அவர் எடுத்து கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு பாடல், சாதலும் பிறத்தலும் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு வினைப்பயனை நுகர்கின்றோம், நுகரும் போது நமக்கு ஒரு அச்சம் வரும், நமக்கு யாருதான் தோணு, இதெல்லாம் நம்மளால சகிக்கவே முடியலையே, சிலத நினைக்கவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு, சிலத கேட்கவே சகிக்கல, சிலத அனுபவிக்கவே முடியல, இவ்வளவு துன்பம் நமக்கு வருகிறதே. இப்ப யார நாம துணையாக கொள்வது? ஏன்னா யாரையாவது நம்ம துணையா கொள்ளலாம்னா அவங்களும் வினைப்பயனை நுகர்ந்து கொண்டுதான் இருப்பாங்க. அவர்களுடைய வினைப்பயனை அவரவர் வினை வழி அவரவர் அவங்கவுங்க, ஏன்னா யாருமே வினை செய்யாம பூமியில பிறக்கல, செஞ்ச வினைக்கு ஈடாகத்தான் உடம்பு எடுத்து வந்திருக்கோம். அப்ப எல்லாருக்குமே துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால நம்ம யாரையோ பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு துன்பம் இல்லைன்னு நம்மளா நினைச்சுக்கிறது. ஆனா நிச்சயமாக அவங்களும் அவங்க செய்த வினைக்கு தகுந்தாற் போல துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஒருவேளை அவங்க துன்பம் குறைய அனுபவிக்காங்கன்னா அவங்க பாவம் குறைய செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க ஒருவேளை ரொம்ப நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கை நடத்துறாங்கன்னா அவங்க நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு அர்த்தம். அது போல் நாமும் செய்ய பழகி கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு யார் துணை அப்படிங்கிறத இம்மேலையும் சரி மறுமேலையும் சரி அம்மேலையும் சரி எல்லா நேரமும் நமக்கு துணை வந்து சுவாமி மட்டும்தான். மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இம்மேல இல்ல மறுமேல இல்ல எப்போதுமே எனக்கு யாருமே துணை கிடையாது, எனக்கு சிவபெருமான் தான் துணை, எனக்கு ஆறு துணை நீ அல்லதே என்று மற்றொரு பதிகத்திலே பாடியிருப்பார். வருந்தலுற்றேன் மறவா வரம் பெற்றேன் அப்படிங்கிறார். நான் வந்து என்ன செஞ்சேன், எனக்கு வேற யாரும் துணைன்னு நினைக்காம இவனே துணைன்னு நினைக்கிறேன், அவர் நல்ல ஒளிமயமாக இருக்கின்றார், அவரை நான் மறவாமல் இருக்கக்கூடியவர். அதுதான் காரைக்கால் அம்மையாரும் இதைத்தான் கேட்கிறாங்கன்னு பாக்குறோம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் பிறவாமை வேண்டுகின்றார், மீண்டும் பிறப்புண்டல் மறவாமை வேணும்னு கேட்பாங்க அம்மா வந்து. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாது இருக்க வரம் தர வேணும்னு அப்பர் சுவாமி கேட்பாங்க. அது மாதிரி இவர் நான் மறவா வரம் பெற்றேனே சொல்றாரு, எனக்கு அந்த வரம் கிடைச்சாச்சு அப்படின்னே சொல்றாரு. சரி, அது மட்டும் இல்லாமல் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன். சிறிது நேரத்துக்கு முன்னால சொன்ன மாதிரி இவங்கள துணைன்னு நினைக்கலாமா, அவங்கள துணைன்னு நினைக்க, நம்ம யாரையும் நினைக்க வேண்டாம். அவங்க அப்ப யார துணைன்னு நினைப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அனுபவம் இருக்குது. அதனால நம்ம யாரும் யாரையும் துணைன்னு நினைக்க வேண்டாம், நமக்கு சுவாமி மட்டும்தான் துணை. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரு, இவரைத்தான் நான் துணை நினைச்சேன். அவர் எப்படி இருக்காருன்னா பிரகாசமா, சுயம் பிரகாசமா ஒளிமயமா இருக்கிறாரு. முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறைமுறை பல நெறிகளும் காட்டி. நான் பாட்டுக்கு அறியாமையில போய்கிட்டு இருந்தேன், என்ன நல்ல தடுத்து ஆட்கொண்டு எனக்கு நெறி காட்டுறாரு. நெறியெல்லாம் நெறிதன்னே நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் மன்னன்னு ஒரு ஏகாரம் கொடுத்து திருவாசகத்தை சொல்லியிருப்பார் நமது மணிவாசக பெருந்தகை. அது மாதிரி நமக்கு முறையான நெறிகள் கிரமம்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி முறையான நெறிகளை நமக்கு காட்டி அதன் மூலம் நமக்கு ஞானத்தை தந்து அதன் மூலம் நமக்கு முக்தியையும் தரக்கூடியவர் யாரு? கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனேங்கிறார். பஞ்சபுராணம் பாடும் பொழுது பூஜை முடிவில் அனுஷ்டானம் முடிவில் இன்னைக்கெல்லாம் பிரதோஷம் இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி பாடல்களை பாடி சுவாமிகிட்ட விண்ணப்பம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக. சரி, அது ஆக அத்தகு சிறப்பு உடையவராக அவர் நமக்கு பல பல வகையான நலன்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதே இந்த பிறவாமையை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு வந்து சாதல் பிறப்பை தவிர்க்கணுங்கிறதுக்கு தானே பார்த்தோம். அது நம்ம வந்து முதல் முடியேன் இனி பிறவேன் முதல் பதிகத்தையும் பார்த்தோம். மற்ற பற்றில் வந்து இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்ப சாதலும் பிறத்தலும் தவிர்த்துன்னு பார்த்தோம். இப்ப அதே பதிகத்துல மற்றும் ஒரு பாடல், மழைக்கு அரும்பும் மலர் கொன்றையினானை வளைக்கலுற்றேன் மறவா மனம் பெற்றேன் பிழைத்தொருகால் இனி போய் பிறவாமை பெருமை பெற்றேன் பெற்றதார் பெருகிப்பார் என்று. நமக்கு பல்லாண்டுல பெற்றது ஆர் பெறுவார் அப்படின்னு வருது இல்லையா, அது மாதிரி இவரும் சொல்றாரு. நான் வந்து இப்ப வந்து அவரை விட்டு புறம் போகாம அவரோடையே நான் இருக்கின்றேன், இதை விட்டு இனி ஒரு காலமும் நான் பிரிந்து வரமாட்டேன், இந்த நிலையில இருந்து தவறி உலகத்துக்கு நான் திருப்பி வரமாட்டேன், சுவாமி கூடையே தான் நான் இருப்பேன். அப்ப இந்த நான் பெற்ற பெயரை வேறு யார் பெற முடியும் என்று வினவுகின்றார். ஆக இது போன்ற ஒரு அருமையான விஷயங்களை எல்லாம் நாம் மனதிலே கொண்டு இது போன்ற பாடல்களை எல்லாம் இறைவனிடம், அதாவது பொருள் தெரிஞ்சும் படிக்கலாம், பொருளே தெரியாட்டாலும் நம்ம அதை ஓதுனாலும் இறைவன் வந்து அதைக்காக அதை நமக்கு உணர்த்துவார், எப்படியாவது உணர்த்துவார், உணர்த்தி நமக்கு அந்த பாவங்களிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு நிச்சயமாக வழிகாட்டி நம்மை அழகாக சரிய கிரிய யோக நெறிகளில் செலுத்தி அதன் மூலம் ஞானத்தையும் அதனால் பாச நீக்கமும் சிவப்பேரும் நமக்கு கிடைக்கும் என்பதுல எள்ளளவும் ஐயம் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தால என்ன சொல்றாரு, அவர் வந்து எங்க இருக்காரு, இதை செய்யறதுக்கு சுவாமி வந்து உயிருக்கு உயிரா கூடவே இருப்பார். இப்போ ஆன்மாக்களை வந்து மூன்று வகையாக சைவ சித்தாந்தம் சொல்கிறது, விஞ்ஞானகலர் பிரளயகலர் சகலர் என்று. மும்மலமும் உடையவர்களை சகலர் என்றும் இருமலம் உடையவர்களை, அதாவது மாயை மட்டும் இல்லாம ஆணவம் கர்மம் மட்டும் உடையவர்களை பிரளயகலர் என்றும் ஆணவம் மட்டும் உடையவர்களை விஞ்ஞான கலர் என்றும் சொல்லும். ஆக அவங்க அந்த விஞ்ஞான கலருக்கு அவர் என்ன செய்வார்னா உள் நின்று உணர்த்துவார், பிரளயகலருக்கு மான் மழுவோட முன்னிலையிலிருந்து உணர்த்துவார் அப்படிங்கிறதையும் பார்க்கும். சகல வர்க்கத்து மும்மலங்களும் உடைய சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அவர் வந்து குருவோட வடிவம் கொண்டு வந்து நமக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அத மிக அழகாக மையார் கண்டத்தினாய் மத மாவுரி பொறுத்தவனே பொய்யாது என் உயிரும் புகுந்தாய் இன்னம் போந்தறியாய் என்று சொல்கிறார். எனக்கு எப்ப நீ உள்ள போனேன் தெரியாது, ஆனா நீ வெளியே வரல, நீதான் எனக்கு உள்ள இருந்து உணர்த்துகின்றாய். அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது உள்நின்ற நாவிற்கு உரையாடியாய்னு சொல்வார். இப்ப நம்ம பேசுறோம், ஆனா நம்ம நாவில சுவாமி இருக்கிறாருன்னு. கண்ணிடை மணி ஒப்பாய் அது இவரும் பாடுறாரு, கண்ணின் மணியாகி நின்ற. அப்ப கண்ணிலையும் அவர் இருக்கிறார். இப்ப நம்ம அந்த ஒரு காணும் உபகாரம் காட்டு உபகாரம் காணும் போது சுவாமி நமக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது மாதிரி என் உயிருக்குள்ள புகுந்து நீ இருக்கிற. இப்ப நம்ம சிவ பூஜை பண்றவங்க முதல்ல அக பூஜை பண்ணிட்டுதான் புற பூஜை பண்றது வழக்கம். அப்படி பண்ணும் போது நமக்கு தெரியணும் சுவாமி நமக்கு உயிருக்கு உயிரா உள்ள இருக்காரு. பாவனையில நம்ம செஞ்சாலும் அந்த நேரத்துல அவர் உள்ள இருக்காருங்க இருப்பை அறிந்து கொள்ள நாம் முயல வேண்டும். அதற்கு நல்ல ஒரு உரைப்பும் வேண்டும், பஞ்சாட்சரத்தை நல்ல இடையராது ஜபிக்க வேண்டும், திருமுறைகளை நன்கு ஓத வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாக இறைவன் நமக்கு உள் நின்று உணர்த்துவதை நாம் நிச்சயமாக உணரலாம். அடுத்து மற்றும் ஒரு பாடல்ல, கல்லேன் அல்லேன் நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன் என்று சொல்லுகின்றார். கல்லாதே பல கற்றேன்னா என்னன்னா நூலறிவுனால கொஞ்சம் தான் நமக்கு புரியும், இறைவன் உணர்த்த நாம உணர்றதுதான் மிகுதியாக இருக்கும். உணர்த்த உணர்தலின் ஆன்மான் படிக்கிறோம் இல்லையா, அவர் தானே உணர்வாரு, நம்ம உணர்த்தினாதான் உணர்வோம், பாசம் வந்து உணர்த்தினாலும் உணராது. ஏன்னா அது ஜடம், பதியும் பசுவும் சித்து பொருட்கள். அதுல அது தானே உணரக்கூடிய சித்து, நம்ம உணர்த்தினால் உணரக்கூடிய சித்து அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. அதை இந்த இடத்துல சொல்றாரு. நான் நிறைய படிக்கல, ஆனா நிறைய கற்றுக்கொண்டேன். எப்படின்னா இறைவன் நமக்கு அதை உணர்த்துவார். நமக்கு பக்குவம் வந்தால் இறைவனே நமக்கு நம்ம படிக்காத நூல்கள்ல உள்ள கருத்தெல்லாம் அந்த ஞானத்தெல்லாம் அவர் அழகா நமக்கு உணர்த்துவார் என்று மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். நறுமலர் பூவும் நீரும் நாள்தோறும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே. கொஞ்சமான அறிவு இருக்கான்னு கேட்பாங்க சில சமயம். நம்மளே நம் மூலகட்டத்தனமா இதை பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கூட அறிவியல் அறிவை கடன் கொடுத்துட்டேன் எல்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் இல்லாம இருக்கணும்னா நல்ல முறையாக பூஜை பண்ணணும். நறுமலர் பூவும் நீரும், அதான் பூவும் நீரும் எதுக்கு? புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாருன்னு நமக்கு திருமூல தேவநாயனாரும் சொல்றாரு. நம்ம அப்படி நல்லா அபிஷேகம் பண்ணி பூவால பூஜை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அவர் சுவாமி என்ன கொடுக்கிறாரா, அப்படி வணங்கக்கூடியவங்களுக்கு அறிவினை கொடுக்கும், அறிவை நமக்கு அவர் வழங்குகின்றார் என்பதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது என்று சொல்லுகின்றார். அப்படி அவர் வந்து நமக்கு என்ன அனுக்கிரகம் பண்றாருங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வேணும். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஐம்புல வேடர்களோட சேர்ந்து இருக்கோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் கடல் செலுமேன் என்பது சிவஞான போதம் எட்டாம் சூத்திரம் நமக்கு சொல்லு. இந்த ஐம்புலன்களும் வேடர், இந்த ஆன்மா அந்த வேடர்கள் வசத்துல இருக்கு. அப்புறம் அதாவது அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மன்னன் தன்னோட புதல்வனை வேட்டையாட கூட்டிட்டு போயிருக்கும் போது அவன் அந்த வேடர் கூட்டத்தை விட்டு வரல, அவரும் கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பின்னால அந்த மகனை பார்த்து நீ வந்து அரச குமாரன், நீ இங்க வரணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அழைத்து கொண்டு போகின்றாய். இந்த அரச போகங்களை எல்லாம் காட்டி அவருக்கு உணர்த்துகின்றார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது மாதிரி நாமெல்லாம் அரசகுமாரன் போல இறைவனுடைய புதல்வர்கள். நாம இந்த ஐம்புலன்களாகிய வேடர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஆன்மாவானது அப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறது அல்லவா? அதனால அதை மீட்கணும்னா சுவாமி வந்து குருவாக வந்து நமக்கு வந்து உணர்த்துவார் அப்படிங்கிறது எட்டாம் சூத்திரம் நல்ல தெளிவா நமக்கு சொல்லும். அந்த அஞ்சு பேரையும் வழிபடுத்ததுக்கு உயிர் முற்படணும், அப்படி அதற்கு வெற்றி பெறணும், அதுக்கு வந்து இறைவனுடைய அருள் வந்து நமக்கு ரொம்ப அனுக்கிரகம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. நமக்கு என்ன தேவைன்னா புலன் அடக்கம் தேவை. என்னெல்லாம் வந்து விதித்தன விளக்கியன நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. விதித்ததை செய்யணும், விளக்கியதெல்லாம் விட்டுறணும். அந்த புலன் அடக்கம் இருந்தால்தான் நமக்கு அந்த குரு உணர்த்தக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த உபதேசங்கள் நமக்கு புரியும். சென்ற விடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று சொன்னது போல உரனெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்துன்னு வள்ளுவர் இதைத்தான் சொல்றார். புலன் அடக்கத்தை தான் நமக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இதை செய்வதற்கு இறைவனுடைய இன்னருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ அருளாளர்கள் எல்லாரும் இறைவன்ட தவறாம இதைத்தான் விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அத நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எங்கெனம் விண்ணப்பித்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கலாம். ஐவகை அரையர் அவராகி ஆட்சி கொண்டு ஒரு கால் அவர் நீங்கார் அவ்வகை அவர் வேண்டுவதனால் அவரவர் வழி ஒழுகி நான் வந்து செய்வகை அறியேன் சிவலோகா தீவனா சிவனே எரியாடி எவ்வகை எனக்கு உய்வகை அருளாய் இடை மருதுரை எந்தை பிரான். திரு இடைமருது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு தலம். அந்த தலத்துல நமக்கு அழகாக இந்த பாடலை பாடி நமக்கு இந்த கருத்தினை நமக்கு அவர் பதிவு செய்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவலோகத்துல இருக்கக்கூடிய தலைவனே, நெருப்பு போன்ற நிறமுடையவர் சிவபெருமான் இந்த எல்லாம் அவர் எரியில ஆடக்கூடியவர் இதெல்லாம் சொல்லிட்டு நீ வந்து அந்த திருவிடை மருதூர்ல எழுந்தருள், அதாவது நமக்கு குலதேவனாக எழுந்தருள் இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஐவரும் அதாவது ஐவகை அரையரும் சொல்லியாச்சு. இந்த ஐந்தும் ஐந்து புலன்களும் அஞ்சு அரசர்கள் போல நம்ம கிட்ட உள்ள உட்கார்ந்துகிட்டு ஆட்சி செய்து ஆட்சி கொண்டு ஒரு கால் அவர் நீங்கார் என்று இவங்க அஞ்சு பேரும் பாருங்க, யாரை விட்டு நாம விலகி இருக்கணுமோ அவங்க கை ஓங்கி இருக்கு. அவங்க உள்ள இருந்து இந்த ஐந்தும் ஐந்து அரசர்கள் போல இருந்து நம்மளை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு காலம் நம்மளை விட்டு அவங்க நீங்கவும் மாட்டக்காங்க. அப்படி அவர்கள் தாம் தாம் வேறு வேறு வகையில இப்ப அஞ்சு வெவ்வேறு வகையில என்ன ஆள ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன செய்யறது, அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அந்த வழியிலாம் நான் செல்வது தவறு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிக்கிறேன், எனக்கு நீதான் உயும் நெறியை காட்ட இப்படி கேட்கணும் சுவாமிட்டேன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவு அறியாமையிலே நாம் இருக்கின்றோம். இதற்காகத்தான் திருமுறைகளை ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள் என்று பெரியவர்கள்லாம் நமக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு அழகான ஒரு கருத்தை அதுல பதிவு பண்ணிருக்கான்னு பாருங்க. இந்த உடம்புக்குள்ள ஆன்மா தனியா இல்ல, தனி குடித்தனம் இல்ல, ஒன்று குடித்தனம், சுதந்திரமா அது இல்ல. அப்ப இந்த அஞ்சு நாளே அது பாதிக்கப்படுது. அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது, இதுக்கெல்லாம் இறைவன்ட்ட விண்ணப்பம் செய்யணும். நம்ம சும்மா காமிய பக்தியே செஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து படிக்கணும், அப்புறம் நல்ல வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தை, அப்புறம் வீடு வேணும், கார் வேணும், அப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்பு, அப்புறம் அதுக்கு கல்யாணம், இப்படிதான் நம்மளுடைய வழிபாடுகள் பெருமாறும். இப்பவும் நிறைய பேரை நீங்க திருமுறைகளை ஓதுங்கள், நீங்க இப்படி கிரமமா படிச்சுட்டு வரலாம். சித்திரை 1ஆம் தேதியில ஆரம்பிச்சீங்கன்னா தினம் 50 பாடல்கள் 5-5 பதிகமா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, சிலர் அதை பின்பற்றி பங்குனி மாசம் முடியதுக்குள்ள படிச்சு முடிச்சிடுறாங்க. சிலர் தினம் 12 திருமுறையில ஒவ்வொரு பாடல்களா படிக்கிறாங்க. சிலர் பஞ்சபுராணம் படிக்கிறாங்க. மாதம் ஒரு முறை திருவாசகம் முற்றோதல் பண்றாங்க. அடுத்து நம்ம அவங்கள கொஞ்சம் அழுத்தி சொன்னா, அதன் பின்பாக எப்படி திருவாசகத்துல தலை சிறந்தது அந்த சிவபுராணமும், அது மாதிரி இந்த மூவருடைய தேவாரங்கள்ல நம்ம அகத்தியர் பெருமான் தொகுத்து கொடுத்தது அகத்திய தேவாரத்திரட்டு, 25 பதியங்கள் இருக்கு. அதை படிச்சாச்சு அப்படின்னா மூவர் தேவாரம் முற்றும் ஓதிய பலன் கிடைக்கும்ட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதையும் பாராயணம் செய்யணும்னு நம்ம எல்லாருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய முன்னோர்கள்லாம் அது அழகா அனுபவிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆகையால் நாம் இதையெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சுருக்கமான முறையில அகத்திய தேவாரத்திரட்டெல்லாம் ஒரு பக்கம் பாராயணம் பண்ணாலும், இதை நீங்க இப்படி தினம் ஒரு 5 பதியங்களாக புரட்டி வாசித்துக் கொண்டே வந்தால்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கின்றது. அந்த விஷயமே நமக்கு புரியலன்னே வச்சுக்கிடுவோமே, அதை ஓதுனதுக்கு சுவாமி அந்த பலனை கொடுத்துருவார் இல்லையா, நம்ம விண்ணப்பிச்சதா ஆயிரும், அப்ப நமக்கு கண்டிப்பாக அந்த பலன் கிட்டும் என்பதுல எந்த ஐயமும் கிடையாது. அப்போ 8ஆம் சூத்திரம் சொன்ன குரு மாதிரி அவர் நமக்கு இருந்து நம்மை இந்த 5 பேர்ட்டிருந்து மீட்டெடுக்கிறார், 5 வேடர்கள்ட்ட இருந்து மீட்டெடுக்கின்றார் என்பதை மிக அழகாக அவர் இந்த பாடலிலே நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல அதே பதிகத்துல கொடுக்க ஹிட்டிலேன் ஒன் பொருள் தன்னை குற்றம் செற்ற இவை முதலாக விடுக்க ஹிட்டிலேன், இதெல்லாம் நான் அதாவது நல்லதெல்லாம் கொடுக்கல, குற்றம் செய்யாம இருக்கிறதே கிடையாது, இதெல்லாம் சொல்லிட்டு வேட்கையும் சினமும் அதெல்லாம் நான் விடல, அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதாவது விருப்பங்கள் ஆசை, ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆசையும் என்கிட்ட நிறைய இருக்கு. கோபத்தை முதல்ல விடணும். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தன்னையே கொன்னுரும். அதனால அதெல்லாம் என்கிட்ட அந்த மாதிரி தவறுகள்லாம் இருக்கு. அடுத்து சொல்றாரு, வேண்டில் ஐம்புலன் என் வசம் அல்ல என்றே சொல்லிட்டார். இந்த ஐம்புலன்களின் வழியாக செல்கின்ற ஆசைகள் அதெல்லாம் விட்டுறலாம்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு ஆசையை தூண்டுது, அதை நான் விட்டுறலாம்னு நினைக்க, ஆனால் என்னால் அந்த புலன்களின் வசப்பட்டு நான் இருப்பதால், நான் இறை வசப்பட்டிருந்தேன்னா எனக்கு புலன்கள் வச நான் இருக்க மாட்டேன். ஆனா நான் சார்ந்தது எது, புலன்களை சார்ந்து இருக்கிறேன். அதனால புலன் வசப்பட்டதுனால சார்ந்ததன் வண்ணமாக அந்த விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கேன். இதை விடணும்னு நினைச்சாலும் அதை என்னால விட முடியல. நடுக்கம் முற்றதோ மூப்பு வந்து எய்த நமன் தமர் நரகத்திடல் அஞ்சி. இதுக்குள்ள இதெல்லாம் சிந்திக்கிறதுக்குள்ளே உடம்புக்கு நடுக்கம் வருது. உடம்புக்கு நடுக்கம் ஏன் வருதுன்னா மூப்பு வந்ததுனால, நரை திரை மூப்பு. அப்ப மூப்பு வந்தாச்சு, அடுத்து சாக்காடு நமன் தமர்லாம் வந்துருவாங்க, கூட்டிட்டு போய் நிச்சயமா செஞ்ச பாவத்துக்கு நரகத்துல போட்டுருவாங்க. அதுக்கு அஞ்சி நான் உன்னை வணங்குகின்றேன், நான் உய்யும் வகையை நீ எனக்கு அருள வேண்டும் என்று மிக அழகாக அவரை குருவாக பாவித்து விண்ணப்பம் செய்கின்றார் என்று மிக அழகாக இதுல பார்த்தோம் கருத்தை. அதே மாதிரி குற்றம் தன்னோடு குணம்பல பெருக்கி கோல நுண்ணிடையாரோடு மயங்கி கற்றிலேன் கலைகள் பல ஞானம் கடியவாயின கொடுமைகள் பல செய்தேன். படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கல, பெண்ணாசை இருந்திருக்கு, குற்றம் இருந்திருக்கு, நல்ல குணங்கள் எல்லாம் இல்லை, இதுக்கு ஊடல நிறைய கொடுமைகளையும் நான் செய்திருக்கிறேன். பற்றலா

நம்ம அவற்றை விண்ணப்பித்துக் கொண்டே வரணும். அளிப்பர் ஐவர் புறவுடையார்கள் ஐவரும் புறவாசர ஆண்டு கழித்து கார்பெய்து போயின பின்னே கடைமுறை உனக்கே புறையானேன் என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த அஞ்சு பேர் இந்த நன்மைகளை எல்லாம் அளிக்கக்கூடியவர்கள். சரியா, அளிப்பர் ஐவர் அப்படின்னா இந்த ஐம்புலன்கள் என்ன செய்து நன்மைகளை எல்லாம் அழிக்கின்றது. அது அவங்க வந்து எனக்கு வந்து இது தேவையில்லைன்னு கழிச்சு என்னால அதை விட்டு நீங்க முடியாத அளவுக்கு நான் வந்து அவங்க வசப்பட்டு நான் இருக்கின்றேன். என்ன அவங்க ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள், அதனால என்னால அவற்றை அந்த செய்ய இது செய்யக்கூடாது, செஞ்சா பயன் இல்லை அப்படின்னு சொல்லி அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. நான் கடைசியில உனக்கு நான் சுமையாகி விட்டேன். சரியா, கடைமுறை உனக்கே புறையானே, கடைசியில நான் உனக்கு சுமையாயிட்டேன். இப்ப நான் விழிப்படைந்து உண்மையை உணர்ந்தேன், ஆனா நான் என்ன செய்யறது, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு இறைவனிடம் விழித்து கண்டனன் மெய்ப்பொருள் தன்னை வேண்டேன் மானுட வாழ்க்கை ஈதாகில் இழித்தது இழித்தனன் என்று எனக்கு உய்வகை அருளாயின்னு கேட்கிறார். அதாவது நான் இந்த மாதிரி நிலையில இருக்கிறேன், எனக்கு இப்பதான் எனக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கு, மெய்ப்பொருளாகிய உன்னை இப்பதான் நான் உணர்ந்திருக்கிறேன், எனக்கு இந்த மானுட வாழ்க்கை பிடிக்கல, அதனால இந்த இழிவான பிறவியில இருந்து நான் நீங்கணும், எனக்கு உய்வதற்கு ஒரு வகையை நீ எனக்கு தர வேண்டும் என்று மிக அழகாக விண்ணப்பம் செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர்தான் நமக்கு குருவாக வருவார், அவர்தான் நமக்கு இந்த நீக்கக்கூடியவற்றை எல்லாம் நீக்கி நம்மை வழிகாட்டுவார் நமக்கு மிக அழகாக என்று இந்த பதிகத்திலே பல பாடல்களின் வாயிலாக நாம் பார்த்தோம். அப்படியானால் அந்த சிவஞான போதத்திலே சொன்னது போல பொறிவழிப்படாது உயிர்கள் நிற்க வேண்டும். அதை நெறிப்படுத்துவது இறைவன் தான் நம்மை நெறிப்படுத்துவார். அதை நமக்கு மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து நமக்கு நெறிப்படுத்துவார். அவர் எங்கெனம் உணர்த்துகின்றாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது நெறிய தெரிஞ்சா மட்டும் போதாது, பின்பற்றணும். ஆக அதனால முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டன்னு சொல்றாரு இல்லையா. அது மாதிரி அவர் நமக்கு இத்தனை செய்யறாருங்கிறத புரிந்து அவர் காட்டிய நெறியிலே நாம் தெளிவாக நிற்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மிக அழகான முறையிலே இறைவனுடைய சிறப்பை எல்லாம் நமக்கு தெளிவாக அவர் இதிலே எடுத்து உணர்த்தியுள்ளார் என்றும் நாம் பார்த்தோம். அடுத்து பசுவாகிய நம்மை பற்றியும் மிக அழகாக எடுத்து சொல்லி அந்த ஐவகை அறையர் அந்த பாடலின் மூலம் உயிர்களுடைய நிலைமையை பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லி அவர் நம்மை ஆற்றுப்படுத்தி உள்ளார் என்று நாம் பார்த்தோம். ஆக பதிமுது நிலையிலும் உயிரவை நிலையிலும் நாம் சில கருத்துக்களை இன்று நேற்று உள்ளதோட தொடர்ச்சியாக அந்த ஒருத்தல் என்ற இதையும் நாம் பார்த்தோம். அதுபோல இந்த இன்று வந்து உயிரவை நிலை அதையும் நாம் இன்று நாம் பார்த்தோம் என்று சொல்லிக்கொண்டு பந்தித்த வினை பற்றற பிறவி படுகடற் பரப்பு தவிர்ப்பானை சந்தித்த திரளால் பணி பூட்டி தவத்தை ஈட்டிய தம் அடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்றவல்லானை வந்திப்பார் தம் மனத்துள்ளானை வலிவனந்தனில் வந்து கண்டேனே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். ஆக மானிட வரிவுள்ள குருவா வந்து தனக்கும் உயிர்க்கும் உள்ள தொடர்பை உணர்த்தி அந்த சிவோகம் பாவனை அஞ்செழுத்து ஓதுதல் அந்த பயிற்சிகளின் மூலம் மலங்கள்ல இருந்து நீங்க வச்சு தன்னை அவங்களுடைய உள்ளத்துல விளங்கும்படி அருளொளியாக காட்டி அதனால அவங்களுக்கு மெய்யுணர்வு வந்த உடனே சரியை தொண்டு வரிசையா அந்த தன்முனைப்பு இல்லாம செய்யணும் எல்லாவற்றையும். அந்த தவம்னு சொல்லக்கூடிய சரியகிரிய யோகங்கள் எல்லாம் தன்முனைப்பு இல்லாம செய்து சிவபுண்ணியத்தை தேடி அப்படி யாரு வைத்திருக்கின்றார்களோ அதை வைப்பாக சேர்த்து வைக்கின்ற அந்த மெய்யடியார்களுக்கு அந்த பந்தித்த வல்வினை அவங்களோட அந்த புண்ணியத்தினால அவங்கள பிணித்து கொண்டிருக்கக்கூடிய வலிமையான நல்வினை தீவினைகள்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து பிறவி படுகடல்ல இருந்து அவங்களை மீட்டு அந்த ஆழ்ந்த ஆழமான அந்த கடல்ல இருக்கவங்களை அப்படியே மீட்டு அவங்களுக்கு இரண்டு திருவடிகளை கொடுத்து அவங்களுக்கு எளிமையாக இருக்கின்றார் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். ஆக பதியை பற்றியும் பசுவை பற்றியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன கருத்துக்களை நாம் சித்தாந்த நூல்களின் துணை கொண்டு இதுகாரம் சிந்தித்தோம். அடுத்து இப்போது நிறைவு செய்யலாம். அஞ்செழுத்து வாளி வாளி அருணை வாளி அருணையான் கஞ்சமுற்ற சரணம் வாளி கருணை வாளி கருணை போன் மஞ்சு பெற்ற வானம் வாளி வையம் வாளி வையமேற் தஞ்சமுற்ற நீரும் வாளி சைவம் வாளி வாளியே என்று சொல்லி இதுகாரம் அருமையான முறையிலே இந்த நிகழ்வு

0: நடைபெற்றதற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரிலே கண்ட உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
2: கரைமிடற்றம்பரர் போற்றி நரிவரியா வரவழைத்து கயற்கண் மூங்கை இறைவளையை பேசுவித்து புத்தரை வென்றம்பலத்தின் இனிதி நாடும் பெறை முடித்த பிறான் எழுத கோவை திருவாசகப் பேர் பெரங்கு பாடல் மறை வகுத்த வாதவூர் மாணிக்க வாசகர்தாள் மனத்துள் வைப்பாம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி அருக்கல்லாகிய அம்பலவானுடைய திருவருளினாலே இன்று திருவாசகம் கீர்த்தி திருவகவரிலே 126வது வரி முதலாக விரிவுரை செய்ய முயலுகிறேன். திருவாசகம் என்பது உயிர்களை கடவுளிடத்திலே ஈடுபடுத்துவது. உலகத்திலே ஈடுபடுத்துவதற்கு நூல் வேண்டியதில்லை. இந்த நூலை படிச்சு நீ உலகத்துல வாழுப்பான்னு சொல்ல வேண்டியது. அவன் பறக்கிறான், அப்புறம் பணத்தை தேடுறான், அப்புறம் கல்யாணத்தை பண்றான், புள்ள குட்டியை பொறுக்கிறான், அப்புறம் ஊரு வாங்குறான், காணி வாங்குறான், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க. இதுக்கெல்லாம் படிக்க வேண்டியது, உபதேச வேண்டியது. இயல்பாகவே அந்த புத்தி அந்த குணங்கள் வந்துவிடுது. எல்லாரும் அதை செய்யறாருல்ல, எல்லாரும் அதை செய்யறாருல்ல, அப்ப அவன் செய்யும் போது நாமளும் அதை செய்யலாம் என்று அதுக்கு பள்ளிக்கூட வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை, நூல் வேண்டியதில்லை, ஆசிரியர் வேண்டியது. பெண் ஜாதி உள்ள வீடு வாசல தேட ஆசிரியர் வேண்டியதில்லை, நூல் வேண்டியது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற கடவுளை அடைவதற்கு தான் நூல்கள். கடவுள் என்பது கண்ணுக்கு தெரியாது, அந்த கடவுள் அருள் என்பது கண்ணுக்கு. அதை அடைவதற்காக பாடுபட்ட அருளாளர்கள் நம்முடைய நாட்டிலே அதிகம். மற்ற நாடுகள்ல இப்படி இல்லை. நம்முடைய நாட்டிலே இதுதான் மெய்ப்பொருள் என்று கடவுள் என்று தெரிந்து அந்த கடவுளை அடைவதற்கான நெறியை தெரிந்து வழியை தெரிந்து அந்த வழியிலே சென்று கடவுளை அடைந்த பரம ஞானிகள் நம்முடைய நாட்டிலே அறிவார். அப்படிப்பட்ட ஞானிகளிலே மாணிக்க வாசகர் தனிச்சிறப்புடையவர். அப்படி மாணிக்க வாசகரை ஆண்டு கொள்வதற்காக சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே அடியார் கூட்டத்தோடு சிவகணங்களோடு எழுந்தருளியுள்ள அவருக்கு முத்தி பஞ்சாக்கரை என்கின்ற மூலமந்திரத்தை உபதேசம் பண்ணி அதன் மூலமாக அவர் உலகப்பற்ற எல்லாம் விடும்படியாக செய்து அவரை சிவமாக ஆக்கி தன்னையே நினைக்கும்படியா பண்ணிவிட்டான் சிவபெருமான். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையன் பிச்சேற்றி, பிச்சுன்னா அன்பை உண்டு கொண்டு கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழித்து விட்டார். அப்படி அழித்து விட்ட ஒரு பாடு அவனை மறக்க முடியாது, அழித்து விட்ட பிறகாக மறக்க முடியாது. அப்படி அவரை ஆண்டு கொண்ட போது அங்கே சிவபெருமானோடு வந்திருந்த அடியவர்கள் இன்னும் வேறு வகையிலும் அடியவர்கள் அங்கே நிறைய கூறியிருந்திருக்கிறார்கள். பல்லூர் காணை என்றன் பசுவாசாருத்தானை என்று பின்னாடி கண்டவத்துல பாடுகிறார். பல்லோரும் காண என்றால் பல பேர் இருக்கின்ற அந்த கூட்டத்தில் என்னை தனியாக எனக்கு அருள் செய்து என்னுடைய வாசஞானம் பசுஞானத்தை நீக்கினார் என்று பாடுகிறார். அதனால நிறைய மெய்யடியார்கள் இருக்கின்ற கூட்டத்தில் இவரை ஆண்டு அப்படி ஆண்டு உண்டு என்னை உடனே அழைத்து போகாமல் இங்கு இருக்க முடியாத செய்து எல்லா வகையிலும் தகுதி உடையவனாக என்னை அழைத்து போக அவன் எண்ணமில்லாமல் இங்கு சில காலம் இருக்க முடியாத செய்து பிறகு தில்லைக்கு வா என்று அருள் செய்தார். சில காலம் இங்கு இருந்து விட்டு பிறகு தில்லைக்கு வருக என்று அருள் பண்ணினார். தகுதி இல்லாத என்னை தகுதியுடையவனாக ஆக்கினார், தகுதி இல்லாத என்னை தகுதியுடையவனாக ஆக்கினார். விளைவதற்கு தகுதி இல்லாத நிலத்தை ஒரு நல்ல உழவன் அந்த நிலத்தை தகுதியுடையதாக ஆக்குவது, விளைவதற்கு தகுதியுடையதாக ஆக்குவது போல பால் நிலமாக கிடந்த மனத்தை நஞ்சையாக ஆக்கினார், நஞ்சையாக ஆக்கினார். காட்சை விளாவி பய அயலினியாய் கிடப்பிற்கு கீழ்ச்சை தவத்தால் கிளியீடு நேர்வட்டு தாட்சைய தாமரை சைவனுக்கு என் புந்தரையால் ஆட்சை குலாத்தில்லை ஆண்டாரை பாழ்ச்சை விளாவி பால் நிலமாக நஞ்சை புஞ்சை ரெண்டு சொல்லின் நஞ்சை புஞ்சை புஞ்சை என்றால் அற்ப பலன் தருவது நஞ்சை என்றால் நல்ல பலனை நல்ல செய் என்றால் நிலம் செய் என்ற இரண்டே சொல்லுக்கு இரண்டு எடுத்துக்கு செய் என்றால் நிலம் செய்துகிட்டே இருக்கணும் நிலத்துக்கு போட்டான்னா சோம்பேறி இருந்தா உருப்படியாக மாட்டா செய் செய் செய் அதுக்கு பேர் என்ன செய் செய் பேர தீர்ந்து வச்சா இல்ல தீரல செய் அப்படி என்னுடைய மனமாகிய நிலம் பாழாக கிடந்து மனமாகிய நிலம் பாழாக கிடந்து பாழ்ச்சை விழாது பயனிலியாய் கிடப்பிற்கு கீழ் செய்தவத்தால் கீழ்ச்சி முன்னே பிறவிகளே செய்த தவத்தினார் கிளியீடு நேர்விட்டு கிளியீடு என்றால் புதையல் கிடைத்தது போல சிவபெருமான் வந்தது புதையல் கிடைத்தது போல கீழ்ச்சை தவத்தால் கிளியீடு நேர்விட்டு தாட்சைய தாமரை செய்வனுக்கு தாமரை போன்று திருவடியுடையவனாகிய செய்வனுக்கு சிவபெருமானுக்கு செய்வன் வேறு அநாதி செய்வன் கீழ்ச்சை தவத்தால் கிளியீடு நேர்விட்டு ஆட்சை குலாத்தில் ஆண்டாரை கொண்டன்றே என்று பின்னாடி குலாப்பத்தில் பாடுறார். அதனால பரமேஸ்வரன் ஒன்றுமில்லாத தகுதி இல்லாத ஆன்மாக்களையும் அவன் உயர்ந்த கதிக்கு செலுத்துகிறான். வார்த்தா செய்யலாம் வார்த்தா செய்யலாம் வார்த்தா செய்யலாம்னா ஓரளவு இருந்தா தானே செய்ய முடியும். சுத்தமாவே இல்லைன்னா மார்க்கு சுத்தமா பூச்சியம்னா அவனுக்கு எப்படி வேலை போடணும்? ஒரு பத்து மார்க்கு பத்தலை அப்படின்னு. அது போல நான் வந்து அருள் இல்லாதவனாக தவம் இல்லாதவனாக இருந்தேன் என்பதை நாயினேனை என்று சொல்லி தன்னுடைய தகுதியின்மையை நாயினேன் நாய் என்று திருவாதங்கள் பல இடங்கள்ல நாய் ஒன்று நாய் எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஒரு வகையில நல்ல பிராணி இன்னொரு வகையில கெட்ட பிராணி. அதனால அது போல கெட்ட பிராணி வேற எதுவும் கிடையாது. அது போல நல்ல பிராணியும் கிடையாது. நன்றியறிதல்ல நாய் சிறப்புடையது. நன்றியறி நாய் சிறப்புடையது. மற்ற தீய விஷயங்களிலேயும் அது முதன்மையாது. ஆகையினாலே இப்படி நான் வந்து எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் நிஷத உபகாரத்தை மறக்க மாட்டேன் சுவாமி என்கின்ற குறிப்பிலே நாய் என்று சொல்லி கொடுக்கிறார். நாயினேனை நலம் மலி தில்லையுள் கோலமாறுதரு புதுவி அடியனை ஆண்டு கொண்ட அந்த நாளிலே அருள் செய்து பிறகு என்ன என்ன செய்தான்னு தெரியுமா? நலம் என்கின்ற முத்தி நலம் மலிந்து கிடக்கின்ற தில்லைப்பதிக்கு வருக என்று அருள் செய்தார். நலம் மலி தில்லையுள் கோலமாறுதரு புதுவினில் தில்லையுள் தில்லை என்பது ஊரு கோலமாறுதரு புது என்பது சுவாமி ஆடுகின்ற இடம் நடராசன் இருக்கின்ற இடம் சிற்சபை. அந்த அழகு உருந்திய அந்த சிற்சபைக்கு வருக என்று என்னை இங்கு இருக்கும்படியாக செய்து விட்டார். நாயினேனை நலம் மலி தில்லை நலம் என்பதுதான் முத்தி நலம் சொல்றது. முத்தி நலம் நலம் என்றால் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் வருதல்லவா? ஆகையினாலே பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே எல்லையில்லாத கருணையினாலே வந்து தரிசனம் பண்ணுகின்றவர்களுக்கு எல்லாம் முத்தியை கொடுப்பது அந்த தில்லைத்தலம். தவமே இல்லாதவனும் தரிசனம் பண்ணிட்டார்னா முத்தியம். அப்படி சில ஊர்களே அது வந்து மானியமா விட்டது மாதிரி சொல்றாரு கோயில் புராணம். மானிய நிலம்னு சொல்றாங்கல்ல, மானிய நிலம்னா குத்தகை கட்ட வேண்டியது இல்லை அப்படித்தானே? அவன் அனுபவிச்சுக்கிட்டு அவன் ஏதோ தொண்டு செஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கலாம். மானியம் அப்படி மானியமா இடையிலே ஆகிவிட்டதுன்னு கோயில் புராணத்துல சொல்றாரு. அது முளைத்தவர் முடிந்தோர் மூவா செம்மலர் களல் கண்டோர் சிவத்தினை சேர்வர் என்று என்பது கோயில் புராணம். முளைத்தவர் திருவாரூரிலே முளைத்தவர் காசியிலே முடிந்தவர் சிதம்பரத்திலே கண்டவர் காசியிலே முடிந்தோர் காசியிலே போய் முடிந்தோர் முடிந்தோர்னா அங்கே சிவன் போயிடணும். திருவாரூர்லே பரத்தல் மும்மைனர் பதிகள் தம்பில் மும்மைனர் பதிகள் தம்பில் முளைத்தவர் திருவாரூர் முடிந்தோர் காசி முடிந்தோர் மூவா செம்மலர் களல் கண்டோர்கள் சிதம்பரம் சிவத்தினை சேர்வர்கள். இந்த மூணு ஊரையும் செலவு இல்லாம சிரமம் இல்லாம வந்து கும்பிடுறவனுக்கு இறக்குறவனுக்கு பிறக்கிறவனுக்கு முக்கிய அப்படிப்பட்ட நலம் மிகுந்தபதி தில்லைப்பதி. தில்லைப்பதியை பத்தி செய்வர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, உலகம் தெரிந்து கொள்ளவில்லை, அரசு தெரிந்து கொள்ளவில்லை. தில்லைப்பதியை பத்தி நூல்கள் சொல்றது அளவில்லாத பெருமை சொல்லுது. வேதத்துல இருக்குது, ஆகமத்துல இருக்குது, உபநிடதங்கள்ல இருக்குது, இதிகாசத்துல இருக்குது, புராணங்கள்ல இருக்குது, சாத்திரங்கள்ல இருக்குது, தோத்திரங்கள்ல இருக்குது, எல்லா இடங்கள்லயும் அந்த தில்லையை பத்தி போகணும் சொல்லு. எல்லா தலங்களும் தில்லைக்கு கிடதா. எல்லா தலங்களுக்கும் மேலே இருப்பது இது வந்து அழிச்சிதம்பரம். எல்லா தலங்களையும் சிறப்புடையதாக சொல்லும். ஆயினும் எல்லா தலத்தினுடைய சிறப்புக்கும் மேலே சிறப்புடையதாக இருப்பது தில்லைப்பதி. இப்படிப்பட்ட தில்லைப்பதி அது அன்னம் பாலிக்கு இல்லை. அன்னம் பாலிக்கு என்றால் முத்தியை கொடுப்பது. அன்னம் என்றால் சூறு, அன்னம் என்றால் முத்தி. அன்னம் என்றால் முத்தி, அன்னம் என்றால் சூறு. ஆன்மாவனுடைய பசியை தீர்ப்பது முத்தி, உடம்பினுடைய பசியை தீர்ப்பது சோறு. ரெண்டுக்கும் அன்னம் பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம் திருவாசகம் சண்டேஸ்வரர் நாயன். ஆகையினாலே அப்படி நலம் மிகுந்திருக்கின்ற தில்லைப்பதியிலே அழகு பொருந்திய அந்த சிற்றம்பலத்திலே புதுன்னு பேரு. இந்த ஆடுகின்ற இடத்துக்கு புதுன்னு பேரு. அருவம் இருக்குது, உருவம் இருக்குது, அரு உருவம் இருப்பதுனால மூணு இருப்பதுனால புதுன்னு பேரு. அருவத்தை வணங்குற அருவத்தை வணங்கலாம், உருவத்தை வணங்குற உருவத்தை வணங்கலாம், அரு உருவத்தை வணங்குற அரு உருவத்தை வணங்க எல்லாரும் வணங்கலாம். அதனால அதுக்கு புதுன்னு புதுன்னா ஊர் பொதுவான இடம், ஊருக்கு பொதுவான இடம். அப்படி உலகத்துக்கே பொதுவான இடம். போல பொதுவான இடம்னா இந்த பூமிக்கு ஹிருதய ஸ்தானமாக இந்த ஹிருதயம் புதுன்னு பேரு. ஹிருதயம் புது ஸ்தானம். இந்த ஹிருதயம் தேகத்துல பிண்டத்துல புது, அண்டத்திலே சிதம்பரம். ஆகையினாலே அப்படி பொதுவினில் வருக என ஏல என்னை இங்குடி தருளி. அதனாலே என்னை திக்கும்படியாக பொருந்தி இருக்கும்படியாக என்னை ஒழித்தருளினை இங்கே இட்டு விட்டு போய்விட்டான் ஒழித்தருளி. அப்போது இப்படி எனக்கு அருள் செய்து சுவாமி புறப்பட்டு விட்டான். புறப்பட்ட போது அவனோடு போக தகுதியுடைய மெய்யடியார்கள் பரமஞானிகள் இருந்தார்கள். அவர்கள் உடனே சென்று விட்டார்கள், சுவாமியோடுவே சென்று விட்டார்கள். அன்புடன் சென்று அருள் வரும்படி அவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அவன் போன அந்த ஏசி கார்லயே அவர்களும் சென்று விட்டார். அந்த ஏசி கார்ல போக எனக்கு தகுதி. அன்புடன் சென்ற அருள் வரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தரு சிவனோடு கலந்தரு. அதுக்கு பக்கம் எவ்வளவு இருக்கு, செடுக்கமல தருணன் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர். இப்ப யார் போனார்கள், பழுத்த மனத்து அடியருடன் போயினர். நான் பிஞ்சாக இருந்தேன், காயாக இருந்தேன், பழுத்த மனம் இல்லை. பழுத்த மனம் இல்லாமையினாலே நான் தங்கிவிட்டேன். பழுத்த மனத்து அடியருடன் போயினர் யார், பாவியேன் புழுக்கனுடைய புன்புறம்பை பொல்லா கல்வி ஞானமெல்லாம் அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலவே என்பது அடைக்கலவே. அதனாலே வந்து அன்றுடன் சென்ற அருள் ஒரு அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும். அப்படி சில அடியவர்கள் அவனோடு சென்று கலந்து விட்டார்கள். இன்னும் சிலர் கலக்க முடியாமல் அவனோடு செல்ல முடியாமல் தங்கிறவர்கள் எய்த வந்தியலாதார். எய்த வந்தியலாதார்னு அவனோடு செல்ல தகுதி இல்லாத நெருப்பிலே மொழி. எய்த வந்தியலாதார் எரியில் பாயம், விட்டு விட்டு போய்விட்டானே என்று சொல்லி அவர்கள் அங்கே அக்கினி பொய்கையிலே மூழ்கி விட்டார். எரியர் பாயவும் மாலதுவாயி மயக்க எய்தி. இன்னும் சிலர், இன்னும் சில அடியவர்கள் மாலதுவாயி அன்பு மிகுந்து அதனாலே மயக்க வந்து அன்பு மிகுந்து அதனாலே மயக்க வந்து பூதள மதனில் புரண்டு விழுந்தாலே விட்டு விட்டு போய்விட்டானே சுவாமி அவர்களை கூட்டி கொண்டு போய்விட்டானே விட்டு விட்டு போய்விட்டானே என்கின்ற அந்த இயக்கத்தினாலே பூமியிலே விழுந்து புரண்டு அலறிய தலைவா தலைவா தலைவா என்று அலறினார். வலதுவாயி மயக்க எதியும் பூதள முதலில் புரண்டு விழுந்து அலறியும் கால் விசைத்து ஓடி. கால் விசைத்து ஓடி என்றால் அந்த ஆர்வத்தினாலே ஆவலினாலே சாமியை பிடித்து விடுவது போல அந்த அன்பினாலே எல்லாவற்றையும் மறந்து விட்டு ஓடினார்கள். கடல் வரையிலும் ஓடினார்கள். கடல் முகமண்டி கால் விசைத்து ஓடிவே கோமாட்டி கடல் முகமண்டி. அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அளவில்லாத ஒரு இன்பத்தை பெற்றார்கள். அளவில்லாத இன்பத்தை பெற்றார்கள். அந்த இன்பத்தை தந்தவன் விட்டு விட்டு போயிட்டான். அதுதான் அளவில்லாத இன்பத்தை கொடுத்தவனாகிய பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார், அருள் பண்ணினார், கண்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு சிலரை கூட்டிக் கொண்டு சென்று விட்டான், பலரை விட்டு விட்டு சென்று விட்டான். அந்த விட்டு விட்டு சென்ற போது அவர்களுக்கு இருந்த எண்ணம் எப்படி இருக்கும், அவர்களுக்கு எப்படி இருக்கும், அளவில்லாத ஒரு துயரத்தினாலே அழுது நாத நாத என்று அழுது அரற்றி தலைவா தலைவா என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம். அப்படியே அதற்கு மேலே திருவருளைய அடைய தகுதியுடையவர்களாகி திருவருளை அடைய தகுதியுடையவர்களாகி திருவருளிலே கலந்து விட்டார்கள். ஜீவன் சொத்தோடு கலந்து விட்டார். பாதம் எய்தினர் பாதம் பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடு. இந்த பூமியிலே 36 தத்துவங்களுக்கு மேல அப்பால் இருக்கிற சுவாமியே, யாரும் காண முடியாத சுவாமியே, பரமோஷ்ணுக்களுக்கு அறிவனா இருக்கிற சுவாமியை, அளவில்லாத காலம் யமயத்திலே தவத்தை செய்து கைலாயத்திலே தவத்தை செய்து தில்லவனத்திலே தவத்தை செய்து ஊன் இல்லாமல் இருந்து உறக்கம் இல்லாமல் இருந்து எலும்பல்லாவற்றி தசையல்லாவற்றி அப்படி இரவும் பகலுமாக தவத்தை செய்து செய்து செய்து செய்து செய்து செய்து அதன் பிறகு அந்த சுவாமிய தில்லையில வந்து ஆட வைத்தார்கள் இரண்டு புதியவர். அவங்கள் தான் பதஞ்சலி வியாக்கரவாதர், பதஞ்சலி வியாக்கரவாதர். இந்த இரண்டு பேரும் அளவில்லாத தவத்தை செய்தவர்கள், அவர்களை போல தவத்தை செய்தவர்கள் யாரும் கிடையாது. மற்றவருடைய தவம் எல்லாம் அதுக்கு கீழே. ஏன் என்று கேட்டால் அந்த கூத்து யாரும் காண முடியாத கூத்து, யாரும் காண முடியாத கூத்து. அந்த கூத்து சாமானியமா எல்லாருக்கும் காட்ட மாட்டார். அந்த திருக்கூத்தை தானும் கண்டு எல்லாரும் காணும்படியாக செய்தார். தானும் கண்டார்கள். யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்கின்ற முறையிலே இன்னும் எத்தனையோ கூடிகாலம் எத்தனையோ மக்கள் அந்த திருக்கூத்தை காணும்படியாக செய்தவர் அந்த இரண்டு பதஞ்சலியும் வியாக்கரபாத மகர்ஷி. இரண்டு பேர் செய்த தவத்தை போல யாரும் அவர்கள் தான் பாம்பும் புலியும். பாம்பும் புலியும் மெய்ப்பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது. மெய்ப்பாடு குஞ்சப்பாடல்ல, சாதாரண பாடல்ல. அப்படிப்பட்ட பாட்டுக்கு இறங்கி அவன் வந்து ஆண்டு அடிக்கொண்டிருக்கிறான். அதைத்தான் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடகம் என்று, அவனுடைய நாடகத்துக்கு பரம நாடகம் என்று. அந்த நாடகத்துக்கு பரம நாடகம், பரம நாடகம் என்றால் அதற்கு மேல உயர்ந்த நாடகம் இல்லை, அதற்கு மேலே உயர்ந்த நாடகம் இல்லை, அதற்கு மேல உயர்ந்த கூத்து இல்லை. அதனால அதுக்கு பரம நாடகம் என்று, பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடகம் என்று. இதஞ்சலி பெய்த நின்று ஏங்கினது எங்கோ ஐயா அல இதத்திலே அதை எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி வருந்தினவர்கள். அப்படி அவர்களுக்கு செய்தாயே, அவர்களுக்கு செய்தாயே, எங்களையே இப்படி விட்டு விட்டு போய்விட்டாய் என்று எண்ணி எண்ணி ஏங்கினார்கள், அழுதார்கள், தொழுதார்கள், வாழ்த்தினார்கள், வணங்கினார்கள், வருந்தினார்கள். சாதாரணமான ஒரு பொருளை கை நழுவ விட்டு விட்டோமானால் என்ன வருத்தப்படுவான்? ஒரு 100 ரூபாய தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு அந்த ராத்திரி தூக்கம் வராது, மறுநாளும் தூக்கம் வராது. பல பேர்த்துக்கிட்ட சொல்லி ஆதரப்படுவான், ஆனா கண்டெடுத்தா சொல்ல மாட்டான். அதனால ஒரு 100 ரூபாய தொலைச்சு விட்டான்னு வச்சுக்கோ, வேதனையா இருக்கும். எவ்வளவு வேதனையா இருக்கும்? ஒரு 10,000 தொலைச்சான்னு வச்சுக்கோ, இன்னும் அதிக வேதனையா. இது வந்து அளவு சொல்ல முடியுமா? இந்த திருக்கூத்து, இந்த காட்சியை தந்தவனாகிய பரமேஸ்வருடைய அந்த அந்த அந்த அந்த அருமையும் அந்த அவருடைய பெருமையும் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சுவாமி விட்டு விட்டு போய்விட்டானே என்று இதஞ்சலி பெய்தது ஏங்கினர். இது அவருடைய சரித்திர வரலாறு, இது மாணிக்கவாசனுடைய சரித்திர வரலாறு, தன்னை ஆண்டு கொண்ட நாளிலே நடந்த வரலாறு. எழில் பெறும் இமயத்து இயல்புடைய அம்பன், எழில் பெறும் இமயத்து இயல்புடைய அம்பன், அழகு பொருந்திய இமயம் பூண்டு விளங்குகின்ற அழகு பொருந்திய பொன்னம்பலத்திலே புலிதரு புலியூர், அழகு புலிகின்ற புலியூர் புதுவினில் நடனவில் பெரும்பற்ற புலியூர் ஆகிய. இதுல வியாக்கரவாத மகர்ஷியை கூறுகிறார். முதல்ல பதஞ்சலி சொன்னாரா, அப்புறம் புலியூர் என்றபடியினால வியாக்கரவாதருடைய அந்த திருநாமம் வந்து விடுகிறது. ஆகையினாலே புலிதரு புலியூர் புதுவினில் நடனவில், புலிதரு அழகு புலிந்து அழகு புலிந்து விளங்குகின்ற புதுவிலே நடத்தை செய்கின்ற அனந்த தாண்டவத்தை செய்கின்ற நடனவில் கனிதரு செவ்வாய் உமையுடு காடிக்கு கையாலே கொவைக்கனி போன்ற சிவந்த வாயினுடைய வாயினையுடைய உமாதேவிக்கும் காளிக்கும் அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை கையால உமை காணும்படியாகும் காளி காணும்படியாகும் சிறுநகை செய்து சிறு நகை குளித்த உருவம் கோவைச்செவ்வாயில் குமுன் சிரிப்பு குமுன் சிரிப்பு குமுன் சிரிப்பு. அப்படிப்பட்ட அந்த சிறுநகையை காளிக்கு அருளி உமைக்கும் அருளி நமக்கு அருளி கொண்டிருக்கிறார். அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை. இறைவன் எல்லா பொருளில் நிறைந்திருக்கின்றவன் இறைவன், எல்லா பொருளிலும் தங்கி இருப்பவன் இறைவன் என்று. இறைவன் ஈண்டிய அடியவரோடும் யாலே தகுதியுடைய அடிவரோடும் புலிதரு புலியூர் புக்குடிதன் புலிந்து விளங்குகின்ற அந்த புலியூரிலே புகுந்து விட்டான். புலியூர் சிற்றம்பலமே புக்காரதாமே என்பது அப்பறுத்திருந்தான். கையால புலியூர் என்கின்ற சிதம்பரத்திலே அந்த பொன்னம்பலத்தில சிற்றம்பலத்திலே புகுந்து அருளினரு கையிலே உயர்களவோனே உளிதரு கையிலே உயர்களவோனே கையாலே வேதங்கள் ஒலிக்கின்ற வேதங்கள் அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலா வந்து எதிர்ந்திசைப்ப என்பது சுந்தரர் தேவாரம். அப்படி வேத கீதங்கள் எல்லாம் முழங்குகின்ற ஒலியுடையதாயிருக்கின்ற கைலைக்கு உரியவனாயிருக்கின்ற பரமேஸ்வரன் ஒளிதரு கையிலை உயர்களவோனே என்று இந்த கீர்த்தி திருவகவலை பூர்த்தி பண்ணுகிறார் மாணிக்கவாசகர். இந்த வரியடியிலே இவரை ஆண்டு கொண்ட காலத்தில் நடந்த அந்த வரலாறு, இது வரலாற்று குறிப்பு. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே உலகத்திலே அங்கங்கே அங்கங்கே ஆன்மாக்களுக்கு அருள் செய்த வரலாற்றை செய்த சொல்லி அந்த கீர்த்தியை சொல்லுகின்றபடியினால இதுக்கு கீர்த்தி திருவகவல் வேறு. கீர்த்தி திருவகவல் கீர்த்தி என்றாலும் பெருமை என்றாலும் புகழ் என்றாலும் அப்படிப்பட்ட பெருமையை சொல்லி சொல்லுகின்ற இந்த கீர்த்தி திருவகவல் முடிந்தது.
3: ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் ஆதார வயது.

பண்ணுடையார்கள் பற்றிருந்தவர் பின்னுடையார்களே நேருற கண்டே கண்டு என் சிதையும் கலந்து வருங்கனி பண்டு என் சிதையும் பராசக்தியாய் நிற்கும் விண்டு என் சிதையும் விரைமலர்கை கொண்டு தொண்டு என் சிதையும் தொழ நின்ற கன்னியே கன்னி ஒளியன நின்ற சந்திரங்க கன்னி ஒளியன நின்ற இச்சந்திரன் மண்ணி இருக்கின்ற மாளிகை சென்னிறங்க சந்திரன் மண்ணி இருக்க

ஒளிபீடம் தானாகும் யோகன சக்தி ஒளிமுகம் தெற்காகும் யோகன சக்தி உதிர

நல்லாதார் ஒன்றுடன் ஓங்கியே நித்தமாய் நின்றாள் எம் நேரிழை கூரே கூறிய கண்ணீ குலாய புருவத்தன்.

உடனே புல்கி கொள்ளத்தவனறி கூடிய இன்பத்து வள்ளல் தலைவி மருட்டி புரிந்தே புரிந்தருள் செய்கின்ற போகமாசத்தி போகமாசத்தி இருந்தருள் செய்கின்ற இன்பம் அறியாரு பொருந்து இருந்த புதல்வி பூவண்ணத்து

மூவரும் கூடி முதல்வியர் முன்னிப்பரு மூவரும் கூடி முதல்வியர் முன்னிற்பார் கோவினும் மேலிடும் உள்ளழியாமே உள்ளொளி மூவிரண்டு ஓங்கிய அங்கங்கள்

கொடியது ஏகை குருவுள் இருப்ப படியதுவாருணை பங்கடல் படிவது ஆனந்தம் பந்து முறையே இடுமுதல் ஆரங்கம் எந்திடையாளே எந்திடையாளும் இறைவர்கள் மூவரு காந்தாரம் ஆறும் கலை முதல் இரட்டும் அந்த குளச்சியும் மந்திர யாயம் சார்ந்தவர்

கதறுகின்றாரே, கத்திய நாய்போல் கதறுகின்றாரே. ஆரே திருவின் திருவடி காண்பார் நேரே நின்று ஓதி நினையவல்லார்க்கே. காரே குழலி கமல மலரன்ன சீரேயும் சேவடி சிந்தை வைத்தாளே, சிந்தையில் வைத்து சிரோதியிலே வைத்து

தான் முதலாக சிவாதிகளாறு சிலை நுதலோளை நவாதியிலே நயந்தது ஓதில் வாதியவளுக்கு உரை விலதாவி உரைவதிதோறும் உரை முறைமேவி அரைகமல் கோதையினால் தோறு நன்னி.

ಸಂಸಾರಂ ಈ ಸಂಚಗಾಸಿಯುಂದ ಮಡಿಸೂಳೆ ಇಂದೇ ದಿನ ಕಂಬದೇ ಕಾಮನೂ ತಾಮಂ ಇರವಿ ಕನರುಡನ್ ಸೋಮನು ಅಂದಡಿಸು சூடும் இளம்பிரை சூலி கவாலினி நாடும் இளங்கொடி நின்மறி நேரிடையாடி நடுவிட ஞானம் குரு நின்று ஆடும் அதன்படி அண்ட முதல்வியே அண்ட முதல்வியாய் அவன் இவர் இழந்தம் கண்டது ஒன்று இல்லை கனங்குடை அல்லது கண்டது கண்டு ஆகிய காரண குண்டிகை கோழியை கண்டதனாரே அமுது அங்கவர் தம்பதம் சாலம் வந்து எய்தும் அவத்தை என்பது.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ओम शिवाय नमः। शैवम डॉट ऑर्ग இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: 8 பாடல் முதல் 10 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இறைவன் எப்படிப்பட்டவன்? தீயினும் வெய்யன். இறைவன் எவ்வளவு சூடு! இறைவன் எவ்வளவு சூடு! தீ சாதாரண நெருப்பு சுடும், ஆனா ஜோதிக்குள் ஜோதி, நெருப்புக்கு நெருப்பு. நெருப்பை விட நெருப்பானவன் நெருப்புக்குள் இருக்கிறான். எப்படி சார்? இப்போ தீன்னு சொல்கிறோம், நெருப்புன்னு சொல்கிறோம், சாதாரண சூடுங்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் உள்ள சூடெல்லாம் யார் கொடுத்தது? ஆ, சூரியன். இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள், இப்போ ஒரு மணிக்கு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. எந்த இது சூரியனுடைய வெப்பம், அது 2-3 நாளாக கடுமையான வெப்பமாக இருக்குது. எப்பப்பெல்லாம் கரிநாள் வருதோ அன்னன்னைக்கெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். என்னைக்கெல்லாம் உங்கள் கேலண்டரில் கரிநாள்னு போட்டிருக்கோ அன்னைக்கெல்லாம் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால தான் அந்த கரிநாளாக இருக்கிறதுனால அன்னைக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும், பயணம் போகாதீங்கன்னு அர்த்தம். பயணத்துக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம அன்னைக்கு தான் கிளாஸ் வச்சுருக்கோம், வேற எங்கேயும் போகாமல் இங்கே உட்காந்துருங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கரிநாள் அன்னைக்கு பயணத்தை தவிர்க்கவும். சூரியனை அந்த பூமி வந்து நெருங்குகின்ற காலங்கள் கரிநாள். அப்போ அந்த 12 மணிக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. யார் கொடுத்தா? சூரியன் வெப்பம் கொடுக்கிறது. சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தது யார்? எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு, அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. அருக்கன்னா யாரு? சூரியன். சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தவன் யார்? 1 கோடி ரூபாய் இருக்கிறவன் தான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும். 1 கோடி ரூபாய் இருந்தால் 1 லட்சம் கடன் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ சூரியனுக்கு கடன் கொடுக்கணும்னா அவன் சிவபெருமான் எவ்வளோ பேர் யாராக இருக்கணும்? வெப்பத்தில் கோடி இருக்கணும். அப்போது தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன். புனல்னா என்னது? தண்ணி, அதுவே குளிர்ச்சி. ஆனால் அந்த குளிர்ச்சியிலும் குளிர்ச்சியாக இருக்கிறான். சிவபெருமான போய் இவ்வளோ சூடு இவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தால் எப்படி சார்? ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன், நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் பின் தாழ் சடையானே.
4: இவ்வளோ முக்கியமானது கேட்டுங்க. பின் தாழ் சடையான், ஏன் சடை வந்து பின்னாடி இருக்கு. பின்னால் சடை இருந்தானது நம்ம அர்த்தம், முன்னால் இல்லைன்னு அர்த்தம். முன்னால் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, யாரையுமே தலை வணங்கவில்லைன்னு அர்த்தம். இறைவன் சிவபெருமான் யாரையும் வணங்காதவன். சிவபெருமானுடைய கை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை, ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானம். சேர்ந்தறியா கையான், சிவபெருமான் யாரையாவது வணங்கி பார்த்துருக்கீங்களா? அவன் கை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை எல்லா கடவுளும் கை சேர்ந்துருக்கும். எல்லா தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா கை சேர்ந்துருக்கும் இல்லையா? யாரையாவது வணங்குற மாதிரி இருக்கும். சிவபெருமான் கை சேர்ந்துருக்கா? ஏன் அவனுக்கு மேல் யாரும் இல்லை, ஆனால் அவன் வேறு யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யாரையும் விழுந்து வணங்க வேண்டியது இல்லை, ஆனால் அவனுக்கு தலை சடை என்ன ஆகுது? முன்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவனுடைய சடை பின்தாள் சடையானை பிங்ககனை. தாயினும் நல்லன், ஏன் தாயினும் நல்லன்? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே.
3: இப்போ தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லைங்கிறீங்க, அதே ஒரு வார்த்தையை தாயில் சிறந்தவன்கிறீங்க, எப்படி இது ரெண்டும் ஒரு சொல்லுங்க, ஏதாவது அது ரெண்டும் ஏதோ ஒன்று இருக்குங்க. தாய் நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. தாய்க்கும் இறைவனுக்கும் ஒரே ஒரு நூல் வேறுபாடு, ரெண்டு பேரும் கருணை உள்ளவங்க தான். தாய்க்கும் கருணை உண்டு, இறைவனும் கருணை உண்டு. தாய்க்கு கோபம் வரும், இறைவனுக்கு கோபம் வராது. தாய் கோபம் வருதா இல்லையா? பையன் பணம் கொடுக்கலன்னா கோபம் வரும், ஆனால் பணம் கொடுக்காட்டியும் இறைவன் கோபப்பட மாட்டார். அப்போ தாயினும் நல்ல நியாரங்க. அப்போ ஏதோ ஒரு சின்ன கோடு யாட்ட இருக்கு, என்ன இருந்தாலும் ஆன்மா ஆன்மாதான், கடவுளும் கடவுள் இல்லையா? பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து, நுட்பமாக கவனிங்க, கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து, நீ பாவியேனுடைய ஓனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழைப்பிலார் ஆனந்தமாய. இப்போ தாய் பெற்ற தாயினும் நல்லன். இப்போ தாயை விட யாரு? நல்லா கவனிக்கணும், ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். யாராவது ஒரு அடியாராவது மாற்றி பாடியிருக்கிறாங்களா? அது திருமூலராக இருக்கட்டும், அல்லது இது வந்து மாணிக்க வாசகராக இருக்கட்டும், சுந்தரராக இருக்கட்டும், யாருமே வந்து 12 திருமுறைகளிலேயோ 14 சாத்திரங்களிலேயோ ஒரு இடத்துல கூட யாருமே முன்னுக்கு பின் முரணாக பாடியிருக்க மாட்டார்கள். அதுதான் சைவம், அதுதான் சைவம். சைவத்துக்குள்ள சிறப்பு அதுதான், வேற எந்த நூல்லையும் வேற எந்த மார்க்கத்திலையும் அப்படி இருக்காது. ஒரு ஞானி சொன்னார்னா வரக்கூடிய அடுத்த சீடர் வந்து மறுத்துருவார். அலெக்சாண்டர் சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்லியிருந்தாருன்னா பிளேட்டோ மறுப்பார், பிளேட்டோ சொல்லியிருந்தாருன்னா அரிஸ்டாட்டில் மறுப்பார், அரிஸ்டாட்டில் மறுத்தார் சொல்லியிருந்தார்னா அலெக்சாண்டர் மறுத்துருவார். இதெல்லாம் மறுத்து பேசக்கூடியவர்கள் தத்துவ ஞானிகள். நம்மள்கிட்ட அப்படி இல்லை, எல்லா தத்துவ ஞானிகளுமே முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் சொல்லக்கூடியவங்க. அதான் சைவம் ஜெயிக்குது. தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. வெய்யன் தண்ணியன் கோபமாகவும் இருப்பான், அருளையும் கொடுப்பான். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவன். கதிர்மதியம் போல் முகத்தான், என்னது கதிர்மதியம்? என்னது கதிர்ங்கிறது? சூரியன். மதிங்கிறது சந்திரன். கதிர்ங்கிறது வெப்பம், மதிங்கிறது குளிர்ச்சி. வெப்பமாகவும் இருக்கிறான், குளிர்ச்சியாகவும் இருக்கிறான். இப்போ தன்னை அடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறானா இல்லையா? சிவபெருமான் புன் இந்த புன்மு ஒரு புன்முருவலால் முப்புறத்தை எரித்தார் இல்லை? அப்போ முப்புறம் எரிக்கின்ற பொழுது சிரிப்பும் வரும், கோபமும் வரும். நமக்கு கோபம் வந்தால் கோபம் தான் மூஞ்ச காட்டுவோம், சந்தோஷம் அடையும் பொழுது சந்தோஷமாக இருப்போம். ஆனால் சிவபெருமான் ஒரே நேரத்தில் இரண்டையும் செய்வான். அப்படி முப்புறம் எரிக்கின்ற பொழுது கண்ணு கோபமாக இருக்கும், ஆனால் முகத்தில் புன்சிரிப்பு இருக்கும். அது திருப்பாவையில் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது இப்போ முப்புறம் எரிக்கும் நிலையில் சிவபெருமான முகத்தை சொன்னேன். ஆமாம், கடவுள் ஒன்று தான், நல்லா கவனிச்சுக்கணுங்க. கடவுள் ஒன்று தான். நிறையா படித்தோம்னா ஒரு உண்மை தெரியும், நிறையா படிக்கணும், நிறையா சிந்தித்தோம்னா ஒரு உண்மை தெரியும், எல்லாம் ஒன்றுங்கிறது தெரியணும். இவ்வளவு இருந்தும் சிவபெருமானுடைய திருவருளை யாரும் அறியவில்லை. அவன் சேயினும் நல்லன், அணியன், நல்ல அன்பருக்கு. இந்த அன்பருங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பர்னா அன்பு செலுத்துபவர்கள், அன்பர். இறைவன் காட்டிய வழியில் நடப்பவர்களுக்கு அருளை கொடுப்பான், அது புனலிலும் தண்ணியன். இறைவன் காட்டிய வழியில் நடக்காதவர்களுக்கு சூரியனை போல தீயினும் வெய்யன். அது நம்முடைய சிவஞான சித்தியாரில் வரும். அன்பர்கள் எப்படி இருப்பார்கள்? அறவழியில் நடப்பார்கள். அறமழி இதம் செய்வோருக்கு அனுகிரகத்தை செய்வான், அப்போ உதவி செய்வான். சம்பந்தர் தேவாரம் நிறைய சொல்றோம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்து முயல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியரே, தன்னை அடைந்தவர்களுக்கு இன்பங்கள் தருவானை. இப்போ யார் ஒருவர் வந்து இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையே செய்வான். அந்த அணியன் அப்படின்னா பக்கத்தில் இருப்பவன். நமக்கு க்ளோஸாக இருக்கிறது யார் இப்போ? அதெல்லாம் நான்கு வகை மார்க்கத்தில் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப முக்கியமான மார்க்கம். நெருக்கம் அதிகம் தோழ மார்க்கம். இறைவனை இறைவனையோ இறைவனோடு பழகுகின்ற பொழுது நண்பராக பழகுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப உயர்வான மார்க்கம். அப்போ இவங்க மார்க்கெல்லாம் அவங்க தப்பு நினைக்க சொல்லக்கூடாது. அவர்கள் ஒவ்வொரு வழியில் இறைவனை அணுகினார்கள். ஞான சம்பந்தர் இறைவனை தந்தை மகன் என்ற உறவில், அப்பர் பெருமான் தலைவர் தொண்டர் என்ற முறை, சுந்தரர் நண்பர் என்ற முறை, தோழர் என்ற முறை. அது தோழர்லேயும் வந்து சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு தோழர் இல்லை, சிவபெருமான் சுந்தரருக்கு தோழர். அதான் தோழமை உமக்கு தந்தனம்னார். அவர் இவர்கிட்ட வந்து தோழம் முடிச்சுக்கிட்டார் இல்லை? ரொம்ப கவனிச்சு பாருங்க, முக்கியமாக கவனிங்க. அப்போ அந்த அளவுக்கு இவர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கார். அப்புறம் மாணிக்க வாசகர், அவர் ஞானம், இறைவனை ஞானியாக பார்த்தவர். இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் இறைவனை ஒவ்வொரு வகையாக அணுகியிருக்காங்க. இறைவனுடைய பெயர் இறைவன் ஞானி, குருவாக இறைவனை குருவாக தான் சீடராக இருந்து இறைவனை வழிபட்ட நிலை. இறைவனுடைய பெயர் இறைவனுடைய பெருமை, பொன்னார் புரிந்திட்ட புரிச்சடை, எல்லாம் இறைவனை வந்து பொண்ணாக தான் கவனிக்கிறாங்க. அதான் மூணு பாட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பொன்னார் மேனியனே, சிவபெருமானுக்கு வந்து அவருடைய திருமேனின்னு சொல்லணும். இப்போ நம்ம சொல்லும்போது உடம்புன்னு சொல்லணும், சிவபெருமானுடைய உடம்புன்னு சொல்லக்கூடாது, பொன்னார் மேனியன். ஆனால் இன்னமும் தெரியல, சில படங்கள் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் கருப்பாக போட்டிருக்கு, கண்ணம் மட்டும்தான் கருப்பு, உடம்பெல்லாம் கருப்பு இல்லை. அம்மா ஒரே குடியாக பிடிச்சிட்டாங்க, அந்த படம்பெல்லாம் தப்பு, அப்படி செய்யக்கூடாது. பொன்னால் புரிந்திட்ட பொருசடை என்ன, அதுவும் புரிந்திட்ட அள்ளி முடியலையா? எத்தனை சடை இருக்கு இறைவனுக்கு? ஒன்பது சடை, நிறைய சொல்லியிருக்கேன். பின்னி பின்னி என்ன பண்ணிருப்பாருன்னா ஒம்பது சடையாக போட்டிருப்பாரு பின்னாடி பின்னாடி. இன்றைக்கும் அது போல் பல பேர் பார்க்குறாங்க, எல்லாம் நீட்டாக முடி வளர்க்குறாங்க. இன்றைக்கி சில பேரை பார்த்தா தோளுடைய செவிங்கன்னா சில பேர் தெரியுறாங்க. அது தோளுடைய செவிங்கண்ணா சொன்னால் சரி, அது ஒரு காரில் மட்டும் தோடு போட்டுட்டு போகிறாங்க, அது வளையமாக வர போட்டுக்கிறாங்க. சரி, சிவபெருமான் அன்னைக்கு தோளுடைய செவிங்கா இருந்தார், எல்லாம் சைவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவன் பேர் என்ன? இப்போ ஒரு சந்தேகம், இப்போ நந்தின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, பிரதோஷ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ சிவபெருமானுக்கு பேர் இங்கே நந்தின்னு வருது, அங்கே வேற நந்திக்கு வேற வழிபாடு செய்கிறீங்க, எத்தனை நந்தி இருக்குது? நந்திகள் நால்வர். அதிகார நந்தின்னு ஒன்று உண்டு, நாம் அவரை யாரும் கவனிக்கிறதே இல்லை. எங்கே பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? ஐயா ஓசோ, நீங்கள் இங்கேருந்து கைலாயத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த கைலாயம் இல்லை, இது வந்து மண்மேவும் கைலாயம். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு அப்புறம் விண்மேவும் கைலாயம் போக போகிறீங்கள, விண்மேவும் கைலாயம். திருமந்திரம் முடிக்கும்போது திரு பட் திருமந்திரம் நிறைவாகும் பொழுது கைலாய காட்சி, அது வந்து விண்மேவும் கைலாயம். அது கைலாயம் போகும்போது எப்படின்னா, அங்கே நந்தி நந்திக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். பர்மிஷன் உள்ளே போடுவேன், ஸ்டாப் பண்ணுவேன். அழைப்பு அழைப்போடு போன சுந்தரர் உள்ள பெற்றார். அழைப்பு இல்லாத போன சேரமான் பெருமாள் நிப்பாட்டி விட்டார். யாரை கேட்டி அவர் வந்தார் அது விவரமாக அப்புறம் சொல்லுவோம். அப்போது அதிகார நந்தின்னு ஒருத்தர் உண்டு. அவர் யாருன்னா சிலாதன முனிவருடைய குமாரன். அவர் வந்து அந்த கோவிலில் கைலாயத்தில் காவல். அவர் தான் அதிகார நந்தின்னு பேர். இந்த இது நடக்கும்ல நந்தி கல்யாணம் திருமழப்பாடி. ஏன் யாருக்காவது கல்யாண பிரார்த்தனை இருந்ததுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். நந்தி கல்யாணத்தை பார்த்தவங்களுக்கு முந்தி கல்யாணம் ஆகும்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண தடைகள் தோஷங்கள் இருந்துன்னு வச்சிங்களேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. அப்படிலாம் ஒன்றும் இருக்கு அதிகமாக இல்லை. அது போனீங்கன்னா அங்கே திருமழப்பாடியில் வந்து நந்தியம் பெருமானுக்கு திருமணம். அதே அப்படியே ஊர்வலம் வர்றது, ஏழு ஊர் அப்படி சுற்றி வருவாங்க. அது சலாதனத்துக்கு முனிவருடைய புத்திர அந்த நந்தி, அவர் அதிகார நந்தின்னு பேர். அந்த அதிகார நந்தி கோவில் வாசலில் இருப்பார். ஆனால் சிவபெருமன் போலையே இருப்பார். ஒரு பிரைசூடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த இரண்டு கைகளும் சேர்ந்திருக்கும். சிவபெருமானுடைய வடிவத்தில் ஆனால் கை சேர்ந்திருக்கும். ஒரு கோவிலை நுழையும் பொழுது இடதுபுறத்தில் நுழைந்த உடனேயே அவர் அதிகார நந்தி இருப்பார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். அது ஒரு நந்தி. விடை நந்தி, மால் நந்தி, இப்படி நாலு வகை நந்தி இருக்கு. சிவபெருமானுக்கு பெயர் நந்தி. நல்லா கேட்டுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மால் நந்தின்னு ஒன்று இருக்கு, அது பின்னாடி வரும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ விஷயங்களையும் நம்ம ஒரே நாளில் சேர்த்துக்க முடியாது. இந்த இறைவனுக்கு பெயர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை, என்னால் தொழப்படும் எம் இறை. யாரால? திருமூலர். அவர் மிகப்பெரிய யோகி. அவன் திருமூலர் தான் எல்லாத்துலேயும் வருவார். பதினெட்டு சித்தர்லேயும் வருவார், யோகிலையும் வருவார், ஞானிலையும் வருவார், நாயன்மார்லையும் வர்றார். இருபத்தேழு திருமுறை ஆசிரியர்கள்லையும் வர்ற எல்லாத்துலேயும் வர்றவர் ஒரு ஒருத்தர் தான். அவர் எப்படி வந்தார்னா, சிவபெருமானை வணங்கி இந்த நிலையை அடைந்தார். என்னால் தொழப்படும் எம் இறை, மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. நான் அவனை வணங்குகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் யார்? அவன் யாரையும் வணங்காதவன். சூஸ் பண்ணணும். அதை இப்போ தேர்ந்தெடுக்கும்போது அப்படி தேர்ந்தெடுக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் பழகணும். நமக்கு மேலே இருக்கிற இறைவனை தான் வணங்கணும். ஏன்னா சிறு தெய்வங்கள் சைவத்திற்கு உடன்பாடு இல்லை. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம். அப்போ நம்ம சிறு தெய்வ வழிபாடு நமக்கு உடன்பாடு இல்லை. சிறு தெய்வம் பெருந்தெய்வம்னு பிரிச்சுக்கணும் நம்ம. சிறு தெய்வங்கள் வந்து உதவி செய்யும் அவங்கவுங்க லெவலில், பெரிய லெவலில் செய்யாது. அவங்கள்ட்ட போய் முத்தி குட்டினா கொடுக்காது. இந்த கடைக்கு போகிறப்பா என்னோட சித்த வானா வரும், ஒரு உதவி செய்ய வரும், அவ்வளோட செய்யும். அத்தெய்வம் அத்தனை காணும் சித்தியா. அந்த தெய்வங்களுக்கு சக்தி இருக்கு, எல்லைக்கு உட்பட்டது, இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளவை, சிறு நன்மைகளை செய்யும், அவ்வளோட சரி. ஆனால் பெருந்தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவம் எல்லாமும் செய்யக்கூடியது. இறைவன் எப்படி இருக்கிறன் பார்ப்போம். எல்லாம் சிவம். நீங்கள் பார்க்கின்ற எல்லா பொருள்களும் சிவமாகவே இருக்கின்றன. ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார்கள்,
4: குணமும் குணியுமாக இருக்கிறார்கள்.
3: குணம் குணி அடகம் மட்டும் பேசுவோம். தேன் அது ஒரு பொருள், அதில் உள்ள சுவை குணி உண்மையானது அதுதான். மருத்துவத்தில் சொல்லும்போது சொல்றோம்,
4: குணமும் குணியும் போல இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள். நெருப்பும் சூடும் போல,
3: இப்ப நெருப்புலேருந்து சூட்டை பிரிப்பீங்களா? இல்ல உங்க வீட்டில் இருக்கிற நெருப்பு மட்டும் சூடு இல்லையா? இல்ல அப்படிதான் இருந்தா சொல்லுங்க, பிரிக்க முடியுதா?
4: பழமும் சுவையும் போல,
3: கொஞ்சம் மேல வர, சூரியனும் கதிர்களும் போல பிரிச்சு வரும். இப்ப நீங்க சூரியன்ல உட்காந்துருக்கீங்களா, கதிர்கள்ல உட்காந்துருக்கீங்களா? எனக்கு இது போறோம், கதிர்கள் கதிர்கள் உங்க மேல படுதா, சூரியன் உங்க மேல படுதா? அப்போ உங்களுக்கு நேரடியா பயன்படுறது சூரியனா சூரியனுடைய ஒளியா? நான் சூரியனுடைய ஒளின்னு சொன்னது சக்தி, சூரியனுங்கிறது சிவம். இப்ப சக்தி தான் உங்களுக்கு பாட வைக்கிறது. ஆனால் அந்த சக்தி எங்க இதில் அடங்கியிருக்கு? சிவத்தில் அடங்கியிருக்கு. அப்ப சிவத்திலிருந்து வந்த சக்தி, சிவத்திலிருந்து வந்த சக்தி நம்மளை வாழ வைக்கிறது. சக்தி எதற்குள் ஒடுக்கம்? சிவத்துக்குள் ஒடுக்கம், சிவமும் சக்தியுமாக. அப்போ இறைவனுக்கும் இறைவிக்கும் பேதம் இல்லை.
4: இருந்தாலும் அம்மன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம்.
3: படிக்கிறது சைவ சித்தாந்தம், சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, துர்க்கைக்கு ஒரு அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, அதுக்கெல்லாம் போவோம். புரியுதா? இன்னும் மாறல, நீங்களாம் மாறிட்டீங்க. பல வருஷமா சித்தாந்தம் படிக்கிறீங்க, எல்லாம் ஒண்ணுதான். இன்னும் கொஞ்சம் மேல போக போக உங்களுடைய இந்த புற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் மாட்டிடலாம். இறைவன் கூப்பிட்டா வந்து நம்மளோட உட்காந்துடணும், அந்த அளவுக்கு வந்துடலாம். வா வந்து உட்கார போனா உட்காருவார். நாமெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். போட்டுருவோம், உட்காந்துருப்பாரு இல்ல உண்மையிலேயே உட்காந்து அவரும் கேட்குறாரு. மத்தியானம் எண்ணி பார்க்கலாம், எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு எண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும், சாப்பிட்டு போவார். ஆல நம்ம இறைவனை அணுக்கமாக வச்சுக்கலாம், கவலை. ஆனால் அந்த சிவசக்திங்க மட்டும் விளக்கம் கொடுத்துருவோம். கொஞ்சம் சிவம் நிறைந்த சக்தி. சக்தி என்பது வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி வெளிப்படும். இப்போ கரண்ட் இல்லை, இப்போ இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லை இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சக்தியும் சிவமும் சேர்ந்து தான் இருக்காங்க. இப்போ சிவமாக இருக்கு, இப்போ கரண்ட் இல்லாதனால சக்தி வெளிப்படலை. அப்போ அந்த சுற்றக்கூடிய ஃபேன் சுற்றக்கூடிய சக்தி அந்த ஃபேனுக்குள் அடங்கியிருக்கா இல்லையா? அடங்கியிருக்கு. அடங்கி இருக்கின்ற நிலையில் சக்தி வெளிப்படு, அடங்கி இருக்கின்ற நிலையில் சிவம் வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி. இப்ப சிவமும் சக்தியுமாக இருக்கிறார். தானே இருநிலம், இந்த பெரிய நிலம் இறைவன் நிலம். மலையா இருந்தாலும் அதான், தரையா இருந்தாலும் தானே இருநிலம். தாங்கி விண்ணாய் நிற்கும் ஆகாயம், பஞ்சபூதங்கள் இருக்க, நிலம் நீர் நெருப்பு காற்று, இந்த பஞ்சபூதங்கள்ல எது பெருசு? ஆகாயம் தான் பெருசு. ஏன்னா எல்லாத்தையும் அது அடைக்கும், அது அடைஞ்சிருக்கு, எல்லாம் ஊடுருவிடும். தானே இருநீலன் தாங்கி விண்ணாய் நிற்கும் வானாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இறைவன் நிலத்துக்குள் நீருக்குள் நெருப்புக்குள் காற்றுக்குள் ஆகாயத்துக்குள் இறைவன் இருக்கிறான். தானே இந்நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி. அங்கி என்ன? அங்கே நெருப்பு. ஞாயிறும் திங்களும் சூரியனும் சந்திரனும். அப்ப சூரியன் சந்திரன்ங்கிறது வந்து, அது வந்து சூரியன் வந்து பிளானட்டா ஸ்டாரா? த பிக்கெஸ்ட் ஸ்டார் சன். ஆனால் நம்ம பிளானட்டில் வச்சுருக்கோம் அதை. சூரியனை மேலேயும் பார்ப்பீங்க, கோவிலில் உருவத்துலேயும் பார்ப்பீங்க. எது ஒரிஜினலு? மேலே தான் சூரியனை பார்க்குறீங்க, ஆனால் அதே நேரத்தில் அது இன்னமும் இடிக்குது எங்கேயோ. புரியுதா? மேலே தான் சூரியனை பார்க்குறீங்கல்ல. அப்புறம் புதுசாக என்ன நவகிரகத்தில் ஒரு சூரியன் வச்சுருக்கீங்க? நேரத்தை பட்டு போகிறோம். ஏதோ கொஞ்சம் எங்கேயோ கொஞ்சம் வழிபாட்டில் குழப்பம் வருது. அதெல்லாம் திருமந்திரம் படிக்கும்போது சரி பண்ணிடலாம். சூரியன் ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம அஸ்ட்ராலஜியில் பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு ஸ்டார், இன்னிமேஜ், ஜடம். சந்திரன் ஜடம், சந்திரனை கோள்னு வச்சுருக்கோம். ஆனால் அது உபக்கோள்னு சொல்லணும், துணைக்கோள். துணைக்கோளில் வச்சுக்கணும், துணைக்கோளில் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ நம்ம நவக்கோள்களில் ஒரு கோளாக வச்சுருக்கோமே ஒழிய உண்மையிலேயே அது பூமியை சுற்றி வருகின்ற, பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோளை தான் நாங்கள் அஸ்ட்ரானமியில் பேசுகிறது. அந்த ஜடப்பொருள்களையும் இறைவனை இயக்குகிறான். நாளும் ஞாபகம் நவகிரகங்களையெல்லாம் இயக்குபவன் இறைவன். எனவே இறை வழிபாட்டின் மூலம்தான் நம்முடைய விதியை வெல்ல முடியும். அதுதான் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து இறைவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியுமே அன்றி வேற எதுவும் நமக்கு உதவி செய்யாது. தானே இருநிலம் தாங்கி விண்ணாயிருக்கும், தானே சுடும் அங்கி, தானே ஞாயிறு, தானே திங்கள். அப்ப திங்களுக்குள் இறைவன், ஞாயிறுக்குள் இறைவன், சூட்டுக்குள் இறைவன், விண்ணுக்குள் இறைவன், கோபிக்குள் இறைவன், எல்லாமே இறைவன் தான். தானே மழை பொழி, மழை இறைவன் தான். நல்லா மழை பெஞ்சதுன்னா இறைவன் அருள் இருக்குன்னு அர்த்தம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழியில் கூக்கு முகந்து கொடு. அப்போ ஆழி மழை கண்ணான திருப்பாவையில் பாடுவாங்க. நாம் என்ன என்ன மழையாய் மழையை நம்ம கருணையாக பாடுறோம். இதே திருக்குறளில் வான் சிறப்புன்னு பாடுறோம். வான் சிறப்பு எத்தனை அதிகாரம்? முதல் அதிகாரம் சிவம், இரண்டாவது அதிகாரம் சக்தி. திருக்குறளில் முதல் அதிகாரம் எது? சிவம். அதில் சிவங்கிற வார்த்தை வராது. இறைவனுடைய எட்டு குணங்களும் சொல்லுவாங்க. இதில் இறைவனுடைய எட்டு குணங்களும் திருக்குறளில் இருக்குது. எப்படி இருக்குது? கடவுள் வாழ்த்தில் இருக்குது. இறைவனுடைய எட்டு குணங்களில் முதல்ல ஒரு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? முதல் அதிகாரம் இருக்குது திருக்குறளில், கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து ஃபுல்லாக சிவம். அடுத்தபடி ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. இந்த வான் சிறப்புங்கிறது சக்தியை குறிக்குது. அடுத்தது நீத்தார் பெருமைங்கிறது அடியாரை குறிக்குது. நீத்தார் பெருமைங்கிறது சிவனடியாரை குறிக்குது. முதல் பாடல் என்னங்க திருக்குறளில்? ஆதி பகவன். அது தன்மயம் உடைமை. இறைவனுக்கு எட்டு குணங்கள் இல்லையா? இறைவனுக்கு எட்டு குணங்களில் ஆதி பகவன் என்பது தன்மயம் உடைமை. வாழறிவன், வாழறிவன் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் தான். நமக்கெல்லாம் வாழறிவே கிடையாது. இயற்கை உணர்வு உடையமை, அதான் வாழறிவன். மலர்மிசை ஏகினான், தூய உடம்பு. அருள் திரும்பின்னு சொன்னா அதுதான் மலர்மிசை ஏகுது. வேண்டுதல் வேண்டாமையிலான், வரம்பில் இன்பம் உடைமை. இருப்பும் வெறுப்பும் இல்லைன்னா மலர்தலும் கோம்பலும் இல்லாத நிலை. யாராவது எல்லாரும் அப்படிதான் வாழணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இப்படியே இருக்கணும், எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் இப்படியே இருக்கணும். அதை முதல்ல கற்றுங்க. அதுதான் எலிஜிபிள். திருமந்திரம் படிக்கிறதுக்கு அதுதான் எலிஜிபிள். அப்படிதான் சேர்த்திருப்பாங்க நினைக்கிறாங்க.
4: இறைவன், இறைவன் என்ற வார்த்தை முற்றுணர்வு உடையவன், முற்றுணர்வு எல்லாம் தெரிந்தவன். பொறிவாயில் ஐந்தவித்தான், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன்.
3: அவனுக்கு பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
4: அவன் தான் பாசமாம் பற்று அறுத்து நம்மையெல்லாம் பாரிக்கக்கூடிய இறைவன்.
3: அவனுக்கு பாசம் கிடையாது.
4: தனக்கு ஓமை இல்லாதவன், முடிவில்லாத ஆற்றல் உடையவன். அற ஆழி அந்தன், பேரறி உடையவன். எட்டு குணங்களும் முதல்ல எட்டு பாட்டில் உண்டு. ஒன்பதாவது பாடல், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை. தாளை வணங்காத தலை, இறைவனுடைய தாளை வணங்காத தலை இருந்தும் வெஸ்ட். திருக்குறளை எல்லாம் எப்படி அணுகணும்னு சொல்லித்தரேன். இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு, அது சக்தி. சிவத்தையும் சக்தியையும் வழிபட்டவர்கள் நீத்தார் பெருமை, சிவனடியார்களுடைய பெருமை. இப்படியெல்லாம் திருக்குறளை பார்க்கணும். நாம் அப்படி பார்க்கல இது வரைக்கும். திருமந்திர வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் பார்க்க போறீங்க. தானே மறைபொழி தையலுமாய் இருக்கும். தையல்னா யாரு? தையல் நாயகின்னு ஒரு அம்மா இருக்காங்க. யாரு? வைத்தீஸ்வரன் கோயிலா? தையல் நாயகி. தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். தையல்னா பெண், தமிழில் வந்து தையல்னா பெண். அந்த அம்மா தையல் நாயகி, பெண்ணுக்கெல்லாம் தலைவி. நான் அப்படி சொல்றது இல்லை. இங்கே சிவபெருமான் எம்டி, இந்த அம்மா எம்எஸ். தையல் போடுறது யாரு? ஆப்ரேஷன் பண்ணுறது யாரு? அறிவு அம்மா. அறிவு வந்து சிவபெருமான தான், செயல்பாடு வந்து சக்தி. எப்படியோ அவர் தான் பேராயிரம் வரை வானொலி மெம்மானை பெருவிழா அடியாருக்கு என்னும் வாராசலம் அறிவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி ஈரானோ திருத்தருள வல்லாந்தன்னை திரிபுரங்கள் திரிபுரங்கள் தீயட தின் சிலை கை கொண்ட போறானே, புள்ளிருக்கு வேலூரானே, போற்றாதே ஆற்றனால் போக்கினு சொல்லி மந்திரமும் மருந்தும் தந்திரமுமாக எம்டியா இருக்காரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? எம்எஸ் இந்த அம்மா பேர். அவர் வைத்தியநாதர், இந்த அம்மா தையல் நாயகி. அப்ப அந்த கோயிலுக்கு போனா எப்படி எப்படி தீராத நோயெல்லாம் தீர்க்குமா இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். தானே மழை ஓழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன் கடல் ஆமே. தன் கடல் வரைனா தடம் பெரிய, தன் கடல் கடல். கடலுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சின்னதா இல்லை, சின்ன கடலுங்கிறது. இந்த வார்த்தை பின்னாடி பயன்படும் உங்களுக்கு. இந்த கடலுங்கிறது தண்ணீர் இருக்கக்கூடிய பரப்பு மட்டும் கடல் அல்ல, அந்த அந்த நீர்பரப்புக்கு மேலே உள்ள பகுதியும் கடல்னு தான் பேர். அந்த நீர்பரப்புக்கு கீழே பூமிக்குள்ளே இருக்கிறதுக்கு பேரும் கடல்னு தான் பேர். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஒரு ஏரோப்ளைன் வந்து பறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேலே பறக்கும் பொழுது அது திருச்சின்னு தான் பேர். திருச்சியில் பறக்கும்போது திருச்சின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? பூமிக்குள்ளே போகும்போது அந்த இடத்துக்கு என்ன பேர்? ஒரு 500 கிலோமீட்டருக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு கீழே பூமியை தோண்டி போகிறாங்கன்னா அதுக்கும் திருச்சின்னு தான் பேர். இதே போல் கடல்ங்கிறது எல்லா இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. ஆனால் தண்ணிக்குள்ளே தான் கடல் இருக்கும். கடலுக்குள்ளே தான் தண்ணி, கடலுங்கிறது தண்ணி. கடலுக்குள் தண்ணி, தண்ணிக்குள் உப்பு. அது பின்னாடி பயன்படும் இந்த வார்த்தை. அதான் நம்முடைய திருவம்பாவையில் முன் இக்கடலை சுருக்கி முன் அல்ல முன்னிக் கடல்னு போட்டிருக்கோம். நான் பிரித்து படிக்க தெரியாது நமக்கெல்லாம். நம்மளாம் முன்னிக் கடல் முன்னிக் கடலையும் படிப்போம். முன் இக்கடலை சுருக்கின்னு வரணும். அப்படி படிக்கணும். அதெல்லாம் அப்படியே படிச்சிருக்கோம் இது வரைக்கும். நம்ம இப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் இறைவனே சிவமே நிறைந்து இருக்கிறது. ஞாபகம் என்று கூறி இந்த
3: வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: தில்லை ஊர்விலங்கு திருவாயில்கள் நான்கில் உத்தர திசையாம் வடக்கு திருவாயில் வழியாக அகங்குளைந்த சிந்தையராய் நுழைந்து அருளிய சுந்தரர் பெருமான் தென்னிலாமலர்ந்த வேணியரை ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளக் கண்டு ஆனந்தித்து பாடினார் பரவினார் பணிந்து நெக்குருகி ஒன்றிய சிந்தையராய் விளங்கினார். அவ்வமயம் அருளிய திருப்பதிகம் நமக்கு கிடைத்திலது. சாலக்கோயில் உளனின் கோயில் அவை என் தலைமேற்கொண்டாடி என்று பாடி அருளிய வண்ணம் சுந்தரர் பெருமான் முதுகுன்ற வாணரைத் தொழுது தில்லை மூதூர் நன்னினர். ஆவியின் விருத்தியான அந்தணரு புலியூர் மன்றில் காவியம் கண்டர்கூத்து கண்டு கும்பிடுவோம் என்று நினைந்தவராய் ஆலயம் அருங்கு சார்ந்தனர். அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளி சூழ் திருச்சிற்றம்பலம் கண்டு கை குவித்து நீடும் ஆனந்த வெள்ளக் கண்ணீர் உகுத்து மடித்தாடும் அடிமைக்கண் என்று எடுத்து மண்ணுயிர்க்கு அருளும் மாற்றால் திருப்பதிகம் பாடினர். மீகொங்கில் அணி காஞ்சிவாய்ப் பேரூரரு பெருமானைக் கண்டநிலை சிறப்பித்து ஏத்தினர். மடித்தாடும் அடிமைக்கண் திருப்பதிகம் பண் குறிஞ்சி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: அடுத்து திரு ஆவடுதுறையில் பாடிய பதிகம். சேந்தனார் பாடியது திருவாவடுதுறை பதிகம் பண் பஞ்சமம். இப்பதிகம் தலைவன்பால் அன்பு கொண்ட தலைவியின் துயரத்தைக் கண்டு அவளுடைய தாய் இறங்கிக் கூறுவதாக அமைந்திருக்கிறது. சாத்தனூரில் உள்ள திருவாவடுதுறை கோயிலை பற்றிய இப்பதிகம் அந்தாதித் தொடையால் அமைந்தது.

பொய்கூறாத நான்கு வேதங்களை ஓதும் அந்தணர்கள் வாழும் சாந்தை என்ற சாத்தனூரில் அழியாப்புகழ் பெற்ற ஆயிரம் பூலோகத் தேவரான அந்தணர்கள் உண்மையான பக்தியுடன் திருப்பணி செய்ய சிறப்புமிக்க காவிரிக்கரையில் வீற்றிருக்கும் தலைவனே, திரு ஆவடுதுறை அமுதமே என்று என் மகள் உன்னை அழைக்கிறாள். மைதீட்டப் பெற்ற அகன்ற கண்களை உடைய அவளுக்கு நீ ஒரு வார்த்தையும் பேசாமல் இருப்பது உன் திருவருளுக்கு அழகாக

மரத்தின் மனம் வீசும் சோலைகளாலும் மணிகள் பதிக்கப்பெற்ற மாடங்களை உடைய மாளிகைகளாலும் தெருக்களாலும் சூழப்பெற்று ஒளிமிக்க மதில்களை உடைய அழகுமிக்க சாத்தனூரில் உண்மைகளை கூறும் வேத வழிப்படி வாழ்வோர் போற்றும் ஆதியானவன் சிவபெருமான். அவன் தேவர்களுக்கெல்லாம் பழமையானவன், அழகிய திருவாவடுத்துறையில் எழுந்து அருள் புரிபவன். அந்த நம்பியின் மனநிலையை அறியாமல் அவனுடைய பொன்னார் மேனியில் திகழும் உயர்ந்த தோள்களை என் மகள் தழுவிக்கொள்ள நினைக்கிறாளே.

என் மகள் நெஞ்சகம் நைந்து நினைக்கிறாள், என்றும் நிலைத்தவனே என்கிறாள். அழகிய பிறைதவளும் சிவந்த சடையில் கங்கை நீரால் நனைக்கப் பெற்ற நலந்தரும் கொன்றை மாலை மேல் தனக்குள்ள காதலை நயமாகப் பேசுகிறாள். நல்ல நெற்றி அழகுடைய பெண்களே, உங்களைப் போன்ற என் மகள் மனத்தில் இன்ப வெள்ளமாய்த் திகழும் மலைமகள் கரம் பற்றிய மணவாளனை, வளமான சாத்தனூருக்கு இன்பம் தருபவன், திருவாவடு துறையில் உள்ளவன், இளஞ்சந்திரனை முடியில் அணிந்தவன் என்று பலவாறு பேசி காதலால் வாடுகிறாள்.

இளம்பெறை சூடும் பெருமானே என்று என் மகள் உன்னை அழைக்கிறாள். பிறைக்கு காட்டிய கருணையை இந்த பெண்ணுக்கு காட்டக்கூடாதா? விசாலமான காவிரியின் தென்கரையில் உள்ள சாத்தனூரில் மெய்ப்பொருளான இறைவனையே பேசும் மனமுடையோர் வணங்க புகழும் செல்வமும் நிரம்பி வழியும் பொன்மயமான திருக்கோயிலில் அருளை வாரி வடங்க அமர்ந்திருக்கும் திருவாவடு துறையை ஆள்பவனே, ஆண்களில் சிறந்த அம்மானே, திலகமணிந்த நெற்றியை உடைய என் மகளிடம் மட்டும் தெளிந்த அறிவுடைய உன் மனம் இறங்காமல் மிக வலியதாய் இருக்கிறதே.

வயல்களால் சூழப்பெற்று அழகும் குளிர்ச்சியும் மிக்கதாக திகழும் சாத்தனூர் அரசனான சிவபெருமானே, திலகமணிந்த நெற்றியை உடைய உமையவளாகிய பெண்ணரசிக்கும், திருவாவடு துறையில் வாழும் ஆண்களில் சிறந்த நம்பிக்கும், அடிமையாகிய அடியவர் கூட்டத்துக்கு தொண்டாற்றுமாறு என்னை அடிமையாகக் கொடுத்து ஆண்டவன் சிவபிரான். குணக்கடலாகிய அவனையன்றி வேறு ஒன்றையும் அறியேன் என்று என் மகள் கூறுகிறாள். வெண்மையான திருநீற்றை அணிவதும் அஞ்சலுத்து மந்திரத்தை ஓதுவதும் தவிர வேறு எதையும் செய்யாதவளாக இவள் இருக்கிறாள். இதற்கு நான் என்ன செய்வேன்?

வேந்தனாக சிவபெருமான் மேருமலையை வில்லாக வளைத்தான். பாம்பான வாசுகியை வில்லில் கயிறாக்கினான். சிவந்த கண்களை உடைய திருமாலை அம்பாக்கினான். வானத்தில் செல்லும் மதில்கள் சூழ்ந்த மூன்று புறங்களையும் அழிக்க வேதங்களை குதிரைகளாக்கி தேரில் பூட்டினான். சாந்தை என்ற சாத்தனூர் முதல்வனே, பிரமனை சாரதியாகப் பெற்றவனே, சிரித்து புறமறுத்து தேவர் துயர் தீர்த்தது போல என்னையும் காப்பாயாக என்று பேசும் இப்பெண்ணுக்கு குளிர்ந்த திருவாவடு துறையான் என்று அருள் செய்வான் என்பது யாருக்குத் தெரியும்?

என்று தக்கன் வேள்விக்குச் சென்ற தேவர்கள் வீரபத்திரர் வந்ததும் எழுந்து ஓடி தோற்று போனார்கள். அவர்களுடைய வெற்றுத்தனமான வீர வார்த்தைகள் போலவே இந்த உடம்பும் பயனற்று போகும். இதை உணராப்பாவிகளே, உடலை விட்டு உடையவனை நாடுங்கள் என்று என் மகள் தூய்மையான மொழிகளைப் பேசுகிறாள். கல்லை போன்ற மனத்தையும் கனிய வைக்கும் கருணைக் கடலே, நீ வந்தருள்வாயாக என்று வேண்டுகிறேன். பெருமைமிக்க திரு ஆவடு துறையில் ஆட்சி செய்பவனே, இப்படி நீ பேசாமல் இருப்பது முறையாகுமா?

என்றும் குறையாத நிறைவாக திகழும் சிவபிரானுடைய உண்மையான இயல்புகளை விடாது சொல்கிறாள் என் மகள். இடைவிடாது ஊறும் பேரின்ப வெள்ளத்தையும் வற்றாத காவிரி தீர்த்தத்தையும் அதன் கரையில் வழிபடும் முனிவர்களின் கோடிக்கணக்கான வடிவங்களையும் இறைவனின் எண்ணற்ற திருவுருவங்களையும் நினைத்து பார்க்கிறாள். இவர்களால் அழியாத அருட்செல்வம் பெற்ற சாந்தை என்ற ஊரால் அழகுபடுத்தப்படும் திரு ஆவடு துறையில் நீராடுகிறாள். அதனால் இழிவற்ற பெரிய நிலையை அடைகிறாள், இருமாந்திருக்கிறாள். இளமான் போன்ற என் மகளை ஆட்கொண்டு அருளல் இறைவனே, உன் கடமையல்லவா?

தேனாய் இனிப்பவனே, அமுதமாய் வாழ்விப்பவனே, என் சிந்தை நிறைந்தவனே, சிவலோகத் தலைவனான ஞான செல்வனே, பசுக்கள் நீரருந்தும் காவிரிக்கரையில் அழகிய ஆவடு துறையில் இருப்பவனே, மெய்யன்பர்களுக்கு அரசே, அவர்கள் மனக்கருத்தறிந்து முடிக்கும் அருட்குன்றமே, மான் போன்ற என் மகளின் அழகிய ஆடைகளையும் கைவளையல்களையும் கவர்ந்து அவள் உள்ளத்தையும் நீ கொள்ளை கொள்ளல் நீதியாகுமா?

குன்று குடையாய் எடுத்த திருமாலும் தாமரை மேலிருக்கும் பிரமனும் தேடிக் காணமாட்டாத திருவருள் நெறியில் என்னை சேர்த்து கொண்ட பெருமானே என்று ஏக்கத்தோடும் அழைக்கிறாள். இளங்கொடியான என் மகள் துன்பத்தின் எல்லையை தாண்டி விட்டாள். அப்பொழுதே ஒலித்தோடும் காவிரிக்கரையில் உள்ள அடகிய திருவாவடுதுறை பெருமான் திருவருளில் திளைத்து ஆடத் தொடங்கிவிட்டாள். நல்லது, இவள் இனி உலகியலுக்கு ஒத்து வரமாட்டாள். இவள் படைத்துக் கொண்ட புதிய பேரின்ப உலகுக்கு தலைவனாகிற இறைவனை சேர்ந்தவளாக மாறிப்போய்விட்டாள்.

0: இனிமையான பால், வாழ்விக்கும் அமுதம், மருந்தான தேன், இவைகளைப் போன்று என் மனத்தில் ஆனந்தம் அளித்து அருள் செய்வான் போல உயிருக்கு இன்பம் அளிப்பவன். யமன் உடலையும் மன்மதன் உடலையும் திரிபுரங்களையும் அழித்தவன். சேல்மீனும் கயல்மீனும் திளைத்தாடும் காவிரிக்கரையில் திருவாவடுதுறை இறைவன், அவனோடு விளையாடுவதே இவளுக்கு முதலான இன்பமாகிவிட்டது. இதை விட்டு இவள் விலக மாட்டாள் என்பதை நன்றாக அறிந்து கொண்டோம். இனி அவள் பாடு, அவன் பாடு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் பண் குறிஞ்சி, ராகம் அரிகாம்போதி, தாளம் ஆதி, திசிற நடை.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: திரு ஆரிக்கா பதிக எண் 75 பண்காலர்

வனங்குள் பாரவ கண்கள் பல்வினை தீர்க்கும் மருந்து கல

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் செக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் திருநாட்டுச் சிறப்பு திருச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: உங்கையில் பிள்ளை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி அடுத்த திருப்பாடல், 19வது திருப்பாடல். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களிலே ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இதிலே பெருமானை முன்னிலையாக வைத்து அவனோடு பேசுகின்றார்கள் இந்த பெண்ணடியார்கள். தம் தோழியரில் ஒருத்தியை அழைத்து பேசுவது மாதிரி பல பாடல்களை பார்த்தோம். இங்கு பெருமானையே அழைத்து பேசுகின்றார்கள். எங்க பெருமானை எப்படி அழைக்கின்றார்கள்? எங்கள் பெருமான், இரண்டாம் அடியில் வருது இல்லையா, எங்கள் பெருமான், எங்கள் பெருமானே என்று அழைக்கின்றார்கள். எங்கள் பெருமான், எங்கள் பெருமானே. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, உன் கையில் சேர்ப்பிக்க பெறுகின்ற இந்த பெண் உனக்கே அடைக்கல பொருளாவாள் என்று அங்கு அப்பழஞ்சொல். இது காலம் காலமாக வழங்கி வருகின்ற ஒரு சொல் வழக்கு. எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க அப்படின்னா, திருமண காலத்தில் பண்டை காலம் முதல் வழங்கி வரும் சொல். கணவனிடம் தம் பெண்ணை ஒப்படைக்கின்ற பெற்றோர்கள், இந்த பெண் உனக்கே அடைக்கலம். அடைக்கலம்னா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும்னு அர்த்தம் இல்லையா, அடைக்கலம் என்பதுக்கு அதான் அர்த்தம். ஆமா, அதான் கவுந்தி எரிகள் என்ற தவச்செல்வியார் மாதரி என்ற சிறந்த பெண்மணியிடம் கண்ணகியை அடைக்கலமாக கொடுத்தார். இவளை நீ பாதுகாத்து வர வேண்டும். அப்ப கண்ணகி என்ற அந்த கற்பரசியை காணப்பெறாமல் அவளை இழந்து நிற்கின்ற மாதரி என்பாள். அது பொறாமல் அடைக்கல பொருளை நாம் தவற விட்டு விட்டோமே, கவனக்குறைவாக இருந்து விட்டோமே, அவர் எங்கேயோ காணவில்லை என்று சொல்லி தன் உயிரையே மாய்த்து கொண்டார் என்பது சிலப்பதிகாரத்திலே நாம் பெறக்கூடிய செய்தி. அடைக்கலம் இழந்து உயிரிழந்த இடைக்குல மகள் என்று சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. ஆகையினாலே உங்கையர் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அதான், ஒருவன் தன்னுடைய உரிமை பொருளை பேணுவதை விட அடைக்கல பொருளை இன்னும் அதிகமாக பேண வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது வீடு, நிலம், மற்ற செல்வங்கள், இதெல்லாம் நமக்கு உரிமையா உள்ள பொருள் இல்லையா. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி என்பவள் அடைக்கல பொருள். உரிமை பொருளை விட அடைக்கல பொருளை தான் நன்கு பேணி வர வேண்டும். அதை பெண் வீட்டார் கணவனிடம் சொல்வார்கள். அது காலம் காலமாக உள்ள ஒரு பழமொழி. என்ன, இப்பெண் உனக்கே அடைக்கல பொருளாவாள் என்று திருமண காலத்தில் பண்டை காலம் முதல் வழங்கி வரும் சொல்லை புதுக்கும் எம் அச்சத்தால், அந்த சொல்லை நாங்கள் உன்னிடம் சொல்ல போகின்றோம் இல்லையா. என்ன ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழியே இல்லையா. எல்லாம் அறிந்த அந்த பெருமானிடமே போய் புதுசா சொல்ற மாதிரி சொல்றோமேன்னு எங்களுக்கே ஒரு அச்சமா இருக்குது இல்லையா. அந்த அச்சத்தோடு நாங்கள் உரைக்கிறோம், அதை நீ கேட்டருள்வாயாக என்று சொல்கின்றார். நாங்கள்லாம் உனக்கு அடைக்கல பொருள், எங்களை காக்க வேண்டியது எங்கள் பெருமானே, உன்னுடைய கடனாகும் இல்லையா. இது வந்து காலங்காலமாக அடைக்கல பொருளை காக்க வேண்டும் சொல்றது ஒரு பழமொழி தான். அதை புதுசா சொல்றது மாதிரி சொல்றோமேங்கிற ஒரு அச்சத்தோடையே நாங்கள் உம்மிடம் சொல்கின்றோம் எங்கள் பெருமானே. என்ன, புதுப்பிக்கும் முகமாக எழுந்த எம் அச்சம் காரணமாக உனக்கு ஒன்று உரைப்போம் கே. எங்கள் பெருமானே உனக்கு ஒன்று உரைப்போம், அதை கேட்பாயாக, உனக்கு ஒரு விண்ணப்பம் கேட்டருள்வாயாக. எம் கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க, உன்னுடைய அன்பர்கள் அல்லாதவர்களை நாங்கள் சாரக்கூடாது. எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, எம்முடைய கைகள் நீ எம் பெருமானாகிய உனக்கு அன்றி வேறு யாருக்கும் எத்தகைய தொண்டும் செய்யாது ஒழிய கடவ, செய்யாது ஒழிக. என்னுடைய கைகளால் பணி செய்யணும்னா அது உன் பணியாகத்தான் இருக்கணும், வேற யாருக்கும் எம் கைகள் பணி செய்யக்கூடாது. எம் கண் கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, எம் கண் கங்குல் பகல் மற்றொன்றும் காணற்க. கங்குல் இரவு, இரவா இரவினாயினும் சரி பகலினாயினும் சரி உன்னை தவிர வேற ஒன்றையும் என் கண்கள் காணாதொழிக. எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் பாருங்க. என் கண்கள் உன்னை தவிர வேற எதையும் காண வேண்டாம், என் கைகள் உன்னை தவிர வேற யாருக்கும் பணி செய்ய வேண்டாம். இல்லையா? அதன் பொருட்டு என்ன செய்யணும்? உன் அன்பரை தவிர நாங்கள் வேற யாரையும் சாராம இருக்கணும். உன் அன்பரை சார்ந்து அவரை பார்த்தால் அது உன்னையே தரிசிப்பது போல, அவருக்கு பணி செய்தால் அது உனக்கே பணி செய்வது. உனக்கு பணி செய்தால் அது முத்தி பேரின்பத்தை உருவாக்கும். இல்லையா? அன்பருக்கு பணி செய்தால் அந்த இன்பம் தானாகவே ஓடி வரும். அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்பார் தாய்மான சுவாமிகள். இல்லையா? எவ்வளவு அற்புதமா சொன்ன. ஆகவே இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே. ஆகவே உன்னுடைய அன்பர்களே எங்களுக்கு வாழ்க்கை துணிவராக வரவே. எங்கள் நாங்கள் இத்தனை பேர் தோழிகள் இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கணவராக வரக்கூடியவர் உன்னுடைய அடியாராக இருக்கணும். அடியாராக இருந்துட்டார் அவரை பார்ப்பது அது பெருமானே உன்னை தரிசிப்பது போன்றது. அவருக்கு பணி செய்தல் அது உனக்கு பணி செய்தல் போன்றது. இல்லையா? உன்னை தவிர என் கண்கள் வேறு எதையும் காணக்கூடாது இரவிலும் பகலிலும். உன்னை தவிர வேறு யாருக்கும் என் கைகள் பணி செய்யக்கூடாது. இந்த நிலையை இந்த ஒரு பெரும் பேர் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உன் அன்பர்களே எமக்கு கணவராக வர வேண்டும். இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியே. இங்கு இந்த உலகத்தில் இப்பரிசே இவ்வாறே எமக்கு எங்கோன் நல்குதியே. எங்களுக்கு எங்கள் தலைவனாகிய நீ அருள் செய்வாயாயின். உன்னுடைய அடியார்களே எங்களுக்கு கணவராக கிடைக்கும்படி இந்த உலகத்திலே நீ எங்களுக்கு ஒரு அருள் செய்து விட்டால் வேற எதை பத்தியும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. வேறு எதிலும் நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா? ஞாயிறு எங்கு எழில் எமக்கு என் கதிரவன் கீழ்த்திசையில் அன்றி வேறு எத்திசையில் தோன்றினாலும் அதனால் எமக்கு ஆக போவது என்ன? ஏன்னா எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரே நோக்கம்தான். அதிலிருந்து திசை திரும்புதல், அதை இதை வேடிக்கை பார்த்தல், அது சம்பந்தமாக பல விஷயங்களை பேசுதல் என்பது நிச்சயமா கிடையாது. எங்களுக்கு சிவனடியார் கணவராக கிடைத்து விட்டார். அவருக்கு பணி செய்கிறோம் அது எம்பெருமானுக்கு எம் கைகளால் செய்கின்ற திருத்தொண்டு. அவரை பார்க்கின்றோம் அது எம்பெருமானையே தரிசித்தல். எம்பெருமானை தரிசிக்கின்றோம் அவருக்கு திருத்தொண்டு செய்கிறோம். மற்றபடி உலகத்துல என்ன நடந்தா எங்களுக்கு என்ன? கீழ் திசையில் உதிக்கும் சூரியன் வேறு திசையில உதித்தால் கூட என்ன? அதை பற்றியே கவலை இல்லைனா இதை விட இன்னொரு அதிசயம் இருக்க போறது இல்லை. இதையே அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வேற இதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள் இல்லையா? கீழ்த்திசையிலே சூரியன் உதிக்கட்டும், கொஞ்சம் தாமதமா உதிச்சாலே அதுக்கு என்ன காரணம் ஆராய்ச்சின்னு சொல்லி பல நிபுணர்கள் ஒன்று கூடி பேசுவார்கள். அன்னைக்கு எந்த டிவி சேனலை பார்த்தாலும் பேப்பரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதை பத்தி தான் கூடி கூடி பேசி கொண்டிருப்பார்கள். அதை வச்சு நாலு கதை எழுதுவார்கள், அதை வச்சு 10 ஜோக்குகள் எழுதுவார்கள். இந்த மாதிரி கூட்டத்தில் பேசுபவர்களும் அதை பத்தி நிறையா பேசி இடையிடையே கொஞ்சம் விஷயத்தையும் சொல்வார்கள். இப்படி உலகியல் செய்திகள் தான் எல்லாருடைய நேரத்தையும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் மெய்யடியாருடைய நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? சிவத்தொண்டு செய்வதற்கு ஏற்ற ஒரு பிறவி கிடைத்து விட்டால் வேற எதை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இது அலட்சியம் அல்ல. எங்க சூரியன் இருந்தா என்ன, யாருக்கு என்ன நடந்தா என்ன, அப்படி அதுக்கு அர்த்தம் இல்லை. என்னவென்றால் இந்த பிறவி கடக்கப்பட வேண்டியது. பிறவி பெருங்கடல் என்று சொன்னார். பெருங்கடல் என்பது தங்கி இருக்கக்கூடிய இடமா, கடந்து செல்ல வேண்டிய இடம் அல்லவா? கடப்பதற்கு என்ன வேண்டுமோ அந்த புனை கிடைத்து விட்டது, அடியார் துணை கிடைத்து விட்டது. அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்து இந்த பிறவியை விரைவில் கடந்து திருவடியை அடைய வேண்டும். அந்த முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது அதையும் இதையும் பார்த்து மற்றவற்றிலே கவனம் செலுத்தி விட்டால் அது என்னாகிவிடும்? பின்னடைவாகிவிடும். பின்னே நின்று நாம் இப்படி தாமதப்படுத்தினால் பெருதற்கரியவனாகி விடுவான் என்பெருமான். அதையும் திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா? பெருமான் பெருதற்கரியனாகி விடுவான். சரிப்பா, இந்த மாதிரி பல வேடிக்கைகள் என்னெல்லாமோ நடக்கும் உலகத்துல, அதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாவான்னு திரும்ப உலகத்துக்கே அனுப்பி வச்சிருவான். அதனால மற்ற எதிலும் மற்ற பற்றனுக்கின்றி நின்று பாதமையே மனம் பாவித்தே நின்ற அந்த ஒரு வைராக்கிய சித்தம். அதனாலதான் அவ்வளவு அற்புதமா பாடுறாங்க. அதான் எங்களிலன் ஞாயிறு எளியோம் அல்லோம் என்று அப்பர் பெருமானும் திருத்தாண்டகத்துல பாடியிருப்பார் இந்த சீவன் முத்தர் இலக்கணத்தை சொல்லி. ஆமா, கண்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்கன். இரவிலும் பகலும் உன்னைத்தான் பார்க்கிறோம். அதனால ஞாயிறு எங்க உதிக்குங்கிறது பார்க்க மாட்டோம். அதுலயே அந்த கருத்து அடங்கியிருக்கு. உன்னைத்தான் பார்க்கிறோம், இரவும் பகலும் உன்னைத்தான் என் கண்கள் பார்க்கணும். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர். பதார்த்தங்கள் பாரா, அந்த பதார்த்தங்கள் தம் இயல்புக்கு மாறாக எப்படி இருந்தாலும் அதிலெல்லாம் அக்கறை காட்ட மாட்டார்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள் இல்லையா? நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்கின்றீர்கள் இல்லையா? அதுக்கு நீங்கள் எவ்வளவு விரைவாக செல்கின்றீர்களோ அதே பொறுத்துதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் விரைவாக கிடைக்கும். அந்த நிலையில் நீங்கள் வந்து ஒரு காரிலோ அல்லது ஆட்டோவிலோ சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா? அந்த சமயத்தில் ஏதாவது அந்த ஆட்டோ டிரைவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, வந்து கருத்து வேறுபாடு வருது, அங்கே நின்று வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்களா? சாதாரண நேரம்னா சரி பார்த்துருவோம், நீயா நானும் பார்த்துருவோம் பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி ஒரு முக்கிய அலுவலாக செல்லும்போது இதிலெல்லாம் நம்ம நேரத்தை செலவழிப்போமா? எதுவும் இருந்துட்டு போது போயா, எனக்கு அங்கே இதுக்கு மேலே பெரிய விஷயம் இருக்குன்ட்டு போயிடுவோம் இல்லையா? வழியில் ஒருவர் தெரியாமல் மோதிவிட்டு சென்றாலும் அதையும் பொருட்படுத்த மாட்டோம், இன்னும் எங்கே எது நடந்தாலும் எதையும் கவனம் வைக்க மாட்டோம். எனக்கு நேரம் ஆகிட்டு இருக்குது, நான் என்னுடைய நேர்முகத் தேர்வுக்கு செல்ல வேண்டும் இல்லையா? சென்று உரிய நேரத்தில் சென்று அந்த தேர்வை நான் கலந்து கொண்டால் எனக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தப்பினால் அதுக்கப்புறம் எப்போ அந்த மாதிரி வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலேன் தாய்மான சுவாமிகள். அப்படி அரிதினும் அரிதாகிய மானிட பிறவியை பெற்றிருக்கிறோம். இந்த பிறவியை பெற்று அன்பர் பணி செய்ய நம்மை ஆளாக்கி விட்ட பிறகு இல்லையா, ஆதவன் உதிப்பதையும் மறைவதையும் பற்றி ஆராய்ச்சி செய்தால் நாங்கள் காலத்தை போக்க இருக்கின்றோம் என்று அருமையாக எடுத்துரைக்கின்றார்கள் இந்த பெண் அடியார். அது சித்தியாரின் சீவன்முத்தர் இலக்கணத்துல இதே கருத்தை சொன்னார், எங்களில ஞாயிறு என்பதை. நிட்டை கூடியவர்கள் இயல்பு, நிட்டை கூடியவர்கள் தான் சீவன்முத்தர்கள். நிட்டை என்பது நிலை பேறு. ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல், இந்த ஐந்தும் இறைவனுடைய அடைவிற்கும் எழுஞான பூசைன்னு சொல்லுவார்கள். இந்த ஐந்தையும் இல்லையா, இந்த எழுஞான பூசை நல்லா செய்தா சிந்தித்தல் வரைக்கும் எழுஞான பூசை, இதை நன்றாக செய்தால் தெளிதல் என்பது உண்டாகும். அது தெளிதல் என்பது ஒரு ஞான வாளை போன்றது. அந்த ஞான வாளினாலே கீழுலகுக்கும் மேலுலகுக்கும் நம்மை அலைக்கழிக்கக்கூடிய புண்ணிய பாவமாகிய அந்த பிணிப்புகளை அறுத்து விடலாம். புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியம்னா அந்த எழுஞான பூசையினாலே பூசித்த புண்ணியம், ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல் என்ற ஐந்து எழுஞான பூசையினாலே பெற்ற புண்ணியம், அந்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் அந்த தெளிதல் என்ற ஞான வாளினாலே இரண்டினையும் அறுத்து ஞாலமோடு கீழ் மேலும் நன்னானாகி இல்லையா, எண்ணுமிக லோகத்தை முத்தி வரும் இவன்றான் எங்களிடம் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி இல்லையா, இம்மையிலேயே முத்தி வருகின்ற சீவன் முத்தினாகிய இவன் ஞாயிறு எங்கு எழுந்தால் என்ன என்று எந்த குறைவும் இன்றி செம்மாந்து வாழ்வான் என்று சொல்லி அந்த சீவன்முத்தர்குரிய இலக்கணத்துல இதே கருத்தை தான் அங்கும் வைக்கின்றார்கள். எப்படி மணிவாசக பெருமானையும் அப்பர் பெருமானையும் பின்பற்றி எப்படி பாடியிருக்கின்ற பரணவார் உழந்து சிவம், இதெல்லாம் நாம எடுத்து சொல்ல வேண்டும். ஆகையினாலே அவ்வளவு அருமையாக சொல்லியுள்ளார் இந்த திருப்பாடலிலும். ஆகவே இந்த அடியார்கள், பெண்ணடியார்கள் உலக நலமாகிய பொது நலத்தை கருதி திருவுள்ளத்தில் கொண்டு மேகத்தை அருள், மேகத்தை மழை பொழிய வேண்டும், உமையன்னை தம்முடைய பெருமானின் அடியார்களுக்கு எப்படி அருட்சக்தியாக முற்பட்டு விளங்கி அந்த சத்திரிவாதமாக அருளை பொழிவாளோ அதை போல மேகமேனி மழையை பொழிய வேண்டும் என்று பொதுநலம் குறித்து வேண்டிய இந்த பெண்ணடியார்கள் இந்த 19வது திருப்பாடலிலே தம்முடைய உய்வு குறித்தும் இதை முன்மாதிரியாக வைத்து வரக்கூடிய தலைமுறையினரும் இந்த உய்யும் நெறியை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டு நோக்கிலும் இந்த 19வது பாடலே அருமையாக பாடியுள்ளார்கள். அடியார்களையே கணவராக பெற்று அவர்களை தரிசித்து வருதலும் அவர்களுடைய ஏவல் வழி ஒழுகுதலும் அது சிவ தரிசனமும் சிவ தொண்டுமாகும். வீடு வேறு விரைவில் கிட்டும், வேறு எதை பற்றியும் எந்த குறையும் இன்றி வாழலாம். ஏற்கனவே என்ன குறையும் இலாமையிலோர் எம்பாவாய் என்று ஏற்கனவே சுருக்கமாக சொல்லியுள்ளார்கள். அதை இங்கு நன்கு விரித்து இந்த 19வது திருப்பாடலே சொல்கின்றார்கள். பெருமானையே அழைத்து எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் என்று சொல்லி அவர்கள் பாடுவது மிக அருமையாக உள்ளது.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் தேவார பாடல் பெற்ற கொங்கு ஏழு திருத்தலங்களின் திருப்பதிகங்கள்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல் சொற்றுணை வேதியன் பூவினு கருங்கலம் இல்லக விளக்கது, பாடியவர் கனடா ஞானசெல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயன்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியின அருளி செய்த நட்டரக பண்ணிலை அமைந்த 8வது திருப்பதிகம் திருமடபாடி திருத்தலத்திற்குரியது திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தோல் நோக்கம் என்ற இத்திருப்பதிகம் தில்லை சிதம்பரத்தில் அருளிய 15வது திருப்பதிகம். இப்பதிகத்திற்கு அடிகள் பெருமான் வழங்கிய தலைப்பு பிரபஞ்ச சுத்தி என்கிற தலைப்பு. இத்திருப்பதிகத்திற்கு நாம் வழங்கியிருக்கிற ராகம் குந்தல வராளி என்கிற சிறப்பு வாய்ந்த ராகமாகும். அன்பர்கள் இத்திருப்பதிகத்தை கேட்டு சிவபுண்ணியம் பெறுவார்களாகுக. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஆலயா உனக்கு அமைந்தன மாறுதம், அறிந்த பூழியாயினை கண்டனை. எப்பா, போர்க்காலத்துல உன் தம்பி எல்லாம் வந்து ஒரு தம்பி எங்கிட்ட வந்துட்டான்னு கோச்சுக்கிட்டே, ஒரு தம்பி சண்டை போடுறான்னு சண்டை போட மாட்டேங்கிறான்னு கோச்சுக்கிட்டே நீயே வந்து இன்னைக்கு எப்படி ஆன? நல்ல ஆடி காத்துல தூள் ஊண்டு இலவம் பஞ்சு என்ன பாடுபட்டுமோ அப்படி கண்டன கண்டனை. வேணாண்டா ராஜா, கையில படையில்லைன்னா நான் வந்து அவனை வென்றது வெற்றி அல்லப்பா. அதனால் இன்று போய் போர்த்து நாளை வாவென நல்கினான். நீ போய் நாளைக்கு அது நல்லா போன் விட்டான் காலிக்கு ரெண்டும் கலந்து மாத்தி மாத்தி அரை மணிக்கு ஒரு தரம் சாப்பிட்டுட்டு உடம்பையும் தேத்தி கையில ஒரு படை எடுத்துக்கிட்டு நாளை வாவென நல்கினான். யாருன்னு ராமன் சொன்ன கம்பராவாரா? அது மூணாம் கிளாஸ் செய்யும் போது சொல்லுவார். இப்படி சொன்னது ஏண்டா யாரா ராஜா? ராம. நாகிலங்கமுகின் குபாலை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல். பயவன் மாட்டும் நடுநிலை, நட்டோர் மாட்டும் நடுநிலை. நட்டோர் அல்ல, பெத்த பையன். என்னத்துக்கு அந்த பசுமாடு கண்டு மணி அடிச்சது? கண்டு எழுந்துட்டான். நம்ம தம்பி தேர் ஓட்டு. ஆமா, சத்தம் கேட்டது எனக்கு. அதுல இடைவெளி கூப்பிட அமைச்சரை. அந்த கன்றை இழந்தார் அந்த பசு அளவிற்கு. என்னுடைய அரசியலங்கன்று அதை போய் கொல்லும் கொண்டு வாரும் அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் அவர், அந்த காலத்து அமைச்சர் அவர். அதனால சிவசிவ அந்த காலத்துங்கிறது இப்ப நோக்கிங்க, அண்டர்லைன் பண்ணீங்க, அவ்வளவுதான். அந்த காலத்து அமைச்சர் இதுவரையும் அரசன் சொன்னதை மறுத்ததே கிடையாது. இப்ப என்ன சொல்ற? தான் பையனை போய் தேர்ல போய் கொன்றுவாங்க, கொன்றுவாங்கிறார், இறக்க வைக்கிறனர். அரசன் ஆணையை மறுப்பதும் தவறு. அரசன் ஆணையை ஏலாமல் நாம மாண்புமிகு அமைச்சரா இருப்பதும் தவறு. ஆதலால் தன்னை மாய்த்து கொண்டார், தன்னை மாய்த்து கொண்டார். யாரு? ஒரு மாண்புமிகு அமைச்சர். சரி, எங்கப்பா அமைச்சர் போனாரே அந்த சில்லிங்க சுவாமி அவர். அப்படியா? என் பையங்கிறதுக்காகவா கூப்பிடுங்க. பேல விட்டு தேர நானே போறேன். ஒரு மைந்தன் தன் கூலத்திற்கு உள்ளான் என்பது மூணரான், தர்மம் தன் வழி செல்கை கடன் என்று. மூணாம் கிளாஸ் படிக்கிற பாப்பா ஒண்ணு. தாத்தா, நம்ம எல்லாம் யார் காக்குறா? ராஜாடா, அரசன் தானே. அவரை யார் தாத்தா காப்பா? அப்படிலாம் கேட்கப்படாது, அரைஞ்சு விடுவேன் அப்படிங்க கூடாது. பதில் சொல்ல தெரியும், யோகிதா இருக்கணும். ஆமா, நம்ம எல்லாம் யாரா ராஜானா? ராஜா காக்கிறார். ராஜாவை யார் காப்பான்? அவர் இதுவரை செய்து வருகின்ற அறநெறி அவரை காக்கும். திருக்குறள் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சி. என்ன சொல்றேன், திருக்குறள் இந்த நாட்டை தவிர, இந்த மொழியில் தவிர, வேற எந்த மொழியில் செய்திருந்தாலும் நேரம் அவனவன் கையிலையும் திருக்குறள் தொகுதி. ஆகவே இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும். ஆனா முட்டாட்சி என்னது? அந்த அறத்தை அவன் தவறாமல் செய்திருப்பானால் அந்த அறம் அவனை காக்கும். அது அனபாயன் ஒருத்தனைதான் காத்து. ஏன் முட்டாட்சி? ஒரு மைந்தன் தன் கூலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். தனக்கல்ல, தன் குலத்துக்கு ஸ்ரீகாரம் கூட எடுக்க முடியாதுப்பா. ஏய், நம்ம அவனுக்கு உடன்பிறப்பு இல்லையானாரு. அவனுக்கு 4 அக்கா 5 தங்கச்சி, எல்லாம் பொண்ணா பிறந்து போச்சு. அடாடா, ஸ்ரீகாரம் ஆண்பிள்ளை எடுக்கிறது கூட இல்லையாடா. ஆமா, பொறுமைந்தன் தனக்கு இல்லை என்ற தன் குலத்துக்கு இல்லை என்பது மூனரான். ஆனாலும் தருமந்தன் வழி செல்கை கடன் என்று எது அறமோ அதன் வழிதான் அரசு செல்ல வேண்டும். என்ன செய்தான்? மருமந்தன் தேராழி உற உந்தான். இப்படி பண்றா, நீ நான் ஓட்டும் போது காலை எடுத்துக்க அப்படிங்கல, நேர இங்க தலைவையிட இப்படி நீட்ட, இந்த தலையில இருந்து சக்கரை அந்த உடம்பு பூரா போகணும். இதை செய்ய மருமந்தன் தேராழி உற உந்தான். அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான். அரசாட்சி அரசின்னா நம்ம மட்டும் தில்லுக்கிறையாடா, நான் நீனு நிக்கிறீங்களே, இது அரசாட்சி. இந்த மாதிரி செஞ்சா அரசாட்சின்னு பேருப்பா. இது தனக்கு நண்பல்ல பையனே, நொதுமல் நொதுமல். நேர வந்தாங்க ஒரு அம்மா, என்னுடைய கணவனை ஏன் கொண்டீர்கள் கேட்டாரு. கைவனை போறது கருங்கோல் என்று அது தர்மம் என்று சொன்னேன். அந்த அம்மா வக்கீல் வைக்கல, காணா போனா. உண்மையவே நீ வக்கீல வைக்கப்படாம கேட்டுறேன், என்னத்து வைக்கிறீங்க, தமிழ்லதான் உங்களுக்கு ஆவணம் தர்றாங்க, தமிழ்ல பேசலான்ட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க? ஆங்கிலம் ஒண்ணு இருந்தாலும் அல்லது ஹிந்தி வந்து சொல்லி தகராறு, இனிமே நாமே வளர்க்கவில்லை. என்ன தெரியல, வேண்டியது இல்லை, இந்த சிவக்கு யாரா இருந்தா மன்னிச்சுங்க. ஏது நம்ம நம்ம வாழ்க்கை ஓடி போயிடுச்சு. ஆமா ஆமா, நேரா போறோம்னா சீக்கிரம் கேஸ் சரியா வரும். ஏனாலும் யார் இந்த வரைக்கும் பத்திரம் இருக்குது, ரெண்டு அடி தள்ளி போட்டு விழுந்துருக்காங்க. அது நீங்க வேணா கேள்வி பார்க்க முடியாது. உடனே ஒரு சர்வே ரெண்டு போய் பாரு, பார்த்தோன்னே ஆமா ரெண்டு அடி இருந்தாரு தீன் போய் அல்ல பெரிய இல்லையா அவராங்க கிட்டயா தீன். அடுத்த மாதிரி பைசல் ஆயிடுது, இதுக்கு என்ன மூணு வருஷம் முஞ்சாமின் பிஞ்சாமின் அறுத்துக்கிட்டு. என்னமா அப்படின்னா, கல்வனை போறது கடுங்கோல் என்று எங்கார் சிலம்பு மணி உடை அரியே. பாருங்க, ஒரு டிஎல் கூட பேசிருக்க மாட்டேன். எதனால அரசன் கொன்றான்ங்கிறத பார்த்தா, இந்த சிலம்ப திருநந்துன்னா அப்ப வந்து பாண்டியன் சிலம்புன்னு வச்சிருக்காங்க. அதனால எங்கால் சிலம்பு எது மாணிக்கம் அவன் பார்த்தான். ஆக பாண்டி நாட்டுல முத்துல பேர் போனது, என் மனைவி சிலம்பு முத்துடையடி, நீ மாணிக்கமே. யானோ அரசன் யானே கல்வன் என்பதை காக்கும் நன்கொடிப்பது அது நோதுமல். ஆமா, என்ன கண்ணகி வந்து பாண்டியனுக்கு நட்பும் அல்ல, கண்ணகி பாண்டியனுக்கு அயலாரும் அல்ல. எனவே பகை நொதுமல் நட்பு என்னும் மூன்று தரத்தார் மாட்டும் ஒப்ப நிகழ்ச்சியின் நடுநிலைமை நல்லதுதான். இல்லைன்னா அந்த அறத்தையே ஆடி காத்துல பறக்க ஊற்ற வேண்டியதுதான். இப்படி நடத்தின திருக்குறள் என்னைக்கு வகிக்க போறது? என்னைக்கு போகமா போனதுதான். முருகா பாழாப்பன செமஸ்டர்ல வச்சு தொலைச்சுட்டாங்களேப்பா, என்னத்தை நடத்துவான்? வாட்சி தான் என்னத்தை நடத்துவான், பையன் தான் என்னத்தை படிப்பான், அரசு பால் வச்சிருக்கான்னா என்னத்து படிப்பேன். ஏ ஏதோ இல்லறையல், அதுக்கு மனைவி வேணும், வாழ்க்கை தொழிலாம் பிட்டா மாக்கு மக்கள் பேரு எல்லாரும் நீங்க அன்பா இருப்பீங்களா அன்படவேன். அப்புறம் எல்லாம் வந்தா ரெண்டு பேரும் வந்தா சாப்பாடு போடுங்களா விருந்தோம்பல். எல்லாம் இனிமையா பேசணும், இனியவே குரல். ஏய் அப்பா அம்மா தான் நம்ம காப்பாத்துறவங்க, அதனால செய்ய வேண்டியதுகள் நடுநிலைமையோடு இருற முடிஞ்சு போய் போட்டுன்னு. லலிதா பத்மினி பாரு, வேற ராமசாமி பாரு, நல்லா பாரு, இதுதான் செமஸ்டர். இதான் கிண்டல் பண்ணி தான் இருக்கேன் நான். ஆமா, செமஸ்டர் என்னது மூணு மாசத்துல வந்து பதினஞ்சு நாள் நீங்க அட்மிஷன் எடுத்துக்கீங்க, கடைசி ரெண்டு வாரம் படிக்க விட்டுருவீங்க. ரெண்டு ஒண்ணு மூணு வாரம் போச்சு, முன்னாங்க 12 வாரத்துல 3 வாரம் போச்சுன்னா மீதி எவ்வளவு 12 தான், 8 வாரம். இதுல நீங்க போகணும் வகுப்புக்கு, அவன் வரணும், சிவ சிவ மன்னிக்கணும், சபை குறிப்பிடும் நீக்குது அல்லது ஏற்க. இதுல என்ன நீங்க அரசு பால் நடத்துவீங்க, பொருட்பால் நடத்துறது, அவன் என்ன திருக்குறள் படிக்கிறது, ஆனா பின்னால எம்ஏ. அதனாலதான் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு கூட சொன்னேன், எம்ஏ வகுப்புலயே சொன்னேன். என்ன பண்றது, தாம்பரம் இந்த கல்லூரி இருக்குது, கிறித்தவ கல்லூரி, அதுல எம்ஏ எம்சி எல்லாம் கொண்டாந்து தொல்லாப்பி நடத்த சொல்லும்போது நடத்திட்டு வந்தேன். என்னப்பா நமக்கு எம்ஏங்கிறது, ஒரு காலத்துல மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் எவ்வளவு தகுதி உடையது. இன்னைக்கு கேவலமாக அது கல்வித்துறையில் இருந்து கல்வியை சொல்ல முடியாது போச்சு. நம்முடைய ஊர் கல்வித்துறை அல்லாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதுலயே இருந்து வளர்ந்துட்டு இப்ப கல்வித்துறை விட்டு சொல்றது. சரி, எனவே இப்பொழுது எனக்கு கொஞ்சம் உதரம் வெளியில போனேன், இங்க வாங்க. எங்க இருக்குது? முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் திசை முகம் சென்று தேடி நற்கு ஒழித்தும் தைய நெறிய நின்றோம். முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் பிரிய நின்றவர். ஒற்றுமை கொண்டு, ஒற்றுமைங்கிறது எது? ஆன்மா இறைவனோட ஒற்றுமை கொண்டு வந்து. ஐயா, அதுக்கு தேவாரம் ஏதாவது சொல்ல முடியுமா? சொன்னா நேரம் ஆகும் அல்லவா? உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்துட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி. அப்பர் சுவாமி தேவாரம், அந்த ஆன்மாவோடு பெருமான் அப்படியே ஒட்டி வாழ்வி. ஆகவே முறையொளி ஒற்றி முயன்றவர் ஒழித்தும் யோகம், ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும். அது எது? நல்ல தரியகரிய யோகம் அல்லவா. மறைத்திரம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும்.

இதுல கண்டுபிடிப்பேன ஆண்டவன் அதுல என்ன ஓடிக்கிறது இதுல பாரு நான் ஆண்டவனே கண்டே பிறனாலேன்னு பாரு என்று சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு எதேன்னு ஒரு மந்திரம் எடுத்து சொன்னா அதை விட ஆளே காணாம இருக்கு. இத்தந்திரத்தில் காண்டு குசி போடுற மாதிரி இருக்கு. காண்டம் என்று இருப்போர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும். ஆனா உங்க மந்திரந்திரம் எல்லாம் அங்க ஒண்ணும் செல்லாது முடியல. அப்படி ஒளித்தும் ஆனன தோன்றி முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆண் என தோன்றி அலி என பெயர்ந்து வாழ் முதல் பெண்ணென ஒளித்தும். நீ இப்ப ஆண் பெண் அலி இந்த மூன்று அமைப்புல இருக்குது. எது நம்ம வாழ்க்கை? ஒண்ணு பக்க ஆண் மாப்போச்சு நீங்களா அல்லது நம்ம மாதிரி? நம்ம மாதிரி இருக்கிற பக்க ஆண் வச்சுக்கோமே. ஏன் சார் இப்படி போய் தடுமாறுறீங்க அப்படிங்கிறீங்களா? சொல்லுவாப்பியம் வந்து தடுமாறு செய்யுது. ஆனா யார் சார்? ஏய் இதுல மட்டுமல்லடா பெருமையும் உரணும் ஆடுமேனும். ஒரு கேட்ட பெருமையும் அந்த அறிவும் இருக்கே அது ஆன்மகனுக்கு அப்படியே தலைத்து தெளிச்சிருந்தாலும் அவன் தான் ஆன்மகன்னர். அதுல நீ எந்த அளவு பர்சன்டேஜ் விட்டுடுங்க சார், அடுத்தது போங்க. பெண் அப்படின்னா அச்சமும் நானும் மரணம் முந்திருத்தல் நிச்சயமும் பெண்பார்க்குரிய அந்த சொல்லுவாப்பியம். அந்த வகையில அவ்வளவு சொல்றதுக்கு முடியுது நம்மால முடியல. எனவே அப்ப என்ன தெரியுது? ஏதோ ஆனன தோண்டி பெண்ணென வளர்ந்து ரெண்டு கட்டான அலியாம் இருந்து சிவ சிவ நம்ம கதை சார், சொந்த கதை இது இல்லவா? ஊராரை பத்தி குறை சொன்னா தப்பு, நம்மையும் சேர்த்துக்கிட்டு சொல்றோம் இல்லவா? நாம வந்து ரொம்ப ஆணா இருந்துகிட்டு ஏ நீங்க ஆடவர் எல்லாம் இருக்கீங்கல்ல இங்கேயும் சேர்த்தா எல்லாம் அப்படிங்களா? விமர்சனமே எல்லாரையும் சேர்ந்தது. அவன் பார்த்தான் நீங்க ஆணன தோண்டும் போது அவன் பெண்ணா இருக்கிறீங்களான் காண முடியாம, நீங்க பெண்ணா போகும்போது ஆணா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் வாடி சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு போனீங்கன்னு அலியா இருந்துடுறான். அப்போ நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியினாலே பெருமானை அறிய முடியும் என்பது இல்லை, முடியாது. தன்முனைப்பால் இல்லை. பெருமானி காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே, நீ காட்டினாலி நான் இந்த ஆன்மாவால காண முடியாது பெருமானி என்று காலில் விழுந்துட்டா முன்னையே நின்று தவறி வீசுவோம். அதான் இப்படியெல்லாம் ஆனன தோன்றி அழியன பெயர்ந்து வாழ்நுதற் பெண்ணென ஒழித்தும் தேன்பையின் ஐம்புலன் செலவெடுத்து அறுவரை தோறும் போய் புற்றவை துறைந்த வெற்றியாக்கி அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒடித்தும். சரி சார், நீங்க இல்லறத்துல இருந்தா தானே இந்த மாதிரிலாம் நீங்க எங்களை போய் கிண்டல் பண்றீங்க? நேர நாளைக்கு திருவாரூர் ஆதீனமோ தருமபுர ஆதீனமோ போறது காய் வாங்கிக்கிறது சாமி இந்த பக்கமே இருக்கிறது இல்ல. கைலாயத்துல நேபாளம் தாண்டி நேபாளத்துக்கும் கைலாயத்துக்கும் நடுப்புற மானசரோவரம் இல்ல, மானசரோவரம் மக்கள் நடமாடுவாங்க. இங்க நேபாளத்திலையும் மக்கள் நடமாடுறாங்க. நேபாளத்துக்கும் மானசரோவருக்கும் போற நடுப்புற ஒரு பெரிய பரந்த காடு வெறி, சும்மா பூண்டு மட்டும்தான் கிடக்கும். காட்டெருமை அப்படியே பார்க்கும், நம்ம வேற எதுவுமே இருக்காது. காட்டெருமை அது உடம்பெல்லாம் மயிர் கணக்கிறேன் இருக்கும் அந்த காட்டெருமை இப்படி பார்க்கும். இது நம்ம அப்படியே வந்து ஜீப்பில் போகும்போது இப்படி இந்த அப்படியே தலையாட்டி அவ்வளவு அதான் பார்க்கலாம். கைலா யாத்திரையில நடுப்புற வேற எதுவுமே காண முடியாது. இயற்கை அந்த மேடும் பள்ளமும் மேடும் பள்ளமும் ஆங்காங்கு சிறு சிறு நீர்நிலைகள் போறதை தவிர வேற எதுவுமே காண முடியாது. அந்த மாதிரி இடத்துல போய் இந்த ஐந்து பொறிகளையும் அடக்கி அப்படியே இருந்துடுறது சார் அப்படின்னா அவங்களுக்கும் ஒளித்துனர். ஏன்னாரு இவன் அங்க போய் கூட நாம இப்படி ஒளிஞ்சிருக்கும் போது ஒரு புலி வந்ததுன்னு ஆமா வராது இங்க வந்து கிடையாது. நாங்களும் பார்க்கல, கூடுமான வரைக்குமே யாருமே பார்க்கல. கைலா யாத்திரை போனவங்கலாம் புலி யாருமே புலியோ சிங்கமோ இந்த தீய விலங்குகளோ தீய பாம்புகளோ பார்க்கல. நடந்து போனவங்களும் பார்க்கல. நாங்க ஜீப்பில் போனோம், என்ன பண்றது நடக்க முடியலன்னு. அப்படி போனவர்களுக்கு யாரும் பார்க்கல. இந்த காற்றுமே இருக்கும், அது ஒன்றும் தீங்கு பண்ணாது. சும்மா வெறும் பூண்டு ஒரு ஒரு என்னமோ ஒரு பூண்டு அப்படி நான் வாழ் செடியா முளைச்சி முளைக்க கடலை செடி மாதிரி இருக்கும் அது இருக்குது அவ்வளவுதான். எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அந்த மாதிரி இருக்கிற பகுதி என்பது அங்க போயிருந்தாலும் அவர்களுக்கு நீ ஒழித்து இருக்கிறாய். அதனால் எனவே ஐம்பூலன் துறன் ஐம்பூலன் செலவு

அறுவரைதோறும் போய் மலைப்பகுதிகள் எல்லாம் சென்று சுற்றவை துறந்த எதெல்லாம் அனுபவிக்கணும் அதெல்லாம் அனுபவிக்கிறது இல்ல. சாப்பாடு போக்காடு சாம்பார் எல்லாம் எதுவும் இல்லை, காபி எதுவும் இல்லை, அப்படியே காற்றையே சுவாசிக்கிறது பாவம். அப்படி இருந்து வெற்றுயிர் யாக்கை அருந்தவருக்கு அச்சியில் திருந்த ஒளித்தும் அவர்களுக்கு கூட சமயத்தில் பெருமான் ஒளிந்திருக்கிறான். ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒளித்தும் உண்டு உண்டு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. உண்டு உண்டு அது எது? பிரம்மம். வேதாந்திகளுக்கு பிரம்மம் தான், அது எல்லாம் பிரம்மம். பிரம்மத்திலிருந்து எல்லாம் தோன்றி பிரம்மத்திலிருந்து ஏன் சாமி நாம தோணணும் அப்படின்னா அதுதான் மாய். நாம் அப்படி தோணுனவங்க பிரம்மத்திலிருந்து தோன்றும் போது நமக்கே இந்த சனி அந்த அறம்பாவம் எல்லாம் வந்து தொலையுது, அதுதான் மாய. ஆகவே மாயின்னு மாயாவாதின்னு பேர் வச்சுப்பாங்க, சித்தாந்தவாதி பாவம். நான் சித்தாந்தக்காரன் சுவாமி என்று நீயோ அன்னைக்கே நானும் அடியேன்னு இருக்கிறேன். அங்கேயும் கீபி கீமும் இல்லை, ஆதியும் மந்தம் இல்லா அரும்பெரும் ஜோதி நீ, ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் அழுக்கு நான். அப்படி நானும் ஜோதிங்க கூடாது, ஜோதியான ஏன் இப்படி தடுமாறுறான்? அவ்விடத்திலையும் ஆதியும் மந்தம் இல்லா அரும்பெரும் ஜோதி, இவ்விடமும் ஆதியும் அந்தவங்க இல்ல அரும்பெரும் அழுக்கு என்று நீ அன்று நான் முன்னடிமை அல்லவோ. தாய்மானார் பழுத்த சைவசித்தாந்தி, ஆனா அது இப்ப எல்லாம் அத்வைதத்துல போய் உரை எழுதி அப்படிலாம் இருக்கு. என்று நீ அன்று நான் முன்னடிமை அல்லவோ பெருமானின் என்று அன்றே இந்த ஆன்மாவும் இருக்கிறது. இந்தாமைதானே அன்றே பாடா போன ஒரு அழுக்கும் இருக்குது, அதுக்கு என்ன பேரு? பாசம். இதுக்கு என்ன பேரு? பசு. அதுக்கு என்ன பேரு? பதி. பதி பசு பாசம் பட சொல் தமிழ்ல இறை உயிர் தலை. திருமூலர் ரெண்டும் சொன்னார், பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியனை போல் பசுபாசம் அனாதின்னு ஒரு திருமூல திருமந்தம். அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி, அறிவினுள் அறியும் அறிவும் அனாதி. அருமையான தமிழ். இங்க பசுவுக்கு அறிவுன்னு பேர் வச்சு, ஆண்டவனுக்கு அறிவு வாலறிவன், அவன் வாலறிவன், இவன் வாளுடைய அறிவன், அவ்வளவுதான். ஏன்னா அவன் எல்லாம் தெரிஞ்ச அறிவன், இவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அறிவன். ஜீரோன்னு அர்த்தம் இப்படி எல்லாம். எனவே ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொழித்தும் அவர்களுக்கெல்லாம் கூட காண முடியாது அளிச்சனா. இப்படி எல்லாம் இருக்கிற ஆளை என்ன பண்ணலாம்னர்? ஏசா என்ன ஒரு ஒரு ஆளு கூட ஆப்படாம இந்த ஆள் போயிட்டு இருக்க என்ன பண்றதுனர்? பண்டே பயில் தோறும் இன்னைக்கு நேரத்தில் இருந்த கதை தொடர்ந்து இப்படியேதான் இத்தனை பேர் முயன்று முயன்று பார்க்கும் அவங்களுக்கும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கானா பெருமை. அப்படி இருக்கிற ஆளை என்ன பண்ணுனர்? ஒரு முடிவுக்கு வரணும் சார். என்ன பண்ணணும்? பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் தோரணை கண்டனம். அப்ப அந்த மாதிரி ஆள அடியேன் இப்ப பார்த்தேன்னு அப்படின்னா பார்த்தேன் அப்படின்னாரு. அவன் அருளாலே அவன் தாழ்வனி அவன் வச்சுடணும். நான் பார்த்தேன்னு சொன்னது தப்பு, பார்க்க திருவருள் கூட்டியது. அப்படியாப்பா நீ பார்த்தியனர்? புவனியில் தேவடி தீண்டி நன் தாங்க, நான் இருக்கிற நிலத்துல அவனும் காலு வச்சு நடந்தான்னா அடே அவன் ஏனை ஆட்கொண்டு அருளினன் காண்க. என்னை அருள் செய்தாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா? திருவண்ணாமலை ஆளா அல்லது வேலூர் ஆளான்னாரு. இவன் என யானும் தேடினன் காண்க. இதெல்லாம் இப்படிதான் படிக்கணும். சிவனனை யானும் காண்க, இவன் என யானும் தேடினன் காண்க. அப்படின்னா திருப்பெருந்துறையிலே சுவாமி உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது என்ன? நானே யோதவம் செய்தேன் பெருமான் தர வந்தது அப்படின்னா அப்படியான என்ன பண்ணுங்க? நான் கூப்பிடுறேன் புய்யும் எல்லாம் வந்து திருவண்ணாமலை எல்லாம் சரிங்க சார். ஒளிக்கும் தோரணை கண்டனம் பார்த்தோம். அதனால நீங்க எல்லாம் திருவண்ணாமலை அடியவர்கள் இல்ல தாய்மாரெல்லாம், இங்க நமக்கு ஆண் பெண்ணு வேறுபாடு வேணாம், குடிங்க கயிறை இந்த திருடனை பிடிச்சு கட்டி பண்ணும். யார இந்த ஒளித்து ஒழிச்சிட்டு வந்தா இருப்பாரு இந்த ஆளு, அந்த ஆளு
கண்டனம் ஆர்வின் அட கட்டுரையா கையில் எடுத்து சும்மாறியே வந்தது. நான் மலர் பிணையலின் தாழ் தலையிடுவின் சேர்த்து கட்டுங்க சேர்த்து கட்டுங்க. எதுல சாமியினர் பெருமான் திருமேனி இப்படி எல்லாம் கைத்துல கட்டுறதாடா என்னர். நான் மலர் பிணையலின் தாழ் தலையிடுவின் மல்லி போச்சிருந்தீங்கல்ல அது கட்டி வச்சிருந்தீங்கல்ல அந்த மலர் மாலையினால காலை கட்டுங்க. ஏன் திருவடி தானே எல்லாம் நமக்கு ரொம்ப குஸ்தி வந்தும் கூட அந்த இது என்ன மாறல. அப்ப கட்டுகள் காலைனாரு எதை எடுத்து சார் தங்களை பிடிச்சி கட்டலாமான்னார். நான் மலர் பிணையலின் தாழ் தலையிடுவின் அந்த மல்லிப்பு கட்டிங்க பாருங்க ஒரு நீண்ட ஆரமா அதுல கட்டுங்கன்னா அப்படின்னா சிவை சிவை. நான் மலர் பிணையலின் தாழ் தலையிடுமின் அப்புறம் என்ன இப்படி சும்மா இருக்கீங்க சுத்துமின் சூழ்மின் தொடர்மின் இங்க நீங்க இருக்கீங்க அங்க போயிடுறாருப்பா அங்க கூப்பிடப்பா அவரை அப்படின்னா நாலு பேர் வளர்ச்சிங்கப்பா விடேன் பெரிய குஸ்தி இங்க பாத்தீங்களா குஸ்தியே போட்டாவது விடேன் மின் பற்று மின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும் என்னம்மா தாய்மார் நீங்க கட்டிங்கன்னாரு ஐயோ நல்ல மல்லிய மாலைங்க நல்ல கயிறு போட்டு கட்டினேன் எடுத்து அவருக்கு அப்படி காலில் போட்டு கட்டினோம் பாருங்க காலே தானே நாங்கள் பாட்டுக்கு பூவை எடுத்து கட்டுறோம் எங்கம்மா போட்டாங்க என்ன போறாங்க நானும் தான் கட்டுறேங்க வெறும் பூவை அப்படி போட்டோம்ல போட்டு கட்டினா வெறும் பூ தான் இருக்கு காலை காண சூழ்மீன் எல்லாம் சூழ்ந்து நான் எல்லாம் தான் அப்படி பிடிச்சேன் கையை போட்டுக்கிட்டேங்க விட்டீங்க மீண்டும் எங்க கை கூட நாங்க தான் ஒருத்த மோதிக்கிறோம் இப்படி செஞ்சு காலாமி அல்லவா. அதனால ஏன் சார் இப்படி இருக்கார் தண்ணீரில்லோன் தானியான தன்மை திருக்குள் படிச்சியாரா தனக்கோமை இல்லாதான் அப்படின்னா இப்படி ஒரு ஆளை காண முடியுமா சார் பண்ணாரு இப்படி ஒரு ஆளை காண முடியாதுன்னு தான் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கேன் தனக்கு ஓமை இல்லாதான். என்ன பூஜா நீ போயிருந்த கொலம்பஸ் கண்டுபிடிச்ச மாதிரி அமெரிக்காவை கண்டுபிடிச்ச அதான் அவளுக்கு ஒரு யோகியா ஒரு ஆள் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்ல. என்னென்னமோ வகையில் கண்டும் கூட காண முடியாத பெருமான்

0: கேட்க எதை கேட்க சிவாய நம என பெற்றேன். இந்த காதில நேரனையோர் கேட்க வந்து எம்பி சாதாரண எம்மா இருக்கிற ஆளுக்கெல்லாம் கூட ஆண்டவன் குருநாத நான் வந்துட்டு சொன்னான், அதை எனக்கு சொன்னான். பத்திய நன்றி எழுதல், நன்றி எழுதலைங்க. அரை கூவி ஆட்கொண்டருணிவி. ஏ சார், நீங்க மதுரையில தானே பாண்டியன் மதுரை அமைச்சரா இருந்தீங்க? ஏதோ அப்படிலாம் இருந்தேன். நீங்க அப்படி அமைச்சரும் போது நீங்க மதுரையில அமைச்சர் வேலை பார்த்தீங்க, திருப்பர் துறையில கூப்பிட்டா இருக்கிறீங்க, எப்படி அது உங்களுக்கு கேட்டது அப்படின்னாரு. இந்த குதிரைங்கிற ஒண்ணு இல்லாதனால அதை அடியேன்னு அனுப்பும்படியாக அவன் மனசுல பூந்து, எங்க அரசன் மனசுல பூந்து, மாண்புமிகு அமைச்சரே தாங்களே சென்று குதிரை வாங்கி வாருங்கள் என்று சொல்ல, நான் அரசன் பணியை தட்டுறதில்லை. அதனால வர வந்த வழியில ஏன் இப்படி வரணும், அது என் கால் வரல, அவன் வரச்சு வேற வழியா வந்துருக்க கூடாது சார். ஆகவே எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஓ, அந்த வழியா வந்தீங்க, வந்த போது என்ன செய்தான் பெருமான்? என் நேரனையோர் கேட்க வந்து எம்பி அரை கூவி ஆட்கொண்டருளி. அரை கூவினர் என்னன்னா, நான் பாட்டுக்கு பேசாம நேரா வேற பொங்க கூட போயிருப்பேன், அல்லது ஒரு 6 மணி நேரம் உட்காந்துட்டு போவேன். ஏ மணிவாசோ, நான் இப்ப இப்படி பாக்கேன், நான் தான் கூப்பிடறாரு, நான் இங்க திரும்பி பாக்கேன். அரை கூவி ஆட்கொண்டருளி. இவ்வளவு தூரம் இந்த ஒரு ஆன்மா கரையேறுவதற்கு இவ்வளவு பாடுபடுவான, வாய் திறந்து கூணன. அரை கூவி ஆட்கொண்டருளி சுவாமி எந்த வடிவில் பார்த்தீங்கன்னா, மறையோர் கோலம் காட்டி அருளலும் அந்தனன் ஆகி வந்து ஆட்கொள வல்லாய் ஆரமுரே பள்ளி எழுந்தருளாய் அந்தனாகி. இன்னும் சொன்னார், இன்னும் சொன்னார். அதனால மறையோர் கோலம் காட்டி அருளலும் அதிலிருந்து உளையா அன்பு என்பு உருக ஓலமெட்டு. உளையானா உழைந்து போகாத, அதாவது அழிந்து போகாத, அழிந்து போகாத அன்பை எனக்கு கொடுக்க நான் என்ன பண்ணேன், ஓலமிட்டு. ஏன் சார் சத்தம் போட்டுக்கின்றார்? அன்பிற்கு உண்டு அடைக்குந்தாள், நான் அடைச்சு அடைச்சுதான் பாக்குறேன், ஆண்டு அமைக்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு என்ன அறியாம பெருமானே என்று சொல்லிருக்கேன். என்னுடைய அந்த எண்ணத்துக்கு அன்பிற்கு முன்போ அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கன் நீர் பூசல் தரும் திருவள்ளுவர். அதுல அன்புக்கு என்றைக்குமே இதை வச்சு அடைக்க முடியாது, அடைக்க முடியாது. அதனால சில பேர் கூட இறந்துட்டாங்கன்னா ரொம்ப அதிகமா பெண்மணிகள் அல்லது யாராவது அழுதாங்கன்னா உடனே பிடிச்சவங்கள ஆறுதல் படுத்தப்படாது, முடியவும் முடியாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுணும், ஓட்டு பிறண்டு கடைசி அவங்களோட இருந்தனை கட்சியில ஒரு வார்த்தை கூட எங்க சொல்லலாம் நீங்களே என்று கதரை விட்டுட்டு ஒரு ஒரு 2 நிமிஷம் கிடக்கு வாங்க என்ன பண்றது அப்படி அப்படி ஆகுது. நீங்க அந்த நீர் உணர்ச்சியில போய் செஞ்சீங்கன்னா முடியாது, செய்யவும் கூடாது. ஒரு ஒரு 5 நிமிஷம் விட்டுணும். தண்ணி கொடுத்து பையன் எதிர்பார்க்கும் போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிருக்கான், வந்துட்டாங்கும் போது நீங்க ஒண்ணு தரக்கூடாது, விட்டுணும். பா ஒரு வார்த்தை ஆவி கையில ஒரு ஒரு பால் கூட கடைசி ஆற்றுல ஊற்றிலையே பா அப்படின்னு ஒரு ஒரு அப்பாயின்மே விட்டேன். அப்புறம் பிடிச்சி அழைச்சிட்டு வந்து வாப்பா கிடைக்குது, உனக்கு தானா உலகமே பிடித்தான் என்ன பண்ண எங்கப்பா அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யாவது புழுகி ஆறுதல்லாம் செய்யும். அது மாதிரி இங்க உலையா அன்பு அன்பு உருக ஓலமெட்டி, இது அது வந்து அழுகையினாலே, இது ஓகையினாலே மகிழ்ச்சியினால, மகிழ்ச்சியினால ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி. ராமேஸ்வரம் கடல் அல்ல அது, அலை அடிக்க அடிக்க வராது, பேன் இருக்கும். திருச்செந்தூர் கடல், திருச்செந்தூர் கடல், திருச்செந்தூர் கடல் அப்படின்னு கேட்டா அப்படி வரும் அலைஞ்சி. அப்படிப்பட்ட அந்த அலையாக திரண்டு வந்து என்னுடைய அன்பு பிறகு தாலை தடு மாற எனக்கு எது செய்வது என்ன செய்வதுன்னு தெரியல.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 11 முதல் 20 வரை.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 33வது பதிகம் 4வது பாடல், கால் கொடுத்து இருகை ஏற்றி. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருமறைக்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புள்ளிருக்கு வேளு. பண் சீகாமரம். திருச்சிற்ற

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.